0: குட் மார்னிங் சார். குட் மார்னிங்
1: தம்பி. இன்னைக்கு முகூர்த்தம்பா, அதனால டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க. அப்புறம் பவர் கட் இருக்கிறதுனால ஜென்ஸ் எடுக்க டீசல் இருக்கான்னு பார்த்து வைய.
0: எப்படின்னா லோக்கல் தகவல்ல கில்லியா இருக்கீங்க மாசன நீங்க.
1: அதெல்லாம் ஒண்ணுமில்ல, காலையில சோனா எஃப்எம் 107.8 நம்மை சுற்றி கேப்பேன். ஒரு நாளுக்கு தேவையான எல்லா லோக்கல் அப்டேட்ஸையும் தந்துருவாங்க. சும்மா மொபைல்ல அங்க என்ன நடக்குது, இந்த கப்பல் பிளாக்ல யார் சண்டை போட்டான்னு பார்க்காம நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
2: வானிலை அறிக்கை, மின்தடை பகுதிகள், மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம், டிராபிக் அப்டேட்னு தினம் தினம் லோக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மை

0: குட் மார்னிங் சார். குட் மார்னிங்
1: தம்பி. இன்னைக்கு முகூர்த்தம்பா, அதனால டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க. அப்புறம் பவர் கட் இருக்கிறதுனால ஜென்செட்டுக்கு டீசல் இருக்கான்னு பார்த்து வைய.
2: எப்படின்னா லோக்கல் தகவல்ல கில்லியா இருக்கீங்க, மாசனா நீங்க?
1: அதெல்லாம் ஒண்ணுமில்ல, காலையில சோனா எஃப்எம் 107.8 நம்மை சுற்றி கேப்பேன். ஒரு நாளுக்கு தேவையான எல்லா லோக்கல் அப்டேட்ஸையும் தந்துருவாங்க. சும்மா மொபைல்ல அங்க என்ன நடக்குது, இந்த கப்பல் பிளாக்ல யார் சண்டை போட்டான்னு பாக்காம நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
3: வானிலை அறிக்கை, மின்தடை பகுதிகள், மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம், டிராபிக் அப்டேட்னு தினம் தினம் லோக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மை சுற்றி திங்கள் முதல் சனி வரை காலை 7 to 9 வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
4: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: குட் மார்னிங் சார். குட் மார்னிங்
1: தம்பி. இன்னைக்கு முகூர்த்தம்பா, அதனால டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க. அப்புறம் பவர் கட் இருக்கிறதுனால ஜென்செட்டுக்கு டீசல் இருக்கான்னு பார்த்து வைய.
2: எப்படின்னா லோக்கல் தகவல்ல கில்லியா இருக்கீங்க மாசனா நீங்க?
1: அதெல்லாம் ஒண்ணுமில்ல, காலையில சோனா எஃப்எம் 107.8 நம்மை சுற்றி கேப்பேன். ஒரு நாளுக்கு தேவையான எல்லா லோக்கல் அப்டேட்ஸையும் தந்துருவாங்க. சும்மா மொபைல்ல அங்க என்ன நடக்குது, இந்த கப்பல் பிளாக்ல யார் சண்டை போட்டான்னு பார்க்காம நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
3: வானிலை அறிக்கை, மின்தடை பகுதிகள், மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம், டிராபிக் அப்டேட்னு தினம் தினம் லோக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மை சுற்றி திங்கள் முதல் சனி வரை காலை 7 முதல் 9 வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
4: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: சோனா எஃப்எம் 107.8. அடுத்து வருவது
1: நம்மை சுற்றி சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சோனா எஃப்எம் 107.8
2: தோல்வி அப்படிங்கிறது வெற்றிக்கான ஃபஸ்ட்டு ஸ்டெப்புங்க. முயற்சி அப்படிங்கிறது கைவிடாமல் போய்கிட்டே இருக்கணும், அப்போ தான் வந்துட்டு அந்த ஸ்டெப்பை தாண்டவே முடியும். இன்றைக்கி சனிக்கிழமை, வாரத்துடைய கடைசி நாள் தான் இப்போ நம்ம இருக்கோம். இந்த நாள் உங்கள் எல்லாத்துக்குமே செமையாக சூப்பராக ஜாலியாக அதே நேரத்தில் ஸ்பீடாக போயிடணும் அப்படின்னு விஷ் பண்ணிக்கிட்டு இன்றைக்கான நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? எல்லாருக்குமே இனிய காலை வணக்க மக்களே. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க வந்துட்டேன். நான் உங்கள் சத்யா. எல்லாம் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கீங்களா? உங்களுக்கு இந்த காலை பொழுது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இனிமையாகவும் மாற்றுறதுக்காக சத்யானா உங்களுக்காக பல தகவல்களை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அது எல்லாத்தையுமே ஓனா சொல்கிறதுக்கு முன்னாடி இன்றைக்கான நிகழ்ச்சியாக ஒரு குட்டி ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ணிடலாமா? தோல்வி அப்படிங்கிறது வெற்றிக்கான ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு மட்டும்தாங்க. எல்லாருக்குமே வந்துட்டு தோல்வி ஃபஸ்ட்டும் கிடையாது, லாஸ்ட்டும் கிடையாது. வாழ்க்கையில் யாருக்கு தாங்க தோல்வி கிடையாது? சின்ன வயசில் நடக்க கற்றுக்கும் போது எத்தனை தடவை வந்துட்டு கீழே விழுந்திருக்கும் தெரியுமா? ஆனால் அப்போ கூட நம்ம அடுத்து என்ன பண்ணணும், அடுத்து நடக்கவே முடியாதா அப்படின்னு யோசிக்கவே கிடையாது. எனக்கு நடக்கவே வராது அப்படின்னா நினைக்கவே கிடையாது. திரும்பவும் எழுந்தோம், மறுபடியும் முயற்சி பண்ணோம், அதுக்கப்புறமா இன்னைக்கு ஓடுற அளவுக்கு முன்னேறிட்டோம். அதனால தாங்க சொல்கிறேன், தோல்வி அப்படிங்கிறது முடிவு கிடையாது, அது ஒரு ஆரம்பம் அப்படிங்கிறது. பல பேர் ஒரு தடவை தோத்துட்டாங்க அப்படின்னா நம்மளால் முடியாது, அவ்வளோதான் விட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிடுவாங்க. ஆனால் அது உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா வெற்றியை பெற்ற எல்லாருடைய வாழ்க்கையிலுமே தோல்வி அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும், இருந்திருக்கணும். அப்போ தான் வந்துட்டு அவங்களுடைய வாழ்க்கையில் அனுபவங்களையுமே வந்துட்டு நிறைய கற்றுக்குவாங்க. இந்த ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட இன்றைக்கான வானிலை எப்படி இருக்க போகுது அப்படின்னா, அதிகபட்ச வெப்பநிலை 33 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 23 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்க போகுது அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி நேற்றைய சராசரி வெப்பநிலை 28 டிகிரி செல்சியஸாக இருந்திருக்குது. இன்னைக்கு மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் இன்னைக்கு நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு. அதே நேரத்தில் சூரியன் பிரைட்டான ஒரு என்ட்ரி கொடுத்துருக்காரு, பார்க்கலாம் எப்படி இருக்க போகுது இந்த நாள் அப்படின்னு. இப்போ அடுத்ததாக உங்க அறிவை விரிவாக்க வர இருக்கிறது என்ன அப்படின்னா,
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்
3: அறிவை விரிவாக்க இன்றைய கேள்வி.
2: எஸ், உங்கள் அறிவை விரிவாக்க இன்றைக்கான கேள்வியாக சத்யா நான் என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா, உடலின் மிகப்பெரிய உள்ளுறுப்பு எது? உடலின் மிகப்பெரிய உள்ளுறுப்பு எது அப்படிங்கிறதா இன்றைக்கான கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கான பதிலை 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணியோ காலைல 7 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே உங்களுடைய பதிலை மறக்காமல் பதிவு பண்ணிடுங்க. நீங்கள் சொல்லக்கூடிய பதில் சரியானதாக இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் உங்களுடைய பேரும் உரிமை சொல்லப்படும். ஸோ மறக்காமல் ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்க 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க இல்ல வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க உங்களுடைய பதிலை பதிவு பண்ணுங்க. இன்னும் உங்களுக்காக அடுத்தடுத்து நிறைய அப்டேட்ஸ் வெயிட்டிங்ல இருக்குது, அந்த அப்டேட்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக முதல் பாடலாவே பிளேசியோடைய தன்னானே நானே சாங் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: எல்லாருக்கும் வணக்கம், நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்கள்ல. இன்னைக்கு எந்த புத்தகத்தை பத்தி நான் சொல்ல போறேன் அப்படின்னா, பசித்த மானிடம் அப்படின்ற ஒரு புத்தகம் தாங்க. இந்த புத்தகத்தை எழுதினவர் கரிச்சான் குஞ்சு. இந்த பசித்த மானிடம், இந்த டைட்டிலே பார்த்தீங்க அப்படின்னா பசி பற்றி நமக்கு வந்து சொல்ல வருது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். பசி அப்படின்னா நமக்கு எல்லாருக்குமே ஞாபகம் வர்றது உணவு பசி. ஆனால் இந்த புத்தகம் பேசியிருக்கிற விஷயங்கள் பலவிதமான பசிகள் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அதாவது இப்போ நமக்கு வந்து உடல் பசிக்குது அப்படின்னா நம்ம சாப்பாடு சாப்பிடுவோம். ஆனால் இந்த பசி மட்டும்தான் இருக்கா அப்படின்னா இல்லைங்க. எல்லாருக்கும் ஒவ்வொரு விதமான பசி இந்த பசி கூடவே இருக்கும். ஒன்று அதிகார பசி, அதாவது நம்ம ஒரு நல்ல நிலைமைக்கு வந்து போகணும், அது சார்ந்த பசி, ஒரு நல்ல வேலைக்கு போகணும், அதிகாரத்தை அடையணும் அப்படின்னு. அதே மாதிரி இன்னும் சிலருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் எதுக்கு, இதெல்லாம் தாண்டி ஒரு அமைதி வந்து இருக்குது, அந்த அமைதியை தேடி நம்ம வந்து போகலாம் அப்படின்னா அது கூட ஒரு பசி அப்படின்னு வந்து சொல்லலாங்க. இந்த மாதிரி எல்லாருக்குமே பலவிதமான பசிகள் இருக்கு இல்லைங்களா. அந்த பசியை பற்றி பேசக்கூடிய ஒரு புத்தகம்னா பசித்த மானிடம். இந்த ஒரு நாவலில் இரண்டு முக்கியமான கதாபாத்திரங்கள் வராங்க. ஒரு கதாபாத்திரம் அதிகாரம் அப்படின்ற பசியை நோக்கி போகக்கூடிய ஒரு கதாபாத்திரம், இன்னொரு கதாபாத்திரம் இதெல்லாம் எதுக்கு, இதை தாண்டி ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைதி பசி தேவைப்படுற ஒரு மனிதர். இப்படி ரெண்டு பேரை பற்றியும் பேசக்கூடிய ஒரு கதை தான். இந்த ரெண்டு பசி பற்றி மட்டும்தான் இந்த ஒரு புத்தகம் பேசுதா அப்படின்னா இல்லைங்க. இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதருக்கும் எந்த மாதிரியான பசி வந்து இருக்குது அப்படின்றத இந்த புத்தகம் வந்து பேசுதுங்க. அதுவும் குறிப்பாக ஒரு அமைதியை தேடி போகிறவங்க, வாழ்க்கையே வந்து ஒரு சும்மா, நாம தான் வந்து ரொம்ப சீரியஸாக எடுத்துகிட்ருக்கோம் அப்படின்ற ஒரு மனநிலையில் இருக்கிறவங்க, அந்த மனநிலைக்கு கிட்ட இருக்கிறவங்க இந்த புத்தகத்தை படித்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த புத்தகம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிரும். அந்த ஒரு நபர்களுக்கான ஒரு புத்தகம் தான் இந்த புத்தகம் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. கரிச்சான் குஞ்சு அவர்களுடைய பசித்த மானிடம், கட்டாயமாக வாங்கி படிங்க இந்த ஒரு புத்தகத்தை. நன்றி.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: நம்ம விளையாண்ட கேம்ல எல்லா கேள்விக்குமே கரெக்டா பதில் சொன்ன ஆகாஷுக்கு எல்லாரும் ஒரு தடவை ஜோரா கைத்தட்டுங்க பாப்போம்.
3: எப்படா நம்ம கிளாஸ் டீச்சர் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு கரெக்டா பதில் சொல்லிடுற, அதுக்கான சீக்ரெட் என்ன?
4: அதுவா, காலையில நம்ம சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா நிகழ்ச்சிய டெய்லியும் ஸ்கூலுக்கு வரதுக்கு முன்னாடி கேட்பேன். அதுல நம்ம கலந்துகிட்டு நிறைய கேம்ஸ் விளையாடலாம், அதே சமயத்துல நிறைய விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம். நம்மள மாதிரி சின்ன பசங்க மட்டும் இல்லாம பெரியவங்களும் கூட கலந்துகிட்டு விளையாடலாம்.
3: அப்படியா விஷயம்? சரி, இனிமே நானும் சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா கேம்ஸ் கலந்துகிட்டு நிறைய விளையாட போறேன்.
5: உங்களோட பரபரப்பான காலை பொழுத இன்னும் புத்துணர்ச்சியா மாத்துருமா, ஜாலியா கேம் விளையாடணுமா? வாகை சுடவா சுடவா திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி.
6: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன் நான் உங்கள் சத்யா. இப்போ உங்களுக்காகவே ஃபர்ஸ்ட் அப்டேட்டாகவே என்ன வந்திருக்குது அப்படின்னா, இப்போ 3.81 கோடி ரூபாய்க்கு மஞ்சள் ஏலம் வந்துட்டு நடந்திருக்குது அப்படி மாதிரி வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஆத்தூர் வேளாண் உற்பத்தியாளர் கூட்டுறவு விற்பனை சங்கத்தில் மஞ்சள் ஏலம் நேற்று முன்தினம் நடந்திருக்குது. விவசாயிகள் 4206 மூட்டைகள் கொண்ட 2531.81 குவிண்டால் மஞ்சளை வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க. வியாபாரிகள் தரத்துக்கேற்ப விலையுமே நிர்ணயிச்சிருக்காங்க. குவிண்டால் விரலி ரகம் 12,789 ரூபாயிலிருந்து 17,629 ரூபாய், உருண்டை ரகம் 12,269 ரூபாயிலிருந்து 14,789 ரூபாய், பனங்காளி ரகம் 27,469 ரூபாயிலிருந்து 36,429 ரூபாய் அப்படின்னு விலை போயிருக்குது. இது மூலமா 3.81 கோடி ரூபாய்க்கு இப்போ வர்த்தகம் நடந்திருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கடந்த வாரத்தை விட இப்போ குவிண்டாலுக்கு விரலி ரகம் ₹685, உருண்டை ரகம் ₹280, பனங்காளி ரகம் ₹240, விலை குறைஞ்சிருக்குது அப்படி மாதிரி ஒரு அப்டேட் தான் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு தகவலை தொடர்ந்து நம்ம சேலத்தில் காய்கறிகளுடைய விலை நிலவரம் என்ன அப்படின்னா, தக்காளி ₹38, உருளைக்கிழங்கு ₹35, திம்பம் உருளைக்கிழங்கு ₹30, ஆக்ரா உருளைக்கிழங்கு ₹30, சின்ன வெங்காயம் ₹46, பெரிய வெங்காயம் ₹30, பச்சை மிளகாய் ₹36, கத்தரிக்காய் ₹34, வால் கத்தரிக்காய் ₹34, ப்ளூ கத்தரிக்காய் ₹32, பச்சை கத்தரிக்காய் ₹32, வெண்டைக்காய் ₹38, முருங்கைக்காய் ₹40, பீர்க்கங்காய் ₹40, சுரக்காய் ₹26, புடலங்காய் ₹40, வெள்ளை புடலங்காய் ₹38, பாகற்காய் ₹50, நாட்டு பாகற்காய் ₹55, தேங்காய் ₹50, முள்ளங்கி ₹30, பீன்ஸ் ₹145, வெள்ளை பீன்ஸ் ₹125, அவரைக்காய் ₹75, பூஷவரை ₹75, கேரட் ₹70, மாங்காய் ₹30, பழங்கள்ல வாழைப்பழம் ₹40, புவன் வாழை ₹40, தென்வாழை ₹40, ரஸ்தாளி ₹60, செவ்வாழை ₹60, பப்பாளி ₹30, கொய்யா ₹80, சப்போட்டா ₹40.

0: ஹே பிரியா, இந்த கடையில பீட்சாவும் பர்கரும் ஒரு புடி புடிக்கிறோம், அப்படியே அந்த கலர் சோடாவை குடிச்சா ஆஹா சொர்க்கம்.
1: ஏய் பிரகாஷ், இதெல்லாம் நம்ம உடம்புக்கு தாண்டா கேடு.
0: என்ன பிரியா, எப்ப பார்த்தாலும் இப்படி அட்வைஸ் பண்ற, அதை சாப்பிடாத இதை சாப்பிடாதன்னு. ஆசைப்பட்டதை சாப்பிட கூடாதா?
1: ஏய் பிரகாஷ், ஏதோ ஒரு நாள் சாப்பிட்டா தப்பு இல்ல, ஆனா அடிக்கடி சாப்பிடும் போது கேஸ்ட்ரிக் பிரச்சனை, லிவர் பிரச்சனைன்னு வரும். முக்கியமா அந்த கலர் சோடாவில இருக்கிற சக்கரை உடம்புக்கு ரொம்பவே கெடுதல்.
0: ருசியா ஏதாவது சாப்பிடலாம்னு தோணுதே, வேற என்னதான் பண்றது?
1: பக்கத்திலேயே ஃப்ரெஷ் ஜூஸ் கடை இருக்கு, அப்படி இல்லன்னா ஸ்வீட் கார்ன் கூட இருக்கு, அதை சாப்பிடலாம், உடம்புக்கு தெம்பா இருக்கும்.
0: அப்படியே சொல்ற, சரிவா ட்ரை பண்ணலாம்.
2: சுவைக்காக ஆசைப்பட்டு சத்தில்லாத துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியம் கெடுவதை தவிர்ப்பீர். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: பசுமையை காப்போம், வாழ்வை வளப்படுத்துவோம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8.
2: இடைவிடாம பரதநாட்டிய கலைஞர்கள் பரதநாட்டியம் ஆட போறாங்க. அது மட்டும் இல்லாம கோரியோகிராபர் ஸ்ரீதர் மாஸ்டர் சீஃப் கெஸ்டா கலந்துக்க போறாரு. சோ நானும் அங்க போய் கலந்துக்கிட்டு சாதனை பண்ணலாம் இருக்கேன்.
3: ஆமா அபி, உனக்கும் பரதநாட்டியம் தெரியும்ல?
2: ஆமா சிவா, இதுல ஓபன் காம்படிஷன் இருக்குதான். பரதநாட்டியம் தெரிஞ்சவங்க எல்லாருமே கலந்துக்கலாம். கண்டிப்பா நானும் கலந்துக்கிறேன். ஆடியன்ஸ்க்கும் ஃப்ரீ என்ட்ரி தான்.
4: வரமே 29 மதியம் 3 மணிக்கு கைலாஷ் மன்சரவர் சைனிங் ஸ்கூல்ல நடக்கிற இந்த ஈவென்ட்க்கு மறக்காம நீங்களும் வந்துருங்க. இன்னும் டீடைல்ஸ்க்கு 9962727804 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
6: இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மின்சாரம் இல்லாமல் ஒரு மணி நேரம் இருக்க முடியுமா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறீங்க. ஆனால் ஒரு நாள் இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? அது பார்த்தினா ஒரு அப்டேட் தான் வந்திருக்குது. இணைஞ்சிருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இன்றைக்கி நம்மளுடைய சேலத்தில் ஒரு சில இடங்களில் மின்தடையானது ஏற்பட போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுபடி என்னென்ன இடங்களில் மின்தடை ஏற்பட போகுது அப்படின்னா, இன்றைக்கி கந்தப்பட்டி துணைமின் நிலையத்தில் மின் பராமரிப்பு பணிகள் நடந்திருக்கிற காரணத்தினால குடுமையான் தெரு, மையன் தெரு, பட்டக்கா தேரு, பக்கிரிக்காடு, நெய்காரப்பட்டி, பெரியபுத்தூர், எம்ஜிஆர் நகர், ஏரிக்கரை, மலங்காடு, இஞ்சி மரத்துக்காடு இந்த பகுதிகள் எல்லாத்திலுமே இன்னைக்கு காலையில 9 மணிலிருந்து மதியம் 2 மணி வரைக்குமே மின்தடையானது ஏற்பட போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி புத்திரகவுண்டன் பாளையம் துணைமின் நிலையத்தில் மின் பராமரிப்பு பணிகள் நடந்திருக்கிற காரணத்தினால பெத்தநாயக்கன் பாளையம், சின்னம்ம சமுத்திரம், காளி செட்டியூர், காந்தி நகர், ஏத்தப்பூர், கணேசபுரம், அபிநவம் இந்த பகுதிகள் எல்லாத்திலுமே இன்னைக்கு காலையில 9 மணிலிருந்து சாயங்காலம் மதியம் 2 மணி வரைக்குமே வந்துட்டு மின்தடையானது ஏற்பட போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சங்ககிரி துணைமின் நிலையத்திலுமே மின் பராமரிப்பு பணிகள் நடந்திருக்கிற காரணத்தினால சங்ககிரி நகர், சங்ககிரி ரயில்வே ஸ்டேஷன், தேவண்ண கவுண்டனூர், சுண்ணாம்புக்குட்டை, ஐவேலி, ஒலக்கச்சின்னானூர், தங்காயூர், அக்கமாப்பேட்டை, வடுகப்பட்டி, இடையப்பட்டி, வளையசிட்டிப்பாளையம், ஆவரங்கம்பாளையம், வைகுண்டம், இருகாலூர், வெள்ளையம்பாளையம், காளி கவுண்டம்பாளையம் இந்த பகுதிகள் எல்லாத்திலுமே இன்னைக்கு காலையில 9 மணிலிருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்குமே மின்தடையானது ஏற்பட போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இன்னும் ஒரு சில இடங்களிலுமே வந்து மின்தடையானது ஏற்பட போகுது. எங்க அப்படின்னா, தாரமங்கலம் துணைமின் நிலையத்தில் மீன் பராமரிப்பு பணிகள் நடந்திருக்கிற காரணத்தினால தாரமங்கலம், காடம்பட்டி, பெரியாம்பட்டி, வெள்ளக்கல்பட்டி, சிக்கம்பட்டி, அத்திராம்பட்டி, எம் செட்டிப்பட்டி, சமுத்திரம், தொளசம்பட்டி, பவளத்தானூர், துட்டம்பட்டி, பூக்காரவட்டம், அமரகுந்தி, அத்திக்காட்டானூர், புதுப்பாளையம், கருக்குப்பட்டி இந்த பகுதியில் எல்லாத்திலுமே இன்றைக்கி காலையில் 9 மணிலிருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்குமே மின்தடையானது ஏற்பட போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மேட்டுப்பட்டி துணைமின் நிலையத்திலுமே மின் பராமரிப்பு பணிகள் நடந்திருக்கிற காரணத்தினால சின்ன கவுண்டாபுரம், ராமலிங்கம் ஒரு பகுதி, காரிப்பட்டி, பெரிய கவுண்டாபுரம், மேட்டுப்பட்டி காலனி, சீனிவாச நகர், கருமாபுரம், ஆலங்குட்டை, மந்தமேடு, நொச்சிப்பட்டி, எம் பெருமாபாளையம் இந்த பகுதியில் எல்லாத்திலுமே இன்றைக்கி காலையில் 9 மணிலிருந்து மதியம் 2 மணி வரைக்கும் மட்டும் மின்தடையானது ஏற்பட போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது அடுத்ததான் மார்ட்டின் கார்டின்ஸுடைய சைனாமேடு காதல் பாட்டு வந்துகிட்டே இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சோனாயம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. இப்போ உங்களுக்காகவே ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்குது. என்ன அப்டேட் அப்படின்னா, இப்போ ரெண்டு நாளைக்கு மட்டும் தான் பார்த்தோம் தங்கத்தோட விலை அடுத்தடுத்து அதிகமாகிட்டே இருக்குது அப்படின்னு. நேற்று வெள்ளியோட விலை கம்மியாக இருக்குதுன்னு பார்த்துருந்தோம், ஆனால் இன்னைக்கு தங்கத்தோட விலையுமே வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படி மாதிரி ஒரு அப்டேட் தாங்க தெரிவிச்சிருக்காங்க. ஒரே நாளில் தங்கத்தோடைய விலை இப்போ பவுனுக்கு 2280 ரூபாய் வந்துட்டு குறைஞ்சிருக்குது அப்படி மாதிரி தான் வந்துட்டு ஒரு அப்டேட் தெரிவிச்சிருக்காங்க. தமிழகத்தில் நேற்று ஒரே நாளில் ஆபரண தங்கத்தோடைய விலை 2280 ரூபாயும் வெள்ளியோட விலை கிலோவுக்கு 10,000 ரூபாய் வரைக்குமே வந்துட்டு குறைஞ்சிருக்குது. தமிழகத்தில் நேற்று முன்தினம் 22 கேரட் ஆபரண தங்கம் கிராமுக்கு 15,050 ரூபாய்க்கும் பவுனுக்கு 120,400 ரூபாய்க்கும் விற்பனையாகிட்டு இருக்குது. அதே நேரத்தில் வெள்ளியோடைய விலை கிராம் ஒன்றுக்கு 315 ரூபாய்க்கு விற்பனையாகிட்டு இருக்குது. நேற்று காலையில் தங்கத்தோடைய விலை கிராமுக்கு 100 ரூபாய் குறைஞ்சி 14,950 ரூபாய்க்கு விற்பனையாகிட்டு இருக்குது. பவுனுக்கு 800 ரூபாய் சரிவடைஞ்சி 119,600 ரூபாய்க்கு இப்போ விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்குது. அதே நேரத்தில் வெள்ளியோட விலை கிராமுக்கு 10 ரூபாய் குறைஞ்சி 305 ரூபாய்க்கு விற்பனையாகிட்டு இருக்குது. நேற்று சாயங்காலம் திரும்பவுமே தங்கத்தோடைய விலை கிராமுக்கு 185 ரூபாய் குறைஞ்சி 14,765 ரூபாய்க்கு விற்பனையாகிட்டு இருக்குது. பவுனுக்கு 1,480 ரூபாய் சரிவடைஞ்சி 118,120 ரூபாய்க்கு விற்பனையாகிட்டு இருக்குது. வெள்ளியோட விலையில் இப்போ வரைக்குமே எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் தான் இருக்குது. இதையடுத்து நேற்று மட்டும் தங்கத்தோடைய விலை பவுனுக்கு 2,280 ரூபாயும் வெள்ளியோடைய விலை கிலோவுக்கு 10,000 ரூபாய் வரைக்குமே சரிவடைஞ்சிருக்குது அப்படி மாதிரி வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இது ஒரு சந்தோஷமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி வரைக்குமே ரொம்ப அதிகமாக வந்து தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை போயிட்டு இருந்துச்சு, ஆனால் இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்குது. அந்த வகையில் இப்போ நம்ம சேலத்தில் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை எப்படி விற்பனையாகிட்டு இருக்குது அப்படின்னா, தங்கம் கிராம் ஒன்றுக்கு 14,550 ரூபாயாகவும் தங்கம் பவுன் ஒன்றுக்கு 116,400 ரூபாயாகவும் விற்பனையாகிட்டு இருக்குது. அதே நேரத்தில் வெள்ளியோட விலை கிராம் ஒன்றுக்கு 290 ரூபாயாகவும் வெள்ளியோட விலை பார் ஒன்றுக்கு 2,90,000 ரூபாயாகவும் விற்பனையாகிட்டு இருக்குது. அதே நேரத்தில் முட்டையோட விலை 5.50 காசுகளாக இப்போ விற்பனையாகிட்டு இருக்குது அப்படி மாதிரி தான் தெரிவிச்சிருக்காங்க. இப்போ முட்டையோட விலை 50 காசுகள் வந்துட்டு இப்போ அதிகமாக இருக்குது. ஸோ பார்க்கலாம் இதுக்கு மேலே வரக்கூடிய நாட்களில் முட்டையோட விலை இதே மாதிரி தான் இருக்க போகுதா, இல்லை இதுக்கு மேலே வரக்கூடிய நாட்களில் அதிகமாக போகுதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஏன்னா இப்போ முட்டையோட விலை 5.50 காசுகள், அதாவது இதுக்கு முன்னாடி இருந்ததை விட 10 காசுகள் அதிகமாகி தான் வந்து விற்பனையாகிட்டு இருக்குது. ஸோ இந்த ஒரு தகவலை தொடர்ந்து அடுத்ததான் உங்களுக்காக ஜெகதீஷோடைய அடிக்கல்லியே சாங் வந்துகிட்டே இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. இப்போ டிஜிட்டல் முறையில் அஞ்சல் சேவை வந்துட்டு அறிமுகம் செய்யப்பட்டிருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. இது பற்றி சேலம் கோட்டை முதுநிலை அஞ்சல் கண்காணிப்பாளர் அவர்கள் வெளியிட்டுள்ள அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எளிதான முறையில் டிஜிட்டல் அஞ்சல் சேவையை வழங்குறதுக்காக கிளிக் இன் புக் அப்படிங்கிற இந்த சேவை வந்துட்டு அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இது இதோடைய முக்கியமான அம்சங்களாக வந்துட்டு கண்காணிக்கக்கூடிய உள்நாட்டு அஞ்சல் பொருட்களை ஆன்லைனில் பதிவு செய்யலாம் அப்படின்னும், பதிவு செய்தவர்கள் செய்யாதவர்களுமே பயன்படுத்தலாம், அனைத்து தலைமை அலுவலகங்கள் மற்றும் டெலிவரி துணை அலுவலகங்களிலுமே இந்த சேவை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு பரிவர்த்தனையில் அதிகபட்சம் 5 கிலோவிலிருந்து 5 பொருட்கள் வரைக்குமே வந்துட்டு பதிவு செய்யலாம் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் 500 ரூபாய்க்கு குறைவான பரிவர்த்தனைக்கு 50 ரூபாய் பிக்கப் கட்டணம், 500 ரூபாய்க்கு மேலே இலவச பிக்கப் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. விடுமுறை நாட்களை தவிர்த்து மற்ற நாட்கள் எல்லாத்துலேயுமே காலையில் 10 மணியிலிருந்து மதியம் 1 மணி வரைக்குமோ, அதுக்கப்புறமா மதியம் 1 மணியிலிருந்து சாயங்காலம் 4 மணி வரைக்கும் வந்துட்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பதிவு செய்ய கடைசி நேரமாக காலையில் 9:30 மணி, மதியம் 12:30 மணி அப்படி மாதிரி நிர்ணயிக்கப்பட்டிருக்குது. மதியம் 12:30 மணிக்கு முன்னாடியே பதிவு செஞ்சா அப்படின்னா அன்னைக்கு நாள்லேயே வந்துட்டு பிக்கப் கிடைக்கும் அப்படின்னும், இந்த சேவையை பெறுவதற்காக கியூஆர் கோடு மூலமாக கட்டணம் செலுத்தணும் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. அது தோல்வியில் முடிஞ்சது அப்படின்னா 7 நாட்களில் கட்டணம் திரும்ப பெறப்படும் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. பதிவு செய்த அப்படின்னுக்கப்புறமா நீங்கள் வந்து ரத்து செய்ய முடியாது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு தடவை வந்துட்டு புக் பண்ணிட்டீங்க, ஒரு பொருளுக்காக நீங்கள் வந்துட்டு புக்கிங் போட்டிங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் கேன்சல் பண்ண முடியாது, கண்டிப்பாக வந்து புக்கிங்காகவே தான் வந்துட்டு எடுத்துக்கொள்ளப்படும் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவலை தொடர்ந்து இப்போ அடுத்ததான் நம்ம சேலம் மாவட்டம் மேட்டூரணியோட நீர்மட்ட நிலவரம் என்ன அப்படின்னா, நீர்மட்டம் 79.26 அடியாகவும் நீர் இருப்பு 41.22 TMC ஆகவும் இருந்துட்டு வருது. அதே மாதிரி அணைக்கு வரக்கூடிய நீர் வரத்து 181 கனஅடியாகவும் அணையிலிருந்து திறக்கக்கூடிய நீர் திறப்பு 1000 கனஅடியாகவுமே இருக்குது அப்படி மாதிரி வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் இதுக்கு மேலே வரக்கூடிய நாட்களில் நீர் வரத்து எப்படி இருக்க போகுது, நீர் திறப்பு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அதே நேரத்தில் இப்போ நீர் வரத்து வந்துட்டு 181 கனஅடி கடந்த நாட்களை விட இப்போ ரொம்ப கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் நீர் திறப்பு அதே 1000 கனஅடியாக தான் இருக்குது. நீர் திறப்பு கம்மியாக அதிகமாகவும் நீர் வரத்து கம்மியாகவும் இருக்கிறதுனால நீர் மட்டம் மற்றும் நீர் இருப்புமே வேகமாக குறைஞ்சிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது வெயில் காலம், அதனால் வந்துட்டு மேட்டுத்தண்ணெலாம் வந்து பார்த்து சேஃபாக யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா இந்த டைமில் தான் நம்மளுக்கு நீரோடைய தேவை ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் ஒவ்வொரு நீரையுமே வந்துட்டு ஒவ்வொரு சொட்டு நீரையுமே கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் சேஃபாக வந்துட்டு யூஸ் பண்ணுங்கள். இந்த ஒரு தகவலை தொடர்ந்து அடுத்து உங்களுக்காக மார்ட்டின் காட்டுத்துடைய மிட்டா மிராசு பாட்டு வந்துக்கிட்டே இருக்குது. அந்த பாட்டு கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். அடுத்தது உங்களுக்காக சூப்பரான ஒரு அப்டேட்மே வெயிட்டிங்ல இருக்குது. அது என்ன அப்டேட் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி பாட்டு கேட்டு வந்துருங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. நம்ம நிகழ்ச்சியுடைய ஒரு மணி நேரத்தை கடந்து வந்துட்டோம். இன்னும் ஒரு மணி நேரம் இருக்கு. இந்த ஒரு மணி நேரத்தில் சொல்றேன், உங்களுக்கு சொல்றதுக்காக நிறைய அப்டேட்ஸ் வந்து வெயிட்டிங்ல இருக்குது. அது என்னென்ன அப்டேட்ஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்காக முதல் அப்டேட்டாக என்ன இருக்குது அப்படின்னா, போத்தனூர் டு சென்னையில் இயக்கக்கூடிய அந்த ரயிலில் நீங்கள் பயணிக்கிற மாதிரி பிளான்ல இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு அப்டேட் தான் இது. போத்தனூர் டு சென்னை சிறப்பு ரயில் வந்துட்டு இப்போ நீட்டிக்கப்பட்டிருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. போத்தனூர் சென்னை ரயில் வந்துட்டு புதன்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை தோறும் காலையில் 7:40 புறப்பட்டு திருப்பூர், ஈரோடு, சேலம், முரப்பூர், ஜோலார்பேட்டை வழியாக அடுத்த நாள் சாயங்காலம் அன்னைக்கு நாள் சாயங்காலமே 4:45 சென்னை அடையுது அப்படின்னு. இந்த ரயில் வர 20ஆம் தேதியிலிருந்து ஜூன் மாதம் 5ஆம் தேதி வரைக்குமே 9 சேவைகளாக நீட்டிக்கப்பட்டிருக்குது அப்படி மாதிரி வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. மறுமார்க்க ரயில் புதன்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமைகளில் சாயங்காலம் 5:45 கிளம்பி அடுத்த நாள் அதிகாலை 3 மணிக்கு வந்துட்டு போத்தனூரை அடையுது அப்படின்னு. இந்த ரயில் வர 20ஆம் தேதியிலிருந்து ஜூன் மாதம் 6ஆம் தேதி வரைக்குமே 9 சேவைகளாக நீட்டிக்கப்பட்டிருக்குது அப்படின் மாதிரி சேலம் ரயில்வே கோட்டை நிர்வாகம் வந்துட்டு இந்த தகவலை தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு தகவலும் இருக்குதுங்க. என்ன அப்படின்னா, சென்னை சென்ட்ரல் டு கோயம்புத்தூர் சதாப்தி எக்ஸ்பிரஸ் ரயில் இருக்கு இல்லையா, அதோடைய இரு மார்க்கத்துலேயுமே 1 ஏசி சேர் கார் பேட்டி வந்துட்டு கூடுதலாக ஜூலை மாதம் 6ஆம் தேதி வரைக்குமே நினைக்கப்பட இருக்குது அப்படி மாதிரி வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவலை தொடர்ந்து அடுத்தது நம்ம சேலத்தில் டிராஃபிக் எங்கே இருக்குது அப்படின்னா, மாமாங்கம், வெண்ணங்கோடி முனியப்பன் கோவில், சந்தியூர், மல்லூர், சீலநாயக்கன் பட்டி, அம்மாப்பேட்டை, அயோத்தியா பட்டினம், குகை, இந்த பகுதியில் எல்லாத்துலையுமே டிராஃபிக் கொஞ்சம் அதிகமாக இருக்க போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பகுதிகளுக்கு நீங்கள் வேலைக்கு போகிறீங்க இல்லை இந்த பகுதியில் தாண்டி நீங்கள் வேலைக்கோ வெளியவோ போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து சேஃபாக போயிட்டு வாங்க. அதே மாதிரி ஆஃபீஸுக்கு போகிறீங்க அப்படின்னா ஒரு 1/2 hour முன்னாடி கிளம்பி போயிடுங்க, அப்போ தான் டைமிங் கரெக்டாக இருக்கும். முக்கியமாக வண்டியில் போகிறீங்க அப்படின்னா ஹெல்மெட் போட்டுப்போங்க, காரில் போகிறீங்க அப்படின்னா சீட் பெல்ட் மறக்காமல் போட்டுப்போங்க, ஏன்னா சேஃப்டி இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இல்லையா. இப்போ அடுத்ததாக இன்னைக்கான கேள்வியாக நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், என்ன அப்படின்னா, உடலின் மிகப்பெரிய உள்ளுறுப்பு எது, மனித உடலின் மிகப்பெரிய உள்ளுறுப்பு எது அப்படிங்கிறதா இன்னைக்கான கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கான பதிலை நிறைய பேர் ஆன்சர் பண்ணிட்டு இருக்கீங்க, நிறைய பேர் ஆன்சர் பண்ணி ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கும் இந்த கேள்விக்கான பதில் தெரிஞ்சிருக்குது அப்படின்னா மறக்காம நம்மளோட நிலை என்னான 9787707078 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுடைய பதிலை பதிவு பண்ணுங்க. நீங்க சொல்லக்கூடிய பதில் சரியானதாக இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் உங்களுடைய பேரும் உரிமை சொல்லப்படும். இப்போ அடுத்ததான் உங்களுக்காக ஏஆர் ஆனந்த் இஞ்சியோடைய அளவில்லா அழகிய பாட்டு வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

பாலிடெக்னிக் கல்லூரி சேலத்தில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி சேவையில் என்றும் முதலிடம். முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு சிவில், மெக்கானிக்கல், இசிஇ, IEEE, ப்ரொடக்ஷன், டெக்ஸ்டைல், ஆர்கிடெக்சர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், IoT மற்றும் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. விவரங்களுக்கு 9003596968

0: நம்ம விளாண்ட கேம்ல எல்லா கேள்விக்குமே கரெக்டா பதில் சொன்ன ஆகாஷுக்கு எல்லாரும் ஒரு தடவை ஜோரா கைத்தட்டுங்க பாப்போம்.
1: எப்படா நம்ம கிளாஸ் டீச்சர் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு கரெக்டா பதில் சொல்லிடுற, அதுக்கான சீக்ரெட் என்ன?
2: அதுவா, காலையில நம்ம சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா நிகழ்ச்சிய டெய்லியும் ஸ்கூலுக்கு வரதுக்கு முன்னாடி கேட்பேன். அதுல நம்ம கலந்துகிட்டு நிறைய கேம்ஸ் விளையாடலாம், அதே சமயத்துல நிறைய விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம். நம்மள மாதிரி சின்ன பசங்க மட்டும் இல்லாம பெரியவங்களும் கூட கலந்துகிட்டு விளையாடலாம்.
1: அப்படியா விஷயம்? சரி, இனிமே நானும் சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா கேம்ஸ் கலந்துகிட்டு நிறைய விளையாட போறேன்.
3: உங்களோட பரபரப்பான காலை பொழுத இன்னும் புத்துணர்ச்சியா மாத்திருமா? ஜாலியா கேம் விளையாடணுமா? வாகை சூடவா சூடவா திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
4: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி.
5: இப்போ முட்டையோட விலை வந்துட்டு அதிகமாக இருக்குது, அப்படி மாதிரி தான் வந்துட்டு ஒரு அப்டேட் தெரிவிச்சிருக்காங்க. இது பத்தின ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்குது. நினைச்சிருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. நாமக்கல் மண்டலத்தில் 1000க்கும் மேற்பட்ட கோழி பண்ணைகள் இருந்துட்டு வந்துட்டு இருக்குது. இங்க தினமுமே வந்துட்டு 6 கோடி முட்டைகள் உற்பத்தி செய்யப்பட்டு வந்துட்டு இருக்குது. கடந்த 1ஆம் தேதி ஒரு முட்டையோடைய பண்ணை கொள்முதல் விலை 10 காசுகள் அதிகமாகி 5.40 ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டிருக்குது. அதுபடி 10 நாட்களா முட்டையோடைய விலை எந்த ஒரு மாற்றமும் இல்லாம தான் வந்துட்டு விற்பனை ஆகிட்டு இருந்துச்சு. அதே நேரத்தில் இந்த நிலையில நேற்று சாயங்காலம் நேக் நாமக்கல் மண்டல தலைவர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அந்த நடந்த கூட்டத்தில் 10 காசுகள் உயர்த்தப்பட்டு ஒரு முட்டையோடைய கொள்முதல் விலை 5.50 ரூபாய் அப்படி மாதிரி நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கு. இந்த ஒரு தகவல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு தகவலை தொடர்ந்து இன்னைக்கு ஒருத்தர் பிறந்தநாள் கொண்டாடுறாங்க. யாரு அப்படின்னா, செல்வாம்பாள் அவங்க வந்துட்டு மரவநேரி பகுதியிலிருந்து அவங்களுடைய பிறந்தநாளை இன்னைக்கு கொண்டாடுறாங்க. அவங்களுக்கு நம்ம சொன்ன எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே செல்வாம்பாள். உங்களுக்கு இன்னைக்கு நாள் மாதிரியே எல்லா நாளுமே செம்ம சூப்பரா ஜாலியா செம்ம வைபா இருக்கணும் அப்படின்னு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நீங்க என்ன விஷயங்களா அச்சீவ் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பா நீங்க அச்சீவ் பண்ணணும். உங்களுடைய வாழ்த்துக்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில அடுத்தடுத்து வெற்றிகள் வந்துகிட்டே இருக்கணும். நீங்க என்ன விஷயங்கள்லாம் வந்துட்டு இது வந்துட்டு வெற்றியாக முடியணும், என்னோட வாழ்க்கையில் வந்துட்டு இது வெற்றிகரமாக முடிஞ்சு விடணும் அப்படின்னு மாதிரி நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்களுமே கண்டிப்பாக உங்களுக்கு கூடிய விரைவிலேயே உங்களுக்கு நல்லபடியாகவே நடக்கும் அப்படின்னு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ அடுத்ததான் உங்களுக்காக தில்திலிப்புடைய வாண்டட் வைட் சாங் வந்துகிட்டே இருக்குது. அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா மறக்காமல் நம்மளோட நிலை என்னான 9787707078 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணியோ உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. நீங்கள் ஓட் பண்ணக்கூடிய பாடல் வார இறுதியில் வரக்கூடிய டாப் 10 நியூஸ் நிகழ்ச்சியில் இடம்பெறும். ஸோ மறக்காமல் கால் பண்ணுங்க இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க, உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. வார இறுதியில் வரக்கூடிய பாட்டை கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இன்னும் உங்களுக்காக 2-3 அப்டேட்ஸ்மே வந்து வெயிட்டிங்ல இருக்குது. அது என்னென்ன அப்டேட்ஸ் அப்படிங்கிறதுலாமே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக அந்த சூப்பரான பாட்டை கேட்டு வந்துருங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: ஹே பிரியா, இந்த கடையில பீட்சாவும் பர்கரும் ஒரு புடி புடிக்கிறோம், அப்படியே அந்த கலர் சோடாவை குடிச்சா ஆஹா சொர்க்கம்.
1: ஏய் பிரகாஷ், இதெல்லாம் நம்ம உடம்புக்கு தாண்டா கேடு.
0: என்ன பிரியா, எப்ப பார்த்தாலும் இப்படி அட்வைஸ் பண்ற, அத சாப்பிடாத இத சாப்பிடாதன்னு. ஆசைப்பட்டதை சாப்பிட கூடாதா?
1: ஏய் பிரகாஷ், ஏதோ ஒரு நாள் சாப்பிட்டா தப்பு இல்ல, ஆனா அடிக்கடி சாப்பிடும் போது கேஸ்ட்ரிக் பிரச்சனை, லிவர் பிரச்சனைன்னு வரும். முக்கியமா அந்த கலர் சோடாவில இருக்கிற சக்கரை உடம்புக்கு ரொம்பவே கெடுதல்.
0: ருசியா ஏதாவது சாப்பிடலாம்னு தோணுதே, வேற என்னதான் பண்றது?
1: பக்கத்திலேயே ஃப்ரெஷ் ஜூஸ் கடை இருக்கு, அப்படி இல்லனா ஸ்வீட் கார்ன் கூட இருக்கு, அத சாப்பிடலாம், உடம்புக்கு தெம்பா இருக்கும்.
0: அப்படியே சொல்ற, சரி வா ட்ரை பண்ணலாம்.
2: சுவைக்காக ஆசைப்பட்டு சத்தில்லாத துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியம் கெடுவதை தவிர்ப்பீர். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: பசுமை பாதுகாப்பே உலகின் அடித்தளம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: இடைவிடாம பரதநாட்டிய கலைஞர்கள் பரதநாட்டியம் ஆட போறாங்க. அது மட்டும் இல்லாம கோரியோகிராபர் ஸ்ரீதர் மாஸ்டர் சீஃப் கெஸ்டா கலந்துக்க போறாரு. சோ நானும் அங்க போய் கலந்துக்கிட்டு சாதனை பண்ணலாம் இருக்கேன்.
3: ஆமா அபி, உனக்கும் பரதநாட்டியம் தெரியும்ல?
2: ஆமா சிவா, இதுல ஓபன் காம்படிஷன் இருக்குதான். பரதநாட்டியம் தெரிஞ்சவங்க எல்லாருமே கலந்துக்கலாம். கண்டிப்பா நானும் கலந்துக்கிறேன். ஆடியன்ஸ்க்கும் ஃப்ரீ என்ட்ரி தான்.
4: வரமே 29 மதியம் 3 மணிக்கு கைலாஷ் மான்சரோவர் சைனிங் ஸ்கூல்ல நடக்கிற இந்த ஈவென்ட்க்கு மறக்காம நீங்களும் வந்துருங்க. இன்னும் டீடைல்ஸ்க்கு 9962727804 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
6: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து உங்க கூட பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. நம்மளுடைய சேலத்துல நேற்று பல இடங்கள்லையுமே வந்து கொஞ்சம் அப்படி பரவலாக மழை பெஞ்சிச்சுங்க. எங்க ஊர் பக்கமே கூட அப்படியே லைட்டா வந்துட்டு சாரல் மழை பெஞ்சது. அதே வகையில் தான் வந்துட்டு ஆத்தூர்லையுமே பரவலாக மழை பெஞ்சிருக்குது அப்படி மாதிரி ஒன்று அப்படி தாங்க தெரிவிச்சிருக்காங்க. இப்போ ஆத்தூர் மற்றும் அதோடைய சுற்று வட்டார பகுதிகளை சில நாட்களாகவே வெயிலுடைய தாக்கம் மத்திய அளவில் இருந்துட்டு தான் வந்துட்டு இருக்குது. அவ்வப்போது மழையுமே பெஞ்சிட்டு வந்துட்டு இருக்கிறதுனால சற்று குளிர்ந்த சூழல் இருந்துட்டு வருது. நேற்று முன்தினம் வெயிலுடைய தாக்கம் இருந்துட்டு இருந்த நிலையில நேத்து காலையில இருந்தே வானம் மேகமூட்டமா தான் இருந்துட்டு வந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம கருமேகம் சூழ்ந்து காணப்பட்டு வந்துட்டு இருந்துச்சு. மதியம் 1 மணிக்கு பரவலா மழை பெய்ய ஆரம்பிச்சிருக்குது. மிதமான வானிலையால வெப்பமுமே வந்துட்டு தணிஞ்சிருக்குது அப்படி மாதிரி தான் வந்து ஒரு அப்டேட் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ நேத்துமே வந்துட்டு எங்க ஊர் பக்கமே வந்துட்டு பயங்கர மழை இருந்துச்சு. ரொம்ப பயங்கரலாம் இல்லை, ஒரு அளவுக்கு சாரல் மழை அப்படி மாதிரி தான் வந்து இருந்துச்சு. ஆனா காலையிலேருந்தே ஒரே மேகமூட்டமா இருந்துச்சு. ஒரு மாதிரி கிளைமேட்டே கொஞ்சம் அப்படியே நல்லா தான் இருந்துச்சு. ஒரு மாதிரி அப்படி அமைதியா அப்படியே காமா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த ஒரு தகவலை தொடர்ந்து இன்னொரு சூப்பரான அப்டேட் மாதிரி இருக்குது. என்ன அப்டேட் அப்படின்னா, ஆண்ட்ராய்ட் 17 செயல்பட்டு வரக்கூடிய வகையில் வடிவமைக்கப்பட்ட தன்னுடைய 1UI பேட்டா அப்டேட்டை வந்துட்டு வெளியிட்டிருக்குது சாம்சங் நிறுவனம். இந்தியா, அமெரிக்கா, கொரியா உள்ளிட்ட நாடுகளில் முதல் கட்டமாக கேலக்ஸி S26 அப்படிங்கிற இந்த பயனர்களுக்கு வந்துட்டு மட்டுமே இந்த புது அப்டேட் வெளியாகி இருக்குது அப்படி மாதிரி வந்துட்டு தெரிவிக்கப்பட்டிருக்குது. ஸோ இது மாதிரியான டெக்னாலஜி ரிலேட்டடான நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சோனா எஃப்எம் 107.8 திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் சாயங்காலம் 4 மணிலேருந்து 5 மணிக்கு ஒளிபரப்பாகக்கூடிய டெக் குரு நிகழ்ச்சி கேளுங்க. திவாகரன்னா அவங்க கூட உங்களுக்காக டெக்னாலஜி ரிலேட்டடாக நிறைய விஷயங்களை கொண்டு சேர்த்துருக்காரு. ஸோ மறக்காமல் கேளுங்க டெக் குரு நிகழ்ச்சி திவாகரன்னா அவங்க கூட திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் சாயங்காலம் 4 மணிலேருந்து 5 மணி இருக்கலாம். அதே மாதிரி இப்போது நம்ம இன்றைக்கி எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் என்ன தலைப்பாக இருக்குது அப்படின்னா, நம்மை சுற்றி நடக்கும் நிகழ்வுகளை கூர்ந்து கவனிக்க வேண்டும். ஏன் நம்மை சுற்றி நடக்கும் நிகழ்வுகளை நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டும் ஏன் அப்படிங்கிறதா இன்றைக்கான தலைப்பாக இருக்குது. இந்த தலைப்பின் கீழே உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. 9787707078 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் சத்யா ஏன் கூட உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டு அந்த நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு ஏதாவது இருக்குது அப்படின்னாலுமே அதையுமே நம்மளோட நிலை எண்ணுக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் தட்டி விட்டுருங்க. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக இன்னொரு சூப்பரான அப்டேட்மே இருக்குது. என்ன அப்டேட் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக மார்டின் கார்டிஜருடைய குண்டு கூலி சாங் வந்துகிட்டே இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. இப்போ உங்களுக்காகவே ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்குது. என்ன அப்டேட் அப்படின்னா, கண்டிப்பாக அது விவசாயிகளுக்கான ஒரு பயன் தரக்கூடிய ஒரு தகவல் தான் இது. என்ன அப்படின்னா, நம்ம சேலம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் 20/5/2026 அதாவது வர புதன்கிழமை வந்துட்டு விவசாயிகள் குறைதீர் கூட்டம் நாள் வந்து நடக்கப் போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாவட்ட ஆட்சித்தலைவர் இதை வந்துட்டு தெரிவிச்சிருக்காரு. சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வர 20/5/2026 புதன்கிழமை அன்னைக்கு விவசாயிகள் குறைதீர் கூட்டம் நாள் வந்து நடக்க இருக்குது அப்படின்னும், இது பற்றி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சேலம் மாவட்டத்தில் மே 2026 மாதத்திற்கான விவசாயிகள் குறைதீர் கூட்டம் நாள் வர 20/5/2026 புதன்கிழமை அன்னைக்கு காலையில் 10 மணிக்கு மாவட்ட ஆட்சியராக 2ம் தள கூட்ட அறை எண் 215 நடக்க இருக்குது அப்படின்னும், விவசாயிகள் மற்றும் விவசாய சங்க பிரதிநிதிகள் இந்த கூடுதல கலந்துக்கிட்டு வேளாண்மை சம்பந்தமான தங்களுடைய குறைகளை நேர்லேயோ அப்படி இல்லைன்னா விண்ணப்பம் மூலமாகவோ தெரிவிக்கலாம் அப்படி மாதிரி தெரிவிக்கப்பட்டிருக்குது. ஸோ நீங்கள் யாராவது வந்துட்டு இந்த கூடுதல் கலந்துக்கணும்னு நினைக்கிறீங்க, இல்லை உங்களால் இந்த கூடுதல் கலந்துக்க முடியாது ஆனால் உங்களுடைய புகார்களோ இல்லை உங்களோட சந்தேகங்கள் ஏதாவது கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலோ நீங்கள் வந்துட்டு விண்ணப்பம் மூலமாகவும் வந்துட்டு தெரிவிக்கலாம் அப்படின் மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் யாராவது நேரத்தில் கலந்துக்கிற மாதிரி இருக்கீங்க அப்படின்னா, காலைல 10 மணிக்கு 25/2026 அன்னைக்கு காலைல 10 மணிக்கு மாவட்ட ஆட்சியராக 2ம் தள கூட்ட அறையின் 215 வந்து நடக்கப்போகுது. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு விவசாயிகள் மற்றும் விவசாய சங்க பிரதிநிதிகள் கலந்துக்கோங்க. ஸோ இந்த ஒரு தகவலை தொடர்ந்து நாளைக்கு ஒருத்தர் பிறந்தநாள் கொண்டாடுறாங்க யார் அப்படின்னா, அசோகன் அவங்க வந்து புளியம்பட்டி பகுதியிலிருந்து அவங்களுடைய பிறந்தநாள் நாளைக்கு கொண்டாடுறாங்க. அவங்களுக்கு நம்ம சோனா எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். விஷ் யூ அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே அசோகன். உங்களுக்கு நாளைக்கான நாள் செம சூப்பரா ஜாலியா செம வைபா இருக்கணும் அப்படின்னு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நாளைக்கு நாள் மாதிரி எல்லா நாளுமே செம சூப்பரா ஜாலியா அடுத்தடுத்து உங்களோட வாழ்க்கையில வெற்றிகள் மட்டுமே பார்த்துக்கிட்டு நீங்க என்னென்ன விஷயங்களும் அச்சீவ் பண்ண நினைச்சு அந்த விஷயங்களுமே கண்டிப்பா நீங்க அச்சீவ் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கணும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இந்த ஒரு தகவலை தொடர்ந்து அடுத்ததாக இதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காவது வந்து பர்த்டே விஷேஷம் இல்லை வெட்டிங் ஆனிவர்சரி
2: சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்கன்னா, மறக்காம நம்ம சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது.
1: வாகை சூடவா, வாகை சூடவா.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
3: சோனாயம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. நம்ம நிகழ்ச்சியுடைய இறுதி பகுதிக்கு இப்ப நம்ம வந்துட்டோம். இறுதி பகுதியிலுமே உங்களுக்காக சொல்றதுக்காக ஒரு அப்டேட் வெயிட்டிங்ல இருக்குங்க. என்ன அப்படின்னா, இன்னைக்கான 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியுடைய தலைப்பு என்ன அப்படிங்கறதான். இன்னைக்கான 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியோட தலைப்பு என்னன்னா, நம்மை சுற்றி நடக்கும் நிகழ்வுகளை கூர்ந்து கவனிக்க வேண்டும். ஏன் நம்மை சுற்றி நடக்கும் நிகழ்வுகளை கூர்ந்து கவனிக்க வேண்டும் ஏன் அப்படிங்கறதான் இன்னைக்கான தலைப்பா இருக்குது. இந்த தலைப்பின் கீழே உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. 9787070178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில சத்யா என் கூட உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துகிட்டு அந்த நிகழ்ச்சி பத்தின ஃபீட்பேக் உங்களுக்கு ஏதாவது இருக்குது அப்படின்னாலுமே அதேமாரி நம்மளுடைய நிறைய எண்ணுக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணியோ உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காம தட்டி விட்டுருங்க. இப்போ அடுத்ததா உங்களுக்காக வர இருக்கிறது என்ன அப்படின்னா,
4: இன்றைய கேள்விக்கு சரியான விடை அளித்தவர்கள்.
3: எஸ், இன்னைக்கான கேள்வியாக உங்களுக்காக கேட்டிருந்தது என்ன அப்படின்னா, உடலின் மிகப்பெரிய உள்ளுறுப்பு எது, உடலின் மிகப்பெரிய உள்ளுறுப்பு எது அப்படிங்கிறது தான் இன்றைக்கான கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கான பதில் கல்லீரல். இந்த கேள்விக்கான பதிலாக யாரெல்லாம் சரியாக சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ராஜேஷ் கண்ணா அண்ணா நாட்டாமங்கலத்தில் இருந்தும், மாணிக்கவேல் அண்ணா மங்களபுரம்ல இருந்தும், ருக்மணி பாட்டி தாத்தாக்காப்பட்டியிலிருந்தும், ஸ்ரீஜா அக்கா தாத்தாக்காப்பட்டியிலிருந்தும், காசி விஸ்வநாதன் அண்ணா செம்மாட்டப்பட்டியிலிருந்தும், வேல்முருகன் அண்ணா கிருஷ்ணகிரியிலிருந்தும், ஜாடி முருகன் அண்ணா மங்களபுரம்ல இருந்தும், பாஸ்கர் அண்ணா டால்மியா காலனியிலிருந்தும், சித்ராக்கா அன்னூர்ல இருந்தும், அதே மாதிரி மாரிமுத்து, முகிலன், சிவனேஷ்நீதா, தர்னிஷா, தினேஷ் இவங்க எல்லாருமே இந்த கேள்விக்கான பதிலை சரியா சொல்லியிருக்காங்க. இவங்க எல்லாத்துக்குமே நம்ம சொன்ன எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். இதே மாதிரியே நீங்களுமே நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்கன்னா, மறக்காமல் நம்ம சோனா எஃப்எம் 107.8 திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் காலையில் 7 மணியிலேருந்து 9 மணிக்கு ஒலிபரப்பாகக்கூடிய நம்மை சுற்றி நிகழ்ச்சியை கேளுங்க. அந்த நிகழ்ச்சி கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு 9787070178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ காலையில் 7 மணியிலேருந்து 9 மணிக்குள்ளே உங்களுடைய பதிலை பதிவு பண்ணுங்க. நீங்கள் சொல்லக்கூடிய பதில் சரியானதாக இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் உங்களுடைய பேரும் ஊருமே சொல்லப்படும். ஸோ மறக்காமல் கால் பண்ணுங்க.

0: 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சூடவா நிகழ்ச்சி கேட்க போறீங்க மக்களே. அண்ட் சோனா எஃப்எம் நேயர்கள் எல்லாருக்குமே ஒரு அருமையான காலை வணக்கத்தை சொல்லிட்டு இன்னைக்கு இந்த 2 மணி நேர நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க ஸ்ரீஹரணி நான் வந்திருக்கேன். இன்னைக்கு நம்ம வாகை சூடவா நிகழ்ச்சியில் என்ன விளையாட்டு கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு வார்த்தை சொல்லுவேன், அந்த வார்த்தையோட கடைசி எழுத்து இருக்கு இல்லையா, அதில் நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லணும். இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து அம்மா அப்படின்னு சொன்னேன்னா மாலை முடியக்கூடிய வார்த்தையை நீங்கள் சொல்லணும், மாம்பழம் அப்படின்ற மாதிரியான வார்த்தை நீங்கள் சொல்லணும். இந்த விளையாட்டு தான் இன்னைக்கு நம்ம 2 மணி நேரம் வாகை சுடவா நிகழ்ச்சியில் விளையாட போகிறோம். இந்த விளையாட்டை விளையாடுறதுக்காக இன்னைக்கு நம்ம கூட ஒரு நேயர் இணைஞ்சாச்சு. ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம், மாணிக்கவேல் மங்களபுரத்துல இருந்து பேசுறேங்க.
0: மாணிக்கம் அண்ணா வணக்கம், எப்படி இருக்கீங்க?
1: நான் நல்லா இருக்கேன்.
0: ஓகே, நான் எப்படி போகுது இன்னைக்கு காலையில பொழுது?
1: நல்லா போயிட்டு இருக்கேங்க, நல்லா இருக்கேன்.
0: ஓகே ஓகே அண்ணா. அண்ணா இன்னைக்கு என்ன விளையாட்டுன்னு தெரியுமா?
1: தெரியாதுங்க.
0: அண்ணா நான் வந்து ஒரு வார்த்தை சொன்னா அந்த வார்த்தை முடியக்கூடிய எழுத்துல இருந்து நீங்க இன்னொரு வார்த்தை சொல்லணும்.
1: சரி
0: ஓகே, நான் ஸ்டார்ட் பண்ணலாமா?
1: ஸ்டார்ட் பண்ணலாம்.
0: ஓகே, நான் உங்களுக்கான முதல் வார்த்தை வந்து லட்டு. சூப்பர்ண்ணா. சரி, அடுத்து வந்து இமயம்.
1: மாங்கல்யம்.
0: ஓகே, பூனை.

0: நெய்.
1: நெய், சூப்பர் சூப்பர்ண்ணா, ரொம்ப சூப்பராக விளாண்டிங்க.
0: சரி, நன்றி.
1: ஓகே, நன்றிண்ணா. இன்னைக்கு நம்ம கூட மாணிக்கவே இல்லைன்னா மங்களபுரத்துல இருந்து இந்த விளையாட்டை ரொம்ப சூப்பராக ஆரம்பிச்சு வச்சாரு. எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் வார்த்தை கேட்ட உடனே அவ்வளோ சிரிப்பு வந்துருச்சு, ரொம்ப சூப்பராக ஆரம்பிச்சு வச்சாரு. ஸோ இதே மாதிரி நிறைய நேயர்களோட நம்ம இந்த விளையாட்டை விளையாடலாம். நீங்களும் இந்த விளையாட்டையும் கூட விளையாடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உடனே ஃபோனை எடுங்க, நம்பரை டயல் பண்ணுங்க. நம்ம சோனா எஃப்எம்மோட நம்பர் 9787707 இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் 2 மணி நேரம் என் கூட இந்த விளையாட்டை விளையாடலாம். இப்போ பேக் டு பேக்கில் 2 சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் தான் வந்துகிட்டே இருக்கு. பாடலை தொடர்ந்து நிறைய நேயர்களோட நம்ம இன்னைக்கு இந்த தமிழ் விளையாட்டை விளையாடலாம். இப்போ பாட்டு கேட்டு வந்துருங்க.

0: அண்ணே எப்படி இருக்கீங்க? விவசாயம் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
1: இப்பதானே விவசாயம் பண்றதுக்கு ஆரம்பிச்சிருக்கேன், அதனால எனக்கு விவசாயத்துல நிறைய சந்தேகம் எல்லாம் இருக்கு. அதுக்கு தான் என்ன பண்றது யார்கிட்ட கேக்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலைய விடுங்கண்ணே, நம்ம சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில வாழ்வின் தொடக்கம் விவசாயம்னு விவசாயிகளுக்காக ஒரு சிறப்பு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகுது. அந்த நிகழ்ச்சியில எந்த பயிருக்கு எந்த உரம் போடுறது, மண் வளத்தை எப்படி பாதுகாக்கிறது, கால்நடைகள் வளர்ப்பு, இது எல்லாம் பத்தி முன்னோடி விவசாயிகளும் அரசு வேளாண் துறை அதிகாரிகளும் நிறைய விஷயங்களை சொல்றாங்க. அதனால மறக்காம கேளுங்க வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
2: திங்கள் முதல் சனி வரை காலை 11 மணி முதல் பகல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாயம்.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா. வாகை சூடவா. நேயர் இணைஞ்சிட்டாங்க அவங்க கூட விளையாண்டுலாம். ஹலோ, வணக்கம். ருக்மணி பாட்டி வணக்கம். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நான் சூப்பரா இருக்கேன்.
1: நல்லா இருக்கோம்.
0: ஓகே பாட்டி, இன்னைக்கு காலையில பொழுது வந்து எப்படி போகுது? அதேதான் பாட்டி. அதேதான். ஓகே பாட்டி, பாட்டி இன்னைக்கு என்ன விளையாட்டு நம்ம விளையாடிட்டு இருக்கோம் தெரியுமா? அதேதான் பாட்டி. உங்களுக்கான முதல் வார்த்தை நான் சொல்லிடவா? இரும்பு. பா வரிசையில. ஓகே, அடுத்து லட்டு.
1: என்ன
0: பாட்டி? புரியல. புரியல பாட்டி. டுடே. சூப்பர், ட்ரெண்டிங்கான வார்த்தை சொல்லிட்டீங்க. சரி ஓகே, அடுத்து முயல். லவங்கம். சூப்பர் பாட்டி, ரொம்ப சூப்பரா விளையாண்டீங்க. ஓகே பாட்டி,
1: நல்லா பண்றீங்க, பண்ணுங்க.
0: ஓகே நன்றி பாட்டி.
1: நல்ல குரல் வளமும் நல்லா எடுப்பா இருக்கு.
0: ஓகே பாட்டி, நன்றி.
1: நன்றி சாமி. நன்றி பாட்டி.
0: இன்னைக்கு நம்ம கூட ருக்மணி பாட்டி தாதகாப்பட்டியிலேருந்து ரொம்ப சூப்பராக இந்த விளையாட்டு விளையாண்டாங்க. ஸோ இந்த விளையாட்டை பொறுத்த வரைக்கும் நான் நோட் பண்ண விஷயம் என்னென்னா, எல்லாருமே ட்ரெண்டிங்கான வார்த்தைகளெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இனிமேல் நானுமே அடுத்தடுத்து நேர்கள்கிட்ட புதுசு புதுசாக ட்ரெண்டிங்கான வார்த்தையெல்லாம் கேட்கலான்னு இருக்கேன். ஸோ கால் பண்ணுங்கள், நம்ம இந்த விளையாட்டை நிறைய நேர்களோட விளையாடலாம். நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 9787707. இந்த நம்பருக்கு, சோனா எஃப்எம்மோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நம்ம நிறைய நேர்களோட இந்த விளையாட்டை இன்ட்ரெஸ்டிங்காக விளையாடலாம். இப்போ பேக் டு பேக்ல ரெண்டு சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் தான் வந்துட்டே இருக்கு. பாடலை தொடர்ந்து நிறைய நேயர்களோட விளையாடலாம். இப்போ பாட்டு கேட்டு வந்துருங்க.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.
2: 70 years of legacy, eco-friendly campus, experiential learning, leadership development, learning beyond books, caring faculty, எல்லாமே இருக்கிற ஒரே ஸ்கூல், சோனாவளியப்பா பப்ளிக் ஸ்கூல். அட்மிஷன்ஸ் ஓபன் ஃபார் 2026-27 அகாடமிக் இயர். உங்க குழந்தைங்களோட ஃபியூச்சரை பியூட்டிஃபுல்லா டிசைன் பண்ண சோனாவளியப்பா பப்ளிக் ஸ்கூல், டிபிடி மெயின் ரோட், ஜங்ஷன், சேலம். கான்டாக்ட் 9442592160.

0: ஹே பிரியா, இந்த கடையில பீட்சாவும் பர்கரும் ஒரு புடி புடிக்கிறோம், அப்படியே அந்த கலர் சோடாவை குடிச்சா ஆஹா சொர்க்கம்.
1: ஏய் பிரகாஷ், இதெல்லாம் நம்ம உடம்புக்கு தாண்டா கேடு.
0: என்ன பிரியா, எப்ப பார்த்தாலும் இப்படி அட்வைஸ் பண்ற, அத சாப்பிடாத இத சாப்பிடாதன்னு. ஆசைப்பட்டதை சாப்பிட கூடாதா?
1: ஏய் பிரகாஷ், ஏதோ ஒரு நாள் சாப்பிட்டா தப்பு இல்ல, ஆனா அடிக்கடி சாப்பிடும்போது கேஸ்ட்ரிக் பிரச்சனை, லிவர் பிரச்சனைன்னு வரும். முக்கியமா அந்த கலர் சோடாவில இருக்கிற சக்கரை உடம்புக்கு ரொம்பவே கெடுதல்.
0: ருசியா ஏதாவது சாப்பிடலாம்னு தோணுதே, வேற என்னதான் பண்றது?
1: பக்கத்திலேயே ஃப்ரெஷ் ஜூஸ் கடை இருக்கு, அப்படி இல்லனா ஸ்வீட் கார்ன் கூட இருக்கு, அத சாப்பிடலாம், உடம்புக்கு தெம்பா இருக்கும்.
0: அப்படியே சொல்ற, சரி வா ட்ரை பண்ணலாம்.
2: சுவைக்காக ஆசைப்பட்டு சத்தில்லாத துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியம் கெடுவதை தவிர்ப்பீர். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: இயற்கை வளங்களின் பாதுகாப்பு மனித முன்னேற்றத்தின் அவசியமான அடித்தளம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: இடைவிடாம பரதநாட்டிய கலைஞர்கள் பரதநாட்டியம் ஆட போறாங்க. அது மட்டும் இல்லாம கோரியோகிராபர் ஸ்ரீதர் மாஸ்டர் சீஃப் கெஸ்டா கலந்துக்க போறாரு. சோ நானும் அங்க போய் கலந்துக்கிட்டு சாதனை பண்ணலாம்னு இருக்கேன்.
3: ஆமா பி, உனக்கும் பரதநாட்டியம் தெரியும்ல?
2: ஆமா சிவா, இதுல ஓபன் காம்படிஷன் இருக்குதான். பரதநாட்டியம் தெரிஞ்சவங்க எல்லாருமே கலந்துக்கலாம். கண்டிப்பா நானும் கலந்துக்கிறேன். ஆடியன்ஸ்க்கும் ஃப்ரீ என்ட்ரி தான்.
4: வரமே 29 மதியம் 3 மணிக்கு கைலாஷ் மன்சரோவர் சைனிக் ஸ்கூல்ல நடக்கிற இந்த ஈவென்ட்க்கு மறக்காம நீங்களும் வந்துருங்க. இன்னும் டீடைல்ஸ்க்கு 9962727804 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில வாகை சூடவா நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. ஸ்ரீஹரிணி என் கூட இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாடிட்டு இருக்கோம் அப்படின்னா, நான் ஒரு வார்த்தை சொன்னேன் அப்படின்னா அந்த வார்த்தை முடியக்கூடிய எழுத்துலேருந்து நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லணும். அந்த எழுத்துலேருந்தோ இல்லை அந்த எழுத்தோட வரிசையிலிருந்து நீங்கள் எந்த வார்த்தை வேணால் சொல்லலாம். அந்த விளையாட்டு தான் இன்னைக்கு நம்ம விளையாடிட்டு இருக்கோம். இந்த விளையாட்டை விளையாடுறதுக்கு இன்னைக்கு நம்ம கூட இன்னொரு நேயர் இணைஞ்சிருக்காங்க, அவங்க கூட விளையாண்டுறலாம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம் பாபா, நான் கஸ்தூரி பேசுறேங்க, திருப்பூர்ல இருந்து.
1: கஸ்தூரி அண்ணா வணக்கம், எப்படி இருக்கீங்க?
2: நல்லா கண்ணா, நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: நானும் சூப்பரா இருக்கேன்ணா.
2: சரிங்க, இன்னைக்கு தம்பி லீவ்ல போயிட்டா, நீங்க வந்தீங்களா?
1: ஆமாண்ணா, ஆமாண்ணா.
2: சரிங்கம்மா, சரிங்க.
1: ஓகேண்ணா, அண்ணா இன்னைக்கு என்ன விளையாட்டுன்னு தெரியுமா?
2: மாம்பழம்.
1: சூப்பர். சரி, படம். ஓகே, சரி, அடுத்து நண்பன். நகரம். ஓகே, ரசிகன்.
2: நாடு.
1: நாடு, சூப்பர். நான் டக்கு டக்கு டக்குன்னு சொல்லிட்டீங்க. ஓகே, ரொம்ப சூப்பரா விளையாண்டீங்க, நன்றிண்ணா.
2: நன்றிங்க, நன்றிங்கம்மா.
1: இன்னைக்கு நம்ம கூட திருப்பூர்ல இருந்து கஸ்தூரி அண்ணா ரொம்ப சூப்பரா இந்த விளையாட்டை விளையாண்டாரு. ஓகே, அடுத்தடுத்து இன்னும் நிறைய நேயர்களோட நம்ம இந்த விளையாட்டை விளையாடலாம். அதுக்கு முன்னாடி ரெண்டு சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் தான் வந்துகிட்டே இருக்கு. நம்ம நிகழ்ச்சியில ஒளிபரப்பாகக்கூடிய பாடல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாலும் கண்டிப்பா நீங்க ஓட் பண்ணி சொல்லலாம். நீங்க ஓட் பண்ணக்கூடிய பாடல் வீக்கெண்ட்ல டாப் 10 ஷோல இடம்பெறும். ஸோ ஜாலியா கேட்டு என்ஜாய் பண்ணணுமா? உடனே போனை எடுங்க, நம்பரை டைல் பண்ணுங்க. நம்ம சோனா எஃப்எம்மோட நம்பர் 9787 107.8 இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை மெசேஜ் பண்ணியோ உங்களோட ஓட்டை பதிவு பண்ணிடுங்க. நீங்கள் ஓட் பண்ணக்கூடிய பாடல் நாளைக்கு ஒளிபரப்பாகக்கூடிய டாப் 10 நிகழ்ச்சியில் இடம்பெறும். இப்போ பேக் டு பேக்கில் ரெண்டு இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல் தான் வந்துக்கிட்டே இருக்குது, கேட்டுட்டு வந்துடுங்க.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா. நீங்க மற்றொரு வார்த்தையை சொல்லணும். இந்த விளையாட்டு தான் இன்னைக்கு நம்ம கூட இன்னொரு நேயர் இணைஞ்சிருக்காங்க, அவங்க கூட விளையாடலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம். நான் வேலூர் மாவட்டம் கட்பரையில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன். நல்லா இருக்கீங்களா
0: சந்திரசேகரண்ணா? வணக்கம். எல்லாருமே நலமா இருக்கும், நீங்க?
1: நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். எப்படிப்பா இருக்கு நம்ம ஊர்ல கிளைமேட் எல்லாம் இன்னைக்கு?
0: கிளைமேட் எப்படி சொல்றது, வெயிலும் இல்லாம மழையும் இல்லாம ஒரு மாதிரி மிதமான ஒரு கிளைமேட்டா இருக்கு. நான் நல்லா இருக்கு, என்ஜாய் பண்ணலாம்.
1: சூப்பர் சூப்பர். ஆமா, இங்கேயும் அப்படிதான் மழை வர மாதிரி இருக்கு. மழை வரல இருந்தாலும் ஓரளவுக்கு வெயில் இல்லாதனால தப்பிச்சு சமாளிக்க கூடியதா இருக்குல்ல.
0: இது வந்து நேத்து மழை வந்ததோட எஃபெக்டா இந்த கிளைமேட் வந்து இருக்குண்ணா.
1: உண்மைதான். அப்புறமா எப்படி இருக்கு இங்க பிளான்ஸ் எல்லாம்? நாளைக்கு எங்கேயாவது போறீங்களா? என்ன ஸ்பெஷல்?
0: ஆமா, நாளைக்கு ஏற்காடு இந்த கிளைமேட் போனா ரொம்ப சூப்பரா இருக்கும் இல்லையா? சோ அந்த ஒரு பிளான் வச்சிருக்கேன். ஓகே, போலாம் அப்படினு.
1: ஃப்ரெண்ட்ஸா ஃபேமிலியா?
0: ஃப்ரெண்ட்ஸ்.
1: சூப்பர் சூப்பர். ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க.
0: கண்டிப்பா அண்ணா.
1: ரொம்ப சந்தோஷம்.
0: ஓகே, இன்னைக்கு என்ன விளையாட்டு விளையாடி இருக்கோம் தெரியுமா அண்ணா?
1: ஆமா ஆமா, நீங்க ஒரு சொல் சொல்வீங்க, இல்ல முடியற எழுத்துல அடுத்த வரிசையில நான் சொல்ல சொல்லணும் இல்லையா?
0: அதே அதே தான் அண்ணா.
1: சொல்லுங்கப்பா. அப்படியே போவோம்.
0: உங்களுக்கான முதல் சொல் என்ன அப்படின்னா நேரம்.
1: நேரம். மாண்டோப்பு.
0: ஓகே, அடுத்து இசை.
1: இன்பம்.
0: சூப்பர். படம்.
1: சா வரும் இல்ல?
0: இசை. சா
1: இல்லப்பா, இசை சொன்ன சா வரிசையில. சாமர்த்தியம்.
0: சாமர்த்தியம். ஓகே சரி, அடுத்து படம்.
1: படம். மத்து.
0: மத்து. ஓகே, அடுத்து மாலை.
1: மாலை. லயம்.
0: புரியலனா?
1: லயம். லயம்.
0: ஓ, லயம். ஓகே ஓகே னா.
1: ஆமா, அது இருக்கு. லட்சியம் அப்படிங்கிறது இருக்கு. ஆமா.
0: ஓகே னா, ரொம்ப சூப்பரா விளையாண்டீங்க, நன்றி னா.
1: ரொம்ப சந்தோஷம் பாண்டி, உங்களுக்கும் சூப்பரா. மீட்டோம், மீண்டும் சந்திப்போம். பை.
0: ஓகே பை. ஓகே, இன்னைக்கு காட்பாடியில இருந்து சந்திரசேகர் அண்ணா ரொம்ப சூப்பரா நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிட்டாரு. நிறைய எழுத்துக்களுக்கு அர்த்தமும் சொல்லி இருந்தாரு. ரொம்ப சூப்பரா விளையாண்டாரு. ஓகே மக்களே, நீங்களும் இந்த விளையாட்டை கூட விளையாடணும்னு நினைச்சிங்கன்னா உடனே ஃபோனை எடுங்க, நம்பரை டைல் பண்ணுங்கள். நம்ம சோனா எஃப்எம்மோட நம்பர் 9787707. இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி என் கூட விளையாடலாம். அடுத்து ரெண்டு சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் தான் வந்துக்கிட்டே இருக்குது. சாந்தகுமாரோட உயிரிலே கலந்தவள் மற்றும் விழிமூடி அப்படின்ற ரெண்டு பாடல் வந்துக்கிட்டே இருக்குது. கேட்டுட்டு வந்துருங்க. இன்னும் நிறைய நேயர்களோட அடுத்தடுத்து விளையாடலாம்.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா. வணக்கம்.
1: நம் சோனா வானொலி, மக்கள் வானொலி, சமுதாய வானொலியுடன் இணைப்பில் இணைபவர் வேட்டூர் வட்டம் அழிமுதலில் இருந்து கலைச்செல்விங்க அன்பு ஸ்ரீஹரணி அவர்களே.
2: கலைச்செல்வி அக்கா வணக்கம், எப்படி இருக்கீங்க?
1: அருமையா சூப்பரா இருக்கேன். நீங்க அங்குள்ள அனைவரும் எப்படி இருக்கீங்க?
2: எல்லாருமே சூப்பரா இருக்கோம்க்கா.
1: ரொம்ப மகிழ்ச்சிங்க ஸ்ரீஹரணி உங்களோட பேசுவதில்.
2: ஓகேக்கா. அக்கா இன்னைக்கு என்ன விளையாட்டுன்னு தெரியுமா?
1: நீங்க வந்து ஒரு வார்த்தை சொல்லுவீங்க, அத கடைசி எழுத்துல முடியக்கூடிய எழுத்துல நாங்க ஒரு வார்த்தை சொல்லணும், அந்த மாதிரி.
2: ஓகே, அதே தான்க்கா. அக்கா இன்னைக்கான விளையாட்டு விளையாண்டுலாமா?
1: ஆரம்பிக்கலாம், ஆரம்பிக்கலாம்.
2: ஓகே, உங்களுக்கான முதல் வார்த்தை வந்து உணவு.
1: உணவு, வசந்தம்.
2: வசந்தம், ஓகே. உடற்பயிற்சி.
1: உடற்பயிற்சி, சிரமம்.
2: சிரமம், ஓகேக்கா. அடுத்து வந்து இசை. உங்களுக்கு நீங்க
1: விருப்பப்பட்டீங்கன்னா
2: பாசம். சூப்பர் கா, ரொம்ப ஓகே. ஓகேக்கா, சூப்பரா விளையாண்டீங்க, நன்றி.
1: நன்றிங்க ஸ்ரீவர்ணி, நிகழ்ச்சி அருமையா போதும், உங்களுக்கு பாராட்டும் வாழ்த்துக்களும்.
2: ஓகே, நன்றிக்கா.
1: நன்றிங்க, நன்றிங்க.
2: ஓகே, இன்னைக்கு கலைச்செல்வி அக்கா நம்ம கூட ரொம்ப சூப்பராக இந்த விளையாட்டை வந்து விளையாண்டாங்க. ஓகே, தொடர்ந்து இன்னும் நிறைய நேயர்களோட விளையாடலாம், இன்னும் ஒரு மணி நேரம் அப்படியே இருக்கு. ஸோ பாட்டை தொடர்ந்து அடுத்தடுத்து இந்த வார்த்தை விளையாட்டை நிறைய நேயர்களோட நம்ம விளையாடலாம். ஸ்டேட்யூண்டாக இருங்க, சோனா எஃப்எம் 107.8 வாகை சூடவா நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரணி என் கூட, பாட்டை கேட்டு வந்துருங்க.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா வாகை சூடவா. நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி சோனா எஃப்எம் கேட்டுட்டு இருக்க நேயர்கள் எல்லாருக்குமே இந்த ஒரு மணி நேரம் இன்னொரு சூப்பரான விளையாட்டு தான் வச்சிருக்கேன். என்ன விளையாட்டுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம முன்னாடி விளையாண்டுட்டு இருந்த அதே விளையாட்டு தான் இந்த வார்த்தை விளையாட்டு, தமிழ் வார்த்தை விளையாட்டு. இதை தான் நம்ம வந்து இந்த ஒரு மணி நேரமும் விளையாட போகிறோம். ஸோ இந்த விளையாட்டை விளையாடுறதுக்கு இன்னைக்கு நம்ம கூட இன்னொரு நேயர் இணைஞ்சிருக்காங்க, அவங்க கூட விளையாண்டுலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் நலமா.
0: வணக்கம் பாஸ்கர் அண்ணா, எல்லாருமே நலமா இருக்காங்க, நீங்க?
1: சூப்பரா இருக்கலாம்.
0: ஓகேண்ணா. அண்ணா, இன்னைக்கு என்ன விளையாட்டு போயிட்டு இருக்குன்னு தெரியுமா? இரும்பு
1: புகை
0: சூப்பர்னா. அடுத்து எலி.
1: எலி லித்தியம்.
0: ஓகே ஓகே, நான் சூப்பரா விளையாண்டீங்க,
1: நன்றி மாமா.
0: ஓகே, நன்றிண்ணா. இன்னைக்கு நம்ம கூட டால்மியா காலனில இருந்து பாஸ்கர் அண்ணா ரொம்ப சூப்பரா விளையாண்டாங்க. ஓகே மக்களே, நீங்களும் இந்த விளையாட்டை கூட விளையாடணும்னு நினைச்சிங்கன்னா ஏன் வெயிட் பண்ணுறீங்க? உடனே ஃபோனை எடுங்க, நம்பரை டயல் பண்ணுங்கள். நம்ம சோனா எஃப்எம்மோட நம்பர் 97

8770107 இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் என் கூட இந்த விளையாட்டை விளையாடலாம். இப்போது சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் தான் வந்துக்கிட்டே இருக்குது. பாடலை தொடர்ந்து இன்னும் நிறைய நேயர்களோட நம்ம இந்த விளையாட்டை விளையாடலாம். பாட்டை கேட்டு வந்துருங்க.

பாலிடெக்னிக் கல்லூரி சேலத்தில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி சேவையில் என்றும் முதலிடம். முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு சிவில், மெக்கானிக்கல், இசிஇ, IEEE, ப்ரொடக்ஷன், டெக்ஸ்டைல், ஆர்கிடெக்சர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், IoT மற்றும் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. விவரங்களுக்கு 9003596968

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: எல்லாருக்கும் வணக்கம். நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்கள்ல. இன்னைக்கு எந்த புத்தகத்தை பத்தி நான் சொல்ல போறேன் அப்படின்னா, பசித்த மானிடம் அப்படின்ற ஒரு புத்தகம் தாங்க. இந்த புத்தகத்தை எழுதினவர் கரிச்சான் குஞ்சு. இந்த பசித்த மானிடம், இந்த டைட்டிலே பார்த்தீங்க அப்படின்னா பசி பற்றி நமக்கு வந்து சொல்ல வருது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். பசி அப்படின்னா நமக்கு எல்லாருக்குமே ஞாபகம் வர்றது உணவு பசி. ஆனால் இந்த புத்தகம் பேசியிருக்கிற விஷயங்கள் பலவிதமான பசிகள் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அதாவது இப்போ நமக்கு வந்து உடல் பசிக்குது அப்படின்னா நம்ம சாப்பாடு சாப்பிடுவோம். ஆனால் இந்த பசி மட்டும்தான் இருக்கா அப்படின்னா இல்லைங்க. எல்லாருக்கும் ஒவ்வொரு விதமான பசி இந்த பசி கூடவே இருக்கும். ஒன்று அதிகார பசி, அதாவது நான் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்து போகணும், அது சார்ந்த பசி, ஒரு நல்ல வேலைக்கு போகணும், அதிகாரத்தை அடையணும் அப்படின்னு. அதே மாதிரி இன்னும் சிலருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் எதுக்கு, இதெல்லாம் தாண்டி ஒரு அமைதி வந்து இருக்குது, அந்த அமைதியை தேடி நம்ம வந்து போகலாம் அப்படின்னா அது கூட ஒரு பசி அப்படின்னு வந்து சொல்லலாங்க. இந்த மாதிரி எல்லாருக்குமே பலவிதமான பசிகள் இருக்கு இல்லைங்களா. அந்த பசியை பற்றி பேசக்கூடிய ஒரு புத்தகம்னா பசித்த மானிடம். இந்த ஒரு நாவலில் இரண்டு முக்கியமான கதாபாத்திரங்கள் வராங்க. ஒரு கதாபாத்திரம் அதிகாரம் அப்படின்ற பசியை நோக்கி போகக்கூடிய ஒரு கதாபாத்திரம், இன்னொரு கதாபாத்திரம் இதெல்லாம் எதுக்கு, இதை தாண்டி ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைதி பசி தேவைப்படுற ஒரு மனிதர், இப்படி ரெண்டு பேரை பற்றியும் பேசக்கூடிய ஒரு கதை தான். இந்த ரெண்டு பசி பற்றி மட்டும்தான் இந்த ஒரு புத்தகம் பேசுதா அப்படின்னா இல்லைங்க. இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதருக்கும் எந்த மாதிரியான பசி வந்து இருக்குது அப்படின்றத இந்த புத்தகம் வந்து பேசுதுங்க. அதுவும் குறிப்பாக ஒரு அமைதியை தேடி போகிறவங்க, வாழ்க்கையே வந்து ஒரு சும்மா, நாம தான் வந்து ரொம்ப சீரியஸாக எடுத்துகிட்ருக்கோம் அப்படின்ற ஒரு மனநிலையில் இருக்கிறவங்க, அந்த மனநிலைக்கு கிட்ட இருக்கிறவங்க இந்த புத்தகத்தை படித்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த புத்தகம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிரும். அந்த ஒரு நபர்களுக்கான ஒரு புத்தகம் தான் இந்த புத்தகம் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. கரிச்சான் குஞ்சு அவர்களுடைய பசித்த மானிடம், கட்டாயமாக வாங்கி படிங்க இந்த ஒரு புத்தகத்தை. நன்றி.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: அண்ணே எப்படி இருக்கீங்க? விவசாயம்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
3: இப்போதானே விவசாயம் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிருக்கேன், அதனால எனக்கு விவசாயத்தில் நிறைய சந்தேகம்லாம் இருக்கு. அதுக்கு தான் என்ன பண்ணுறது யார்கிட்ட கேட்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலையை விடுங்கண்ணே, நம்ம சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாழ்வின் தொடக்கம் விவசாயம்னு விவசாயிகளுக்காக ஒரு சிறப்பு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகுது. அந்த நிகழ்ச்சியில் எந்த பயிருக்கு எந்த உரம் போடுறது, மண் வளத்தை எப்படி பாதுகாக்கிறது, கால்நடைகள் வளர்ப்பு, இது எல்லாம் பற்றி முன்னோடி விவசாயிகளும் அரசு வேளாண் துறை அதிகாரிகளும் நிறைய விஷயங்களை சொல்றாங்க. அதனால மறக்காம கேளுங்க வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
4: திங்கள் முதல் சனி வரை காலை 11 மணி முதல் பகல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா. எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சூடவா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. ஸ்ரீஹரணி என் கூட. இன்னைக்கு நிறைய நேயர்கள் வந்து நம்ம கூட இந்த வார்த்தை விளையாட்டை வந்து விளையாண்டாங்க. அந்த வகையில் இன்னைக்கு இன்னொரு நேயர் இணைஞ்சிருக்காங்க, அவங்க கூட விளையாண்டுலாம். ஹலோ வணக்கம்.
5: ஹாய் ஹாய் ஸ்ரீஹரணி, வணக்கம் வணக்கம்.
4: ஹலோ வணக்கம் ராஜேஷ் கண்ணாண்ணா, எப்படி இருக்கீங்க? ஜாலிதான், ஹாப்பி தான். நானும் நல்லா ஜாலியாக தானே இருக்கேன்.
5: ஓகே ஓகே, அப்படியே இருங்க.
4: ஓகேண்ணா. இன்னைக்கு என்ன விளையாட்டுன்னு
5: தெரியுமா?
4: தெரியும். ஓகே, உங்களுக்கான முதல் வார்த்தை நான் சொல்லிடவா?
5: சொல்லுங்க.
4: ஊஞ்சல்.
5: ஊஞ்சல் இல்லல முடியுது, லாலா சொல்லுங்களா?
4: ஆமாண்ணா.
5: ஊஞ்சல் லாவகம்.
4: ஓகே ஓகே, இப்ப இன்னொரு வார்த்தை ரசிகன்.
5: ரசிகன் இன்னல முடியுதுங்களா? இன்னல என்ன, எப்படி? நாவா?
4: நான் வரிசை.
5: நிறைய இருக்குது, வாழ்க்கையே வர மாட்டேங்குது. காணகம்.
4: ஓகே ஓகேண்ணா.
5: காடு.
4: சூப்பர், ரெண்டு வார்த்தை சொல்லிட்டீங்க.
5: தேங்க் யூ.
4: ஓகே நான் ரொம்ப சூப்பரா விளையாண்டீங்க. நன்றி.
5: நன்றி நன்றி, வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி.
4: ஓகேண்ணா,
5: பை பை பை பை.
4: இன்னைக்கு நம்ம கூட நாட்டாமங்கலத்துல இருந்து ராஜேஷ் கண்ணா அண்ணா இந்த விளையாட்டு ரொம்ப சூப்பராக விளையாண்டாரு. நம்ம வந்து ஒரு வார்த்தைக்கு இன்னொரு வார்த்தை தான் கேட்டோம், ஆனா அவர் வந்து ரெண்டு ரெண்டு வார்த்தை வந்து சொன்னாரு, ரொம்ப சூப்பரா. ஓகே மக்களே, நீங்களும் இந்த விளையாட்டை என் கூட விளையாடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உடனே ஃபோனை எடுங்க, நம்பரை டயல் பண்ணுங்கள். நம்ம சோனா எஃப்எம்மோட நம்பர் 9787770178. இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் என் கூட இந்த விளையாட்டை விளையாடலாம். இப்போது சூப்பரான பாடல்கள் தான் வந்துக்கிட்டே இருக்குது, கேட்டுட்டு வந்துடுங்க. தொடர்ந்து இன்னும் நிறைய நேயர்களோட விளையாடலாம்.

0: பார்வை குறைபாடா? கவலை வேண்டாம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிட்டல்,
0: உலகத்தரம் வாய்ந்த ஸ்மார்ட் சர்ஃப் பிளாஸ்டிக் சிகிச்சை, 100% தொடுதல் இல்லாத பாதுகாப்பான சிகிச்சை,
1: வலி இல்லாமல், தையல் இல்லாமல், ஊசி இல்லாமல் கண்புரை அறுவை சிகிச்சை,
0: அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களின் ஆலோசனையில் முதல் பரிசோதனை முற்றிலும் இலவசம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிட்டல், ஸ்ரீ வித்யா மந்திர் பள்ளி எதிரில், மையனூர் மெயின் ரோட், சேலம்.
0: மேலும் தொடர்புக்கு 7030 3663 3330.

0: ஈரன்.
1: ஹே பிரியா, இந்த கடையில பீட்சாவும் பர்கரும் ஒரு புடி புடிக்கிறோம், அப்படியே அந்த கலர் சோடாவை குடிச்சா ஆஹா சொர்க்கம்.
2: ஏய் பிரகாஷ், இதெல்லாம் நம்ம உடம்புக்கு தாண்டா கேடு.
1: என்ன பிரியா, எப்ப பார்த்தாலும் இப்படி அட்வைஸ் பண்ற, அத சாப்பிடாத இத சாப்பிடாதன்னு. ஆசைப்பட்டதை சாப்பிட கூடாதா?
2: ஏய் பிரகாஷ், ஏதோ ஒரு நாள் சாப்பிட்டா தப்பு இல்ல, ஆனா அடிக்கடி சாப்பிடும் போது கேஸ்ட்ரிக் பிரச்சனை, லிவர் பிரச்சனைன்னு வரும். முக்கியமா அந்த கலர் சோடாவில இருக்கிற சக்கரை உடம்புக்கு ரொம்பவே கெடுதல்.
1: ருசியா ஏதாவது சாப்பிடலாம்னு தோணுதே, வேற என்னதான் பண்றது?
2: பக்கத்திலேயே ஃப்ரெஷ் ஜூஸ் கடை இருக்கு, அப்படி இல்லன்னா ஸ்வீட் கார்ன் கூட இருக்கு, அதை சாப்பிடலாம், உடம்புக்கு தெம்பா இருக்கும்.
1: அப்படியே சொல்ற, சரி வா ட்ரை பண்ணலாம்.
3: சுவைக்காக ஆசைப்பட்டு சத்தில்லாத துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியம் கெடுவதை தவிர்ப்பீர். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: பூமியின் பாதுகாப்பு, மனித குலத்தின் பாதுகாப்பு.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8.
2: இடைவிடாம பரதநாட்டிய கலைஞர்கள் பரதநாட்டியம் ஆட போறாங்க. அது மட்டும் இல்லாம கோரியோகிராபர் ஸ்ரீதர் மாஸ்டர் சீஃப் கெஸ்டா கலந்துக்க போறாரு. சோ நானும் அங்க போய் கலந்துக்கிட்டு சாதனை பண்ணலாம்னு இருக்கேன்.
3: ஆமா பி, உனக்கும் பரதநாட்டியம் தெரியும்ல?
2: ஆமா சிவா, இதுல ஓபன் காம்படிஷன் இருக்குதான். பரதநாட்டியம் தெரிஞ்சவங்க எல்லாருமே கலந்துக்கலாம். கண்டிப்பா நானும் கலந்துக்கிறேன். ஆடியன்ஸ்க்கும் ஃப்ரீ என்ட்ரி தான்.
4: வரமே 29 மதியம் 3 மணிக்கு கைலாஷ் மன்சரோவர் சைனிக் ஸ்கூல்ல நடக்கிற இந்த ஈவென்ட்க்கு மறக்காம நீங்களும் வந்துருங்க. இன்னும் டீடைல்ஸ்க்கு 9962727804 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: நேயர் இணைஞ்சிருக்காங்க. அவங்க கூட விளையாண்டுலாம். ஹலோ, வணக்கம்.
2: முதல்
1: வார்த்தை சொல்லிடவா? உங்களுக்கான முதல் வார்த்தை புத்தகம். ஓகே அண்ணா, ஒரு வார்த்தை தான் கேட்டேன், நீங்க ரெண்டு மூணு வார்த்தை சொல்லிட்டீங்க. சரி, அடுத்த வார்த்தை நான் சொல்லிடுறேன். உணவு. உணவு.
2: உணவுங்களா? உயிர்.
1: உயிர் என்ன?
2: உயிர். உயிர்.
1: ஓகே. நான் விளையாட்டு.
2: விளையாட்டுங்களா? விளையாட்டு.
1: தாவரிசையில. விளையாட்டு தாவரிசையில.
2: விளையாட்டு.
1: ஓகே ஓகே, நான் சூப்பரா விளையாண்டீங்க. ஓகே, நன்றிண்ணா.
2: நன்றி.
1: இன்னைக்கு நம்ம கூட ஆட்டையம்பட்டியில இருந்து ராமு அண்ணா ரொம்ப சூப்பரா இந்த விளையாட்டு விளையாண்டாரு. ஓகே மக்களே, நீங்களும் இந்த விளையாட்டை கூட விளையாடணும்னு நினச்சிங்கன்னா உடனே ஃபோனை எடுங்க, நம்பரை டைல் பண்ணுங்கள். நம்ம சோனா எஃப்எம்மோட நம்பர் 9787707. இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் என் கூட விளையாடலாம். இப்போது சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல் தான் வந்துக்கிட்டே இருக்குது. பாடலை தொடர்ந்து அடுத்தடுத்து இன்னும் நிறைய நேயர்களோட விளையாட்டை விளையாடலாம். பாட்டை கேட்டு வந்துடுங்க.

0: வணக்கம். என்னோட பேர் தாமோதரன். என்னோட கனவு என்னன்னு கேட்டீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு லாங் டிராவல் பண்ணணும், போற வழியில இல்லாத மக்களுக்கு உதவணும்.
1: வணக்கம், என்னோட பேரு பிரியங்கா. என்னோட கனவு என்னன்னா, நான் சம்பாதிக்கிற பணத்தை ஏழை மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும்.
2: வணக்கம், என்னோட பேர் மனோஜ். என்னோட கனவு என்னன்னா, பசியில இருக்க மக்களுக்கு உதவி பண்ணணும்.
3: ஆசைகள் கனவாவதும், கனவு லட்சியமாவதும், லட்சியம் வாழ்க்கை வாழ்வதற்கான பிடிப்பினை தருவதற்கும்
4: கனவுகள் மெய்ப்பட வேண்டும். ஞாயிறு தோறும் பகல் 10 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
6: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில வாகை சூடவா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. ஸ்ரீஹரணி நான் உங்க கூட ஜாலியா பேசிட்டே விளையாடிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாடிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ஒரு வார்த்தையை சொல்லுவேன், அந்த வார்த்தை முடியக்கூடிய எழுத்துல இருந்து நீங்க ஒரு வார்த்தையை சொல்லணும். இந்த விளையாட்டு தான் நம்ம வந்து விளையாடிட்டு இருக்கோம். இந்த விளையாட்டு விளையாடுறதுக்கு இன்னைக்கு நம்ம கூட ஒரு நேயர் எழுந்திருக்காங்க, அவங்க கூட விளையாண்டுலாம். ஹலோ, வணக்கம்.
7: என்ன
6: விளையாட்டு

0: கற்றுக்கான முதல் வார்த்தை என்ன அப்படின்னா இசை.
1: சாவரிசையிலிருந்து
0: நீங்க சொல்லணுங்க.
1: தமிழ்
0: இல்ல சா.

0: ஓகே சூப்பர் கா. அடுத்து வந்து நேரம். ஆமாக்கா.
1: மரம்.
0: மரம் ஓகே. நட்சத்திரம்.
1: அது வந்து என்னது?
0: அது இம்மு வருது. மாதம். ஓகே கா சூப்பரா விளையாண்டீங்க.
1: நன்றி நன்றி.
0: ஓகே நன்றி. ராஜேஸ்வரி அக்கா இன்னைக்கு நம்ம கூட இந்த விளையாட்ட ரொம்ப சூப்பரா விளையாண்டாங்க. ஓகே மக்களே, நீங்களும் இந்த விளையாட்டை கூட விளையாடணும்னு நினைச்சிங்கன்னா உடனே ஃபோனை எடுங்க, நம்பரை டைல் பண்ணுங்க. நம்ம சோனா எஃப்எம்மோட நம்பர் 9787707. இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்க என் கூட இந்த விளையாட்டை விளையாடலாம். இப்போ பாட்டு வந்துட்டே இருக்கு.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சூடவா நிகழ்ச்சி தான். இவ்வளோ நேரம் ரொம்ப சூப்பராகவும் ஜாலியாகவும் கேட்டுட்டு இருந்தீங்க மக்களே. நிறைய நேயர்களோட நம்ம இன்னைக்கு வார்த்தை விளையாட்டை வந்து விளையாண்டோம். நான் சொன்ன வார்த்தையிலிருந்து கடைசி எழுத்தோட வரிசையில் நீங்கள் வந்து ஒரு வார்த்தையை சொல்லணும். இந்த விளையாட்டு தான் இன்னைக்கு நிறைய நேயர்களோட நம்ம விளையாண்டோம். நிறைய பேர் நம்ம கூட கால் பண்ணி விளையாண்டாங்க. அவங்க எல்லாருமே ரொம்ப சூப்பராக விளையாண்டாங்க. ஸோ அதோட நான் இப்போ இங்கேருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அப்டேட் தான். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி 2 மணிலிருந்து 3 மணி வரைக்கும் என்றும் நலமுடன் நிகழ்ச்சி வந்து உங்களுக்காக நாகராஜ் வந்து டெங்கு தினம் ஸ்பெஷலாக லைவ் பண்ண போகிறாரு. ஸோ கண்டிப்பாக கேளுங்க. டெங்கு சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் 2 மணிலிருந்து 3 மணி வரைக்கும் நாகராஜ் கூட அந்த லைவ் நிகழ்ச்சியில் இணைஞ்சு பேசலாம். அண்டு டாக்டரும் இணைஞ்சு பேச போகிறாரு. டாக்டர் திருநாவுக்கரசு அவர்கள் லைவ் நிகழ்ச்சியில் இன்னைக்கு 2 மணிலிருந்து 3 மணி வரைக்கும் இணைஞ்சு பேச போகிறாரு. ஸோ நிகழ்ச்சியில் சந்தேகங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 9787770178. இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி 2 மணிலிருந்து 3 மணி வரைக்கும் உங்களுக்கு டெங்கு சம்மந்தமாக ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கேட்கலாம். அண்ட் இப்போ வந்து மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால நிறைய இடங்களில் இந்த தண்ணி தேங்கி நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுலேருந்து கொசு வரத்துக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரியான உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களையும் நீங்கள் வந்து கேட்கலாம். அண்ட் நிகழ்ச்சியை கேளுங்க. இப்போ நான் இங்கேருந்து டாடா பாபாய் சொல்லிட்டு கிளம்புறேன். மறுபடியும் இன்னொரு சூப்பரான டாபிக்கோட அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய் பாய் மக்களே.

எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம். மாடித்தோட்டம் வச்சிருக்கிறவங்க கவனத்துக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கத்திரி வெயில்ல இருந்து செடிகளை பாதுகாக்கிறதுக்கு மல்ச்சிங் செய்யறது எந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அல்லது தெர்மாகோல் பயன்படுத்தணும் அப்படின்னா, மாலை தண்ணீர் ஊத்துறப்ப அதை வந்து எடுத்துட்டு அதுக்கப்புறமா திரும்பவும் காலையில மூடி வைக்கணும். இது பூஞ்சை மற்றும் வேரழுகல் நோய் ஏற்படாம தடுக்கும். இப்ப கோடை வெயில் வந்து அதனுடைய உச்சத்தை தொட்டிருக்கு. இந்த கடும் வெப்பத்தினால மொட்டை மாடிகள்லயும் பால்கனிகள்லயும் வளர்க்கக்கூடிய செடிகள் கருகி வாடி போவதை நாம பார்த்திருக்கிறோம். சரியான நேரத்துல கவனிப்பின்மை வழங்காவிட்டாலுமே சில நாட்கள்லயே செடிகள் முழுமையா இறந்து போயிடும். வாடிய செடிகளை திரும்பவும் பசுமையாகவும் புதராகவும் மற்ற சில சிறப்பான வழிமுறைகள் இருக்கு. தண்ணி ஊத்தக்கூடிய சரியான முறை என்னன்னா, செடிகளை வெயில்கள் இருந்து காக்க முதல் மற்றும் முக்கியமான வழி என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சரியான முறையில தண்ணீர் ஊத்துறது. செடிகளுக்கு காலை மற்றும் மாலை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வேளையுமே தண்ணீர் ஊத்துறது அவசியம். தொட்டில வடிகால் துளை வழியா தண்ணீர் வெளியேறும் அளவுக்கு போதுமான அளவு ஊத்தணும். நாம வழக்கமா 1 லிட்டர் தேவைப்படக்கூடிய தொட்டிக்கு 1 கிளாஸ் தண்ணி மட்டுமே ஊத்துறோம். இதனால மேல்புற மண் மட்டும்தான் நனையுது, அடியில இருக்கக்கூடிய வேர்கள் வந்து காஞ்சேதான் இருக்கும். இது செடியோட வளர்ச்சிய பாதிக்கும். மண்ணை கிளறது, தொட்டியோட ஓரங்கள்ல இருக்கக்கூடிய மண்ணை கிளறி செடியோட தண்டு பகுதிக்கு அணைச்சு வைக்கணும். இது வேர்களை குளிர்ச்சியாக வச்சிருக்கிறதுக்கும் அதிக தண்ணீர் பிடிக்கிறதுக்கான இடவசதிய உருவாக்கவும் உதவும். மாலையில செடிகளோட இலைகள் நனையிற மாதிரி தண்ணீர் வந்து தெளிக்கணும். இது இலைகள்ல இருக்கக்கூடிய தூசிய நீக்கி செடிகள் ஒளிச்சேர்க்கை மூலமா வேகமா உணவு தயாரிக்க உதவியா இருக்கும். மண்ணில இருக்கக்கூடிய ஈரப்பதம் சீக்கிரமாவே ஆவியாகாம இருக்கிறதுக்கும், சூரிய ஒளி நேரடியா வேர்கள்ல படாமல் இருக்கிறதுக்கும் மல்ச்சிங் செய்யறது ரொம்பவே பலன் தரக்கூடியது. வீட்டுல தேவையற்ற பழைய கார்பெட்டின் அடியில இருக்கக்கூடிய ஃபோம் தெர்மாகோல் துண்டுகள் அல்லது வைக்கோல் ஆகியவற்றை மண்ணில மேலடுக்கி வைக்கலாம். உலர்ந்த இலைகள் மற்றும் குச்சிகளை கொண்டோ மண்ணை மூடி வைக்கலாம். இது ஈரப்பதம் நீண்ட நேரம் நீடிக்க உதவியா இருக்கும். ஃபோம் அல்லது தெர்மாகோல் பயன்படுத்தணும் அப்படின்னா, மாலை தண்ணீர் ஊத்துறப்ப மாலை தண்ணீர் ஊத்துறதுக்கு முன்னாடி அதை வந்து எடுத்துட்டு அதுக்கப்புறமா திரும்பவும் காலையில மூடி வைக்கணும். இது பூஞ்சை மற்றும் வேரழுகல் நோய் ஏற்படாம தடுக்கும். கோடையிலையும் செடிகள் சத்தோடையும் பசுமையோடவும் இருக்கிறதுக்கு கற்றாழை கொண்டு ஒரு சிறந்த உரத்தை தயாரிக்கலாம். செய்முறைன்னு சொல்லும் போது, ஒரு சின்ன கற்றாழை துண்ட சிறு சிறு துண்டுகளா வெட்டி 1 லிட்டர் தண்ணீர்ல போட்டு

24 மணி நேரம் நிழலான இடத்துல வைக்கணும். பயன்படுத்தக்கூடிய முறைன்னு சொல்லும் போது 24 மணி நேரம் கழிச்சு இந்த கரைசல்ல ஒரு கிளாஸ் எடுத்து அதனோட 3 கிளாஸ் சாதாரண தண்ணீர் கலந்து செடிகளுக்கு ஊத்தணும். இந்த எளிய மற்றும் பயனுள்ள வழிமுறைகளை நம்ம தொடர்ந்தோம் அப்படின்னா உங்களோட வீட்டு தோட்டமும் இந்த கடும் கோடையிலையும் கருகாம பசுமையா காட்சியளிக்கும். சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக 2 பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: வணக்கம், என்னுடைய பேர் பிரியங்கா. ஜாகிரமாபுரத்திலிருந்து பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி வாய்மையில்.
1: முதல் பரிசோதனை முற்றிலும் இலவசம்.
2: ஸ்ரீ வித்யா மந்திர் பள்ளி எதிரில், மெயனூர் மெயின் ரோட், சேலம்.
1: மேலும் தொடர்புக்கு 7036663333.

0: திரிஷா, நீ ஒரு விஷயம் கேள்விப்பட்டியா?
1: இல்லையே, என்ன விஷயம்?
0: அது நம்ம சேலத்துல மாநில அளவிலான போட்டியெல்லாம் நடந்துச்சுல, அதுல நம்முடைய சேலத்தை சேர்ந்த ஒருத்தர் ஜெயிச்சு இப்போ தேசிய அளவிலான போட்டிக்கு போறாராம், தெரியுமா?
1: என்ன சொல்ற, அப்படியா?
0: ஆமா நிஷா, எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல, நம்ம சேலத்துல பிறந்த ஒருத்தர் இப்போ தேசிய அளவிலான போட்டியில விளையாட போறாரு.
1: ஆமா வேலா, இது நம்ம சேலத்துக்கே பெருமை.
0: இதுக்காக அவங்களோட வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்கல்ல?
1: ஆமா ஆமா, அவருடைய வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாரு, நிறைய அவமானங்களை பாத்துருக்காரு, நிறைய தடைகளை தாண்டிதான் இந்த இடத்துக்கே வந்திருக்கிறாரு.
0: அது எப்படி உனக்கு தெரியும்?
1: நான் தான் சோனா எஃப்எம் கேக்குறேனே, அதுல அவருடைய வாழ்க்கை கதைகளை பத்தி அவரே சொல்லி இருக்கிறாரு.
0: என்னது, எஃப்எம்ல அவர் பேசியிருக்காரா?
2: சேலத்து மக்களின் வாழ்க்கை அனுபவங்களையும் வாழ்வில் வெற்றி பெற எடுத்த முயற்சிகள் அனைத்தையும் தெரிந்து கொள்ள சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி. சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
4: என்ன பண்றாங்க மக்காச்சோள தட்டுல என்னென்ன சத்துக்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தியும், அதே போல தீனி வந்து பாத்தீங்க அப்படின்னா மாடுகளுக்கு நாங்க எந்த மாதிரி கொடுக்கறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. கண்டிப்பா நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
5: பச்சை தீனில பாத்தீங்கன்னா எங்களோட பண்ணைகள்ல மக்காச்சோள தட்டுங்க இருக்கிறதுல ஹை புரோட்டீன் ஹை எனர்ஜி இருக்கிற மக்காச்சோள தட்டு நாங்க பொடையோட, அதாவது மக்காச்சோளத்தோட வெட்டி மாடுகளுக்கு கொடுத்துட்டு இருக்கோங்க. 365 நாளும் ஒரே மாதிரி மாடுகளுக்கு தீனி கிடைக்கணும் அப்படின்றதுக்காக சைலேஜ்ன்ற மெத்தட்ல மக்காச்சோளத்தை ஸ்டோர் பண்ணிருக்கோங்க. அதனால இப்ப மழை பெஞ்சாலும் சரி வெயில் அடிச்சாலும் சரி எங்க மாடுகளுக்கு வந்து ஒரே மாதிரி தீனி வந்து த்ரோ த இயர் கிடைச்சிட்டு இருக்கும். அது ஒண்ணு பண்றாங்க. அதே மாதிரி கான்சன்ட்ரேட் ஃபீட் பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு மாடுகளுக்கு வந்து நியூட்ரிஷன் ரெக்யர்மெண்ட் இருக்கு, ஒரு மாடோட பாடி வெயிட், அது என்ன லாக்டேஷன்ல இருக்கு, எத்தனை ஊதியத்துல பால் கறந்துட்டு இருக்கு, எவ்வளவு பால் கறக்குதுன்ற கால்குலேட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி ரேஷன் வந்து வெட்டினரியன் வச்சு நாங்க ஃபார்முலேட் பண்ணி நாங்க கொடுத்துட்டு இருக்கோங்க. அது மட்டும் இல்லாம கண்ணு குட்டிங்களா இருக்கட்டும், அதே மாதிரி கெடேரிங்களா இருக்கட்டும், எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன ரெக்யர்மெண்ட் இருக்குமோ அதை கொடுத்துருவாங்க. மற்ற இடத்துல வளர்த்துற மாதிரி வெயில கட்டி போட்டு ப்ராப்பரான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல இங்க பண்ணிட்டு இருக்கோங்க. பர் டே அப்படி எங்களால கால்குலேட் பண்ண முடியாது, ஏன்னா மாடு வந்து ஒரு நாளைக்கு 20 லிட்டர் கறக்கும், ஒரு நாளைக்கு 25 லிட்டர் கறக்கும். சென்னையாயிட்டு ஒரு 5 மாசம் கழிச்சு பால் கம்மியாயிரு, 10 லிட்டர் 5 லிட்டருக்கு வந்துருங்க. நாங்க எப்படி கால்குலேட் பண்ணோம்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு மாடு 10 மாசம் பால் கறக்கும், 2 மாசம் பால் கறக்காது, ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு செலவாகுது அப்படின்னு பாக்குறப்ப எங்களுக்கு ஒரு மாட்டுல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 40,000 ரூபாய் அந்த ரேஞ்ச் வருமானம் வரணுங்க. அந்த ரேஞ்சில் நாங்க வந்து மில்க் ஈல்டு வச்சிருக்கோம் வைங்களேன், எவ்வளவு செலவு ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு செலவாகுது அப்படின்றத நாங்க கால்குலேட் பண்றேங்க. ஒரு நாளைக்குன்ற இதோ ஒரு மாசத்துக்குன்றதோ ஒரு 10 மாடு மில்க் கறக்குதுன்னா அந்த 10 மாட்டுக்கும் வருஷத்துக்கு எவ்வளவு தேவை அப்படின்றத கால்குலேட் பண்றேங்க. இப்ப மேஜரா பாத்தீங்கன்னா பச்சை தீனி பொறுத்த வரைக்கும் மக்காச்சோள தட்டுல ரெடி பண்ண சைலேஜ்ங்க, 365 நாள் சைலேஜ்ங்க. அதுக்கடுத்து காஞ்சப்புல் பாத்தீங்கன்னா இப்ப நம்ம பேடிஸ்டான்னு சொல்லுவாங்க, நம்ம வைக்கோல் சொல்றோம் இல்லைங்களா, அந்த வைக்கோல்ல நாங்க செக் பண்ண வரைக்கும் அதிகமான மருந்து அடிச்சு எங்களுக்கு வந்து டாக்ஸின் அதிகமா கிரியேட் ஆகுறதுனால நாங்க இப்ப பஞ்சாப்ல இருந்து வீட் ஸ்ட்ரா கொண்டு வராங்க, கோதுமை பில் கொண்டு வந்து அது வந்து ட்ரை ஃபுட்டருக்கு ரீப்ளேஸ்மெண்டா கொடுத்துட்டு இருக்கோங்க. எங்களுடைய மில்க் ஈல்டு அதிகமா இருக்கிறதுனால எங்களோட அனிமல்ல டயட்ட ஃப்ரேம் பண்றதுக்கு இப்ப கான்சன்ட்ரேட் ஃபீடோட காஸ்ட் அதிகமாகுதுங்க. நாம இப்ப இதெல்லாம் மக்காச்சோள தட்டு கொடுக்காம நம்ம சூப்பர் நேப்பியர் அந்த மாதிரி எல்லாம் கொடுக்கறப்ப எங்களுக்கு வந்து கான்சன்ட்ரேட் ஃபீட் ஃபார்முலேட் பண்றப்ப எங்களுக்கு காஸ்டிங் அதிகமாகுதுங்க. அதை குறைக்கிறதுக்காக இந்த பொருள் குவாலிட்டி என்ஷூர் பண்றப்ப அதோட காஸ்டிங் எங்களால குறைக்க முடியுதுங்க. ஆனா எங்களுக்கு மத்த பண்ணைகள் என்ன செலவு பண்றாங்களோ அதே தான் நாங்களும் பண்றாங்க. ஆனா அதை கரெக்டா எந்தெந்த குரூப்புக்கு பண்ணுமோ அதை பண்ணிடுறோங்க.
4: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. இப்ப எங்க மாடுகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா பஞ்சாப்ல இருந்து கோதுமை பில் மாடுகளுக்கு நாங்க கொடுக்கறோம். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா நாங்க வந்து சத்துள்ள உணவா வந்து மாடுகளுக்கு கொடுக்கறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா எந்த அளவுக்கு சத்துள்ள உணவு கொடுக்கறோமோ அந்த அளவுக்கு பால் வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக 2 பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: ஹே பிரியா, இந்த கடையில பீட்சாவும் பர்கரும் ஒரு புடி புடிக்கிறோம், அப்படியே அந்த கலர் சோடாவை குடிச்சா ஆஹா சொர்க்கம்.
1: ஹே பிரகாஷ், இதெல்லாம் நம்ம உடம்புக்கு தாண்டா கேடு.
0: என்ன பிரியா, எப்ப பார்த்தாலும் இப்படி அட்வைஸ் பண்ற, அதை சாப்பிடாத இதை சாப்பிடாதன்னு. ஆசைப்பட்டதை சாப்பிட கூடாதா?
1: ஏய் பிரகாஷ், ஏதோ ஒரு நாள் சாப்பிட்டா தப்பு இல்ல, ஆனா அடிக்கடி சாப்பிடும் போது கேஸ்ட்ரிக் பிரச்சனை, லிவர் பிரச்சனைன்னு வரும். முக்கியமா அந்த கலர் சோடாவில இருக்கிற சக்கரை உடம்புக்கு ரொம்பவே கெடுதல்.
0: ருசியா ஏதாவது சாப்பிடலாம்னு தோணுதே, வேற என்னதான் பண்றது?
1: பக்கத்திலேயே ஃப்ரெஷ் ஜூஸ் கடை இருக்கு, அப்படி இல்லனா ஸ்வீட் கார்ன் கூட இருக்கு, அத சாப்பிடலாம், உடம்புக்கு தெம்பா இருக்கும்.
0: அப்படியே சொல்ற, சரி வா ட்ரை பண்ணலாம்.
2: சுவைக்காக ஆசைப்பட்டு சத்தில்லாத துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியம் கெடுவதை தவிர்ப்பீர். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: போற்று, எதிர்காலத்தை மாற்று.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8.
2: இடைவிடாம பரதநாட்டிய கலைஞர்கள் பரதநாட்டியம் ஆட போறாங்க. அது மட்டும் இல்லாம கோரியோகிராபர் ஸ்ரீதர் மாஸ்டர் சீஃப் கெஸ்டா கலந்துக்க போறாரு. சோ நானும் அங்க போய் கலந்துக்கிட்டு சாதனை பண்ணலாம் இருக்கேன்.
3: ஆமா அபி, உனக்கும் பரதநாட்டியம் தெரியும்ல?
2: ஆமா சிவா, இதுல ஓபன் காம்படிஷன் இருக்குதான். பரதநாட்டியம் தெரிஞ்சவங்க எல்லாருமே கலந்துக்கலாம். கண்டிப்பா நானும் கலந்துக்கிறேன். ஆடியன்ஸ்க்கும் ஃப்ரீ என்ட்ரி தான்.
4: வரமே 29 மதியம் 3 மணிக்கு கைலாஷ் மான்சரோவர் சைனிங் ஸ்கூல்ல நடக்கிற இந்த ஈவென்ட்க்கு மறக்காம நீங்களும் வந்துருங்க. இன்னும் டீடைல்ஸ்க்கு 9962727804 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க.
5: சோனாயப்பம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
6: விவசாயிகளும் பல பயிர் சாகுபடிக்கு வரணும், நிலத்தை பிரிச்சு எந்த மாதிரி சாகுபடி வழிமுறைகளை மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. கண்டிப்பா நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
7: இயற்கை விவசாயத்துல லாபகரமா கொண்டு வர முடியும் அப்படிங்கறத இதை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க முடியுது. அதனால எல்லா விவசாயிகளுமே வந்து பல பயிர் சாகுபடிக்கு வரணும். ஒரு பயிர் சாகுபடி அப்படிங்கறது வந்து ஒரு பகுதி அவங்க நிலத்தை அவங்களே வந்து பிரிச்சுக்கலாம். நாலு பகுதியா பிரிச்சு குறுகிய கால பயிர், 3 மாதத்துல லாபம் தரக்கூடிய பயிர் வந்து ஒரு பகுதியிலையும், 6 மாதத்துல கொடுக்கக்கூடிய பயிர் வந்து ஒரு பகுதியிலையும், வருட எல்லாமே லாபம் கொடுக்கக்கூடிய பயிர்கள் ஒரு பகுதியும் பிரிச்சுட்டு, அப்புறம் நீண்ட கால பயிர் 10 வருடம் 20 வருடம் 50 வருடம் வரைக்கும் லாபம் கொடுக்கக்கூடிய பயிர்கள் இருக்கு. அதை பிரிச்சு பல பயிர் சாகுபடி எடுத்துட்டு வந்தோம்னா ஒரு முறைதான் நம்ம வந்து நீர் வந்து பாய்ச்சுவோம். அதுல வந்து 5 பயிர்கள் குறைந்தபட்சம் சர்வசாதாரணமா 5 பயிர்கள் எடுத்துட்டு வந்துடலாம். அந்த 5 பயிருக்கு வந்து ஒரு நீர் பாய்ச்சணும், ஒரு வேலை தான். லாபம் வந்து பாத்தீங்கன்னா அதிகபட்சம் நமக்கு மல்டிபிள் ஆகிட்டே போகுது. லாபமா எடுத்துட்டு வந்துடலாம். விவசாயத்தை வந்து லாபமா மாத்தணும் அப்படிங்கறது வந்து இயற்கை விவசாயத்துலதான் சாத்தியமா இருக்கு. ஏன் அப்படின்னா நமக்கு வந்து நார்மலா வந்து ரசாயன விவசாயத்துல ரசாயனத்தை விலை கொடுத்து வெளியில இருந்து வாங்கிட்டு வந்துதான் நம்ம மண்ணுக்குள்ள கொடுக்கறோம். ஆனா இயற்கை விவசாயத்துல இங்க இருக்கிற இலைகளையும் தலைகளையும் திரும்பவும் இங்கேயே மக்க வச்சு திரும்ப சுழற்சி முறையில இதை ரொட்டேஷனா பண்ணிட்டு இருக்கும் போது வெளியில இருந்து கொடுக்கற இடுபொருட்கள் வந்து தேவைகள் அப்படியே குறைஞ்சிட்டு வந்து 0% நோக்கி போயிடலாம். அந்த அங்கது தெரியுமா 2% வரும்போது அது 0% நோக்கி சர்வசாதாரணமா தாராளமா கொண்டு வந்துடலாம். இது சாத்தியம் அப்படிங்கறது இப்ப நம்ம செஞ்சிட்டு இருக்கும் போதே தெரியுது, லாபமும் கிடைக்குது. அதனால எல்லா விவசாயிகளுமே இயற்கை முறையை நோக்கி திரும்பி வரணும். ஏன்னா நம்ம முன்னோர்கள் வந்து ஒரு 5 தலைமுறைக்கு முன்னாடி 10 தலைமுறைக்கு முன்னாடி இருந்த பெரியவங்க எல்லாருமே விவசாயம்னாவே இயற்கை முறையில தான் செஞ்சிட்டு இருந்தாங்க. அதை நம்ம பெரியவர்கள் செஞ்சதை திரும்பவும் நம்ம செய்யணும் அப்படிங்கறது எங்களோட வேண்டுகோள்.
6: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. இப்ப நம்ம முன்னோர்கள் இயற்கை விவசாயத்தை பண்ணாங்க, இன்னுமே நிறைய விவசாயிகள் இயற்கை விவசாயிகளா வந்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சார் சொல்லியிருக்காங்க. சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான 2 பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

கேட்டுக்கொண்டிருப்பது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
1: தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துல பேராசிரியராக இருக்கக்கூடிய முனைவர் சிவக்குமார் அவர்கள் என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப பருத்திய நம்ம அறுவடை செஞ்சதுக்கு அப்புறமா என்னென்ன வழிமுறைகள் செய்யணும், அதே போல பாதுகாப்பு எந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. கண்டிப்பா நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதி.
2: பருத்தி எடுக்கிறப்ப அந்த காஞ்ச இலையெல்லாம் அதெல்லாம் ஒட்டிக்கிட்டு இருந்ததுன்னா, மற்றபடி ஏதாச்சும் பூச்சி பேனெல்லாம் இருந்ததுன்னா அதை தட்டி விட்டு சுத்தமாக எடுத்துக்கிட்டு வந்து திரும்ப ஒரு தரம் எல்லாம் நம்ம வீட்டில் சேமித்து வைக்கிறதுக்கு முன்னால் எல்லாம் ஒரு தரம் சுத்தப்படுத்தி நல்லா கொஞ்சம் வெயிலில் உலர்த்தி வீட்டுக்குள்ள ஈரப்பதம் இல்லாத இடத்த நல்லா சேமித்து வைக்கலாம். விலை நல்ல விலையாக இருந்தால் உடனே போட்டுடலாம். இல்லை இன்னொரு 10 நாள் கழித்து 1 மாதம் கழித்து விலை ஏறுதுன்னு உங்களுக்கு வந்து நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலேயே இந்த விலை அறிவிப்பு செய்கிற துறையெல்லாம் இருக்குது. மார்க்கெட் இன்டெலிஜென்ஸ் செல் டெமிக்னு சொல்றதுங்க, அந்த துறையிலிருந்து சொல்லுவாங்க. அந்த பரிந்துரையை கேட்டு நீங்க சேமிச்சு வைக்கலாம், இல்லைன்னா உடனேவும் போடலாம். இப்படி எல்லாம் செய்யறதுனால உங்களுக்கு கோடை பருத்திக்கு நல்ல லாபம் கிடைக்குது. அதனால இப்ப வந்து சித்திரை வரப்போகுது, இப்ப போடலாமா தாராளமா போடலாம். திரையிலையும் போடலாம், வைகாசிலையும் போடலாம், இப்ப பங்குனியிலையும் போடலாம், தையிலிருந்தே போட்டுக்கிட்டு வரலாம். தண்ணி தான் முக்கியம். தண்ணி நீங்க அளவா கட்டுங்க. தண்ணி வந்து பார் போட்டு விதப்பு செய்யுங்க. அப்பதான் வந்து தண்ணி குறைச்சலா விட்டா போதும், புல்லும் கொஞ்சம் குறைஞ்சி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த பருத்தி வந்து நீங்க வந்து கோடை காலத்துல ட்ரிப் இரிகேஷன்லயும் செய்யலாம், ரொம்ப நல்லது. ட்ரிப்புக்கு அந்தந்த டிஸ்டன்ஸ் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க அந்த விதையை ஊனி பைப்பு வச்சு அந்த தண்டு இருக்கிற பகுதிக்கு மட்டும் தண்ணி விழுந்தா போதும். அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி ட்ரிப் இரிகேஷன்லயும் செய்யலாம். கோடை காலத்துல உங்களுக்கு பயிர் செய்யவும் அறுவடை செய்யவும் தொழில விவசாய கூலி தொழிலாளர்கள்லாம் சௌரியமா கிடைப்பாங்க. அதனால உங்களுக்கு தொந்தரவு கம்மி. நிறைய இந்த மாதிரி ஒரு சாரம்சம் ஒரு நன்மைகள்லாம் இருக்கிறதுனாலதான் கோடை பருத்தி செய்யணும்னு நான் இப்ப உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்கிறேன். ஆகையால் விவசாய பெருங்குடி மக்களாகிய நீங்கள் நீர் ஆதாரம் யாராரிடம் உள்ளதோ இல்ல ட்ரிப் இரிகேஷன் உள்ளதோ எல்லாரும் கோடை பருத்தி சாகுபடி செஞ்சு நீங்க சிறப்பா லாபம் அடைய வேண்டும் என்கிற நோக்கத்தில் தான் நான் இப்ப உங்களுக்கு கோடைய பருத்தி பத்தி பேசிட்டு இருக்கிறேன். அடுத்து இந்த பருத்தி சாகுபடினாவே மருந்துன்னு ஒண்ணு வந்து போயிடும். தேவையில்லாம அளவுக்கு அதிகமா மருந்து அடிக்காதீங்க. என்ன பரிந்துரைக்கிறாங்களோ என்ன மருந்து கொடுக்கறாங்களோ அதை வந்து அளவா கொடுங்க. எப்பவும் ஒரு பூச்சி இருந்ததுன்னா அதுக்கு உண்டான எதிர்ப்பு பூச்சி இருக்கும், அதை சாப்பிடுறதும் இருக்கும். நீங்க அதிகமா மருந்து அடிச்சீங்கன்னா அந்த எதிர்ப்பு பூச்சி பிரீடேட்டர் பிரேஸ்ங்கிறது அது வந்து இந்த நம்ம பயிரை தாக்கிற பூச்சியை சாப்பிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கும், அதுவும் செத்து போயிடும். அதனால இது ஓரளவுக்கு இது இருக்கணும், நம்மளுக்கு அது இருக்கணும். அதனால மருந்து வந்து நீங்க அளவா அடிக்கணும். அப்புறம் பருத்தியில மிக முக்கியமான விஷயம் இன்னொன்னு என்னன்னா, யூரியா அளவா போடுங்க, ரொம்ப முக்கியம். யூரியா அதிகமா போட்டீங்கன்னா பூச்சி அதிகமாகி போயிடும். யூரியா கொஞ்சம் குறைச்சி அளவா போடணும். அது வந்து சிக்கனமான மட்டுமல்ல பயிரும் பாதிப்புக்குள்ளாகாம நல்லா இருக்கணும். ஆகவே நான் இந்த சொன்ன தொழில்நுட்பங்கள் இந்த சாரம்சம் இதெல்லாம் நீங்க கொஞ்சம் பார்த்து யோசிச்சு கோடை பருத்தி சாகுபடி செஞ்சு நீங்க பயன்பெறும்னு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. இப்ப கோடை கால பருவ சாகுபடினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுமே தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்தை சுத்தி பாக்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது. அடுத்து வருவது
1: சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்
2: சோனா எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
3: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. அப்பப்பாப்பா என்ன வெயில், என்ன வெயில்! இந்த வெயிலுக்கு நம்மளாலேயே முடியல எங்க. இந்த சின்ன சின்ன உயிரினங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதாவது மண்ணுக்குள்ள இருக்கிறது, புதார்க்குள்ள இருக்கிறது, அதே மாதிரி பூச்சி வகைகள், பரப்பனை, ஊர்வனை, இந்த மாதிரி இந்த உயிரினங்களுக்குமே ஹீட் இருக்க தானங்க செய்து. இப்ப கோடை காலங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா வீடுகளை நோக்கி வரக்கூடிய பாம்புகள் அப்படின்னு சொல்லிட்டு கடந்த கொஞ்ச நாட்களாவே நம்ம கேள்விப்பட்டுட்டே இருக்கோம். சரி, அதை தடுக்கிறதுக்கு என்ன வழிகள் அப்படின்றதுதான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். பெரியவங்க எல்லாம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பாம்பை கண்டா படையுமே நடுங்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இருந்து இன்னைக்கு வரைக்குமே பாத்தீங்க அப்படின்னா அது விஷம் இருக்கிறதா இருக்கலாம், விஷம் இல்லாத பாம்பா இருக்கலாம், பாம்புன்னு பார்த்தாவே நம்ம நடுங்கி போயிடுறோமா இல்லையா? சரிங்க, இந்தியாவுல சுமார் 362 வகையான பாம்புகள் அடையாளம் காணப்பட்டிருக்கிறதா சொல்லக்கூடிய விலங்குகள் பாதுகாப்பு குழு, அதுல சுமார் 134 வகையான பாம்புகள் தமிழ்நாட்டின் மலைப்பகுதிகள் மற்றும் சமவெளி பகுதிகளில் காணப்படுறதா சொல்லப்படுது. அதுல 17 வகையான பாம்புகள் மனித உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய அதிக நஞ்சுள்ள வகையை சார்ந்தது அப்படின்னு தெரிவிக்குது. தென்னிந்தியாவில பாம்பு கடியால அதிக பாதிப்பை சந்திக்கிறதுல தமிழ்நாடு முதன்மை மாநிலம் அப்படின்னு சொல்றாங்க. கிருஷ்ணகிரியில செயல்பட்டு வரக்கூடிய பாம்பு கடி கல்வி மற்றும் ஆராய்ச்சி அமைப்பின் நிறுவனரும் விஞ்ஞானி மனோஜ் இந்தியாவில பாம்பு கடியால உயிர் இழக்கிறவங்களோட 5% பேர் மட்டும்தான் அதிகமா நஞ்சுள்ள பாம்புகளால தாக்கப்பட்டு உயிர் இழக்கிறதா சொல்றாங்க. அதே நேரத்துல கோடை காலங்கள்ல பாம்புகள் இருக்கக்கூடிய இடங்கள்ல உணவு பற்றாக்குறைய எதிர்கொள்றதுனால அது வந்து குடியிருப்புகளை நோக்கி நகருது அப்படின்னு சொல்றாரு. காட்டுயிர் மற்றும் இயற்கை பாதுகாப்பு அறக்கட்டளையின் நிர்வாகி சிராஜிதீன் கோடை முட்டையிலிருந்து பாம்புகள் வெளிவரும் காலம் அப்படின்றதுனால இந்த காலகட்டங்கள்ல குட்டி பாம்புகளே வீடுகளை அதிகமா நோக்கி படையெடுத்து வருது அப்படின்னு சொல்றாங்க. சரி, வீட்டுக்குள்ள பாம்பு வந்துருச்சு அப்படின்னா வீட்டை விட்டு நம்ம வெளியில போகாம பாதுகாப்பான தூரத்துல இருந்து பாம்பை கண்காணிக்கணும்னு சொல்றாங்க. பாம்பை பார்த்ததுமே வனத்துறைக்கு ஃபர்ஸ்ட் நம்ம தகவல் தெரிவிக்கணும். வீட்டு வளாகத்துக்கு வெளியில இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம கண்காணிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்றாங்க. பாம்புகளை பார்த்த உடனே அதை தாக்க நம்ம முயற்சிக்க கூடாது. பாம்பை தாக்க நம்ம முயற்சி செஞ்சோம் அப்படின்னா பாதுகாப்பு கருதி பாம்பு கடிக்கிறதுக்கு வரும். இறைய தேடி குடியிருப்புகளை நோக்கி பாம்புகள் வர்றதுனால சுற்றுப்புறத்தை தூய்மையா வச்சிருத்தல் பாம்புகள் வீட்டுக்கு புகாமல் இருக்கிறத தடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தெரிவிச்சிருக்காரு. என்னங்க, கோடை காலங்கள்ல பாம்புகள் குடியிருப்புகளை நோக்கி அதிகம் வராம எப்படி தடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுமே வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். கண்டிப்பா இந்த மாதிரி விஷயங்களை நீங்க தெரிஞ்சவங்களுக்கும் வந்து கண்டிப்பா சொல்லலாங்க. ஏன்னா இது வெயில் காலம் அப்படின்றதுனால ஏதாவது சந்து பொந்து காட்டு சைடு இருக்கிறது இந்த மாதிரி வெளியில வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நம்ம வந்து கொஞ்சம் பாதுகாப்பா இருந்துக்கணும். சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக பாட்டு வந்துட்டே இருக்கு. இதோட நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. டாடா பை பை நேர்களே.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
1: வணக்கம் நேயர்களே, எல்லாருமே எப்படி இருக்கீங்க? ரொம்பவே சூப்பரா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நானுமே நம்புறேன். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேச வந்துட்டேன். நான் உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சிவானி தான். அவங்க பாத்தீங்கன்னா அழகும் தன்னம்பிக்கையும் திறமையும் நிறைந்த ஒரு சிறந்த மாடலிங் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த மாடலிங் உலகத்துல தன்னுடைய காலை பதிச்சு, அது மட்டும் இல்லாம மிஸ் சேலம் பட்டத்தை வென்ற பெருமையும் அவங்களுக்கு இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான சிறப்பு விருந்தினரை நம்மளோட சேலத்தின் முகங்கள் ஷோல வரவேற்கிறதுல நானுமே ரொம்ப பெருமை அடைறேன். வணக்கம் மேம்.
2: வணக்கம்
1: மேம். உங்களை பத்தின ஒரு சின்ன அறிமுகம் கொடுங்க மேம்.
2: பேசிக்கா நான் வந்து கரூர், அதுக்கப்புறம் சேலம்ல வந்து ஒரு 12 இயர்ஸா இங்கதான் படிச்சது, எல்லாமே சேலம்ல தான். அண்ட் மாடலிங் வந்து 9th இருந்தே நான் மாடலிங் பண்ணிட்டு இருக்கேன். என் மம்மினாலதான், லைக் அவங்க இந்த மாதிரி மாடலிங் பண்ணோம்னு அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. ஸோ அது அப்படியே நான் கிராப் பண்ணி இந்த ஃபீல்டில் என்ட்ரு ஆகிட்டேன். இப்போ வந்து ஏரோஸ்டஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு இன்டர்வியூக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் மாடலிங்ல ஒரு 5.5 இயர்ஸா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அண்ட் ஒரு கம்பெனி வச்சிருக்கேன், அத்தீனா மாடலிங் கம்பெனின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி வச்சிருக்கேன்.
1: சூப்பர் சூப்பர் மேம். அடுத்து வந்து உங்களோட பள்ளி கல்லூரி அனுபவம்லாம் எப்படி இருந்துச்சு மேம், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள்.
2: காலேஜ் வந்து காலேஜ் வந்து அனுபவமே கிடையாது. லைக் நான் வந்து கோர்ஸ் பண்ணனால டிப்ளமோ கோர்ஸ் பண்ணேன், ஸோ காலேஜ் டேஸ் கிடையாது, ஸ்கூல் டேஸ் தான். ஸ்கூல் டேஸுமே வந்துட்டு அது எப்போவுமே ஒரு மெமரபிளான ஒரு மூமெண்ட்ஸ் தான், ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸ் கூட நல்லா இருந்துச்சு.
1: ஓகே ஓகே மேம். நெக்ஸ்ட் வந்து இப்போ நிறைய துறைகள் இருக்குது, மோஸ்ட்லி வந்து பெண்கள் அப்படின்னாவே வந்து டீச்சிங் தான் போகணும், நர்சிங் தான் போகணும் அப்படின்னு சொல்லும் போது நீங்கள் எப்படி இந்த மாடலிங் ஃபீல்டை தேர்ந்தெடுத்தீங்களோ?
2: டீச்சிங் வந்து எல்லாருக்கும் செட் ஆகாது இல்லையா? எந்த ஒரு ஃபீல்டு எடுத்தாலும் அது எல்லாருக்கும் சூட் ஆகுமான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இல்லை. அவங்கவுங்களுக்கு என்னென்ன டேலண்ட்ஸ் உள்ளே இருக்கோ அதை நம்ம ஜஸ்ட் ஒரு என்ஹான்ஸ் பண்ணி உள்ளே போனோம்னாலே அதில் நம்ம ப்ளஸ் ஆகிடும். ஸோ எனக்கு இந்த டீச்சிங், டாக்டர், இன்ஜினியரிங் இதில் எதுலேயுமே இன்ட்ரெஸ்ட் இல்லை. எனக்கு என்ன நல்லா ஷோ ஆஃப் பண்ணிக்கணும், லைக் நம்ம எப்படி இருக்கோங்கிறது வந்து கொஞ்சம் ஒரு 10 பேர் இருக்கோம்னா அந்த இடத்துல யூனிக்காக இருக்கணுங்கிறது என்னோட ஆசை. ஸோ அப்படி பார்க்குறப்போ மாடலிங் வந்து எனக்கு ஒரு ரைட் சாய்ஸாக தெரியுது. ஸோ மாடலிங்குள்ளே வந்துட்டு.
1: ஓகே ஓகே மேம். கண்டிப்பாக எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, நீங்கள் மாடலிங்கும் பண்ணுறீங்க இல்லை மற்ற விஷயத்துலையும் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்கவே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தரான சிவானி மேம் அவங்களோட மாடலிங் துறைக்கு எப்படி வந்தாங்க, என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணாங்க அப்படின்ட்டு சில விஷயங்களை நம்மக்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. இன்னும் சில விஷயங்களை பேச போகிறாங்க. அது வரைக்கும் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலுமே வந்துட்டுருக்கு, பாடலை கேட்டு வாங்க நேர்களே.

பாலிடெக்னிக் கல்லூரி சேலத்தில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி சேவையில் என்றும் முதலிடம். முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு சிவில், மெக்கானிக்கல், இசிஇ, ட்ரிபிள் இ, ப்ரொடக்ஷன், டெக்ஸ்டைல், ஆர்கிடெக்சர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், ஐஓடி மற்றும் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. விவரங்களுக்கு 9003596968 ஜங்ஷன் மெயின் ரோட்.

0: பிரிவினை ஏற்காதே.
1: வணக்கம், நான் ராஜீவ். டால்மியா போர்டில் இருந்து நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. வளமே வாழ்வு, வாழ்க வளமுடன்.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
0: எல்லாருக்கும் வணக்கம், நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, பசித்த மானிடம் அப்படின்ற ஒரு புத்தகம் தாங்க. இந்த புத்தகத்தை எழுதினவர் கரிச்சான் குஞ்சு. இந்த பசித்த மானிடம், இந்த டைட்டிலே பார்த்தீங்க அப்படின்னா பசி பற்றி நமக்கு வந்து சொல்ல வருது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். பசி அப்படின்னா நமக்கு எல்லாருக்குமே ஞாபகம் வருது, உணவு பசி. ஆனால் இந்த புத்தகம் பேசியிருக்கிற விஷயங்கள் பலவிதமான பசிகள் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அதாவது இப்போ நமக்கு வந்து உடல் பசிக்குது அப்படின்னா நம்ம சாப்பாடு சாப்பிடுவோம். ஆனால் இந்த பசி மட்டும்தான் இருக்கா அப்படின்னா இல்லைங்க. எல்லாருக்கும் ஒவ்வொரு விதமான பசி இந்த பசி கூடவே இருக்கும். ஒன்று அதிகார பசி, அதாவது நம்ம ஒரு நல்ல நிலைமைக்கு வந்து போகணும், அது சார்ந்த பசி, ஒரு நல்ல வேலைக்கு போகணும், அதிகாரத்தை அடையணும் அப்படின்னு. அதே மாதிரி இன்னும் சிலருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் எதுக்கு, இதெல்லாம் தாண்டி ஒரு அமைதி வந்து இருக்குது, அந்த அமைதியை தேடி நம்ம வந்து போகலாம் அப்படின்னா அது கூட ஒரு பசி அப்படின்னு வந்து சொல்லலாங்க. இந்த மாதிரி எல்லாருக்குமே பலவிதமான பசிகள் இருக்கு இல்லைங்களா. அந்த பசியை பற்றி பேசக்கூடிய ஒரு புத்தகம்னா பசித்த மானிடம். இந்த ஒரு நாவலில் இரண்டு முக்கியமான கதாபாத்திரங்கள் வராங்க. ஒரு கதாபாத்திரம் அதிகாரம் அப்படின்ற பசியை நோக்கி போகக்கூடிய ஒரு கதாபாத்திரம், இன்னொரு கதாபாத்திரம் இதெல்லாம் எதுக்கு, இதை தாண்டி ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைதி பசி தேவைப்படுற ஒரு மனிதர். இப்படி ரெண்டு பேரை பற்றியும் பேசக்கூடிய ஒரு கதை தான். இந்த ரெண்டு பசி பற்றி மட்டும்தான் இந்த ஒரு புத்தகம் பேசுதா அப்படின்னா இல்லைங்க. இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதருக்கும் எந்த மாதிரியான பசி வந்து இருக்குது அப்படின்றத இந்த புத்தகம் வந்து பேசுதுங்க. அதுவும் குறிப்பாக ஒரு அமைதியை தேடி போகிறவங்க, வாழ்க்கையே வந்து ஒரு சும்மா, நாம தான் வந்து ரொம்ப சீரியஸாக எடுத்துகிட்ருக்கோம் அப்படின்ற ஒரு மனநிலையில் இருக்கிறவங்க, அந்த மனநிலைக்கு கிட்ட இருக்கிறவங்க இந்த புத்தகத்தை படித்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த புத்தகம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிரும். அந்த ஒரு நபர்களுக்கான ஒரு புத்தகம் தான் இந்த புத்தகம் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. கரிச்சான் குஞ்சு அவர்களுடைய பசித்த மானிடம், கட்டாயமாக வாங்கி படிங்க இந்த ஒரு புத்தகத்தை. நன்றி.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: இன்றைய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகமா இருக்கா குறைவா இருக்கா?
1: இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல சாமானிய மக்களால அன்றாட வாழ்க்கைய சமாளிக்க முடியுமா? இது போன்ற சமூகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள எட்டிக்கும் நம் குரல் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
1: நேர்களே, ரொம்பவே சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலை கேட்டு வந்துட்டீங்களா? கேட்டுட்டு இருக்கீங்க சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. இன்றைய நிகழ்ச்சியில நம்ம கூடவே சிவானி மேம் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்களோட மாடலிங் துறையில எப்படி வந்தாங்க, என்னென்ன மாதிரி விஷயங்கள் பண்றாங்க அப்படின்றத நம்ம அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க மேம், நீங்க மாடலிங் ஃபீல்டுக்கு போயிட்டு முதல் நாள் என்ன மாதிரியான ஃபீல் இருந்துச்சு மேம்?
3: சோ நான் வந்து ரன்வேல தான், எனக்கு எஸ்பெஷலி லைக் ரேம்ப் மாடல்னு சொல்லுவாங்க, அதில் வந்து என்னோடய ஃபஸ்ட் ஆடிஷன் எங்கே இருந்துச்சுன்னா சிபியில். ஸோ அங்கே வந்து ரொம்பவே லேக் ஆனேன், ஏன்னா நிறைய டிசப்பாயின்மெண்ட்ஸ் இருந்துச்சு. லைக் கருப்பாக இருக்காங்க, ஒல்லியாக இருக்காங்க, ஸோ அந்த மாதிரி நிறைய க்ரைட்டீரியாஸ்லாம் வச்சுருந்தாங்க. பட் ஸ்டில் நான் வந்துட்டு லைக் அங்கே போனேன். போயிட்டு எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக தான் இருந்துச்சு. மற்ற மாடல்ஸ் எல்லாம் கொஞ்சம் கம்பேர் பண்ணுறப்போ நம்ம அவ்வளோக்கா இல்லையோங்கிற மாதிரி ஒரு எனக்குள்ளேயே ஒரு ஃபீல் இருந்துச்சு, இன்ஃபியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருந்துச்சு. ஸோ நான் அங்கே ஒழுங்காக நான் நார்மலாக வாக் பண்ணுற மாதிரி கூட அந்த இடத்துல என்னால் பெர்ஃபார்ம் பண்ண முடியல. அந்த ஒரு ஸ்டேஜ் ஃபியர், அந்த க்ரௌட் ஃபியர் இருந்தது. ஸோ அதுக்கப்புறமேட்டு வீட்டுக்கு வந்து யோசித்து பார்த்து லைக் கொஞ்சம் நானே எனக்குள்ளே ரெடி பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் தான் இந்த மிஸ் சேலம் டைட்டில் வந்து வின் பண்ணேன். ஸோ மிஸ் சேலமில் லைக் எதுவுமே நான் மைண்ட் பண்ணிக்கல, ஓகே நம்மளோட பெஸ்ட்டை நம்ம கொடுக்கலாம், அதுக்கப்புறம் சாய்ஸஸ் யார்ஸுங்கிற மாதிரி ஜூரிஸ் கிட்ட விட்டாச்சு. ஸோ நான் என்னோட பெஸ்ட்டை கொடுத்தேன், நல்லா போல்டாக வாக் பண்ணேன், மிஸ் சேலம் டைட்டிலும் வந்து வின் பண்ணேன்.
1: ஓகே ஓகே, சூப்பர் மேம். அடுத்து வந்து இந்த மிஸ் சேலம் பட்டம் வாங்கின தருணத்தில் எப்படி ப்ரௌடாக ஃபீல் பண்ணீங்க மேம்?
3: ஆக்சுவலி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, ஏன்னா என் கூட காம்படேட் பண்ண எல்லா மாடல்ஸுமே கொஞ்சம் ஹைட்டு வெயிட்டு கலரு அப்படிலாம் இருந்தாங்க. லைக் டஸ்கியாக லீனாக இருந்தது நான் தான். ஸோ நான் அது எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, இது இந்த டைட்டில் வந்து நமக்கு வருமானற மாதிரி. திடீர்னு என்னோட அந்த செஸ் நம்பர் வச்சு அனௌன்ஸ் பண்ணவும் அது ரொம்பவே ஒரு மாதிரி லைக் ஃபஸ்ட்டு நான் தானா என்னோட செஸ் நம்பரா அப்படின்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறமேட்டு அதுக்கப்புறம் தான் லைக் நீங்கள் தான் வாங்கன்றப்போ போயிட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு, ஏன்னா அது எனக்கு ஒரு பெரிய ஒரு மோட்டிவாக இருந்துச்சு. இத்தனை நாள் பண்ண ஸ்ட்ரகிள்ஸ், லைக் நம்ம மேலே மற்றவங்களோட கண்ணோட்டம்லாம் எப்படி இருக்குங்கிறது ஒரு மாதிரி நானே ஒன்று ஜட்ஜ் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதெல்லாம் கிடையாதுன்னு இந்த டைட்டில் கொடுத்து லைக் அவங்க வந்து என்ன நல்லா மோட்டிவ் பண்ணாங்க. ஸோ அதுலேருந்து தான் நல்ல ஒரு பூஸ்ட் ஆகி நான் இன்னும் என்னோட மாடலிங் கேரியரை வந்து எங்கேயுமே ட்ராப் அவுட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அங்கே ஸ்டார்ட் பண்ணது தான் இப்போ இந்த வரைக்கும் போயிட்டுருக்கேன்.
1: சூப்பர் சூப்பர் மேம். நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான சிவானி மேம், அவங்களோட முதல் நாள் மாடலிங் அனுபவம் எப்படி இருந்துச்சு, அது மட்டும் இல்லாமல் இந்த வயசில் அவங்க மிஸ் சேலம் அந்த பட்டத்தை வாங்கியிருக்காங்க, அவங்களோட அனுபவம் எப்படி இருந்ததை ரொம்பவே சூப்பராக தெளிவாக நம்மக்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. இன்னும் சில விஷயங்களை பேச போகிறாங்க. அது வரைக்கும் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலுமே வந்துட்டுருக்கு, பாடலை கேட்டு வாங்க நேயர்களே.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.
2: 70 years of legacy, eco-friendly campus, experiential learning, leadership development, learning beyond books, caring faculty, எல்லாமே இருக்கிற ஒரே ஸ்கூல், சோனாவளியப்பா பப்ளிக் ஸ்கூல். அட்மிஷன்ஸ் ஓபன் ஃபார் 2026-27 அகாடமிக் இயர். உங்க குழந்தைங்களோட ஃபியூச்சரை பியூட்டிஃபுல்லா டிசைன் பண்ண சோனாவளியப்பா பப்ளிக் ஸ்கூல், TPT மெயின் ரோட், ஜங்ஷன், சேலம். கான்டாக்ட் 9424259216.

0: ஹே பிரியா, இந்த கடையில பீட்சாவும் பர்கரும் ஒரு புடி புடிக்கிறோம், அப்படியே அந்த கலர் சோடாவை குடிச்சா ஆஹா சொர்க்கம்.
1: ஏய் பிரகாஷ், இதெல்லாம் நம்ம உடம்புக்கு தாண்டா கேடு.
0: என்ன பிரியா, எப்ப பார்த்தாலும் இப்படி அட்வைஸ் பண்ற, அதை சாப்பிடாத இதை சாப்பிடாதன்னு. ஆசைப்பட்டதை சாப்பிட கூடாதா?
1: ஏய் பிரகாஷ், ஏதோ ஒரு நாள் சாப்பிட்டா தப்பு இல்ல, ஆனா அடிக்கடி சாப்பிடும் போது கேஸ்ட்ரிக் பிரச்சனை, லிவர் பிரச்சனைன்னு வரும். முக்கியமா அந்த கலர் சோடாவில இருக்கிற சக்கரை உடம்புக்கு ரொம்பவே கெடுதல்.
0: ருசியா ஏதாவது சாப்பிடலாம்னு தோணுதே, வேற என்னதான் பண்றது?
1: பக்கத்திலேயே ஃப்ரெஷ் ஜூஸ் கடை இருக்கு, அப்படி இல்லனா ஸ்வீட் கார்ன் கூட இருக்கு, அத சாப்பிடலாம், உடம்புக்கு தெம்பா இருக்கும்.
0: அப்படியே சொல்ற, சரி வா ட்ரை பண்ணலாம்.
2: சுவைக்காக ஆசைப்பட்டு சத்தில்லாத துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியம் கெடுவதை தவிர்ப்பீர். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: இந்த பூமி நமக்கானது மட்டுமல்ல, இனி வரப்போகும் சந்ததிக்கானதும் தான். பசுமை வளர்த்து பாரினை காப்போம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8.
2: இடைவிடாம பரதநாட்டிய கலைஞர்கள் பரதநாட்டியம் ஆட போறாங்க. அது மட்டும் இல்லாம கோரியோகிராபர் ஸ்ரீதர் மாஸ்டர் சீஃப் கெஸ்டா கலந்துக்க போறாரு. சோ நானும் அங்க போய் கலந்துகிட்டு சாதனை பண்ணலாம் இருக்கேன்.
3: ஆமா பி, உனக்கும் பரதநாட்டியம் தெரியும்ல?
2: ஆமா சிவா, இதுல ஓபன் காம்படிஷன் இருக்குதா. பரதநாட்டியம் தெரிஞ்சவங்க எல்லாருமே கலந்துக்கலாம். கண்டிப்பா நானும் கலந்துக்கிறேன். ஆடியன்ஸ்க்கும் ஃப்ரீ என்ட்ரி தான்.
4: வரமே 29 மதியம் 3 மணிக்கு கைலாஷ் மன்சரோவர் சைனிங் ஸ்கூல்ல நடக்கிற இந்த ஈவென்ட்க்கு மறக்காம நீங்களும் வந்துருங்க. இன்னும் டீடைல்ஸ்க்கு 9962727804 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
6: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான சிவானி மேம் தான் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. அவங்களோட மாடலிங் துறைக்கு அவங்க எப்படி வந்தாங்க, எப்படி மிஸ் சேலம் பட்டத்தை வாங்கினாங்க அப்படின்ற விஷயத்த நம்ம அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க மேம், நீங்க அந்த மிஸ் சேலம் பட்டம் வாங்கினது உங்களோட வாழ்க்கையில எந்த மாதிரியான மாற்றத்தை கொண்டு வந்துச்சு நீங்க நினைக்கிறீங்க?
7: இதுவரைக்கும் லைக் மிஸ் சேலம் டைட்டில் வின் பண்றதுக்கு முன்னாடி வரைக்கும் என் மம்மி மட்டும் தான் என்ன ஃபுல் ஃப்ளெஷ்டா சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. லைக் நீ பண்ண, நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி எல்லாமே அவங்க தான். என் கூட டிராவல் பண்றதுல இருந்து எல்லாமே அவங்க தான் என்ன பாத்துக்கிட்டாங்க. ஃபேமிலி சைட்ல இருந்து நிறைய அப்போஸ் பண்ணாங்க. லைக் இல்ல இது வந்து பண்ணக்கூடாது, பொண்ணு வளர்த்திட்டு இருக்க, நீ எப்படி நீ விடலாம், இந்த ஃபீல்ட் ரொம்ப டேஞ்சரான ஒரு விஷயம் அப்படி இப்படின்னு சொல்லி சைட்ல லைக் டேடில இருந்து ஃபேமிலி சைட்ல இருந்து எல்லா பக்கமும் அம்மாக்கு தான் நிறைய ப்ரெஷர் வந்துச்சு. ஸோ அந்த ப்ரெஷர்ஸ் எல்லாம் அவங்க டேக்கிள் பண்ணி என்கிட்ட கொண்டு வராம என்ன ஒரு கரெக்டான வேல அவங்க கூட்டிட்டு போனாங்க. ஸோ இந்த டைட்டில் வின் பண்ணதுக்கு அப்புறம் யாரெல்லாம் வந்து இந்த மாதிரி இவ போகக்கூடாது, நீ விட்டுருக்க கூடாதுன்னு சொன்னாங்களோ அவங்கெல்லாம் சேர்ந்து ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்றது, அந்த மாதிரி கூப்பிட்டு கங்க்ராச்சுலேஷன்ஸ் சொல்றது, அப்புறம் எங்கேயாச்சும் போனோன்னா மிஸ் சேலம் அவங்களோட இது வச்சு தங்கச்சி அத்தை பொண்ணு அண்ணன் பொண்ணு அந்த மாதிரிலாம் வந்து அவங்களோட முறையை வச்சு ரொம்பவே பெருமைப்பட்டுக்கிட்டாங்க. அந்த ஒரு டைம்க்கு அப்புறம் தான் அவங்க அது ரியலைஸ் பண்ணாங்க. ஸோ அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிச்சு. பரவாயில்ல, இத்தனை நாள் வந்து அம்மாக்கு இருக்க பேர்டனாச்சு அட்லீஸ்ட் கம்மியாகும்லன்ற மாதிரி இருந்தது.
6: சூப்பர் சூப்பர் மேம். அடுத்து வந்து இப்போ மாடலிங் ஃபீல்டில் வந்து பெண்களுக்கு என்ன மாதிரியான குவாலிட்டிஸ்லாம் இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
7: மாடலிங்கிறது ஒரு சூப்பரான ஒரு கேரியர். மாடலிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா லைக் அதில் வந்து நிறைய ப்ளஸ் இருக்குது, சேம் டைம் மைனஸும் இருக்குது. ஈவன் நீங்கள் எந்த ஃபீல்டு எடுத்தாலுமே மைனஸ் இருக்கும். ஸோ எந்த ஃபீல்டில் போனீங்கனாலும் அந்தந்த ஃபீல்டுக்கு தகுந்த மாதிரியான பிரச்சனைகள் நம்மக்கிட்ட வந்துட்டு தான் இருக்கும். பட் ஸ்டில் நம்ம அதில் எப்படி சர்வைவ் ஆகுறோம், நம்ம யாருங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுல தான் நம்ம அந்த இடத்துல இருக்க முடியும். இப்போ மாடலிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த பகுத்தறிவுங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா நிறைய பேர் வந்து இதை யூஸ் பண்ணி நிறைய சீட் பண்ணுறாங்க. நிறைய வந்துட்டு லைக் இவ்வளோ பே பண்ணுங்கள், அவ்வளோ பே பண்ணுங்கன்னு இந்த பணம் மோசடி பண்ணுறது. நீங்கள் ஒரு டைம் ஒரு ஷூட்குள்ளே போகிறீங்க, இல்லை எதுவாக வேணால் இருக்கலாம், உங்களை ப்ரமோஷனுக்கு கூப்பிட்றாங்களா எதுவாக இருந்தாலும் நீங்கள் டபுள் டைம் கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணலாம் கண்டிப்பாக. இப்போ ஒரு இடத்துக்கு உங்களை கூப்பிடுறாங்க ஒரு பேக்கேஜ்னா கண்டிப்பாக இந்த 50,000 30,000லாம் சொன்னால் நம்பவே நம்பாதீங்க. அப்படிலாம் யாரும் கொடுக்க மாட்டாங்க, கொடுப்பாங்க. பட் நம்ம பிராண்ட் கூட நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், அக்ரிமெண்ட் சைன் பண்ணணும், அந்த மாதிரி நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. அதெல்லாம் ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் அந்த பேக்கேஜ் வந்து கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். பட் ஸ்டார்டிங்லேயே எடுத்தோடனே அவ்வளோ யாருமே அஃபோர்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் அந்த இடத்துல நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அண்ட் நிறையா நீங்கள் கூட உங்களோட பேரண்ட்ஸை கூட்டிகிட்டு போங்க, இல்லை உங்களோட பிரதரை கூட்டிகிட்டு போங்க, உங்களுக்கு சப்போர்ட்டாக யார் இருக்காங்களோ அவங்கள கூட்டிகிட்டு போங்க. சேஃப்டிக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து எது கரெக்டுங்கிறத வந்து கொஞ்சம் அனலைஸ் பண்ணி நம்ம அதுக்குள்ளே போகலாம். எடுத்தோடனே நம்மளே வந்து அவங்க கூப்பிடுறாங்க ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் வந்து போயிட்டு அதுக்கப்புறம் அங்கே ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அதுக்கு மாடலிங் தான் பெரிய தப்பு, இதுக்குள்ளே போனனால தான் இப்படி ஆயிட்டா அப்படிங்கிற பேச்செல்லாம் இதனால தான். நம்ம கேர்ஃபுல்லாக இருந்துட்டா எந்த ஒரு விஷயமும் நம்மளை அஃபெக்ட் பண்ணாது.
6: சூப்பர் சூப்பர் மேம். மாடலிங்கில் கேர்ள்ஸ்க்கு என்னென்ன மாதிரி விஷயங்கள் வேணும் அப்படின்றத ரொம்பவே சூப்பராக சொன்னீங்க. நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான சிவானி மேம் அவங்களோட மாடலிங் துறையை பற்றியும் அங்கே பெண்கள் எப்படிலாம் பாதுகாப்பாக இருக்கலாம் அப்படின்ற நல்ல விஷயத்தையும் நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. இன்னும் சில விஷயங்களை பேச போறாங்க. அது வரைக்கும் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலுமே வந்துட்டு இருக்கு. பாடலை கேட்டு வாங்க நேர்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள், சேலத்தின் முகங்கள்.
1: நேர்களே, ரொம்பவே சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலை கேட்டு வந்துட்டீங்களா? கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் நான், உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான சிவானி மேம் தான் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. அவங்களோட மாடலிங் துறையை பத்தி நம்ம அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க மேம், இந்த மாடலிங் துறைக்கு நீங்க வரும்போது யாரெல்லாம் உங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவா இருந்தாங்க?
2: என்னோட மம்மி தான் ரொம்ப சப்போர்ட்டா இருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த டைட்டில் வின் பண்ணதுக்கு எல்லா ஃபேமிலியில இருக்கவங்களும் புரிஞ்சுட்டு இப்போ வந்து அவங்களும் சேர்ந்து என்ன சப்போர்ட் பண்றாங்க. ஸோ அதனால நான் ரொம்ப தைரியமா எல்லாமே ஓப்பனா பண்ணிட்டு இருக்கேன்.
1: சூப்பர் சூப்பர் மேம். அடுத்து வந்து மாடலிங் அப்படின்னாவே இதுல நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களோட ஜேர்னில என்னென்ன மாதிரியான ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் நீங்க ஃபேஸ் பண்ணீங்க, எப்படி அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி கண்டினியூ பண்ணிட்டு இருக்கீங்க?
2: ஸோ ஃபஸ்ட்டு பெரிய பேரியரே நம்மளோட சப்போர்ட் பண்ணுற ஃபேமிலி மெம்பர்ஸ் ப்ளஸ் நம்ம வீட்டில் இருக்கவங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு நம்ம வந்து அவங்களுக்கு புரிய வைக்கணும் நம்ம என்ன பண்ணுறோங்கிறது. வந்து ஒரு தேர்ட் பர்சனாக இருந்து பார்த்தாங்கன்னா மேபி அது தப்பாக கூட தெரியலாம். பட் நம்ம வந்து நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம எப்படிங்கிறத வந்து நம்மளோட வீட்டில் இருக்கவங்களை கூட்டிகிட்டு போய் லைவாக அவங்கக்கிட்ட காமிச்சோனாலே அவங்க புரிஞ்சுக்குவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்னோட பேரியர் அதுதான். லைக் எல்லாத்துக்குமே ஒரு பயம், எல்லா பேரண்ட்ஸ்க்கும் இருக்கிற காமனான பயம் தான். லைக் பொண்ணை பெற்றிருக்கோம், ஸோ அவங்க இந்த இடத்துக்கு போகக்கூடாது, இப்படி ட்ரெஸ் பண்ணக்கூடாது, இந்த இடத்துக்கு அனுப்பலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு பெரிய கஷ்டம் தான் ஃபஸ்ட்டு இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் நான் அவங்களே கூட்டிகிட்டு போக ஆரம்பிச்சிட்டு, வீட்டில் அம்மா எப்போவுமே என் கூட வருவாங்க, அப்புறம் அப்பாவை ஒரு டைம் கூட்டிகிட்டு போயிருக்கேன், அண்ணா வருவான். ஸோ அப்படி இருக்கனால எல்லாருமே கூடவே வந்து பார்த்து அந்த இடத்துல ஆக்சுவலாக என்ன நடக்குதுங்கிறத அவங்க லைவாக பார்க்குறனால அந்த பிரச்சனைலாம் கம்மியாக ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள நம்மளை கிரிட்டிசைஸ் பண்ணுறது, லைக் நீ எல்லாம் என்ன பெரிய ஆளா, நீயே கருப்பாக இருக்க, ஒல்லியாக இருக்க, நீ எப்படி இப்படி ஆவ அப்படி ஆவன்ற மாதிரி நம்ம கூட இருக்கவங்க தான் ஃபஸ்ட்டு நம்மளை தள்ளவே பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எவ்வளோ பேடாக யார் என்ன சொன்னாலும் அதை கண்டுக்கவே கூடாது. நம்ம நமக்கு அழகாக இருக்கோமா அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ் அண்ட் போல்ட்னஸ் இருந்தாலே போதும், நம்ம எவ்வளோ தூரம் வேணாலும் போகலாம்.
1: சூப்பர் சூப்பர் மேம். அடுத்து வந்து நீங்கள் ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருக்கேன், அந்த கம்பெனி வச்சுருக்கீங்கன்னு சொன்னீங்க, அது எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு உங்களுக்கு தோணுச்சு மேம்?
2: அப்படின்னா இந்த டைட்டில் வின் பண்ணுறது இப்போ நார்மலாக இருக்க வரைக்கும் ஓகே. இதுவே யூனிவர்ஸ் லெவலில் போகிறோம், நம்ம வந்துட்டு லைக் ஒரு ஸ்டேட் லெவலில் காம்படேட் பண்ணுறோம், அந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய பேஜன்ஸ், அதுக்கப்புறம் அதுக்கு கீழே இருக்க பேஜன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபேவரிசம் பண்ணி தான் வந்து லைக் அந்த விஷயங்கள்லாம் நடக்குது. லைக் டைட்டில்ஸாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலுமே ஒரு ப்ராப்பரான டேலண்டட் பர்சனுக்கு அது போய் ரீச் ஆகுதான்னு கேட்டிங்கன்னா அது பெரிய க்வெஸ்சன் மார்க் தான். ஸோ அது நான் ஃபேஸ் பண்ணேன். அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து அப்கமிங் மாடல்ஸ்க்கு வந்து அந்த ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கக்கூடாது. யார்கிட்ட டேலண்ட் இருக்கோ அந்த அவங்களுக்கு தான் அந்த ஒரு ரெகக்னேஷன் போய் சேரணுங்கிறதுக்காக தான் ஓகே ஒரு நம்மளே ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணலாம், அதை கைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணேன்.
1: சூப்பர் மேம், கண்டிப்பாக எனக்கு இது கேட்கவே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நீங்கள் மாடலிங்கும் பண்ணுறீங்க, இந்த சின்ன ஏஜில் வந்து ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறது கேட்கவே எனக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தரான சிவானி மேம், அவங்களோட கம்பெனி எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்க, மாடலிங்கில் என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் இருந்துச்சு அப்படின்ற நிறைய விஷயங்களை நம்மக்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. இன்னும் சில விஷயங்களை பேச போகிறாங்க. அது வரைக்கும் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலுமே வந்துட்டுருக்கு, பாடலை கேட்டு வாங்க நேர்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது அடுத்து வருவது
1: எட்டு தீக்கும் நம் குரல்
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள் சேலத்தின் முகங்கள்
3: இணைஞ்சிருக்காங்க. அவங்களோட பெயர் வந்து சிவானி. அவங்க வந்து எப்படி மாடலிங் துறைக்கு வந்தாங்க, எப்படி அவங்க கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணாங்க, அதுல என்னென்ன மாதிரி விஷயங்கள் பண்றாங்க அப்படின்றத நம்ம அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க மேம். நீங்க அந்த கம்பெனியோட சிஇஓ இருக்கும் போது நீங்க ஃபாலோ பண்ற லீடர்ஷிப் ஸ்டைல் என்ன மேம்?
4: நமக்கு கீழே ஒர்க் பண்ணுறவங்கள ஃபஸ்ட் நம்ம ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ட்ரீட் பண்ணணும். அதுதான் என்னோட நேச்சர். யாராக இருந்தாலுமே லைக் நம்ம ஒரு ஒரு சாஃப்டான டோனில் சொன்னோன்னா அது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற ரிசல்ட் விட பயங்கரமாக கிடைக்கும். ஸோ அதனால லைக் அதை மெயின்டைன் பண்ணிக்கணும். அந்த ஹெட் வெயிட் அதெல்லாம் எப்போவுமே இருக்கக்கூடாது. என்ன பண்ண போகிறோங்கிற டெஸ்டினியில் ரொம்ப கிளியராக இருக்கணும். அதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி கைட் பண்ணணும். நம்ம வந்து ஒரு லீடர் பொசிஷனில் இருக்கோம் அப்படிங்கிறதுக்காக மட்டும் நம்ம ஒருத்தங்களை வந்து லைக் அவங்களை ஆர்டர் பண்ணுறதோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஸோ என்னதான் நம்ம வந்து ஒரு சிஇஓவாக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து எப்படி நம்ம ஒரு விஷயத்த ஒர்க் பண்ணுங்கன்னு சொல்லி எந்த டோனில் சொன்னால் பிடிக்குமோ அந்த மாதிரி ஒரு டோனில் சொல்லி வேலை வாங்க தெரிஞ்சுக்கணும். அவ்வளோதான்.
3: சூப்பர் சூப்பர் மேம். அடுத்து வந்து இப்போ புதுசாக மாடலிங்க்கு வர ட்ரைனிங்காக இருக்கிறவங்கள என்ன மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க ஃபோக்கஸ் பண்ணால் அவங்க அடுத்த லெவலுக்கு போகலான்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
4: உங்களுக்கு நிஜமாகவே மாடலிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அதில் ஒரு பெரிய ஒரு லெவல் அச்சீவ் பண்ணோம் அப்படின்னு ஆசை இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து உங்களோட கண்டிப்பாக உங்களோட ஃபுட் டயட்டை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அது நான் பண்ணாத ஒரு விஷயம், அது நீங்கள் பண்ணுங்கள். ஸோ உங்களோட ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணிக்கோங்க, ஃபிசிக்கை கரெக்டாக வச்சுக்கோங்க. தென் நீங்கள் வந்துட்டு லைக் உங்களுக்கு என்ன பாத் வேணுங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். ஆட் சூஸ் பண்ணுமா, இல்லை ஒரு பிராண்டிங்க்கு போகணுமா, இல்லைனா வந்து ரன்வே மாடல் ஆகணுமாங்கிறது உங்களோட கெரியரோட பிளாட்ஃபார்ம் என்னங்கிறத வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும்.
3: ஓகே ஓகே மேம். நெக்ஸ்ட்டு வந்து பியூட்டிக்கும் மாடலிங்க்கும் சக்ஸஸ் ஆகிறதுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ்லாம் வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
4: ஃபஸ்ட்டு ஒரே ஒரு விஷயம், நம்மளை பற்றி யார் என்ன சொன்னாலும் நம்ம அதை வந்து நான் கெட்ட விஷயத்த சொல்கிறேன், நல்ல விஷயம் சொன்னால் கண்டிப்பாக அதை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. நம்மளை பற்றி யாராச்சும் லைக் நம்மளை வந்து டாலரேட் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னாலுமே அதை ஓவர் கம் பண்ணி வர தெரியணும் நமக்கு. பியூட்டிங்கிறது நம்ம தான். லைக் பியூட்டிங்கிறது இப்படி இருக்கணும், பர்ஃபெக்டாக இருக்கணும், ஷார்ப்பாக இருக்கணும், நோஸ் ஷார்ப்பாக இருக்கணும், ஐஸ் இப்படி இருக்கணும், அதெல்லாம் கிடையாது. அவங்கவுங்க கிட்ட என்னென்ன அழகு இருக்கோ அதை என்ஹான்ஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அண்ட் நம்மளோட பியூட்டியை நம்ம ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும். நான் அழகுதாங்கிற விஷயத்தில் நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும். உங்களோட கான்ஃபிடென்ஸ் வச்சு நீங்கள் ஃபர்தர் விஷயத்தெல்லாமே டேக்கிள் பண்ணி போயிக்கலாம்.
3: ஓகே ஓகே மேம். அடுத்து வந்து உங்களோட லைஃப்பில் பிக்கஸ்ட் அச்சீவ்மெண்ட்டாக நீங்கள் எதை பார்க்குறீங்க?
4: இப்போதைக்கு கரண்ட்லி என்ன அச்சீவ்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா இண்டிபெண்ட்டாக இருக்கேன். லைக் யாரையும் டிபெண்ட் பண்ண கிடையாது, ஃபினான்ஷியலாகவும் சரி எந்த விஷயத்துக்குமே. இப்போ எனக்கு ஒரு விஷயம் வேணும்னா அதை நானே பண்ணிப்பேன். ஸோ அந்த அளவுக்கு நம்ம ரெடி ஆகிட்டோம். இன்னொரு விஷயம் என்னென்னா வீட்டில் என்னோட அப்பாவாக இருக்கட்டும் அம்மாவாக இருக்கட்டும் என்ன ஒரு இடத்துக்கு விடுறாங்க. லைக் அவுட்டோர் ஷூட்ஸ்லாம் நிறையா பண்ணுவேன், லைக் பெங்களூர் அந்த மாதிரி எங்கெல்லாம் ட்ராவல் பண்ணி போகிறோமோ அந்த இடத்துக்கு என்னை தனியாக விடுறதுக்கு அவங்க தைரியமாக இருக்காங்க. பொண்ணு தான், இவள் இப்படி தான் இருக்கணும், இவளை நானும் கூட போகணும், பயமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை கடந்து நான் வந்திருக்கேன். அதுவே எனக்கு ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தான்.
3: சூப்பர் சூப்பர் மேம். நெக்ஸ்ட் வந்து உங்களோட மாடலிங் ஃபீல்டில் இருந்து நீங்கள் வந்து பீப்புள்ஸ்க்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க மேம்?
4: பீப்புள்ஸ்க்கு லைக் நாட் ஓன்லி மாடலிங், லைக் உங்களுக்கு மாடலிங்னு மட்டும் நான் பேசலை, இது வந்து எல்லா கெரியரில் இருக்கவங்களுக்கும் சூட் ஆகும். உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்குன்னா அதை மனசார பண்ணுங்கள். அதில் வந்து உங்களுக்கு ஒரு ஒரு ரீச் இல்லை அப்படின்ட்டு நீங்கள் விட்டுறாதீங்க. எப்போவுமே வந்து ஒரு விஷயத்த வந்து நிறைய டைம் பண்ணணும். லைக் ஒரு 10 தடவை கீழே விழுந்தாலும் 20 தடவை கீழே விழுந்தாலும் அது உங்களுக்குன்னு இருக்குன்னா அந்த 30th time நீங்கள் வந்து வின் பண்ணிடுவீங்க கண்டிப்பாக. ஸோ எந்த விஷயத்தையும் டக்குன்னு கிவ் அப் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு பிடிச்ச விஷயமா இருந்தால் அது கண்டிப்பாக நீங்கள் வந்து கான்ஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அதனால அதுக்குள்ளே வந்து எவ்வளோ அப் அண்ட் டவுன்ஸ் வேணால் வந்திருக்கலாம், பட் அது இருந்தாலுமே நீங்கள் வந்து உங்கள் மனசை தளர விடாமல் ஒரே பாத்தில் நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா உங்களோட அந்த கன்சிஸ்டன்சி உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ரிவார்டு உங்களுக்கு கொடுக்கும்.
3: சூப்பர் சூப்பர் மேம். கண்டிப்பாக நீங்கள் சொன்ன எல்லா விஷயமே எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த ஒரு மணி நேரமாக நாங்கள் கேட்ட எல்லா கேள்விகளுக்குமே ரொம்பவே பொறுமையாக தெளிவாக பதில் சொன்னீங்க. நன்றி மேம்.
4: தேங்க்யூ.
3: நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தான சிவானி மேம் எப்படி அவங்க ஓனா கம்பெனி ஸ்டார்ட் பண்ணாங்க, அதில் என்னென்ன விஷயங்கள் பண்ணாங்க அப்படின்றத ரொம்பவே சூப்பராக நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. இதே போல மற்றும் ஒரு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறேன். நான் உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. பாய் நேர்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம் மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்ம எட்டுத்திக்கும் நம்புறல் நிகழ்ச்சியில இருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான தலைப்பின் கீழே தான் நம்ம பார்க்க போறோம். என்ன அப்படின்னா, கண்டிப்பா நாட்டு நடப்புகளை தெரிஞ்சுக்கிறது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா நாட்டு நடப்புகளை தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்மளை சுற்றி என்ன நடக்குது, அடுத்து என்ன ஒரு அப்டேட் வருது, நம்மளை சுற்றி யாராரு எப்படி இப்படி இருக்காங்க அப்படிங்கிற எல்லா விஷயமும் வந்துட்டு நம்மளுக்கு தெரியும். பல பேர்த்துக்கு இப்போ ஒரு பழக்கம் இருக்குதுங்க. என்ன அப்படின்னா, என்னப்பா அது உலகம், என்னதான் நடக்குது இந்த உலகத்தில், என்ன நடந்தால் நமக்கு என்ன, நம்ம பாடு நம்ம லைஃப்ல நம்ம பார்த்துட்டு போயிட்டு இருப்போம் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் நினைப்பாங்க. ஆனால் உண்மையாக பார்த்தோம் அப்படின்னா, நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் சரி, நம்ம வாழ்க்கையை ஏதோ ஒரு விதத்தில் பாதிக்குது அப்படிங்கிறதான் வந்துட்டு உண்மை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒவ்வொரு விஷயமே சரி, நம்ம ஒரு கரண்ட்டு வந்துட்டு கட்டாக போகுது, இன்றைக்கி பவர் கட்டாக போகுது அப்படின்னாலும் சரி, இல்லை கோல்டு ரேட் வந்துட்டு இப்போ இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னாலுமே சரி, கோல்டு ரேட் இன்க்ரீஸ் ஆனால் நம்மளுக்கு என்ன போயிட்டு போகுது அப்படிங்கன்னு நினைக்கலாம். ஆனால் ஃபியூச்சரில் நம்மளுக்கு ஏற்காடு கோல்டு தேவைப்படலாம், அதோடைய முக்கியத்துவம் கண்டிப்பாக இருக்குது. இப்போ பெட்ரோல் விலை மற்றும் டீசலுடைய விலை வந்துட்டு அதிகமாகிட்டே இருக்குது. அதை பற்றி யோசிச்சோம் அப்படின்னாலுமே அதுவுமே கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு சுமையாகும், அது ஒரு பாரமாக வந்து நம்மளுக்கு வந்து சேரும். அப்போ கண்டிப்பாக நம்மளை சுற்றி நடக்கிற விஷயங்களை நம்ம எல்லாருமே கண்டிப்பாக கவனிக்கணும். நாள்தோறும் வரக்கூடிய ஒவ்வொரு அப்டேட்ஸுமே ஒவ்வொரு தகவல்களையுமே நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா தான் கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கைக்கு அதுக்கேற்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் கண்டிப்பாக எடுக்க முடியும். இந்த நிகழ்ச்சியில் வந்துட்டு நம்ம கவனிப்பு எந்த அளவுக்கு முக்கியம், நம்மளை சுற்றி நடக்கிற விஷயங்களை நம்ம எந்த அளவுக்கு முக்கியமாக நம்ம பார்க்கணும், அது எதுக்காக நம்ம வந்துட்டு அதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம வந்து தலைப்பில் பேச போகிறோம். நம்ம வாழ்க்கையில் அது எப்படியெல்லாம் மாற்றலாம், கவனம் இல்லாமல் இருக்கிறதுனால என்னெல்லாம் நடக்கும், எல்லாத்தையுமே நம்ம மனசுக்குள்ளார போய் பேச போகிறோம். உங்களோட கருத்துக்களை நீங்கள் பகிர்ந்துக்க போகிறீங்க. என்ன தலைப்பின் கீழே அப்படின்னா, நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய நிகழ்வுகளை நாம் ஏன் கூர்ந்து கவனிக்கணும், நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய நிகழ்வுகளை நம்ம கூர்ந்து கவனிக்கணும், காரணம் என்ன அப்படிங்கிறது தான் இன்றைக்கான தலைப்பாக இருக்குது. இந்த தலைப்பின் கீழே உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. 9787707078 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கேன் நான், உங்கள் சத்யா. ஏன் கூட உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு இது பற்றின கருத்துக்களை உங்களுக்கு பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி என்ன இருக்குது அப்படின்னா, உடனே ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள். 9787707078 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக உங்களுக்காக பிளேசியோடைய தன்னான என அணைய சாங் வந்துகிட்டே இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

வணக்கம், என் பெயர் சி சிவதர்ஷினி, 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ப மக்களின் குரல் சமுதாய அணுவி.

0: அப்பா சாமி கை கால் எல்லாம் ஒரே வலியா இருக்கே.
1: என்ன பாட்டி ஏதோ புலம்பிக்கிட்டே இருக்க?
0: மாமா கண்ணு, உன்ன மாதிரி சின்ன பிள்ளையா இருந்தா கூட பரவாயில்ல, இந்த வயசான காலத்துல கை கால் எல்லாம் ஒரே வலியா இருக்குது.
1: அட பாட்டி, இதுக்கா புலம்பிட்டு இருக்க? கத்தால பூண்டு மஞ்சள் இதெல்லாம் ஒன்னா சேர்த்து நல்லா அரைச்சு கை கால எந்த இடத்துல வலி இருக்கோ அங்க பூசு, தானா சரியா போயிடும்.
0: என்னடி அம்மா இது அதிசயம்! அந்த காலத்து பெரிய மனுஷி, எனக்கே இதெல்லாம் தெரியல, உனக்கு எப்படிதான் இதெல்லாம் தெரியுது?
2: திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 மணி முதல் 3 மணி வரை சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் 8 திக்கும் நம் குரல்.
4: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டிருக்கீங்க சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில இருந்து உங்க கூட பேசிட்டு இருக்கேன், நான் உங்க சத்யா. இன்னைக்கு நம்மளோட 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில என்ன தலைப்பு வச்சிருக்கோம் அப்படின்னா, நம்மை சுற்றி நடக்கக்கூடிய அனைத்து தகவல்களையுமே நம்ம தெரிஞ்சுக்கணும், அது ஏன் அப்படிங்கறத இன்னைக்கான தலைப்பா இருக்குது. இந்த தலைப்பின் கீழே நம்ம கூட கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்காக ஒரு நேயர் இணைப்பில் வந்தாச்சு, அவங்க கூட பேசிடலாமா? ஹலோ, வணக்கம்.
5: வணக்கம், மாணிக்கவேல் மங்களபுரத்துல இருந்து பேசுறேங்க.
4: வணக்கம் அண்ணா, வணக்கம். சொல்லுங்க, நம்ம கூட கருத்துக்கள்.
5: நம்மை சுற்றி நடக்கூடிய நிகழ்வுகளை வந்து நம்ம கூர்ந்து கவனிக்கிறது நல்லதுதான். நம்மளுக்கு வந்து கொஞ்சம் அறிவு வளர்ச்சி அடையும், நம்ம வந்து நிறைய புதிய தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். அதுல வந்து எது உண்மை எது பொய்ன்னு நம்ம கொஞ்சம் கவனிச்சு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒரு பாதுகாப்போட இருக்கலாம். சூழலை நல்லா நம்ம அந்த எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம அந்த ஒரு கவனத்தை நம்ம ஒரு பக்கம் கொண்டு வந்து அதை நம்ம கண்காணிக்கும் பொழுது அதுல இருந்து நம்ம எப்படி தப்பிச்சுக்கலாம்னு எடுக்கக்கூடிய அந்த ஒரு சிறந்த முடிவு எடுக்கிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பா இருக்கும். அது இப்ப நடக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து நம்ம தெரியாம இருந்துட்டோமா, டக்குன்னு நம்மளுக்கு வந்து ஒருத்தர் சொல்றாங்க இந்த பிரச்சனை அப்படின்னும் போது நம்ம அப்ப நம்ம தகச்சு போயிருவோம். அதனால நடக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம கண்காணிச்சு அதை நம்ம கூர்ந்து கவனிச்சு அதை என்னன்னு நம்ம முழுசா தெரிஞ்சுக்கிட்டோமா, வரக்கூடிய ஆபத்துல இருந்து தப்பிக்கிறதுக்கும் நமக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அறிவு வளர்ச்சியும் ஏற்படும், ஒரு பாதுகாப்பு தன்மையும் கிடைக்கும். அதுல நம்ம நிறைய நண்பர்களும் நமக்கு வந்து கிடைப்பாங்க, நம்ம மனித உறவுகளும் மேம்படும் சொல்ல வரேன். ஒரு விழிப்புணர்வு நம்மளுக்கு கிடைக்கும். நமக்கு வந்து அந்த இயற்கையோட இணைந்து வாழுதல் வந்து நமக்கு ரொம்ப அவசியமானது. அதனால நம்ம சுற்றி நடக்கக்கூடிய நிகழ்வுகளை நம்ம கூர்ந்து கவனிக்கிறது நமக்கு ரொம்ப நல்லது.
4: ரொம்ப சூப்பராக உங்களோட கருத்துல பகிர்ந்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா.
5: நன்றி
4: மாணிக்கவேல் அண்ணா, ரொம்ப சூப்பராகவே வந்துட்டு அவரோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாது. அதாவது நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய இப்போ தகவல்களாக இருக்கட்டும், இல்லை ஒரு சம்பவங்களாக இருக்கட்டும், அது எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம கண்டிப்பாக வந்துட்டு கூர்ந்து கவனிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது, அதை நம்ம வந்து கூர்ந்து கவனிக்கணும் அப்படி மாதிரி தான் வந்துட்டு அவரோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாரு. உண்மையிலேயே அது ஒரு உண்மையான விஷயம் தாங்க. ஏன்னா நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தான் நமக்கு அடுத்து என்ன ஒரு விஷயங்கள் வரப்போகுது, நம்ம எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு தெரியும். ஸோ இந்த ஒரு தகவலை தொடர்ந்து அடுத்ததாக உங்களுக்காக இன்னும் நிறைய பேர் வந்துட்டு பேச போகிறாங்க. நீங்களுமே உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா மறக்காமல் உங்களோட நிலையை இன்னைக்கு கால் பண்ணி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் சத்யா என் கூட. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக சூப்பரான ஒரு பாட்டு வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: ஹே பிரியா, இந்த கடையில பீட்சாவும் பர்கரும் ஒரு புடி புடிக்கிறோம், அப்படியே அந்த கலர் சோடாவை குடிச்சா ஆஹா சொர்க்கம்.
1: ஏய் பிரகாஷ், இதெல்லாம் நம்ம உடம்புக்கு தாண்டா கேடு.
0: என்ன பிரியா, எப்ப பார்த்தாலும் இப்படி அட்வைஸ் பண்ற, அத சாப்பிடாத இத சாப்பிடாதன்னு. ஆசைப்பட்டத சாப்பிட கூடாதா?
1: ஏய் பிரகாஷ், ஏதோ ஒரு நாள் சாப்பிட்டா தப்பு இல்ல, ஆனா அடிக்கடி சாப்பிடும் போது கேஸ்ட்ரிக் பிரச்சனை, லிவர் பிரச்சனைன்னு வரும். முக்கியமா அந்த கலர் சோடாவில இருக்கிற சக்கரை உடம்புக்கு ரொம்பவே கெடுதல்.
0: ருசியா ஏதாவது சாப்பிடலாம்னு தோணுதே, வேற என்னதான் பண்றது?
1: பக்கத்திலேயே ஃப்ரெஷ் ஜூஸ் கடை இருக்கு, அப்படி இல்லனா ஸ்வீட் கார்ன் கூட இருக்கு, அத சாப்பிடலாம், உடம்புக்கு தெம்பா இருக்கும்.
0: அப்படியே சொல்ற, சரி வா ட்ரை பண்ணலாம்.
2: சுவைக்காக ஆசைப்பட்டு சத்தில்லாத துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியம் கெடுவதை தவிர்ப்பீர். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: பச்சை நிறம்தான் நமக்கான மூச்சு காற்று. விதையிடுவோம் விரைவாக, பசுமை காப்போம் அழகாக.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: நீயா சாதனையா?
3: அட சிவா, வர 29 தேதி பரதநாட்டியம்.
2: சிவா, வர 29.

0: ஈவெண்ட் நடக்க போகுது. இங்க 30 நிமிஷத்துக்கு இடைவிடாம பரதநாட்டிய கலைஞர்கள் பரதநாட்டியம் ஆட போறாங்க. அது மட்டும் இல்லாம கோரியோகிராபர் ஸ்ரீதர் மாஸ்டர் சீஃப் கெஸ்டா கலந்துக்க போறாரு. சோ நானும் அங்க போய் கலந்துக்கிட்டு சாதனை பண்ணலாம்னு இருக்கேன்.
1: ஆமா பி, உனக்கும் பரதநாட்டியம் தெரியும்ல?
0: ஆமா சிவா, இதுல ஓபன் காம்படிஷன் இருக்குதான். பரதநாட்டியம் தெரிஞ்சவங்க எல்லாருமே கலந்துக்கலாம். கண்டிப்பா நானும் கலந்துக்கிறேன். ஆடியன்ஸ்க்கும் ஃப்ரீ என்ட்ரி தான்.
2: வரமே 29 மதியம் 3 மணிக்கு கைலாஷ் மன்சரோவர் சைனிக் ஸ்கூல்ல நடக்கிற இந்த ஈவெண்ட்க்கு மறக்காம நீங்களும் வந்துருங்க. இன்னும் டீடைல்ஸ்க்கு 9962727804 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் 8 திக்கும் நம் குரல்.
4: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலேருந்து உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இன்றைக்கி நம்மளோட 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் என்ன தலைப்பின் கீழே பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா, நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய நிகழ்வுகளை நாம் கண்டிப்பாக கூர்ந்து கவனிக்கணும், காரணம் என்ன அப்படிங்கிறத வந்துட்டு இன்றைக்கான தலைப்பாக இருக்குது. இந்த தலைப்பின் கீழே நம்ம கூட கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்காக ஒரு நேயர் இணைப்பில் வந்தாச்சு, அவங்க கூட பேசலாமா? ஹலோ, வணக்கம்.
5: வணக்கம். வணக்கம் சத்யா தம்பி.
4: வணக்கம் அண்ணா. வணக்கம். சூப்பரா இருக்கணும். சொல்லுங்க உங்களோட கருத்துக்கள்.
5: சொல்லுங்க. அதாவது நம்ம சுற்றி நடக்கிறத நாம தினமும் வந்து காலையில 7 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும் அற்புதமா சொல்றீங்க. அதை கேட்டாலே நம்மளுக்கு எல்லா விவரங்களும் தெரிஞ்சு வரும். குறிப்பா வந்து இந்த வானிலை அறிக்கைகள்லாம் இருக்குங்கள, அது வந்து விவசாயிகளுக்கு மட்டுமல்ல எல்லா மக்களுக்குமே அது பொதுவில் ரொம்ப நல்லதுங்க. அது ஒவ்வொன்றும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம்னா அந்தந்த நிலைமைக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றி அமைச்சிக்கலாம் ஒவ்வொன்றையும். அப்புறம் ஒரு காய்கறி நிலை நிலவரம் கூட நீங்க ரேடியோவில் சொல்றீங்க, அதை கேட்டு வச்சுக்கலாம். இப்படி நம்மளுக்கு தகுந்தது எல்லா வசதிக்கும் இந்த நம்ம சுற்றி இருக்கிறத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லது, சூப்பரா இருக்குங்க.
4: சூப்பர். நான் ரொம்ப ரொம்ப சூப்பரா உங்களுக்கு கருத்துக்கா பகிர்ந்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப
5: நன்றிண்ணா. நன்றிங்க.
4: கஸ்தூரி அண்ணா ரொம்ப சூப்பராகவே வந்துட்டு அவங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. அதாவது கண்டிப்பாக நம்மளை சுற்றி நடந்திருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு அவரோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாரு. கண்டிப்பாங்க. ஏன்னா நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களாக இருக்கட்டும் நம்ம கண்டிப்பாக வந்துட்டு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுமே வந்துட்டு நம்மளை சார்ந்து நடக்குது அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். இன்றைக்கான தலைப்பாக என்ன இருக்குது அப்படின்னா, நம்மளை சுற்றி நடந்திருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம கண்டிப்பாக கூர்ந்து கவனிக்கும், காரணம் என்ன அப்படிங்கிறத இன்றைக்கான தலைப்பாக இருக்குது. இந்த தலைப்பின் கீழே நம்ம கூட பேசுறதுக்காக இன்னொரு நேயர் இணைப்பில் வந்தாச்சு, அவங்க கூடயும் பேசலாம். ஹலோ, வணக்கம்.
6: வணக்கம் சத்யா. நான் வேலூர் மாவட்டம் கற்பனையில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
4: வணக்கம் அண்ணா. வணக்கம். சொல்லுங்க அண்ணா, உங்களோட கருத்துக்கள்.
6: ஆமா, நம்மளை சுத்தி எந்த ஒரு விஷயம் நடக்குது அப்படிங்கறது ஏன் பாக்கணும்னா, நம்ம ஊரோடு ஒத்து வாழணும், அதனால பாக்கணும். இப்போ நம்ம நிறைய விஷயங்கள் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா தான் நம்மளுக்கு ஒரு விழிப்புணர்வு அப்படிங்கறது கிடைக்கும். இது எல்லாவற்றிற்கும் மேலாக நம்ம சுத்தி என்ன நடக்குது, யாரு என்ன பண்றாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்ம வந்து நிறைய விஷயங்களை கத்துக்கலாம். அந்த நம்ம எந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளான ஒரு சுச்சுவேஷன் அப்படிங்கறதுல இருக்கும், அல்லது அவங்க கிட்ட இருக்கிறது நம்ம கிட்ட என்ன இல்லை அப்படிங்கறதும் தெரியும் வரும். அறிவு புலமை அப்படிங்கறதும் அதிகமாகும், நம்மளுடைய அந்த நாலேஜ் அப்படிங்கறது இன்டெப்தா எல்லா விஷயத்தை பத்தியும் இருக்கும். அந்த ஒரு சகோதரத்துவம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கூட நம்மளை சுத்தி என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்க முற்படும் பொழுது கான்வர்சேஷன் பில்ட் பண்ணி வருவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. அதனால எப்பொழுதுமே தனித்த தீவு மாதிரி தனியா இல்லாம நிச்சயமா நம்ம எல்லாரும் நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கு முற்படணும். நம்மளை சுத்தி என்ன நடக்கிறது அப்படிங்கறத பார்த்து தெரிஞ்சுக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம்.
4: ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டதுக்காக.
6: நன்றி சத்யா. வணக்கம்.
4: நன்றிண்ணா. சந்திரசேகரன் நான் ரொம்ப சூப்பராக வேண்டிய அவங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. இதே மாதிரி உங்களோட கருத்துக்களுமே பகிர்ந்துக்கோங்க. 9877070178 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. இப்போ அடுத்தது உங்களுக்காக சூப்பரான ஒரு பாட்டு வந்துட்டே இது கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: இந்த வீக்கெண்ட்ல ஒரு ஃபீல் குட்டான மூவி பார்க்கலாம்னு இருக்கேன். ஏதாவது ஒன்னு சொல்லேன்.
1: சொல்றேன், நோட் பண்ணிக்கோ.
2: நண்பா, என் ஃபேவரட் ஆக்டரோட படம் எப்பதான் ரிலீஸ் ஆகும்? எந்த அப்டேட்டுமே வர மாட்டேங்குது. உனக்கு தெரிஞ்சு ஏதாவது அப்டேட் வந்திருக்குதா?
1: இருக்கு, எல்லாமே இருக்கு. சொல்றேன்.
2: ஹே ராஜ், எப்படிடா, எப்படி
1: மச்சான் படத்துல இருந்து படம் போடுற தியேட்டர் வரைக்கும்

0: All details I know.
1: Hey, எப்படி சினிமா பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க?
0: யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் உன்கிட்ட மட்டும் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை கரெக்டா 12 மணிக்கு சோனா எஃப்எம் 107.8 டியூன் பண்ணினா உனக்கே தெரியும்.
1: புது படங்களோட ரிலீஸ், மூவியோட அப்டேட், தியேட்டருக்கான ஹிஸ்டரி வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்க கேளுங்க சினி சினி சினிமா. வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
1: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில இருந்து உங்க கூட பேசி

என்ன தலைப்பின் கீழ பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, இப்போ வந்துட்டு நம்மளை சுத்தி நடந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு தகவல்களையுமே வந்துட்டு நாம தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியம், அது ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கறத வந்துட்டு இன்னைக்கான தலைப்பா இருக்குது. கண்டிப்பாங்க, நம்மளை சுத்தி நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுமே நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். இப்ப நம்ம எல்லாத்துக்குமே வந்துட்டு கண்கள் இருக்குது, ஆனா எல்லாருக்குமே கவனிக்கிறோமா அப்படின்னு கேட்டா அதுக்கு வந்துட்டு கேள்விக்குறிதான் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு நம்மளை சுத்தி என்ன நடந்தா என்ன, நம்ம நல்லவா இருந்தா போதும் அப்படி மாதிரிலாம் போயிட்டு இருப்பாங்க. ஒரு மாணவன் இருக்கான், பள்ளிக்கு போறான், ஆசிரியர் என்ன சொல்றாங்க அப்படிங்கிறது ஃபுல்லா கவனிக்கிறான், அவன் வாழ்க்கையில முன்னேறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்குது. இன்னொரு மாணவன் இருப்பான், அதே கிளாஸ்ல இருந்தாலுமே மனசு வேற எங்கேயோ இருக்குது, அவன் முக்கியமான விஷயங்களை மிஸ் பண்ணிடுறான். அவனுடைய வாழ்க்கையில என்ன நடக்குது அப்படிங்கிறது அவனுக்கே புரியறதில்ல, நம்மளை சுத்தி கிடைக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத அவன் புரிஞ்சுக்கிறதே இல்லை. ஆனா இது வந்து நம்மளை சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்களை கவனிக்கிறது அப்படிங்கிறது சாதாரண பழக்கம் அப்படின்னு எடுத்துட்டா கூட அது வந்துட்டு லைஃப்ல ஒரு ஸ்கில் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா நம்மளை சுத்தி என்ன நடக்குது என்னங்கிறதெல்லாம் வந்துட்டு நல்லா வந்துட்டு அப்சர்வ் பண்ணோம் அப்படின்னா நம்ம நம்மளை எப்படி நம்ம மாத்திக்கணும், நாம யாரு அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கே வந்துட்டு ஒரு கான்ஃபிடென்ட் வரும். அது மட்டும் இல்லாம ஒரு சின்ன எறும்பு இருக்குதுன்னு வச்சுங்களேன், ஒரு சின்ன எறும்பு கூட நம்மளோட வாழ்க்கை பாடம் என்ன சொல்லுது அப்படின்னா மழை வரப்போகுது அப்படிங்கிறத முன்னாடியே வந்துட்டு சொல்லுமா. எப்படி அப்படின்னா ஒரு மரத்துக்கு கூட சொல்லுது எவ்வளவு காது அடித்தாலும் சரி நிமிர்ந்து நில் அப்படின்னு. அதே மாதிரி தாங்க நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய சம்பவங்கள், பல சம்பவங்கள் கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து நிறைய விஷயங்களை கற்றுத்தருது. அதனால நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களை நம்ம கண்டிப்பாக வந்துட்டு அப்சர்வ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதே மாதிரி இன்றைக்கி நம்ம எடுத்துக்கணும் கூட நிகழ்ச்சிக்கு அப்புறமா என்றும் நலமுடன் நிகழ்ச்சி ஒளிபரப்பாக போகுது. அந்த என்றும் நலமுடன் நிகழ்ச்சி இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் ஷோவாக ஒளிபரப்பாக போகுது. என்ன ஷோ அப்படின்னா இன்றைக்கி வந்துட்டு நேரலையில் ஸ்பெஷல் ஷோ வந்துட்டு வரப்போகுது. நாகராஜ் ப்ரோ வந்துட்டு அவர் வந்துட்டு நேரலையில் உங்க கூட இணைய போகிறாரு, டாக்டருமே வந்துட்டு இணைய போகிறாங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக கால் பண்ணி உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் நிவர்த்தி பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரியே உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. 9787701078 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. எட்டு திக்கும் நம்ம கூட நிகழ்ச்சியில் சத்யா என் கூட. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக மதன் தங்கதுரையுடைய யாரு அவ எங்க இருக்கா அந்த சாங் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலிருந்து உங்க கூட பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. இப்போ நம்ம நிகழ்ச்சியோடைய இறுதி பகுதிக்கு இப்போ நம்ம வந்துட்டோம். இறுதி பகுதியுமே உங்களுக்காக சொல்கிறதுக்காக ஒரு சூப்பரான ஒரு தகவலை தாங்க எடுத்து வச்சுருக்கேன். இப்போது நம்ம நம்மை சுற்றி நிகழ்ச்சியில் டெய்லி வந்துட்டு டெய்லி அப்டேட்ஸ் பார்த்துக்கிட்டே இருக்கும். அது என்ன காரணத்துக்காக பார்க்குறோம் அப்படின்னா, கண்டிப்பாக நம்ம மக்கள் எல்லாருமே நம்மளோட சேலத்தை சுற்றி என்ன நடக்குது, நம்மளோட தமிழகத்தை சுற்றி என்ன நடக்குது, நம்மளோட இந்தியாவில் என்ன நடந்துட்டுருக்குது, இன்டர்நேஷனல் லெவலில் என்ன நடந்துட்டுருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே சொல்கிறதுக்காக தான் நம்மை சுற்றி நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு அப்டேட்மெண்ட்டு சொல்லிகிட்டே இருக்கோம். கோல்டு ரேட் என்ன விற்று விற்பனை ஆகிட்டு இருக்குது, ஒரு நாளைக்கு கோல்டு ரேட் எப்படி எப்படி இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்குது, அதோடைய ரேட் வந்துட்டு எப்படி அதிகமாகுது கம்மியாகுதா அப்படிங்கிறத பற்றின அப்டேட்டாக இருக்கட்டும், இல்லை ஒரு வெஜிடபிள் ரேட்டாக இருக்கட்டும், இல்லை பவர் கட் எங்கெங்கே ஆக போகுது அப்படிங்கிறதா இருக்கட்டும், இல்லை மே டு டேம் ஸ்டேட்டஸாக இருக்கட்டும், டிராஃபிக்காக இருக்கட்டும், எல்லாமே கண்டிப்பாக மக்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தாங்க. அப்போது இந்த விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் தான் நீங்கள் வெளியே போகும்போது அதுக்கேற்ற மாதிரி முன்னாடி ப்ரிப்பராக போகணும். அதாவது இப்போ மழை வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வைங்களே, மழை வரப்போகுது அப்படின்னா தான் முன்னாடியே வந்துட்டு நம்ம வீட்டிலேருந்து கிளம்பும்போது ஓகே நீங்கள் மழை வரப்போகிற மாதிரி சொல்கிறாங்க, வானமும் வந்துட்டு மேகம் மூடத்தோடு தான் இருக்குது, அதனால் வந்துட்டு நம்ம எதுக்கும் கொடை எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்மளுக்கு வந்து தோணும். ஒன்றும் இல்லை, இன்றைக்கி காலையிலேயே கூட நம்ம சுற்றி நிகழ்ச்சியில் மழை வரப்போகுது அப்படின்னு தான் சொல்லியிருந்தேன். இப்போ மதியம் பார்க்குறோம் மேகமூட்டமாக இருக்குது, காலையில் பயங்கரமாக வெளியிடுச்சு, ஆனால் இப்போ மதியம் பார்க்குறோம் மேகமூட்டமாக இருக்குது, ஈவினிங் வர மழை வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இந்த மாதிரி சமயத்தில் காலையில் நம்ம சொன்னதே வந்து கேட்டுட்டு நம்ம வந்துட்டு கொடை எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படி மாதிரி கொடை எடுத்துகிட்டு போனாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல், ஓகே மழை வந்துட்டு சொல்லிட்டோம் மழை வருது நம்ம வந்து கொடை வச்சுட்டு வந்துட்டோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படி மாதிரி தோணும். முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அவங்களுக்கு ஒரு விஷயத்தை பண்ண தோணும். இதுதாங்க நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய செய்திகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு மூலியமாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நல்லது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்துட்டு நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்குது, ஏராளம் இருக்குது, அதை பொறுத்து தான் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையே வந்துட்டு மாறும். அதனால கண்டிப்பாக நாம் வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்களை நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு 100% கண்டிப்பாக வந்துட்டு தேவை, கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தான் நான் வந்துட்டு இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களுக்கு சொல்ல வரேன். இப்போது அடுத்ததாக இன்றும் நலமுட நிகழ்ச்சி டெங்கு டே ஸ்பெஷலாக ஒரு லைவாக அதாவது நேரலையில் உங்களுக்காக வந்துட்டு நாகராஜ் அப்புறமா வந்துட்டு ஒரு டாக்டர் வந்துட்டு பேச போகிறாங்க. ஸோ உங்களுக்கு அதை பற்றின ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னாலுமே மறக்காமல் கால் பண்ணுங்கள். இப்போது நான் இங்கேருந்து கிளம்புறேன், நாளைக்கு இல்லை திங்கக்கிழமை இன்னொரு புது தலைப்பில் உங்களுக்கு மீட் பண்ண வரேன். அது வரைக்கும் உங்கள்கிட்ட விடைபெறுவது நான் உங்கள் தொகுப்பாளர் சத்யா. தொடர்ந்து இணைந்தீர்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட. டட்டா பாபாயர்களே, நான் மண்டே மீட் பண்ணலாம்.

0: எல்லாருக்கும் வணக்கம். நாகராஜ் பேச வந்துட்டங்க. என்றும் நலமுடன் நிகழ்ச்சியில ஆரோக்கியமான பல விஷயங்களை பேசக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான் நம்மளோட நிகழ்ச்சி. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனாயப்பம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. இன்னைக்கு 16 என்ன தினம் அப்படின்னா தேசிய டெங்கு தினம். இன்றைக்கி ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா டெங்கு அப்படின்ற அந்த நோய் எந்த மாதிரி வந்து வருது, அதற்கு வந்து வராமல் தடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பேச போகிறோம். சிறப்பு விருந்தினராக உதவி பேராசிரியர் திருநாவுக்கரசு சார் நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாரு. சார் வணக்கம். சார்
1: வணக்கம். சோனா எஃப்எம் நேயர்களுக்கும் சோனா எஃப்எம்முக்கும் வணக்கம்.
0: சார் எப்படி இருக்கீங்க சார்?
1: நல்லா இருக்கேன் சார். சோனா எஃப்எம் தொடர்ச்சியாக கேட்டுட்ருக்கேன். இது எனக்கு 3வது இன்டர்வியூன்னு நினைக்கிறேன்.
0: கண்டிப்பாங்க சார், உங்கள் கூட பேசுகிறதுல ரொம்ப மகிழ்ச்சிங்க சார். சார் இந்த டெங்கு தினம் வந்து ஏன் கடைபிடிக்கிறாங்க?
1: அதாவது இப்போ நம்ம பிறந்த நாள் வந்து கொண்டாடுறோம், அதுபோல் ஒவ்வொரு தினமும் நம்ம கொண்டாடும் பொழுது அந்த தினத்தை பற்றி முக்கியத்துவத்தை மக்களுக்கு சொல்லணும். அதன் மூலம் அதை எப்படி அந்த நோயை தடுக்கிறது அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். இப்போ டெங்கு தினத்தை வந்து நம்ம ஏன் கடைபிடிக்கணும் அப்படின்னா மக்களை வந்து முந்து ஒழுங்குபடுத்தணும். அப்போ செக், கிளீன் அண்ட் கவர் இப்படிங்கிற கான்செப்டில் கம்யூனிட்டி லெவலில் பொதுமக்கள் லெவலில் டெங்குனா என்ன, அதை எப்படி தடுக்கலாம், அது எப்படி பரவும், மற்ற காய்ச்சலுக்கும் இந்த காய்ச்சலுக்கும் என்ன வித்தியாசம், அது பரவும் பொழுது பேசும்போது பரவுமா, கை குழுக்கும் போது பரவுமா, இல்லை தண்ணி மூலம் பரவுமா, இந்த மாதிரி சந்தேகங்கள் நிறையா மக்கள்கிட்ட இருக்குது. அப்போ இந்த தினத்தை கடைபிடிக்கும் பொழுது அந்த தினத்து மூலம் மக்களுக்கு பல்வேறு வடிவங்களில் இப்போ சோனா எஃப்எம் மூலம் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறோம், இது ஒரு வடிவம். பொதுமக்கள்கிட்ட போய் ரீச் பண்ணி, கம்யூனிட்டி லெவலில் ரீச் பண்ணி, ஒரு நாடகம் போட்டு, ஒரு சினிமா காட்டி, இது மாதிரி பல்வேறு வடிவங்கள் இருக்குது. அதை இந்த தினத்தில் கடைபிடிச்சோம்னா எளிமையாக மக்கள்கிட்ட டெங்குவை பற்றி ஒரு பயமும், அதை பற்றி விழிப்புணர்வு இல்லாத மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வும் ஏற்படும். அதுக்காக தான் இந்த தினத்தை கொண்டாடுறோம்.
0: கண்டிப்பாங்க சார். அதாவது மக்களுக்கு நிறைய சந்தேகங்கள் வந்து இருக்கும், அந்த சந்தேகங்களுக்கெல்லாம் விடை கொடுக்குற ஒரு நாளாக வந்து இந்த ஒரு நாள் இருக்குது அப்படின்னு வந்து சொன்னீங்க. நேயர்கள் உங்களுக்கு டெங்கு பற்றி ஏதாவது சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா நம்ம நிலைய எண்ணுக்கு நீங்கள் வந்து கால் பண்ணி சார்கிட்ட வந்து பேசலாம். நம்ம நிலைய எண் 9787770178. சார் தொடர்ச்சியாக டெங்கு காய்ச்சல் பற்றி சொல்லுங்கள் சார்.
1: டெங்கு காய்ச்சல் அப்படிங்கிறது நம்ம பயப்படுற மாதிரி அதில் ஒன்றும் இல்லைங்க, இது எல்லா காய்ச்சல் மாதிரி தான். இது வந்து பார்த்திங்கன்னா சீனாவில் 2வது நூற்றாண்டுலேயே இது வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்காங்க. அதே வந்து நம்ம இந்தியாவில் பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து 1956 இதை ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறாங்க. இதை வந்து ஒரு போன் பிரேக் ஃபீவர் அப்படிங்கிற மாதிரி, அதாவது எலும்பை வந்து பயங்கரமாக பெயினை ஏற்படுத்தும், வலியை ஏற்படுத்தும், அதனால் வந்து பிரேக் போன் ஃபீவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதை வந்து இதுக்கு ஒரு பதம் கொடுத்துருக்குறாங்க. மற்ற காய்ச்சலுக்கு இதை வித்தியாசப்படுத்துறக்காங்க. சின்ன சின்ன மூட்டுகள்லேருந்து பெரிய மூட்டுகள் வரைக்கும் பயங்கரமாக வழியை ஏற்படுத்தும். இது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு கிருமினால் வருது. அந்த கிருமிக்கு பேர் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ஆர்என்ஏ வைரஸ், டெங்கு வைரஸ்னு பேர். இந்த டெங்கு வைரஸ் வந்து எப்படி இப்போ நம்ம உடம்புக்குள்ளே போகுதோ, உடம்பு அதுக்குன்னு தனியாக புரதத்தை உற்பத்தி பண்ண தெரியாது, அது எதையாவது உயிரை சார்ந்து தான் வாழணும் அந்த வைரஸ். அப்போ எதையாவது உயிரை தேடும், அதில் மனிதனை தேடுது. அதுக்கு வந்து ஒரு மீடியேட்டரை பயன்படுத்திக்குது. அந்த மீடியேட்டர் யாருன்னா கொசு. அதில் முக்கியமாக வந்து பெண் கொசு மட்டும்தான் கடிக்கும், ஆண் கொசு கடிக்காது. ஆண் கொசு வந்து அவங்க வந்து வெஜிடேரியன் மாதிரி, அவங்க பிளான்ட்டில் உள்ள ஜூஸு ஹனி இதை சாப்பிட்டுட்டு உயிர் வாழ்வாங்க. ஆனால் பெண் கொசு தான் முட்டையிடணும், தன்னுடைய சந்ததியை பரப்பணுங்கிறக்காக அனிமல் புரோட்டீன் அதுக்கு தேவை, விலங்கு புரதம் தேவை, அதுக்காக மனிதனை கடிக்கிது அது முட்டையிடுறதுக்காக. அப்போ அதை கடிக்கும் பொழுது அந்த டெங்கு பாதிக்கப்பட்ட நபரை அந்த ஏடிஸுங்கிற கொசு கடித்து, அந்த கொசு வந்து பாதிக்கப்படாத ஒரு நபரை கடிக்கும் பொழுது கடித்த நபர்கிட்ட இருக்கிற அந்த டெங்கு வைரஸ் பாதிக்கப்படாத நபருக்கு பரவும், கொசு கடி மூலமாக பரவும். இந்த கொசுக்கு பேர் என்னென்னா ஏடிஸ் எஜிப்டிங்கிற கொசு.
0: கண்டிப்பாங்க சார். சார் இந்த டெங்கு காய்ச்சல் இப்போ நார்மலாக ஃபீவர் வந்தாலும் அது காய்ச்சல் மாதிரி தான் வந்துருக்கும், டெங்கு காய்ச்சல் வந்தாலும் காய்ச்சல் மாதிரி தான் இருக்கும். டெங்கு காய்ச்சலுக்கான அறிகுறிகள் அப்படின்னா என்ன?
1: அது பார்த்திங்கன்னா நார்மலான காய்ச்சல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலும்பெல்லாம் வலிக்காது, தீவிர தலைவலி இருக்கும், இதில் கண்ணுக்கு பின்னால் வலி இருக்கும். இந்த டெங்கு காய்ச்சலில் ஒரு சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா பயங்கரமான குமட்டலும் வாந்தியும் இருக்கும். உடலில்

0: சிவப்பு சிவப்பாக ரேஷஷ்னு சொல்லுவோம், அந்த சின்ன வெடிப்பு மாதிரி இருக்கும். இதுதான் இதுக்கான டிப்பிக்கலான ஐடென்டிஃபிகேஷன் மற்ற இதை கம்பேர் பண்ணும் பொழுது. இதுக்கு பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் ரொம்ப ஹையாகும். நம்மளுடைய உடம்பு 37 டிகிரி செல்சியஸ், இந்த டெங்கு காய்ச்சல் வந்துச்சுன்னா 40 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் டெம்பரேச்சர் கனகனன்னு கொதிக்கும். இதெல்லாம் தான் இதுக்கு அறிகுறி மற்ற காய்ச்சலோட கம்பேர் பண்ணும்போது. தசைவலி அதிகமாக இருக்கும், கண்ணுக்கு பின்னால் வழி இருக்கும். அதே பார்த்திங்கன்னா ஒரு சில பேர்த்துக்கு, எல்லாத்துக்கும் சொல்ல முடியாது, ஒரு சில பேருக்கு குமட்டல் வாந்தி இருக்கும், ஆனால் அந்த ரேஷஸ் இருக்கும். இதெல்லாம் தான் டிப்பிக்கல் ஐடென்டிஃபிகேஷன் வென் கம்பேர்டு வித் அதர் ஃபீவர்.
1: கண்டிப்பாங்க சார். சார் இது எத்தனை நாட்களில் இந்த அறிகுறிகள்லாம் வருங்க சார்? ஒரு சில நாட்களில் வந்துருமாங்க சார்?
0: இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 to 4 days இதுக்கு ஆரம்பிச்சிடும். இந்த ஃபீவர் ஆரம்பிக்கும் போதே அங்கே நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். இது ரொம்ப சிம்டம்ஸ் தெரிய ஆரம்பிச்சிடும். டயர்டாக இருப்பாங்க, ஒரு மாதிரி சோர்வாக இருப்பாங்க, அவங்களோட ருட்டீன் ஒர்க்கை செய்கிறது மாதிரி ஃபீலிங் இருக்கும், ஆனால் செய்ய முடியாது, ரெகுலராக செய்ய முடியாது மாதிரி இருக்கும். இப்போ அந்த மாதிரி டைமில் தான் நம்ம வந்து உஷாராக இருக்கணும். அந்த மாதிரி டைமில் தான் இப்போ நம்ம அவேர்னஸ் ப்ரோக்ராம் கொடுக்குறோம்ல, இப்போ ஏற்கனவே நம்ம சொல்லியிருப்போம் இது மாதிரி டயர்ட்னஸ் வந்துச்சுன்னா உடனே டாக்டரை சந்திங்கன்னு. அப்போ பொதுமக்கள் என்ன செய்யணும், இது மாதிரி ரெகுலராக இல்லாமல் சின்ன ஒரு காய்ச்சல் வரும்போது ரெகுலராக செய்ய முடியாமல் அங்கங்கே வலிச்சுதுன்னு வச்சிங்களேன், உடனே தசை வலி எலும்பு வலி இருந்துச்சுன்னா உடனே டாக்டர்ஸை கண்டுபிடி.
1: கண்டிப்பாங்க சார். தொடர்ந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்ம இந்த ஒரு தினத்தில் வந்து பேசலாம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நேயர்கள் உங்களுக்கு வந்து டெங்கு பற்றின சந்தேகங்கள் வந்துருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து சார்ட்ட கால் பண்ணி நீங்களே வந்து உங்களுடைய கேள்விகளை வந்து கேட்கலாம். இப்போ தொடர்ந்து பாடல்கள் வந்துகிட்டே இருக்குது, எல்லோரும் பாடல்களை கேட்டு வந்துருங்க.

0: பார்வை குறைபாடா? கவலை வேண்டாம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல்,
0: உலகத்தரம் வாய்ந்த ஸ்மார்ட் சர்ஃப் பிளாஸ்டிக் சிகிச்சை, 100% தொடுதல் இல்லாத பாதுகாப்பான சிகிச்சை,
1: வலி இல்லாமல், தையல் இல்லாமல், ஊசி இல்லாமல் கண்புரை அறுவை சிகிச்சை,
0: அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களின் ஆலோசனையில் முதல் பரிசோதனை முற்றிலும் இலவசம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல், ஸ்ரீ வித்யா மந்திர் பள்ளி எதிரில், மையனூர் மெயின் ரோட், சேலம்.
0: மேலும் தொடர்புக்கு 7036663333.
2: வணக்கம், என்னோட பேர் சாந்தி, நான் இங்கே ஜாகிர் பெரிய மோட்டோரில் இருக்கோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8, நம்ப மக்களின் குரல், சமுதாய வானொலி. நன்றி.
3: சோனா எஃப்எம் 107.8 சட்டங்களும் திட்டங்களும்.
4: வணக்கம், என்னுடைய பெயர் டாக்டர் கே கர்லின் எபி. நான் ஜெர்னஸ் எஜுகேஷனல் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்ன்ற ஆர்கனைசேஷனை வந்து நான் பாஸ்ட் 25 இயர்ஸாக சேலத்தை மையமாக கொண்டு நான் நடத்தி கொண்டு வருகின்றேன். இப்போ ஜெர்னஸ் ஸ்கில் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் அப்படின்னு சொன்னேன் தானே, ஸ்கில் ட்ரைனிங்கில் வந்து நாங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட் ட்ரைனிங்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ட்ரைனிங்கும் நாங்கள் பண்ணிட்டுருக்கோம். இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் ட்ரைனிங்கில் வந்து தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் TNSDC மூலமாக அவங்க நமக்கு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் கொடுக்குறாங்க. சேலம் டிஸ்ட்ரிக்ட்ல நான் ஒரு ட்ரைனிங் பார்ட்னர் TPI எடுத்து நான் பண்ணிட்டு இருக்கேன். இதன் மூலமாக படித்த படிக்காத பெண்களுக்கு ஸ்கில் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கோம். TNSDC ல வந்து என்னென்ன கோர்சஸ் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு DSR, அதாவது டிஸ்ட்ரிபியூஷன் சேல்ஸ் அண்ட் ரெப்ரசன்டேட்டிவ். டிஸ்ட்ரிபியூஷன் சேல்ஸ் அண்ட் ரெப்ரசன்டேட்டிவ் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு வந்து குவாலிபிகேஷன் மினிமம் 10th ஸ்டாண்டர்ட், 10th வரைக்கும் படிச்சிருந்தா போதும். அவங்களுக்கு ஒரு பொருளை வந்து எப்படி நம்ம வந்து இன்னொரு இடத்துல நம்ம சேல்ஸ் பண்றோம், அது எப்படி டெக்னிக்கலா நம்ம பேசுறோம், கொஞ்சம் இங்கிலீஷ் தெரியாதவங்களுக்கும் இங்கிலீஷ்ல எப்படி நம்ம நல்லா பேசுறோம், ரீடிங், ரைட்டிங், லிசனிங், ஸ்பீக்கிங், அதுலயும் பேசிக்கா அவங்களுக்கு ஒரு நாலேஜ் கொடுத்து தெரியப்படுத்துறோம். சில இடத்துல பாருங்களேன், பணம் கொடுத்து படிக்க முடியாது, அவங்களுக்குலாம் இந்த கவர்மெண்ட் வந்து அவங்க காசை வந்து ஃப்ரீயாவே கொடுத்து படிக்க வச்சு, அது மட்டும் இல்லாமல் டிராவலிங் எக்ஸ்பென்ஸ் சொல்லி ஸ்டைஃபன் தராங்க. பர் டேக்கு 100 ரூபீஸ் வந்து என்ன பண்றாங்க, ஸ்டைஃபன் தராங்க. இப்ப DSR வந்து டிஸ்ட்ரிபியூஷன் சேல்ஸ் அண்ட் ரெப்ரசன்டேட்டிவ்னா, அதுல வந்து உங்களுக்கு கம்யூனிகேஷன்ஸ் வருது, பேசிக்கா ரீடிங், ரைட்டிங், லிசனிங், ஸ்பீக்கிங் வருது, சேல்ஸ் மாடல் வருது, அதுல ஃபயர் அண்ட் சேஃப்டி, ஹெல்த் டிப்ஸ், இந்த மாதிரி நிறைய எல்லாமே வந்துட்டு, லாஸ்ட் இன்டர்வியூ ஸ்கில்ஸ், பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், க்ரூமிங், கம்யூனிகேஷன்ஸ் எல்லாம் முடிச்ச உடனே ஒரு அசஸ்மெண்ட் இருக்கும். அந்த அசஸ்மெண்ட் முடிச்ச உடனே அவங்களுக்கு ஒரு சர்டிபிகேட் கிடைக்கும். அந்த சர்டிபிகேட்டை வந்து நம்ம என்ன செய்யலாம்னு கேட்டீங்கன்னா, எம்ப்ளாய்மெண்ட்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். இன் கேஸ் அவங்க நிறைய படிச்சிருந்தாங்கன்னா அடிஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன பண்ணிக்கலாம், எம்ப்ளாய்மெண்ட்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். அந்த சர்டிபிகேட்ல வந்து கவர்மெண்ட் முத்திரை போட்ட சர்டிபிகேட், அது மட்டும் இல்லாமல் அந்த சர்டிபிகேட்டை வச்சு நம்ம டிக்ல போய் நம்ம லோனும் வாங்கிக்கலாம். லோன் வந்து நமக்கு என்ன தொழில் நம்ம ஸ்டார்ட் பண்றோமோ அந்த தொழில் கேத்த மாதிரி லோன்ஸ் வந்து 1,50,000 அவங்களுக்கு கொடுக்கறாங்க. அதுல சப்சிடியும் இருக்கு, சப்சிடி வந்து 30% நம்ம கட்டவே வேணாம். அந்த மாதிரி வந்து இவ்ளோ சலுகைகள் வந்து கவர்மெண்ட் வந்து ஸ்கில் ட்ரைனிங்கும் கொடுத்து இந்த சலுகையும் கொடுக்கறாங்க. இதனுடைய டியூரேஷன் வந்து உங்களுக்கு 470 hours, 45 days வரும். அந்த 470 hours முடிக்கிறதுக்குள்ளார அவங்களுடைய ஸ்கில்லே வேற மாதிரி போயிடும். அவங்களுக்கு ஒவ்வொரு டாபிக் கொடுத்து மைக்க கொடுத்து பேச சொல்லி, அது இல்லாம பிரசன்டேஷன் PPT எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னு பண்ணி கொடுத்து, அவங்க வந்து ப்ரொஜெக்டர்ல வந்து PPT ல வந்து பிரசன்டேஷன் ப்ரிப்பேர் பண்ணி போடுவாங்க. அந்த அளவுக்கு டெவலப் ஆயிடுவாங்க. அதே மாதிரி முடிச்ச உடனே நாங்களே வந்து உங்களுக்கு ஒரு ஜாப் ஃபேர் வைக்கிறோம். அந்த ஜாப் ஃபேர்ல நிறைய கம்பெனிஸ் வராங்க, அவங்களுடைய திறமைகளை பார்த்து எந்தெந்த போஸ்டிங்கோ அதுக்கேத்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எம்ப்ளாய்மெண்ட்லயும் டை அப் பண்ணிருக்கோம். எம்ப்ளாய்மெண்ட்ல ஜாப் ஃபேர் வரக்கப்ப எங்களுக்கு இந்த மாதிரி முடிச்ச கேண்டிடேட்ஸ் இருக்கான்றப்ப அவங்க அதுக்கேத்த மாதிரி கம்பெனிஸையோ ஆபீசஸையோ என வர வச்சு அந்த இடத்துல வந்து அவங்க இன்டர்வியூ பண்ணி எடுத்துக்கிறாங்க. சோ இந்த வாய்ப்பை வந்து யாருமே நழுவ விடாதீர்கள், பயன்படுத்தி கொள்ளுங்க. இதை எத்தனை பேர் தான் யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்க ஏன் இதை சோனா எஃப்எம் ல இருந்து சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதை கேட்கறவங்க இதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்களும் இதை வந்து என்ன செஞ்சுக்கோங்க, பயன்படுத்திக்கோங்கன்றதுக்காக தான் நாங்க இந்த அளவுக்கு சோனா எஃப்எம் ல வந்து உங்களுக்கு வந்து நாங்க தெரியப்படுத்துறோம்.
3: சோனா எஃப்எம் 107.8 சட்டங்களும் திட்டங்களும்.

0: நான் ஆசைப்பட்ட மாதிரியே இப்போ ஸ்டேட் பிளேயர் ஆயிட்டமா?
1: ஏய் ஸ்ரீ, சூப்பர், இது சந்தோஷமான விஷயம் தானே?
2: இல்லம்மா, நேஷனல் லெவல் மேட்ச் அப்படிங்கிறப்போ என்னால முடியுமா, என் உடம்பு எனக்கு ஒத்துழைக்குமான்னு தெரியல. அதான் போலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: இங்க பாரு ஸ்ரீ, ஒரு பொண்ணு நினைச்சா எதையும் சாதிக்க முடியும். உன்னால முடியும்னு ஃபர்ஸ்ட் நீ நம்பு, தைரியமா போய் மேட்ச்ல கலந்துக்கோ.
3: நாட்டின் சாதனை பெண்கள் பற்றி மட்டுமல்லாமல் நம் வீட்டின் சாதனை பெண்களை பற்றியும் அவர்களின் சிறப்புகள் பற்றியும் தெரிந்து கொள்ள லேசா லேசா நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை பிற்பகல் 3 மணி முதல் 4 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
4: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
5: என்றும் நலமுடன் நிகழ்ச்சியில் நாகராஜ் பேசிகிட்டு இருக்குங்க. இன்னைக்கு மே 16 தேசிய டெங்கு தினம். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் கொஞ்ச நாளில் பருவமழை ஸ்டார்ட் ஆயிரும். இந்த டெங்கு அப்படின்ற அந்த ஒரு பிரச்சனை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். நிறைய பேருக்கு வந்து இந்த டெங்கு காய்ச்சல் வந்து வருங்க. ஸோ அதனால் வந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கு இன்றைக்கி வந்து சிறப்பு விருந்தினராக நம்ம கூட வந்து துணை பேராசிரியர் திருநாவுக்கரசர் சார் இணைஞ்சு நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்துட்டு இருக்காங்க. சார் வணக்கம். சார்
6: வணக்கம். வணக்கம். வணக்கம்
5: சார். ஒரு நேயர் இணைஞ்சிட்டாங்க. வணக்கம்.
7: வணக்கம்.
5: வணக்கம். எங்கிருந்து பேசுறீங்க? உங்க பேரு?
7: ஹரிணி, சவாபேட்டையில இருந்து பேசுறேன்.
5: ஹரிணி, நீங்க மருத்துவர்கிட்ட பேசலாம்.
7: ஹலோ சார்.
6: சொல்லுங்க ஹரிணி.
7: சார், இப்ப டெங்கு வந்துச்சு அப்படின்னா நம்ம என்னென்ன மாதிரியான வழிமுறைகள்லாம் ஃபாலோ பண்ணி நம்ம வந்து அதுல இருந்து மீண்டு வரலாம் சார்?
6: இப்போ டெங்கு வந்துருச்சுன்னு நீங்களே கண்டுபிடிக்க முடியாது. முதல்ல உங்களுக்கு வந்து ஒரு சந்தேகம் வரும், காய்ச்சல் வந்தது இது டெங்குவாக இருக்கலாமான்னு. அப்போ பக்கத்தில் இருக்கிற மருத்துவர்கிட்ட போகணும். அவர் ஒரு இரத்த பரிசோதனை பண்ணுவார். அதில் இரத்த உரை தட்டுகள்னு ஒரு அணு இருக்குது. அதுக்கு பேர் பிளேட்லெட்டும் பேர். அதனுடைய அளவை பார்ப்பாங்க. அது இல்லாமல் இந்த பாதிக்கப்பட்ட நீங்கள் சந்தேகத்தில் போகிறீங்கல்ல, உங்கள்கிட்ட இன்னொரு டெஸ்ட் போடுவாங்க. அதுக்கு பேர் நான் ஸ்ட்ரக்சரல் ப்ரோட்டீன் சொல்லிட்டு NS1 போடுவாங்க. இதெல்லாம் போட்டு அதில் ஒரு ஆன்டிபாடி லெவலை, ஒரு எதிர்ப்புறதம் நம்ம உடம்புல இருக்குதான்னு பார்ப்பாங்க. இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் ஒரு கம்ப்ளீட் பிளட் கவுண்ட்டு, இது எல்லாமே சேர்ந்து அதில் வரும். ரத்தத்தில் உள்ள டோட்டலாக எல்லா அணுக்கள், வெள்ளை அணுக்கள் எவ்வளோ இருக்குது, சிவப்பு அணுக்கள் எவ்வளோ இருக்குது, இப்படின்னு ஒரு டெஸ்ட் பண்ணுவாங்க, பரிசோதனை, ரத்த பரிசோதனை. அதுக்கு பேர் கம்ப்ளீட் பிளட் கவுண்ட்டுன்னு பேர். இதெல்லாம் பண்ணும் பொழுது தான் உங்களுக்கு உண்மையில் டெங்கு இருக்குதுன்னு நீங்கள் நம்பணும். அதர்வைஸ் நீங்களாக ஒரு முடிவுக்கு வரக்கூடாது, டெங்கு இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு. வேற சந்தேகம் தான் கேட்கலாம்.
7: உண்மையில
6: இது மக்களுக்கு தேவையான ஒரு விஷயங்கள். நமக்கு வந்து தொடர்ச்சியான வந்து பாத்தீங்கன்னா திரவ வடிவத்தில் இருக்கிற உணவுகள் அதிகமா சாப்பிடணும். காய்கறிகள், பச்சையா வந்து காய்கறிகளை அதிகமா சேர்க்கணும். ஒரு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தருடைய உடம்பு 70 கிலோ இருக்குன்னா அவர் ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 70 கிராம் புரோட்டீன் எடுத்துக்கணும், புரதம். அது இல்லாமல் காய்கறிகள் எடுத்துக்கணும். காய்கறிகளில் வந்து பச்சை காய்கறிகள், டெய்லி ஒரு கீரை இருக்கணும், ஏதாவது ஒரு காய்கறிகள் கட்டாயம் இருக்கணும். அது இல்லாமல் விட்டமின் சின்னு சொல்லக்கூடிய எலுமிச்சம்பழத்தில் அதிகரிக்கிற அந்த விட்டமின் வந்து அதிகமாக சேர்த்துக்கணும். இதெல்லாம் சேர்த்துக்கும் பொழுது நம்மளோட உடல் எதிர்ப்பு சக்தி மண்டலம்னு சொல்லக்கூடிய, நீங்கள் சொன்னீங்கல்ல இம்யூன் சிஸ்டம்னு சொல்லிட்டு, அது நல்லா வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஏன்னா அதுக்கு தீனி போடணும்ல, அதுக்கு நீங்கள் இதெல்லாம் உணவு வழியாக தான் தீனி போட முடியும். அப்படி போட்டிங்கன்னா அது வந்து என்றைக்கும் விஜிலண்டாக, நம்ம எப்படி நம்ம வீட்டில் ஒரு நாய் வளர்க்குறோம்னா யாரையும் உள்ளே விடாதுல்ல, அது போல் அந்த இம்யூன் சிஸ்டம் எந்த கிருமிகளையும் உள்ள விடாம நம்மள பாதுகாத்துக்கும்.
5: கண்டிப்பா. நான் கால் பண்ணதுக்கு நன்றி.
7: ஓகே, தேங்க் யூ.
5: ஹரிணி செவாப்பட்டிலிருந்து நம்ம கூட வந்து கால் பண்ணி வந்து பேசினாங்க. நேயர்கள், உங்களுக்கு வந்து இந்த டெங்கு பற்றி சந்தேகங்கள் வந்திருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து சார்கிட்ட வந்து கேள்வி கேட்கலாம். தொடர்ச்சியாக சார், இந்த டெங்கு வந்துருச்சு அப்படின்னா ஒருத்தருக்கு வந்து அந்த அறிகுறிகள்லாம் இருக்குது, எப்போ வந்து மருத்துவமனைக்கு வந்து போகணும் சார்?
6: அறிகுறி வந்துச்சுன்னா ஒரு 7 டேஸ் வந்து நீங்கள் தொடர்ச்சியாக நிற்கவே இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்தில் காய்ச்சல் வந்துச்சுன்னா உடனே பக்கத்தில் உள்ள மருத்துவர்கிட்ட போவாங்க. லோக்கலில் உள்ள மருத்துவர், கிராமத்தில் இருக்காங்கன்னா அங்கே வசதிகள்லாம் இருக்காது. அவர் வந்து சாதாரண காய்ச்சலுக்குரிய மருத்துவத்தை கொடுப்பார். அப்பையும் சரியாகலை அப்படின்னா உடனே வந்து பக்கத்தில் கொஞ்சம் பெரிய ஆஸ்பத்திரி இருக்கும், அங்கே போயிடணும். அப்போ நீங்கள் வந்து ஒரு பக்கத்தில் கொடுத்த எந்த மருத்துவமும் சரிபடல, காய்ச்சல் நிற்கலைன்னா உடனே பெரியாஸ்பத்திரிக்கு போய் நான் சொன்ன அந்த பரிசோதனையை செஞ்சு பார்த்துக்கணும். செஞ்சு பார்த்துட்டு டெங்குக்குரிய சிகிச்சையை முறையாக செய்யணும். டெங்குக்கு முறையாக செய்யலை அப்படின்னா அந்த இரத்த அணு உரை தட்டுகள் சொல்கிறோம்ல பிளேட்லெட், அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்ச ஆரம்பித்து அப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா ரத்தம் உரை பார்த்திங்கன்னா ரத்தம் ப்ளீடிங்னு சொல்லுவோம், ரத்தப்போக்கு அதிகமாகிடும். அப்போ அது பார்த்திங்கன்னா அங்கங்கே இந்த சின்ன சின்ன ரத்த நாளங்கள் இருக்குல்ல அது திடீர்னு சின்ன லைட்டாக உடைய ஆரம்பிச்சிடும், அது ரொம்ப காம்ப்ளிகேஷனை கொண்டு போயிடும். ஸோ அதனால் நம்ம வந்து இதில் கொஞ்சம் உஷாராக இருக்கணும்.
8: கண்டிப்பாங்க சார். சார் இந்த டெங்குக்கு வந்து இன்றைக்கி எந்த மாதிரியான சிகிச்சை முறைகள் வந்து இருக்குங்க சார்?
6: டெங்குக்கு நல்ல சிகிச்சை முறைகள் இருக்குங்க. டெங்கு நேரடியாக டெங்குக்குன்னு வந்து மருந்து இல்லை நேரடியாக, பட் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ டைஃபாய்டு வருதுன்னு வச்சிங்களா, டைஃபாய்டுக்கு ஆன்டிபயாட்டிக்னு சொல்லக்கூடிய சால்மொனலாங்கிற ஒரு பாக்டீரியா தான் அது உருவாக்குது, அதுக்குரிய ஆன்டிபயாட்டிக் நேரடியாக இருக்குது. ஆனால் டெங்குக்குன்னு பார்த்தீங்கன்னா நேரடியாக ஆன்டி வைரல்னு சொல்லக்கூடிய அந்த வைரஸை கொல்லக்கூடிய மருந்துன்னா நமக்கு வரல நேரடியாக. ஆனால் அந்த காய்ச்சலை கட்டுப்படுத்தி அவங்க உடல்நிலையை சீராக்கி அவங்களுடைய எந்தவித ஃப்ளூயிடும் லாஸ் ஆகாமல் அவங்களோட உள்ள நீர் சத்து இருக்குல்ல அதெல்லாம் குறைஞ்சி போகாமல் மெயின்டைன் பண்ணி அந்த பிளேட்லெட் குறைஞ்சி போகுது பாருங்கள், அதை வந்து மறுபடி ரீப்ளேஸ் பண்ணி அது வந்து ரத்தத்தின் மூலமாக அது ரத்தத்திலேருந்து பிரித்து எடுத்து அதை உடம்புக்குள்ளே செலுத்தி இப்படி ஒரு கேர்னு சொல்லுவோம், டெங்கு கேர்னு சொல்லிட்டு அதன் மூலமாக கேர் பண்ணி நம்ம அழகாக அந்த பேஷண்ட்டை நார்மலாக பழைய நிலைக்கே கொண்டு வந்துடலாம்.
8: கண்டிப்பாங்க சார். சார் இப்போ வந்து அந்த குறிப்பிட்ட வகை கொசு பெண் கொசு வந்து கடிச்சா அந்த டெங்கு வந்து ஒருத்தருக்கு வருதுங்க சார், இதே ஒருத்தருக்கு வந்து இம்யூனிட்டி நல்லா இருக்குது, நல்லா சாப்பிட்டு அவர் ஹெல்த்தியாக இருக்காரு, அப்போ அந்த கொசு கடிக்குது அப்படின்னா அந்த டெங்கு வராமல் இருக்குமாங்க சார்?
6: அதாவது நீங்கள் கேட்குற கேள்வி நல்லா இருக்குது, இது வந்து நல்ல இம்யூன் சிஸ்டம் நல்ல எதிர்ப்பு சக்தி இருந்துச்சுன்னா அதை எதிர்த்து போராடி ஜெயிக்கக்கூடிய திறன் இருக்குது. ஆனால் கொசு கடிக்கிறப்ப அந்த லோடுன்னு சொல்லக்கூடியோம்ல அந்த வைரஸோட லோடு அதிகமாகிருச்சுன்னா என்ன தான் எதிர்ப்பு சக்தி இருந்தாலும் அது போராடி ஒரு சில டைமில் தோற்றுப்போயிடும். நீங்கள் ஒரு பத்து பேர் ஒரு ஆளை வந்து ஒரு அட்ட ஸ்டெச்சில் ஒரு 100 பேர் வந்து அட்டாக் பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன், அவர் எவ்வளவு தான் பெரிய வீரராக இருந்தாலும் எவ்வளோ தான் பெரிய ஹீரோயிசம் காட்டினாலும் அவருக்கு கராத்தே தெரிஞ்சிருந்தாலும் அவரால் வந்து சமாளிக்க முடியுமா?
8: கண்டிப்பாக சமாளி ஒரு நிமிஷம் சமாளிக்கலாம்
6: சமாளிக்கலாம். அது மாதிரி தான் நம்மள்ட்ட என்ன தான் பயங்கரமான எதிர்ப்பு சக்தி இருந்தாலும் அவங்க கடிக்கிறப்ப எவ்வளோ ஆட்கள் உள்ளே வர்றாங்க, எவ்வளோ வைரஸ் உள்ளே வர்றாங்க, அதுக்கு பேர் லோடிங் டோஸ்ன்னு சொல்லுவோம், அதை பொறுத்து தான் அந்த இம்யூன் சிஸ்டம் இருக்குது. அதனால தான் நம்ம என்ன செய்வோம், இந்த கொசு கடியிலேருந்து தப்பிக்கிறதுக்கான முயற்சிகளையும் கொசுவை கட்டுப்படுத்துறதையும் முக்கியமாக இந்த பருவக்கால மழை வருது பாருங்கள் அந்த காலங்களில் தண்ணியை தேங்க விடாமல் பார்த்துக்கிட்டு அதை கட்டுப்படுத்துகிற இதில் தான் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணும்.
8: கண்டிப்பாங்க சார். சார் அதே மாதிரி இப்போ குழந்தைங்களுக்கு முதியவர்களுக்கு அந்த இம்யூனிட்டி அப்படின்றது ரொம்ப கம்மியாக இருக்கும், அவங்களுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்காங்க சார்?
6: ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கணும், ஒரு ஒரு குழந்தைகளையும் ஒரு பெரியவங்களையும். அதே மாதிரி இப்போ ஒரு நோய்பட்டவங்களில் முக்கியமாக டயபெட்டிக் நோய் இதெல்லாம் இருக்காங்களா, இந்த மாதிரி ரத்த கொதிப்பு உள்ளவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து சான்சஸ் அதிகம். நார்மலான இப்போ ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தி ஒரு 18 வயசு பையன் இருக்கிறான்னு வச்சுங்களேன், அவனையும் ஒரு 6 வயசு குழந்தையும் இருக்குன்னு வச்சுங்களேன், ரெண்டையும் கம்பேர் பண்ணும் பொழுது கொஞ்சம் இம்யூன் சிஸ்டம் அந்த 5 வயசுக்குள்ளே உள்ள குழந்தைங்களுக்கு இம்யூன் சிஸ்டம் அப்போ தான் டெவலப் ஆகிட்டு இருக்கும், அந்த எதிர்ப்பு சக்தி இருக்குங்களே அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிட்டு இருக்கும், அப்போ தான் கற்றுக்கும் சண்டை போடுறது எப்படின்னு. ஒரு ட்ரைனிங் உள்ள ஒரு போலீஸையும் ட்ரைனிங் உள்ள ஒரு ராணுவ வீரரையும் சண்டை போட உடனே கொடுத்தா சண்டை போட்டுருவாங்களா?
8: இல்லை
6: முடியாது, கொஞ்சம் கஷ்டம் இல்லை. அது மாதிரி தான் இவங்க ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கோம், அங்கே இருக்கிற உள்ள எதிர்ப்பு சக்தி பண்ணலாம். அந்த டைமில் இந்த வைரஸ் போச்சுன்னா ஏற்கனவே ட்ரைனிங் எடுத்துக்கிட்ட நபர் வந்து என்ன செய்வார்னா உடனே ஃபைட் பண்ணிடுவார். ஆனால் இவருக்கு இப்போ தான் ஃபைட் பண்ண தெரியாது, போராடுவார் ஆனால் தோல்விகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால் வாய்ப்புகள் அதிகம் வரும்னு சொல்ல முடியாது, கம்பேரிட்டிவாக பார்க்கும்போது வாய்ப்புகள் அதிகம்.
8: கண்டிப்பாங்க சார். தொடர்ந்து நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பேசலாங்க சார். இப்போ பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது. நேயர்கள் உங்களுக்கு டெங்கு பற்றின சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா நீங்கள் சார்கிட்ட கால் பண்ணி டைரெக்டாக உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம். தொடர்ந்து பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது, பாடல்களை கேட்டு வந்துடுங்க.

0: ஹே பிரியா, இந்த கடையில பீட்சாவும் பர்கரும் ஒரு புடி புடிக்கிறோம், அப்படியே அந்த கலர் சோடாவை குடிச்சா ஆஹா சொர்க்கம்.
1: ஏய் பிரகாஷ், இதெல்லாம் நம்ம உடம்புக்கு தாண்டா கேடு.
0: என்ன பிரியா, எப்ப பார்த்தாலும் இப்படி அட்வைஸ் பண்ற, அதை சாப்பிடாத இதை சாப்பிடாதன்னு. ஆசைப்பட்டதை சாப்பிட கூடாதா?
1: ஏய் பிரகாஷ், ஏதோ ஒரு நாள் சாப்பிட்டா தப்பு இல்ல, ஆனா அடிக்கடி சாப்பிடும் போது கேஸ்ட்ரிக் பிரச்சனை, லிவர் பிரச்சனைன்னு வரும். முக்கியமா அந்த கலர் சோடாவில இருக்கிற சக்கரை உடம்புக்கு ரொம்பவே கெடுதல்.
0: ருசியா ஏதாவது சாப்பிடலாம்னு தோணுதே, வேற என்னதான் பண்றது?
1: பக்கத்திலேயே ஃப்ரெஷ் ஜூஸ் கடை இருக்கு, அப்படி இல்லன்னா ஸ்வீட் கார்ன் கூட இருக்கு, அதை சாப்பிடலாம், உடம்புக்கு தெம்பா இருக்கும்.
0: அப்படியே சொல்ற, சரிவா ட்ரை பண்ணலாம்.
2: சுவைக்காக ஆசைப்பட்டு சத்தில்லாத துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியம் கெடுவதை தவிர்ப்பீர். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: நிறம்தான் நமக்கான மூச்சு காற்று. விதையிடுவோம் விரைவாக, பசுமை காப்போம் அழகாக.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: இடைவிடாம பரதநாட்டிய கலைஞர்கள் பரதநாட்டியம் ஆட போறாங்க. அது மட்டும் இல்லாம கோரியோகிராபர் ஸ்ரீதர் மாஸ்டர் சீஃப் கெஸ்டா கலந்துக்க போறாரு. சோ நானும் அங்க போய் கலந்துக்கிட்டு சாதனை பண்ணலாம்னு இருக்கேன்.
3: ஆமா அபி, உனக்கும் பரதநாட்டியம் தெரியும்ல?
2: ஆமா சிவா, இதுல ஓபன் காம்படிஷன் இருக்குதான். பரதநாட்டியம் தெரிஞ்சவங்க எல்லாருமே கலந்துக்கலாம். கண்டிப்பா நானும் கலந்துக்கிறேன். ஆடியன்ஸ்க்கும் ஃப்ரீ என்ட்ரி தான்.
4: வரமே 29 மதியம் 3 மணிக்கு கைலாஷ் மன்சரோவர் சைனிக் ஸ்கூல்ல நடக்கிற இந்த ஈவென்ட்க்கு மறக்காம நீங்களும் வந்துருங்க. இன்னும் டீடைல்ஸ்க்கு 9962727804 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. இன்னைக்கு மே 16 தேசிய டெங்கு தினத்தில் சிறப்பு விருந்தினராக நுண் உயிரியல் துறை துணை பேராசிரியர் திருநாவுக்கரசு சார் நம்ம கூட இணைஞ்சு நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்துட்டுருக்காங்க. இப்போ நம்ம கூட வந்து ஒரு நேயர் இணைஞ்சிட்டாங்க. தாதகாப்பட்டியிலிருந்து ருக்மணி பாட்டி இணைஞ்சிருக்கிறாங்க. பாட்டி வணக்கம். பாட்டி, நீங்கள் சார்கிட்ட பேசலாம். வணக்கம் பாட்டி, நீங்கள் சார்கிட்ட பேசலாம். ஆ, பேசலாங்க பாட்டி.
6: வணக்கம் மேடம். வணக்கம். வணக்கம்
7: காய்கறிகள்
6: நன்றிமா, அருமையான கேள்வி கேட்டிருக்கீங்க. முதல்ல அதுக்கு வந்து நான் முதல்ல உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். இப்போ மலேரியா ஒரு காய்ச்சல்னு கேட்டீங்க, டெங்கு காய்ச்சல், இது ரெண்டு காய்ச்சல். இந்த ரெண்டு காய்ச்சலும் வெவ்வேறு கிருமியினால் வருது. இந்த மலேரியா காய்ச்சல் பார்த்தீங்கன்னா பிளாஸ்மோடியம் அப்படிங்கிற இன்னொரு கிருமி, இது டெங்கு வைரஸுங்கிற கிருமி, டெங்கு வர்றது. அதை கடிக்கிற கொசுவோட பேர் அனாஃபிலின், அது லேடிஸ் கொசு தான். அந்த கொசுவோட பேர் அனாஃபிலின் மஸ்கிட்டோ. அது வந்து 6 மணிக்கு மேலே நைட்டில் தான் கடிக்கும். இந்த கொசு இருக்குங்கள, இந்த டெங்கு காய்ச்சல் வர்ற கொசு பகலில் கடிக்கிற கொசு, அது வந்து பகலில் கடிக்கிற கொசு. அதுக்கு வர்ற கிருமியும் வேறு, இதுக்கு வர்ற கிருமி வேறு. அதுக்கு சிம்டம்ஸ் எப்படி பார்த்தீங்கன்னா, அதுக்கு அறிகுறி, மலேரியா காய்ச்சலுக்கு அறிகுறி என்னென்னா, முறை காய்ச்சல்னு விட்டு விட்டு வரும். திடீர்னு காய்ச்சல் அதிகமாகவும், திடீர்னு பார்த்திங்கன்னா வேர்த்து கொட்டும், அப்புறம் பார்த்திங்கன்னா சில்லுன்னு ஆகிடும். ஆனால் இந்த வைரஸ்னால, இந்த டெங்குனால் வர்றது பார்த்திங்கன்னா, எலும்பு வலிக்கும், சின்ன சின்ன சிகப்பு சிகப்பாக வந்து சின்ன சின்ன ரேஷஸ்ன்னு சொல்லுவோம், அது வரும். இதை ரெண்டையுமே நீங்கள் பார்த்தோன்னா புரிச்சிக்கலாம். இப்போ ஒரு குழந்தை வரும் பொழுது அந்த குழந்தை சொல்லும், எனக்கு வந்து காலையில் திடீர்னு காய்ச்சல் வந்துச்சு, இப்போ மதியம்லாம் நின்று போச்சு, அப்புறம் பார்த்திங்கன்னா வேர்த்து கொட்டுச்சுங்குவாங்க. அப்போ நீங்கள் உடனே என்ன செஞ்சுக்கலாம், அது மலேரியாவாக இருக்கலாம் அப்படின்னு ஒரு டவுட்டுக்கு தான் வரணும். ஆனால் கன்ஃபார்ம் வந்து ஹாஸ்பிட்டலில் தான் பண்ணணும். ஆனால் இதே வந்து டெங்குன்னா பார்த்தீங்கன்னா உடம்பு வலிக்கும், மூட்டு வலிக்கும், இதெல்லாம் வலிக்கும் சார். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. மலேரியா வந்ததுக்கப்புறம் தான் டெங்கு வரணும்னு அவசியம் கிடையாது. ஒரு சில பேஷண்ட்டுக்கு ரெண்டுமே வந்திருக்குது. அதனால் எந்த கொசு கடிக்கிறதுங்கிறத பொறுத்து தான் மலேரியாவா இல்லை டெங்குவான்னு முக்கியம். அது ரொம்ப முக்கியம். ரெண்டுமே சேர்ந்து வந்தவங்களும் இருக்கிறாங்க நம்மள்கிட்ட.
5: சரிங்க பாட்டி.
6: கால் வலிக்கு வந்து காய்ச்சல்னால டெங்குனால தான் வருதுன்னு சொல்ல முடியாது. கால் வலிக்கு பல்வேறு காரணங்களுக்கு, சத்து குறைவா இருக்கலாம், ஒரு சில பார்த்திங்கன்னா சுண்ணாம்பு சத்துக்கூடிய கால்சியம் குறைவாக இருக்கலாம், ஒரு சில பேர்த்துக்கு ஓடும்போது அந்த இடத்துல ஏதாவது கிழிசல் ஏற்பட்டிருக்கலாம், பல்வேறு காரணங்கள் இருக்கு. ஆனால் டெங்குனால மூட்டு வலி வருமானா வரும், ஆனால் காய்ச்சல் வந்தால் தான் தெரியும். காய்ச்சல் இல்லாமல் மூட்டு வலி இருந்துச்சுன்னா அது வேற ஒரு காரணமாக இருக்கலாம். பக்கத்து உள்ள மருத்துவரை நாடி அது எதனால் வந்ததுன்னு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மருந்து எடுத்துக்கணும்.
5: பாட்டி, கால் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க பாட்டி. நன்றி பாட்டி, நன்றி பாட்டி, ருக்மணி பாட்டி தாதகாப்பட்டியிலிருந்து கால் பண்ணி அவங்களுக்கு இருந்த சந்தேகங்களை வந்து கேட்டாங்க. இதே மாதிரி நேயர்கள் உங்களுக்கு வந்து இந்த டெங்கு பற்றியும் கொசுவினால் உருவாகிற நோய்கள் பற்றியும் சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் வந்து சார்ட்ட கேட்கலாம். தொடர்ந்து பாடல்கள் வந்துகிட்டே இருக்குது, பாடல்களை கேட்டு வந்துருங்க.

ஹாய் வணக்கம், என் பேர் ஆர்கே தரன். இப்போ நீங்கள் கேட்க போகிற சாங் உறவு ஆல்பம்ல இருந்து நடப்போமா. இந்த சாங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் ஹேவ் எ நைஸ் டே.

0: வணக்கம். என்னோட பேர் தாமோதரன். என்னோட கனவு என்னன்னு கேட்டீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு லாங் டிராவல் பண்ணணும், போற வழியில இல்லாத மக்களுக்கு உதவணும்.
1: வணக்கம், என்னோட பேரு பிரியங்கா. என்னோட கனவு என்னன்னா, நான் சம்பாதிக்கிற பணத்தை ஏழை மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும்.
2: வணக்கம், என்னோட பேர் மனோஜ். என்னோட கனவு என்னன்னா, பசியில இருக்க மக்களுக்கு உதவி பண்ணணும்.
3: ஆசைகள் கனவாவதும், கனவு லட்சியமாவதும், லட்சியம் வாழ்க்கை வாழ்வதற்கான பிடிப்பினை தருவதற்கும்
4: கனவுகள் மெய்ப்பட வேண்டும். ஞாயிறு தோறும் பகல் 10 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
1: என்றும் நலமுடன் நிகழ்ச்சியில் நாகராஜ் பேசிகிட்டு இருக்கங்க. உங்க கூட அருமையான இரண்டு பாடல்களை தொடர்ந்து பேசிகிட்டே இருக்கிறோம் சார். தொடர்ச்சியாக இந்த ஒரு டெங்கு ஒருத்தருக்கு வந்து வந்துருச்சு. அவர் வந்து எத்தனை நாட்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்தால் இந்த ஒரு டெங்குலேருந்து மீண்டு வர முடியுங்க சார்?
2: அதாவது இதை வந்து நம்ம ஒரு ஃபிக்ஸ் பண்ணி சொல்ல முடியாது. அவரோட உடல் எதிர்ப்பு சக்தி, அவர் என்ன வகையான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாரு, அவர் என்ன வகையான உணவு சாப்பிட்றாரு, ப்ராப்பராக ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்களா, இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. இதை பொறுத்து தான் சொல்ல முடியும். நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்தா 7 நாட்களுக்குள்ளே அவரை நம்மளால் சரி பண்ணிட முடியும். ப்ராப்பரான ப்ரொசீஜர்ஸ் WHO கைட்லைன்ஸ் படி, கரெக்டான பேராசிட்டமாலோடைய டோஸு, கரெக்டாக ஃப்ளூயிடு கொடுத்து, கரெக்டாக பிளேட்லெட் கம்மியாக இருந்தால் பிளேட்லெட்டை ட்ரான்ஸ்ஃபியூஸ் பண்ணி, இந்த மாதிரி கேரோட சேர்த்து கரெக்டாக ப்ராப்பராக ப்ரோட்டோக்கால் படி பண்ணோம்னா 7 நாட்களில் அவரை வந்து கிறிஸ்டல் கிளியராக தயார் பண்ணிடலாம்.
1: கண்டிப்பாங்க சார். சார், அதே மாதிரி வந்து இந்த டெங்கு ஒருத்தருக்கு வந்துச்சு அப்படின்னா பிளேட்லெட் கவுண்ட் வந்து குறையும் அப்படின்னு வந்து சொன்னீங்க. இந்த குறையிறதுனால என்ன ஆபத்து வந்து?
2: இந்த குறையிறதுனால என்ன ஆபத்து? பிளேட்லெட் ஓட்டு அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த ரத்தத்தை உறைய வைக்கக்கூடிய ரத்த தட்டுக்கள் அது நம்ம உடம்புல இருக்கு. இப்போ திடீர்னு ஒரு கத்தி நம்ம உடம்புல பட்டுருச்சு அப்படின்னா ரத்தம் வந்து கொட்ட ஆரம்பிக்கும். ரத்தம் கொட்டுற இடத்த நோக்கி இந்த பிளேட்லெட்லாம் அப்படியே வந்து படை எடுத்து வரும். வந்து அங்கே ஒரு வலை மாதிரி பின்னி ரத்தத்தை வந்து வலியாமல் தடுத்துரும், ரத்த போக்க தடுத்துரும். அதுதான் அதனுடைய இயற்கை நமக்கு கொடுத்த ஒரு வரப்பிரசாதம். இப்போ அந்த பிளேட்லெட்டே குறைஞ்சிருச்சுன்னா என்ன ஆகும்? அந்த ரத்த ஓட்டத்தில் ஏதாவது சின்ன வெசல்ஸ் இருக்குல்ல, சின்ன சின்ன ரத்த நாளங்கள், அதெல்லாம் அப்படி கொஞ்சம் உடையும், ரத்த போக்கு வந்துடும். திடீர்னு இங்கே உடம்புல ஸ்கின்னு இது மாதிரி இடத்துல நடந்தால் பரவாயில்ல, திடீர்னு பிரெயினில் ஏற்பட்டுருச்சுன்னா அது ரொம்ப ஆபத்து.
1: கண்டிப்பாங்க சார். சார், அதே மாதிரி இப்போ டெங்கு பரவாமல் இருக்கிறதுக்கு பொதுமக்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்கள்?
2: ரொம்ப அருமையான விஷயங்க. பொதுமக்கள் வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு அந்த ஒரு ரெண்டு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இந்த கொசு இருக்குல்ல, அது தண்ணி சுத்தமான தண்ணியில் தான் முட்டை போடும். சாக்கடையில் இது முட்டை போடாது, இந்த ஏடிஸ் எஜிப்டிங்கிற கொசு. அதனால் மழை காலத்தில் எங்கேயாவது தண்ணி தேங்குச்சுன்னா அதை தேங்காமல் பார்த்துக்கங்க. ஏதாவது உங்கள் வீட்டில் டயரோ இல்லை பூத்தொட்டியிலோ தண்ணி நின்றுச்சுன்னா அந்த தண்ணியை நிற்காமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா ஒரு 4-8 சைஸ் அளவுக்கு கூட தண்ணி தேங்குச்சுன்னா அந்த இடத்துல அந்த கொசு முட்டை போட்டுரும். அப்போ தண்ணி தேங்காமல் பார்த்துக்கணும் ஒன்று. அதே மாதிரி ஜன்னலை இது பண்ணணும். பகலில் தூங்குறீங்கன்னா ஃபுல்லாக ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு கவர் பண்ணி எங்கேயுமே ஸ்கின்னு தெரியாத அளவுக்கு பகலில் தூங்குங்க. மஸ்கிட்டோ வராமல், கொசு வராமல் பார்த்துக்கங்க. கொசுவை தடுக்கிறதுக்கெலாம் அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா கிராமத்தில் அந்த வேப்பலை புகையெல்லாம் போடுவாங்க, ரைட்டுங்களா? அது மாதிரி இப்போ கூட்டமாக வெளியில் தூங்குறவங்களாம் இது மாதிரி புகையை போட்டுக்கலாம். அந்த புகை அலர்ஜி இல்லையான்னு கூட பார்த்துக்கணும். இவ்வளோ விஷயங்கள் அதில் இருக்குது. கொசு வராமல் தடுக்கணும். இந்த விஷயங்களை மழைக்காலத்தில் தான் அது அதிகமாகுது. இந்த விஷயத்தை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கனாவே டெங்கு வர்றதை நம்ம தடுத்துடலாம்.
1: கண்டிப்பாங்க சார். அதே மாதிரி டெங்கு ஒருத்தருக்கு வந்து இப்போ குணமாகிட்டு திரும்ப வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்காங்க சார்?
2: இருக்குது, அழகாகவே இருக்குது, நிறைய இருக்குது. டெங்கு வந்து திரும்பவும் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது.
1: திரும்பவும் அந்த கொசு கடிச்சா தான் வரும் இல்லைங்களா
2: சார்? கடிச்சா தான் வரும்.
1: சார், இந்த ஒரு நாளில் நீங்கள் நேயர்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிற சில விஷயங்கள்?
2: இதில் என்னென்னா, இது வந்து பார்த்திங்கன்னா இந்த டெங்கு வந்து 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் பரவியிருக்கு. நம்ம வள்ளுவர் சொல்லுவார், நீரின்றி அமையாது உலகு அப்படின்னு வள்ளுவர் சொல்லுவார். அதே போல் இன்றைக்கி எல்லா மக்களுக்கும் நான் ஒன்று சொல்லணும்னா, என்ன சொல்ல வரேன்னா, இது வந்து நீங்கள் புது விதமான திருக்குறளாக கூட எடுத்துக்கோங்க, நீர் தேங்கினால் சுகம் நிலைக்காது உலகு.
1: கண்டிப்பாக கண்டிப்பாங்க.
2: நீர் தேங்கினால் சுகம் நிலைக்காது உலகு. துளி துளி நீரிலே டெங்கு தொற்று வளர்ந்திடும், துளி துளி நீரிலே டெங்கு தொற்று வளர்ந்திடும். கொசுக்கடி ஒரு கணம் உயிரை பறித்திடும், கொசுக்கடி ஒரு கணம் உயிரை பறித்திடும். துயரமாய் உடலில் வலியும் வெடிப்பும் சேர்ந்திடும், துயரமாய் உடலில் வலியும் வெடிப்பும் சேர்ந்திடும். அறிவு ஒன்றே நம்மை காக்கும், அறிவு ஒன்றே நம்மை காக்கும், அதுதான் மருந்தாகும், அதுதான் மருந்தாகும். நம் கரம் டெங்குவை முடித்திடும், நீர் தேங்காத வீடு சுத்தமாக்கிடும், நீர் தேங்காத வீடு சுத்தமாக்கிடும். சூழலை சுத்தம் செய் சுகம் நீடிக்கும், சூழலை சுத்தம் செய் சுகம் நீடிக்கும். கொசு ஒழிப்போம், டெங்குவை தடுப்போம். இதுதாங்க.
1: சார், இது கடவுள் வாழ்த்துன்னு சொல்கிற மாதிரி இது டெங்கு வாழ்த்துன்னு நம்ம பேர் வச்சிடலாம் சார். அந்தளவுக்கு வந்து ரொம்ப சொன்னீங்க சார். இந்த விஷயங்கள் வந்து கண்டிப்பாக கேட்டுட்ருக்க நேயர்களுக்கு வந்து ஒரு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க சார். இன்றைக்கி இணைஞ்சு நீங்கள் வந்து இவ்வளோ விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார்.
2: நன்றி. சோனா எஃப்எம் இந்த டெங்கு ஒழிப்பு பிரச்சாரத்திலையும் தொடர்ச்சியாக அறிவியல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கு. சோனா எஃப்எம்முக்கு நான் சார்ந்துள்ள துறையாகவும் தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தின் மாநில தலைவர் என்ற முறையிலும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
1: நன்றிங்க சார், ரொம்ப நன்றிங்க சார். தொடர்ந்து பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு. மீண்டும் அடுத்த என்றும் நலமுட நிகழ்ச்சியில பல ஆரோக்கியமான தகவல்களோட உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நாகராஜ். நன்றி நேயர்களே.

0: லேசா லேசா
1: லேசா லேசா
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
2: கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு வந்து அவங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை வாழ்ந்தாங்க அப்படின்னா, கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமேட்டு நீங்க உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை வாழ ஆரம்பிங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இதுவே கல்யாணத்துக்கு அப்புறமேட்டு ஃபேமிலி சைடில் இருக்கக்கூடியவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இதெல்லாம் நீ வந்து உங்க வீட்டில் இருக்கும்போது, அதாவது அப்பா அம்மா வீட்டில் இருக்கும்போது இதெல்லாம் பண்ணிட்டு வந்துடணும், இங்கெல்லாம் வந்து குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்க ஆரம்பிக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி வர ஆரம்பிக்குது. இது ஏன் பெண்களுக்கு மட்டும் நடக்குது அப்படின்றதான் இன்னைக்கான நிகழ்ச்சியில் ஒரு கேள்வியாக வச்சிருக்கேன். ஸோ அதை பத்தி நம்ம இன்னைக்கு நிகழ்ச்சியில் தொடர்ந்து பேசலாம். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் லேசா லேசா நிகழ்ச்சியில் உங்களோட பேச இணைந்திருக்கிறது நான் ராஜ்குமார் நேர்களே. கேட்டுட்டு இருக்கக்கூடிய நேர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் எப்பவும் போல இங்க ரொம்ப அருமையா இருக்கேன். நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு போது கண்டிப்பா வந்து நிகழ்ச்சி எப்படி இருக்கு அப்படின்றத மறக்காம கால் பண்ணி சொல்லிட்டு போறேங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில ஒரு கேள்வி கேட்கறேன், அந்த கேள்விக்கான பதிலையும் வந்து சொல்லிட்டு போறேங்க. என்ன கேள்வி அப்படின்னா, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களை திருப்பி பாருங்களேன், அவங்க இப்ப ஏதாவது வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, எல்லாத்து வெளியில எங்கேயாவது போகணும், இந்த பொருள் வாங்க போகணும், இல்ல அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னு போது, இதெல்லாம் நீங்க ஏன் இப்ப பண்றீங்க, கல்யாணத்துக்கு முன்னாடியே பண்ணிருக்கலாம் அப்படின்றத வந்து கணவர்மார்களோ இல்ல வீட்டில் இருக்கக்கூடிய அப்பாக்களோ யாராவது இந்த விஷயத்த சொல்லியிருப்பாங்க, சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க அப்படின்னு போது அதை கேட்கக்கூடிய பெண்களுக்கு எப்படி இருக்கும்? கல்யாணத்துக்கு முன்னாடி அப்படியே அவங்க திருப்பி பார்ப்பாங்க, நாம கல்யாணத்துக்கு முன்னாடி நம்மளோட வாழ்க்கை எப்படி இருந்தது? எல்லாருமே வந்து சொன்ன விஷயம் அதுதான், கல்யாணத்துக்கு அப்புறமேட்டு உனக்கு பிடிச்ச மாதிரி உன்னோட கணவர் எல்லாம் சப்போர்ட் பண்ணுவாரு, அங்க போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச வேலைகளை செய்ய ஆரம்பிங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க இருந்துக்கோங்க. ஆனா இங்க நீங்க இருக்கீங்க அப்படின்னு போது, நம்ம வீட்டில் இருக்கீங்க அப்படின்னு போது அப்பா அம்மா சொல்றதுதான் கேட்டு நடக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்ல ஆரம்பிப்பாங்க. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறமேட்டு அங்க போய் பார்த்தா அப்பயாவது நம்மளுடைய வாழ்க்கையை பிடிச்ச வாழ்க்கையா வாழலாம் அப்படின்னு சொல்லி பெண்கள் நினைக்க ஆரம்பிச்சா, ஆனா அங்க போனாலுமே வந்து எக்கச்சக்கமான தடைகள் அப்படின்னு இருக்க ஆரம்பிக்குது. ஒரு பொண்ணு வந்து பிடிச்ச ட்ரெஸ் போறதுல இருந்து, பிடிச்ச சாப்பாடு வாங்குறதுல இருந்து, பிடிச்ச இடத்துக்கு போறதுல இருந்து, இது எல்லாத்துலயுமே வந்து கேள்விக்குறியா வந்து இருக்க ஆரம்பிக்குது. பிடிச்ச நண்பர்கள் கூட பேச முடியாது, மனசுக்குள்ள 1000 வழிகள் இருந்தாலும் அதை எல்லாத்தையுமே வந்து குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்ககிட்ட மட்டும் தான் சொல்ல ஆரம்பிக்கணும், வெளியே இருக்கவங்க கூட வந்து சொல்ல முடியாது. இந்த மாதிரியான பிரச்சனைகள் பெண்களை சுத்தி சுத்தி சுத்தி இருக்க ஆரம்பிக்கும். இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு பொண்ணு வெளியில வந்தாங்க அப்படின்னா, அங்கேயுமே வந்து நீங்க எப்படி குடும்பத்தெல்லாம் விட்டு வந்துட்டீங்க, உங்களால எப்படி இருக்க முடியுது அப்படின்ற கேள்விகள்லாம் வர ஆரம்பிக்கும். ஒரு பொண்ணு சின்ன வயசுல பிறந்ததுல இருந்து வளர்ற வரைக்குமே சவால்கள் என்னவா இருக்கு அப்படின்னா, உனக்கு பிடிச்சதெல்லாம் இப்ப செய்ய முடியாது, பிடிச்ச பொருள்லாம் இப்பெல்லாம் என்கிட்ட கேட்காத, என்னால வாங்கி கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி வீட்டில் இருக்கக்கூடியவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. கல்யாணத்துக்கு அப்புறமேட்டும் இதே கேள்விகள் தான் பெண்களுக்குள்ள வர ஆரம்பிக்குது. அந்த கிச்சனுக்குள்ள போய் பார்த்தோம் அப்படின்னா, அம்மாக்கள் சொல்றதா இருக்கட்டும் இல்ல அக்காக்கள் சொல்றதா இருக்கட்டும், இது எல்லாமே அவ்வளவு இருக்க ஆரம்பிக்கும். இதெல்லாமே வந்து அந்த கிச்சன் தான் நமக்கு சொல்லக்கூடியதா இருக்கும், அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் என்ன, அவங்களுக்கு எது வரும் எது வராது, என்னென்ன பிடிக்கும் அதெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கோமா அப்படின்ற ஒரு கேள்வி வர ஆரம்பிக்கும். இதெல்லாமே நம்ம வீட்டில் கூடிய பெண்கள்ட்ட நம்ம பேசியிருக்கோமா? இங்க இருக்க நிறைய பேர் பண்ணக்கூடிய தவறுகள் அதுதான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம வீட்டில் கூடிய பெண்களுடைய மனநிலை என்ன, அவங்களுக்கு என்ன பிடிக்கும், அவங்களுக்கு பிடிச்சதை வாங்கி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்கு இருக்கா அப்படின்றது எல்லாமே தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில் எனக்கு ஒரு கேள்வியா இருக்கு. ஸோ கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு போது உங்க வீட்டில் கூடிய பெண்கள் கிட்ட நீங்க வந்து அவங்களுக்கு பிடிச்ச பொருள் வாங்கி கொடுத்துருக்கீங்களா? அவங்க கிட்ட ஒரு நிமிஷம் உட்காந்து கேட்டு பாருங்க, இந்த வாழ்க்கை அவங்களுக்கு பிடிச்சிருக்கா, உங்களுக்கு ஏதாவது நிறைவேறாத ஆசை இருக்கா, உங்களுக்கு இது பிடிக்குமா இது பிடிக்காதா அப்படின்னு சொல்லி கேட்டு பாருங்க. அவங்க நிறைய சொல்ல ஆரம்பிப்பாங்க, அவங்கள்ட்ட சொல்றதுக்கு பேசுறதுக்கு அப்படின்றது ஆள் இல்லாம இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுதான் இன்னைக்கு நிகழ்ச்சியில் நானும் கேட்கணும்னு நினைச்ச ஒரு விஷயம். நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு போது மறக்காம சோனா எஃப்எம் நம்பர் கால் பண்ணி சொல்லிட்டு போங்க நேரிலே, தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டுடுவாங்க நேரிலே. தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில் நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

பாலிடெக்னிக் கல்லூரி சேலத்தில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி சேவையில் என்றும் முதலிடம். முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு சிவில், மெக்கானிக்கல், இசிஇ, IEEE, ப்ரொடக்ஷன், டெக்ஸ்டைல், ஆர்கிடெக்சர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், IoT மற்றும் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. விவரங்களுக்கு 9003596968 ஜங்ஷன் மெயின் ரோட், சேலம்.

0: என்னுடைய பெயர் தில்லைநாதன். என்னுடைய ஊர் மேட்டூர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. வாழ்க வளமுடன். ஜெய்ஹிந்த்.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: எல்லாருக்கும் வணக்கம். நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, பசித்த மானிடம் அப்படின்ற ஒரு புத்தகம் தாங்க. இந்த புத்தகத்தை எழுதினவர் கரிச்சான் குஞ்சு. இந்த பசித்த மானிடம், இந்த டைட்டிலே பார்த்தீங்க அப்படின்னா பசி பற்றி நமக்கு வந்து சொல்ல வருது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். பசி அப்படின்னா நமக்கு எல்லாருக்குமே ஞாபகம் வருது, உணவு பசி. ஆனால் இந்த புத்தகம் பேசியிருக்கிற விஷயங்கள் பலவிதமான பசிகள் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அதாவது இப்போ நமக்கு வந்து உடல் பசிக்குது அப்படின்னா நம்ம சாப்பாடு சாப்பிடுவோம். ஆனால் இந்த பசி மட்டும்தான் இருக்கா அப்படின்னா இல்லைங்க. எல்லாருக்கும் ஒவ்வொரு விதமான பசி இந்த பசி கூடவே இருக்கும். ஒன்று அதிகார பசி, அதாவது நம்ம ஒரு நல்ல நிலைமைக்கு வந்து போகணும், அது சார்ந்த பசி, ஒரு நல்ல வேலைக்கு போகணும், அதிகாரத்தை அடையணும் அப்படின்னு. அதே மாதிரி இன்னும் சிலருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் எதுக்கு, இதெல்லாம் தாண்டி ஒரு அமைதி வந்து இருக்குது, அந்த அமைதியை தேடி நம்ம வந்து போகலாம் அப்படின்னா அது கூட ஒரு பசி அப்படின்னு வந்து சொல்லலாங்க. இந்த மாதிரி எல்லாருக்குமே பலவிதமான பசிகள் இருக்கு இல்லைங்களா. அந்த பசியை பற்றி பேசக்கூடிய ஒரு புத்தகம்னா பசித்த மானிடம். இந்த ஒரு நாவலில் இரண்டு முக்கியமான கதாபாத்திரங்கள் வராங்க. ஒரு கதாபாத்திரம் அதிகாரம் அப்படின்ற பசியை நோக்கி போகக்கூடிய ஒரு கதாபாத்திரம், இன்னொரு கதாபாத்திரம் இதெல்லாம் எதுக்கு, இதை தாண்டி ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைதி பசி தேவைப்படுற ஒரு மனிதர். இப்படி ரெண்டு பேரை பற்றியும் பேசக்கூடிய ஒரு கதை தான். இந்த ரெண்டு பசி பற்றி மட்டும்தான் இந்த ஒரு புத்தகம் பேசுதா அப்படின்னா இல்லைங்க. இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதருக்கும் எந்த மாதிரியான பசி வந்து இருக்குது அப்படின்றத இந்த புத்தகம் வந்து பேசுதுங்க. அதுவும் குறிப்பாக ஒரு அமைதியை தேடி போகிறவங்க, வாழ்க்கையே வந்து ஒரு சும்மா, நாம தான் வந்து ரொம்ப சீரியஸாக எடுத்துகிட்ருக்கோம் அப்படின்ற ஒரு மனநிலையில் இருக்கிறவங்க, அந்த மனநிலைக்கு கிட்ட இருக்கிறவங்க இந்த புத்தகத்தை படித்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த புத்தகம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிரும். அந்த ஒரு நபர்களுக்கான ஒரு புத்தகம் தான் இந்த புத்தகம் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. கரிச்சான் குஞ்சு அவர்களுடைய பசித்த மானிடம். கட்டாயமாக வாங்கி படிங்க இந்த ஒரு புத்தகத்தை. நன்றி.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: கார்த்தி, எப்பயுமே போனும் கையுமா இருப்ப, இப்ப சும்மா இருக்க?
1: அது என் போன பார்த்தாலே டென்ஷன் ஆகுதா? அதான்
0: என்னாச்சு? போன் ஸ்லோவா இருக்கா, இல்ல மெமரி ஃபுல்லா இருக்கா, இல்ல சார்ஜ் தான் இல்லையா?
1: நீ சொன்ன எல்லாமே இருக்கு.
0: ஒன்னும் பிரச்சனை இல்ல, டேட்டா அண்ட் வைஃபை ஆஃப் பண்ணிடு, பேக்ரவுண்ட் ஆப்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிடு, பிரைட்னஸ் கம்மி பண்ணிடு, அப்புறம் பாரு நீ வீட்டுக்கு போற வரைக்கும் சார்ஜ் தாங்கும்.
1: ஏய் சூப்பர், இப்படி இவ்வளவு விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்க.
0: நான் தான் சோனா எஃப்எம்ல டெக் குரு நிகழ்ச்சி கேக்குறனே, அதுல டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் சொல்றாங்க.
2: திங்கள் முதல் சனி வரை மாலை 4 மணி முதல் 5 மணி வரை டெக் குரு நிகழ்ச்சி.
3: டெக் குரு நிகழ்ச்சி
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
4: லேசா லேசா
5: லேசா லேசா
4: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
1: நம்முடைய உழைப்புக்கு அங்கீகாரம் அப்படின்றது எந்த அளவுக்கு கிடைக்குதோ அதே மாதிரி அந்த அங்கீகாரத்தை பாதுகாக்கிறது அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இப்போ இருக்க காலகட்டத்தில் ஒரு அப்ரிசியேஷன் கிடைக்குது அப்படின் போது அதை அடுத்தடுத்து நாம வந்து இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கோம், இதை தொடர்ந்துகிட்டே இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்க ஆரம்பிக்கணும். அந்த அங்கீகாரத்தை பாதுகாக்கிறது ரொம்ப முக்கியம். அந்த வகையில் இப்போ இருக்க காலகட்டத்தில் ஒரு பெண் அவங்களுடைய பெயரின் மூலமா வந்து ஒரு சின்ன விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிச்சது, அது எல்லாத்தையும் கடந்து அவங்க தான் அப்படின்ற ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய சாதனையும் வந்து அடுத்தடுத்து நான் பகிர்ந்துக்கலான் இருக்கேன். ஸோ கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. லேசா லேசா நிகழ்ச்சியில உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார் நேர்களி. இன்னைக்கு லேசா லேசா நிகழ்ச்சியில உங்க கூட நான் அடுத்ததான் என்ன பகிர்ந்துக்க போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய உழைப்புக்கு என்னைக்குமே அங்கீகாரம் அப்படின்னு கிடைக்க ஆரம்பிக்கும். அந்த அங்கீகாரத்தை தக்க வச்சுக்கிறதுக்கு, அதை பாதுகாப்பா வச்சுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? கண்டிப்பா நாம யோசிச்சு அதை எப்படி பாதுகாப்பா வைக்கணும் அப்படின்றத பண்ணணும் இல்லையா? அந்த மாதிரி இப்போ பாப் சிங்கரா இருக்கக்கூடிய துவா லிபா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண், இவங்க சர்வதேச அளவுல கோடிக்கணக்கான ரசிகர்களை கொண்டிருக்காங்க. இவங்க வெறும் பாடகி மட்டும் இல்லாம ஒரு தனித்துவமான ஸ்டைலால ஒரு பிராண்டாவே வந்து வளர்ந்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ ரீசெண்ட் டைம்ல அவங்க வந்து இந்த டிவி எல்லாம் இருக்கும் இல்லையா, ஸ்மார்ட் டிவி இருக்கு இல்லையா, அந்த டிவியில வந்து அவங்களுடைய புகைப்படம் அப்படின்னு ஒன்று வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த பார்த்து அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, ஸ்ட்ரைட்டா கோர்ட்ல போய் கேஸ் போட்டுட்டாங்க. கிட்டத்தட்ட அதுக்கு மட்டும் 141 கோடி வந்து கேட்டிருக்காங்க. இது எப்படி சாத்தியம் ராஜ்குமார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களுடைய புகைப்படத்தை, அதாவது அவங்களே வந்து தனி பிராண்டா உருவாக்கிட்டாங்க, ஆனாலுமே வந்து அவங்களுடைய போட்டோவை வந்து ஒருத்தங்க பயன்படுத்திருக்காங்க அப்படின்னு போது அது வந்து கண்டிப்பா அதை பத்தி கோர்ட்ல வந்து கேஸ் போட்டிருக்காங்க. ஆரம்பத்தில் கண்டிப்பா பேசியிருப்பாங்க, ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க முடியாது அப்படின்னு சொன்னதுனால அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, 141 கோடிக்கு வந்து கேஸ் போட்டிருக்காங்க. அது இப்போ வழக்கில் இருக்குன்னு சொல்லலாம். நாம ஒரு அடையாளத்தை உருவாக்குறோம் அப்படின்னு போது அந்த அடையாளத்தை வேற யாராவது வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு போது அது அவங்களுக்கான கிரெடிட்ஸா தான் போக ஆரம்பிக்கும். உங்களுக்கான கிரெடிட்ஸ் கிடைக்குமா அப்படின்னு கேட்டா இல்லவே இல்லை. அதனால பெண்கள் இப்போ இருக்க காலகட்டத்தில் நீங்க எந்த துறையில் வேணா சாதனை பண்ணிட்டு இருக்கலாம், ஆனா அந்த துறைகளுக்கு சாதனை பண்றதுக்கு நீங்க தான், அதாவது அந்த துறைகளை நீங்க தான் சாதனை பண்றீங்க அப்படின்னு போது உங்களுடைய பெயர் தான் வெளியில வரணும். ஆனா உங்களுடைய புகைப்படத்தின் மூலமா வேற ஒருத்தங்களுக்கு ஒரு பெயர் கிடைக்குது அப்படின்னு போது அதை விட்டுறவே கூடாது நான் நினைக்கிறேன். அதை விடாம இவங்க வந்து முயற்சி செஞ்சிருக்காங்க. உங்களுடைய வாழ்க்கையிலுமே சின்ன சின்ன விஷயங்கள் இந்த மாதிரி நடக்க ஆரம்பிக்கும். நீங்க வந்து ஒரு குழம்பு வைக்கிறதா இருக்கட்டும், அதுக்கான அப்ரிசியேஷன் வேற யாருக்கோ கிடைச்சிருக்கலாம், இல்ல பெரிய விஷயங்கள்லாம் நீங்க வீட்டில் இருக்கும் போதே பண்ணிருப்பீங்க, ஆனா அதுக்கான அப்ரிசியேஷன் வேற யாருக்காவோ கிடைச்சிருக்கலாம். ஆனா அதை விட்டு கொடுக்காம இருக்கிறது அப்படின்றது பெண்கள் நீங்க வந்து கண்டிப்பா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய திறமையால நீங்க சம்பாதிக்கிற பெயரையும் புகழையும் தவறா யாராவது பயன்படுத்துறாங்க அப்படின்னா அதுக்கு கண்டிப்பா நீங்க குரல் கொடுக்க ஆரம்பிங்க. ஏன்னா ஒரு பொண்ணா இருந்து துவா லிபா வந்து குரல் கொடுத்திருக்காங்க அப்படின்றது மிகப்பெரிய விஷயம். உங்களுடைய சுயமரியாதைக்கும் உங்களுடைய அடையாளத்துக்கும் எந்தவித பாதிப்பும் ஏற்படாத மாதிரி நீங்க செயல்பட ஆரம்பிக்கணும். பெரிய நிறுவனமா இருந்தாலும் சரி, சின்ன நிறுவனமா இருந்தாலும் சரி, அதுக்கான சட்ட ரீதியா நீங்க வந்து போராடினீங்க அப்படின்னா உங்களுக்காக உங்களுடைய பெயர்ல உங்களுக்கான அடையாளம் அப்படின்னு இருக்க ஆரம்பிக்கும். அதனால கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின் போது உங்களுக்கான அடையாளம் அப்படின்றது இப்போல இருந்து உருவாக்கல அப்படின்னா நீங்க உருவாக்க ஆரம்பிங்க. இல்ல நான் உருவாக்கிட்டேன் அப்படின்னா அதை பாதுகாப்பா எப்படி யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்றத பாதுகாப்பா வச்சு யூஸ் பண்ணுங்க. அதுதான் நான் நிகழ்ச்சியின் மூலமா சொல்லிப்பேன். சோ இப்போ அடுத்தடுத்து உங்களுக்காக 2 பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டுட்டு வாங்க நேயர்களே. தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
2: 70 years of legacy. Eco-friendly campus. Experiential learning. Leadership development. Learning beyond books. Caring faculty. எல்லாமே இருக்கிற ஒரே ஸ்கூல். சோனாவல்லியப்பா பப்ளிக் ஸ்கூல். Admissions open for 2026-27 academic year. உங்க குழந்தைங்களோட ஃபியூச்சரை பியூட்டிஃபுல்லா டிசைன் பண்ண சோனாவல்லியப்பா பப்ளிக் ஸ்கூல். TPT Main Road, Junction, Salem. Contact 9425-92160.

0: ஹே பிரியா, இந்த கடையில பீட்சாவும் பர்கரும் ஒரு புடி புடிக்கிறோம், அப்படியே அந்த கலர் சோடாவை குடிச்சா ஆஹா சொர்க்கம்.
1: ஏய் பிரகாஷ், இதெல்லாம் நம்ம உடம்புக்கு தாண்டா கேடு.
0: என்ன பிரியா, எப்ப பார்த்தாலும் இப்படி அட்வைஸ் பண்ற, அதை சாப்பிடாத இதை சாப்பிடாதன்னு. ஆசைப்பட்டதை சாப்பிட கூடாதா?
1: ஏய் பிரகாஷ், ஏதோ ஒரு நாள் சாப்பிட்டா தப்பு இல்ல, ஆனா அடிக்கடி சாப்பிடும் போது கேஸ்ட்ரிக் பிரச்சனை, லிவர் பிரச்சனைனு வரும். முக்கியமா அந்த கலர் சோடாவில இருக்கிற சக்கரை உடம்புக்கு ரொம்பவே கெடுதல்.
0: ருசியா ஏதாவது சாப்பிடலாம்னு தோணுதே, வேற என்னதான் பண்றது?
1: பக்கத்திலேயே ஃப்ரெஷ் ஜூஸ் கடை இருக்கு, அப்படி இல்லன்னா ஸ்வீட் கார்ன் கூட இருக்கு, அதை சாப்பிடலாம், உடம்புக்கு தெம்பா இருக்கும்.
0: அப்படியே சொல்ற, சரிவா ட்ரை பண்ணலாம்.
2: சுவைக்காக ஆசைப்பட்டு சத்தில்லாத துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியம் கெடுவதை தவிர்ப்பீர். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: பச்சை நிறம் இல்லை என்றால் பூமியின் கண்களுக்கு ஒளி இல்லை. பசுமையை காப்போம், பூமிக்கு ஒளி கொடுப்போம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: ஏய் அபி, என்ன பிடி பீரியட்ல பண்ண வேண்டியதெல்லாம் இங்க பண்ணிட்டு இருக்க?
3: என்னது பிடி பீரியடா? ஹே சிவா, நான் உலக சாதனைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்.
2: நீயா? சாதனையா?
3: அட சிவா, வர 29 தேதி பரதநாட்டிய உலக சாதனை நிகழ்வு பஞ்சபூத ஸ்தலம் அப்படிங்கிற இந்த ஈவென்ட் நடக்க போகுது. இங்க 30 நிமிஷத்துக்கு இடைவிடாம பரதநாட்டிய கலைஞர்கள் பரதநாட்டியம் ஆட போறாங்க. அது மட்டும் இல்லாம கோரியோகிராஃபர் ஸ்ரீதர் மாஸ்டர் சீஃப் கெஸ்டா கலந்துக்க போறாரு. சோ நானும் அங்க போய் கலந்துக்கிட்டு சாதனை பண்ணலாம்னு இருக்கேன்.
2: ஆமா அபி, உனக்கும் பரதநாட்டியம் தெரியும்ல?
3: ஆமா சிவா, இதுல ஓபன் காம்படிஷன் இருக்குதான். பரதநாட்டியம் தெரிஞ்சவங்க எல்லாருமே கலந்துக்கலாம். கண்டிப்பா நானும் கலந்துக்கிறேன். ஆடியன்ஸ்க்கும் ஃப்ரீ என்ட்ரி தான்.
4: வரமே 29 மதியம் 3 மணிக்கு கைலாஷ் மன்சரோவர் சைனிக் ஸ்கூல்ல நடக்கிற இந்த ஈவென்ட்க்கு மறக்காம நீங்களும் வந்துருங்க. இன்னும் டீடைல்ஸ்க்கு 9962727804 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க.
0: லேசா லேசா
5: லேசா லேசா
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்
6: பாடலுக்கு பிறகு நிகழ்ச்சியில உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது லேசா லேசா நிகழ்ச்சி நேயர்களே. இன்னைக்கு ஒரு பழமையான முறைய நவீன அறிவியல்ல எப்படி பாக்கிறது அப்படின்றத பத்தி நான் நிகழ்ச்சியில பகிர்ந்துக்கலான் இருக்கேன். அதுதான் உண்ணா நோன்பு அப்படின்னு சொல்ல ஆரம்பிப்பாங்க, அப்படி இல்லைன்னா ஃபாஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இருக்க காலகட்டத்துல பல பேர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். சோ அதை பத்தி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில பெண்களுக்காக சொல்ல போறேன். ஏன்னா ஆரோக்கியம் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த ஆரோக்கியத்தை பெண்கள் கடைபிடிக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரியான சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாத்தையும் நான் வந்து பெண்களுக்காக சொல்றேன். ஃபாஸ்டிங் அப்படின்றது இப்போ இருக்க காலகட்டத்தில் பல பேர் வந்து பழகிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்க ஆரம்பிக்குது. சில பேர் வந்து வியாழன்கிழமை வந்து இருக்க ஆரம்பிப்பாங்க, சில பேர் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை நாட்களில் இருக்க ஆரம்பிப்பாங்க. இந்த மாதிரி வந்து ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு நாட்களில் வந்து ஃபாஸ்டிங் அப்படின்னு இருக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுக்காக வந்து இந்த ஃபாஸ்டிங் இருக்கிறத கண்டுபிடிச்சதுக்காகவே வந்து கிட்டத்தட்ட 2016 ஒருத்தர் வந்து ஜப்பான்ல நோபல் பரிசு வாங்கியிருக்காரு. என்ன ராஜ்குமார் சொல்றேன், ஃபாஸ்டிங் இருக்கிறதுனால நோபல் பரிசு கிடைச்சதா? அதுக்கு இல்லைங்க, நான் சொல்ல வரேன். ஃபாஸ்டிங் இருக்கிறதுனால நம்மளுடைய உடம்புக்குள்ள என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பழைய மற்றும் பழுதான செல்கள் இருக்கும் இல்லையா, அதை வந்து நம்மளுடைய உடம்பே வந்து அழிச்சிடுமாமா. அதாவது ஃபாஸ்டிங் இருக்கும்போது நம்ம உடலுக்குள்ள இருக்கக்கூடிய பழைய பழுதான செல்கள்லாம் இருக்கு அப்படின்னு போது அதை நம்மளுடைய உடம்பே வந்து அழிச்சிடுமாமா. அதுக்கு தான் ஒருத்தருக்கு வந்து ஜப்பான்ல 2016 நோபல் பரிசு கிடைச்சிருக்கு. நாம ஃபாஸ்டிங் இருக்கிறோம், ஆனா அந்த ஃபாஸ்டிங் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 7 மணிக்கு மேல சாப்பிட்டுட்டு அடுத்த நாள் காலையில 11 மணி வரைக்கும் நீங்க சாப்பிடாம இருக்கலாம். அந்த ஒரு இடைவெளி வந்து உடம்புல இருக்கக்கூடிய தேவையில்லாத கொழுப்புகளை வந்து எரிக்க ரொம்ப உதவியா இருக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமேட்டு வந்து 24 மணி நேரமும் ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய பெண்கள் இருக்கீங்க அப்படின்னு போது உங்க ஜீரணம் மண்டலத்துக்கு வந்து ஒரு சின்ன ஓய்வு கொடுக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அது திரும்பவும் புத்துணர்ச்சியோட வேலை செய்ய ஆரம்பிக்கும். அதனால அதுக்காக நீங்க வந்து இந்த ஃபாஸ்டிங் அப்படின்றது எடுக்க ஆரம்பிக்கலாம். அதுக்கப்புறமேட்டு வந்து மன உறுதி, ஃபாஸ்டிங் இருக்கிறப்போ உங்க மனசு வந்து ரொம்ப தெளிவா இருக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லி ஆய்வுகள்ல சொல்றாங்க. உங்களுக்கு முடிவெடுக்கக்கூடிய திறனை வந்து அந்த ஃபாஸ்டிங் அப்படின்றது கொடுக்க ஆரம்பிக்குமா, அதிகரிக்கும் ஆரம்பிக்குமா. அதனால ஃபாஸ்டிங் இருக்கிறது நல்லது. அந்த ஃபாஸ்டிங் டைம்ல உங்க மன உறுதி வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். சோ இன்னையில இருந்து நிறைய பேர் வந்து ஃபாஸ்டிங் இருக்கிறதுக்கு ட்ரை பண்ண ஆரம்பிங்க. அப்புறம் ஃபாஸ்டிங் நான் இருக்க ராஜ்குமார் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து இருக்க ஆரம்பிப்பீங்க. அம்மாக்கள்லாம் இருக்காங்க, அக்காக்கள்லாம் நிறைய பேர் வந்து ஃபாஸ்டிங் அப்படின்றத இருக்க ஆரம்பிப்பீங்க. ஆனா இந்த ஃபாஸ்டிங் இருக்கும்போது கண்டிப்பா நீங்க அதிகமா தண்ணீர் அப்படின்றது குடிக்க ஆரம்பிக்கணும். அதே சமயம் வந்து ரொம்ப உடம்பு முடியல அப்படின்னா கட்டாயப்படுத்தி நீங்க இருக்கவே கூடாது, அது ரொம்ப கஷ்டத்தை கொடுக்க ஆரம்பிச்சிடும். அதனால இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கிறது உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதுக்கப்புறமேட்டு வந்து வாரத்துல ஒரு நாள் இரவு சாப்பாட்டை வந்து சீக்கிரமா முடிச்சுட்டு அடுத்த நாள் காலையில ஒரு 10 மணிக்கு மேல நீங்க சாப்பிடுறது அப்படின்றது உங்களுக்கு உங்களுடைய உடல் ஒரு புத்துணர்ச்சி கொடுக்க ஆரம்பிக்கும். அதை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. நான் பர்சனலா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஒரு விஷயம் தான். ஒரு நாள் வந்து ஊருக்கு போற டைம்ல வந்து இங்க 7 மணிக்கெல்லாம் சாப்பிட்டுட்டேன். சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போறதுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு 11 மணிக்கு மேல ஆயிடுச்சு. அப்படியே நான் வீட்டுல போய் படுத்துட்டேன். மறுநாள் காலையில லேட்டா போய் தூங்குனதுனால மறுநாள் காலையில ஒரு 10 மணி 10:30 மேலதான் எந்திரிச்சேன். எந்திரிச்சு சாப்பிடும் போது ஒரு 11 மணி ஆயிடுச்சு. அம்மா எல்லாம் வந்து ஏன் லேட்டா சாப்பிடுற அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இருந்தாலும் அந்த டைம் சாப்பிடும் போது எனக்கு எப்படி இருந்தது அப்படின்னா ஒரு மாதிரி புத்துணர்ச்சியா இருக்க ஆரம்பிச்சது. ஆனா இப்போ ரீசென்ட் டைம் இந்த ஆய்வு குறிப்பு எல்லாம் படிக்கும் போது தான் தெரிய ஆரம்பிச்சது இது உண்மையாலே ஒரு விஷயம்ப்பா அப்படின்னு தோண ஆரம்பிச்சது. அதனாலதான் உங்க எல்லாருக்கும் நான் வந்து பகிர்ந்திருக்கேன். சோ இதே மாதிரி நிறைய விஷயங்கள் லேச லேச நிகழ்ச்சியில இருக்கு பெண்களுக்காக. அதெல்லாத்தையும் நான் அடுத்தடுத்து அடுத்த நிகழ்ச்சியில பகிர்ந்துக்கிறேன். அதுக்கு முன்னாடி இப்போ பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து லேச லேச நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன் நேரலே.

0: என்ன கிரி, காலையில ஒரு டிப் டாப்பா கிளம்பிட்ட, இன்லாம் பண்ணிட்டு போற?
1: அது ஒண்ணும் இல்ல கார்த்தி, இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன்.
0: இன்டர்வியூக்கா? அங்க இன்டர்வியூ நடக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்?
1: அட, நம்ம சோனா எஃப்எம் கேட்டுதான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
2: நீங்க காத்துக்கிட்டு இருக்க உங்க கெரியரை மாத்த போற அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்பு தகவல்கள், தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள், நம்ம ஊர் தகவல்கள், களத்துல இறங்கி கலக்கிற விளையாட்டு தகவல்கள்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க கேளுங்க. நேற்று இன்று நாளை ஞாயிறு தோறும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: லேசா லேசா
4: லேசா லேசா
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
5: ஒரு பொண்ணு சொந்தமா தன்னோட கனவுகளை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லி வெளியில வர ஆரம்பிச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு சப்போர்ட் கொடுக்கறமா அப்படின்ற ஒரு கேள்வி எனக்கு இருக்கு. அந்த கேள்விக்கு மறக்காம சோனா எஃப்எம் நம்பர் கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை நீங்க தெரிவிக்கலாம் நேர்களே. சோ இப்போ நிகழ்ச்சியில அடுத்ததான் நம்ம கூட பேசுறதுக்காக ஒருத்தங்க நினைஞ்சிருக்காங்க. அவங்க யாரு, என்ன மாதிரி விஷயங்கள்லாம் சொல்ல போறாங்க அப்படின்றது எல்லாத்தையும் நிகழ்ச்சியில நம்ம அடுத்தடுத்து பேசி தெரிஞ்சுக்கலாம். சோ கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. லேசா லேசா நிகழ்ச்சியில உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார் நேர்களே. இன்னைக்கு லேசா லேசா நிகழ்ச்சியில கண்ணம்மா பகுதியில் நம்ம கூட வந்து யார் பேச போறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு உமன் ஆண்டர்பிரினரா நம்ம சேலம்ல சக்சஸ் ஆகிட்டு இருக்கக்கூடிய வர்ஷாக்கா தான் இணைஞ்சு நம்ம கூட பேச போறாங்க. அவங்க கிட்ட நம்ம தொடர்ந்து பேசலாம். வர்ஷாக்கா வணக்கம். அக்கா, அக்கா எனக்கு தோண ஒரு விஷயம், இதுல இதுக்கு முன்னாடி நான் வந்து நிறைய பெண்கள் மீட் பண்ணி அவங்க கிட்ட நிறைய இன்டர்வியூலாம் எடுக்கும்போது அவங்க சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, நாங்க வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி வேலைக்கு போய்கிட்டு இருந்த பெண்கள் தான், ஆனா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமேட்டு நான் இங்க வந்ததுக்கு அப்புறமேட்டு நான் வந்து வேலைக்கு போக முடியாத சூழ்நிலையில நான் இருக்க ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாருமே சொல்லியிருந்தாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க, கல்யாணத்துக்கு முன்னாடி வேலைக்கு போயிட்டு இருந்த பெண்கள் ஒரு கட்டத்துக்கு மேல கல்யாணத்துக்கு அப்புறமேட்டு வேலைக்கு போகக்கூடிய சூழ்நிலை அப்படின்னு அவங்களுக்கு இருக்க ஆரம்பிக்குது, இதுக்கு காரணம் என்னக்கா?
6: ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ் தான். ஏன்னா வந்து இன்னைக்குமே ஒரு இந்தியன் ஹவுஸ் ஹோல்ட், எஸ்பெஷலி நம்ம தமிழ் வீடுகளில் வந்து எல்லா வேலையுமே பார்த்தாகணும். ஸோ வீட்டை வந்து லீட் பண்ணுறதுக்கு ஒரு விமன் தான் வந்து கண்டிப்பாக எதிர்பார்க்குறாங்க. பட் ஸ்டில் என்னால் பேலன்ஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது அவங்க காட்டிட்டாங்கன்னா ஃபேமிலி வில் பி ஹெல்ப் பண்ணுவாங்க கண்டிப்பாக. ஏன்னா வந்து ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணுறது கஷ்டம், பட் ஒரு பெண்ணால் முடியாதது எதுவுமே கிடையாது.
5: குடும்ப சூழ்நிலை தான். ஸோ குடும்ப சூழ்நிலையை நீங்கள் சமாளிக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் அடுத்தடுத்து வேலைக்கு போக முடியும். ஸோ அதுதான் வந்து வர்ஷாக்காவும் சொல்லியிருக்காங்க. அவங்க கிட்ட நாம் இன்னும் தொடர்ந்து பேசலாம். வர்ஷாக்கா, இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க வந்து நிறைய பெண்கள் வேலைக்கு போக முடியாத சூழ்நிலை குடும்பத்தின் காரணமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க. அப்படி பேலன்ஸ் பண்ணி ஒரு சில கட்டங்கள் அவங்க வெளியில் வராங்க, சவால்கள் இருந்தாலும் சந்திச்சுட்டு சமாளிச்சுட்டு அவங்க ஒர்க் பண்ணக்கூடியவங்களாக இருக்காங்க. ஆனால் ஸ்டில் இன்னுமே வந்து வேலைக்கு போகாத சூழ்நிலை அப்படின்றது இன்னும் நிறைய பெண்கள்கிட்ட இருக்க ஆரம்பிக்குது. இப்போ நீங்களே வந்து நிறையா ஒர்க் ஷாப்லாம் கண்டக்ட் பண்ணுறீங்க அப்படின்னும் போது நான் பிஸ்னஸ் எடுத்து பண்ணலாமா, எனக்கு ஐடியா கொடுங்க அப்படின்னு உங்ககிட்டலாம் கேட்டிருப்பாங்க. பட் அவங்களுக்கு ஃபேமிலி சைடில் சப்போர்ட் இல்லாமல் தான் வந்து உங்ககிட்ட கேட்டவங்களும் இருந்திருப்பாங்க. ஸோ அவங்களுக்குலாம் சொல்லியிருந்த ஐடியாக்கள் என்ன சொல்லியிருக்கீங்க, அட்வைஸ்னா என்ன சொல்லுவீங்க அவங்க?
6: நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வீட்டில் இருந்து பண்ணுற மாதிரியே இன்னைக்கு பெண்களுக்கு நிறைய இருக்கு. ஸோ அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பண்ணுங்க. ஏன்னா வீட்டில இருந்தே அவ்வளோ ஆன்லைன் பிஸ்னஸஸ் இருக்கு, எல்லாமே வீட்டில இருந்தே பண்ணலாங்கிறதால நான் அப்படி வந்து நிறைய பேத்துக்கு சொல்லியிருக்கேன், வீட்டில இருந்தே நீங்க வந்து பண்ணலாம் அப்படின்னு.
5: என்கிட்ட வந்த நிறைய பேருமே கேட்ட கேள்வி இதுதான், அவங்க கிட்ட நான் சொன்ன பதிலும் இதுதான், ஆன்லைன்ல நிறைய பிசினஸ் அப்படின்னு இருக்க ஆரம்பிக்குது, அதை வீட்டில இருந்து கூட பண்ண ஆரம்பிக்கலாம், அதை நீங்க ட்ரை பண்ணுங்க அப்படின்னு நான் அவங்களுக்கு சொல்ல ஆரம்பிச்சேன். அதை நிறைய பேர் ட்ரை பண்ணிட்டும் இருக்காங்க. நானுமே ஒரு உமன் ஆண்டர்பிரினரா ஆகிறதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணலாம் அப்படின்றத எல்லாத்தையும் நான் வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் அப்படின்றத வர்ஷாக்கா சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் அவங்க கிட்ட நம்ம தொடர்ந்து பேச போறோம், அவங்க கிட்ட பேசலாம். அதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு நேர்களே, பாடல கேட்டு வந்துருங்க. தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: லேசா லேசா
1: லேசா லேசா
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்
2: பாடலுக்கு பிறகு நிகழ்ச்சியில உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது லேசா லேசா நிகழ்ச்சி நேரலி. இன்னைக்கு லேசா லேசா நிகழ்ச்சியில கண்ணாம பகுதியில நம்ம கூட யார் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, வர்ஷாக்கா தான் இணைஞ்சு நம்ம கூட லேசா லேசா நிகழ்ச்சியில கண்ணாம பகுதியில பேசிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம தொடர்ந்து பேசலாம். வர்ஷாக்கா, நீங்க சொல்லிருந்தீங்க ஒரு பொண்ணுக்கு வந்து வீட்டுல இருந்தே பண்ணக்கூடிய வேலைகள் அப்படின்னு அதிகமா இருக்க ஆரம்பிக்குது. ஒர்க் ஃப்ரம் ஹோம் எல்லாம் தாண்டி ஒர்க் ஃப்ரம் பிசினஸே இருக்குது, அதெல்லாத்தையும் ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. அதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க வீட்டுல இருந்தே வந்து பினான்சியலா இண்டிபெண்டா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிருந்தீங்க. இப்போ எனக்கு ஒரு கேள்வி என்னன்னாக்கா, இப்ப பெண்கள் வந்து வீட்டுல இருந்தே பிசினஸ் பண்ணாலுமே வீட்டுல இருக்கக்கூடியவங்க தானே சப்போர்ட் அப்படின்னு பண்ண ஆரம்பிக்கணும். ஒரு பொண்ணு வந்து எந்த ஒரு தொழில் தொடங்குறதா இருக்கட்டும், இல்ல எந்த ஒரு பிசினஸ் பண்றதா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்து ஃபேமிலி சைட்ல இருக்கக்கூடியவங்க எந்த அளவுக்கு சப்போர்ட் அப்படின்றது கொடுக்க ஆரம்பிக்கணும்க்கா.
3: ஒரு பெண் வளர்ந்தா ஒரு குடும்பமே வளரும் அப்படின்னு சொல்லுவாங்களா, அதை புரிஞ்சுக்கிட்டு சரி போட்டும், நம்ம பொண்ணு போட்டும், நம்ம மருமக போட்டும், போய் வந்து கத்துக்கிட்டோம் அப்படின்னு எல்லாருமே நினைச்சு ஒரு என்ன சொல்றது, ஒரு பாசிட்டிவா வந்து சப்போர்ட் கண்டிப்பா கொடுத்து பார்க்கணும். என்னைக்குமே ஒரு பெண் வந்து ஃபெயிலே ஆக மாட்டாங்க. எந்த கேரியரா இருக்கலாம், அவங்க என்ன சூஸ் பண்ணாலும் அதை கண்ணும் கருத்துமா பண்ணணும் தான் நினைப்பாங்க. ஸோ நம்பி வந்து பேரண்ட்ஸும் சரி ஃபேமிலி சைடும் அலோவ் பண்ணணும்.
2: ஒரு பொண்ணு வேலை செய்யறாங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு பக்குவமா பண்றது எப்படின்னு அவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஒவ்வொரு விஷயத்தையும் எப்படி பார்த்து பண்ணணும் அப்படின்னு தெரிய ஆரம்பிக்கும். அந்த விஷயத்தை எடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த விஷயத்த முடிச்சுட்டு பிசினஸ்ல இருக்காங்க அப்படின்னு போது அதை எப்படி முழு முயற்சியோட நம்ம சக்சஸா கொண்டு வரலாம் அப்படின்ற எண்ணம் பெண்களுக்கு அதிகமா இருக்க ஆரம்பிக்கும். அதனால பெண்களுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாரும் சப்போர்ட் அப்படின்றது கொடுக்க ஆரம்பிக்கணும். ஏன்னா நீங்க கொடுத்தீங்கன்னா தான் உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இருக்கக்கூடிய திறமை அப்படின்றது உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். எல்லா துறைகளிலுமே பெண்கள் சாதிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம வீடியோக்கள்ல சோசியல் மீடியால வரக்கூடிய வீடியோக்கள்ல மட்டும் நம்ம பார்த்துட்டு விட்டுறோம். ஆனா உண்மையாலுமே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களை வெளியில விடுறோமா, அவங்களுக்கான சுதந்திரத்தை கொடுக்கறோமா அப்படின்றதான் மிகப்பெரிய ஒரு கேள்வி. இது எல்லாத்துக்கும் தீர்வு என்ன அப்படின்னா, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களை நம்பி அவங்களுக்கு ஒரு பிசினஸோ இல்ல ஏதாவது ஒரு ஐடியா அவருக்கு வருது அப்படின்னு போது அதுக்கு சப்போர்ட் அப்படின்றது கொடுக்க ஆரம்பிக்கணும் நான் நினைக்கிறேன். தொடர்ந்து நாம வர்ஷாக்கிட்ட பேசலாம். வர்ஷாக்கா,
4: கண்டிப்பாக இப்போ நீங்க பொதுவாகவே வந்து இந்த சொசைட்டியில பார்த்துருக்கக்கூடிய விஷயங்கள், இந்த 2026 ஆயிடுச்சு ஆனாலுமே பெண்கள் எப்படிதான் பாக்குறாங்க அப்படின்ற விதங்களா இருக்கட்டும், பெண்கள் சந்திக்கக்கூடிய சவால்களா இருக்கட்டும், சோ இது என்னவா இருக்கு நீங்க நினைக்கிறீங்க?
3: என்னதான் ஒரு ஒரு மென் பிசினஸ் பண்ற மாதிரி ஒரு விமனால பண்ண முடியாது, எல்லா இடத்துக்கும் போக முடியாதுன்னு நினைக்கிறாங்க, எல்லாத்துக்கிட்டையும் போய் ஓப்பனா பேசிட முடியாது அப்படின்லாம் நினைக்கிறாங்க. ஆனா அது வந்து உண்மை கிடையாது. இன்னைக்கு நிலவரத்துல எல்லா இடத்துலயுமே பெண்ணுக்கான இண்டிபெண்டன்ஸ் இருக்கு, அவங்களுக்கான ஸ்பேஸ் கொடுக்கறாங்க. மென்னை எவ்வளோ ஈக்குவலா ரெஸ்பெக்ட் பண்றாங்களோ அதுக்கு மேல விமனை இன்னைக்கு ரெஸ்பெக்ட் பண்ற சொசைட்டியா நம்ம வளர்ந்துட்டு இருக்கோம். ஸோ அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஸோ அதனால பெண்களுக்கு வந்து ஆண்களுக்கு ஈக்குவலா பிசினஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் என்னோட இது.
2: பெண்கள் எல்லா துறைகள்லையும், அதாவது ஆண்கள் இருக்கக்கூடிய எல்லா துறைகள்லையுமே பெண்கள் வந்து சாதனை பண்ணிட்டு இருக்காங்க, அந்த துறையில போய் சக்சஸ் அடைஞ்சிட்டு இருக்காங்க, அவங்களுக்கான வெற்றியை தேடி ஓடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற எல்லாமே நம்ம கண் முன்னாடி பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது எல்லாமே ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னும் ஒரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா பெண்களால் இது முடியாது, பெண்கள் இந்த வேலையெல்லாம் பண்ண முடியாது, பெண்கள் இந்த துறையில இருக்காங்க அப்படின்னு போது அது ஆண்கள் மட்டும்தான் பண்ணணும், இது பெண்களுக்கான துறை கிடையாது அப்படின்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அது எல்லாம் மாறணும் அப்படின்றதான் வர்ஷாக்காவும் நினைக்கிறாங்க, அதை தான் நானும் நினைக்கிறேன். ஸோ நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில பெண்கள் புதிய புதிய சாதனைகள்லாம் பண்றாங்க அப்படின்னு போது அவங்க அடுத்தடுத்து பல துறைகளில் சாதனை பண்றாங்க. ஆனா இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா பெண்கள் இந்த துறைகள் எல்லாம் இருக்க முடியாது, இதெல்லாம் ஆண்கள் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இன்னும் இருக்க ஆரம்பிக்குது. அது என்ன, அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்ற எல்லாத்தையும் சோனா எஃப்எம் நம்பர் கால் பண்ணி ராஜ்குமார் என்கிட்ட நீங்க தெரிவிச்சுட்டு போலாம். நேர்களே நேர்களே, நானுமே இப்போ நிகழ்ச்சியில இருந்து விடைபெற வேண்டிய நேரம் வந்தாச்சு. அடுத்த ஒரு நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ராஜ்குமார் எஃப்எம் லேசா லேசா நிகழ்ச்சி நேர்களே.

சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி கேட்க போறீங்க மக்களே. அடுத்த ஒரு மணி நேரம் உங்ககிட்ட சொல்றதுக்காக நிறைய தொழில்நுட்பம் விஷயங்கள் கொண்டு வந்திருக்கேன். என்னென்ன அப்படிங்கறத ஒவ்வொன்றா கேட்கலாம். அதுக்காக நீங்க என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தொடர்ந்து இணைந்தீர்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல்.

நல்லா இருக்கோ இல்லையோ, இந்த கிராஃபிக் டிசைனிங் இந்த மாதிரி வீடியோ எடிட்டிங் ஃபீல்ட்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுலேயும் முக்கியமாக நம்ம ஒரு இமேஜ் எடிட் பண்ணுறதாகட்டும் இல்லை வீடியோ ஜென்ரேட் பண்ணுறதாகட்டும் இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக பண்ணிக்க முடியுது. இன்றைக்கி வீடியோ ஜென்ரேஷனுக்கான ஒரு சூப்பரான ஏஐ வெப்சைட் தான் கொண்டு வந்திருக்கேன். இந்த வெப்சைட்டோட பெயர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா imagine.org imagine.art அப்படிங்கிறது அந்த வெப்சைட்டோட பெயர். இந்த வெப்சைட்டில் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணோன்னே அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ணதுக்கப்புறமா கிரியேட் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் சோரா அப்படிங்கிற அந்த மாடியூலை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த வெப்சைட்லேயே எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் இருக்குது, நிறைய டூல்ஸும் கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணி உங்களால் வீடியோஸை ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். வீடியோஸ் மட்டும்தான் ஜென்ரேட் பண்ண முடியும்னு இல்லை, இதில் இமேஜையும் ஜென்ரேட் பண்ணிக்கலாம், இமேஜை கிரியேட் பண்ணிக்கலாம், இமேஜை எடிட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வீடியோஸை கிரியேட் பண்ணிக்க முடியும், அனிமேட்டட் இமேஜஸை ரெடி பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்ககிட்ட ஒரு வீடியோ இருக்கு, அந்த வீடியோவை நான் தனியாக கிரியேட் பண்ண வேணாம் இது வாக்கர், ஆனால் எனக்கு அதை எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னாலும் உங்களால் இதை பண்ணிக்க முடியும். ஏற்கனவே இருக்கிற வீடியோவை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடியும். புதுசாக ஒரு வீடியோ வேணுனாலும் கிரியேட் பண்ணிக்க முடியும். ஒரு ஃப்ரேம்லேருந்து அந்த ஒரு இமேஜ் ஃப்ரேம்லேருந்து அந்த ஒரு வீடியோ ஒன்று ரெடி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி சூப்பரான விஷயங்கள்லாம் இந்த ஒரே வெப்சைட்டில் பண்ணிக்க முடியும். இந்த வெப்சைட்டோட பெயர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா imagine.art அப்படிங்கிறது அந்த வெப்சைட்டோட பெயர். இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். டெக்குரு நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க அது வாக்கர் என்னுடன். இன்றைக்கி டெக்குரு நிகழ்ச்சியில் ஏகப்பட்ட சுவாரஸ்யமான டெக்னாலஜி சார்ந்த விஷயங்கள்லாம் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்குது. அதனால் எங்கேயும் போயிடாமல் தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். உங்களுக்காக அடுத்தடுத்த ரெண்டு சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு தான் வந்துகிட்டே இருக்குது. பாட்டு கேட்டுவாங்க, பாடலுக்கு பிறகு மீண்டும் நிகழ்ச்சியில் நினைஞ்சு நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.

0: ஏதோ இந்த கிராமத்தில் வளர்ந்த பையன். இதெல்லாம் நமக்குள்ள செட் ஆகுமா?
1: அதெல்லாம் ஆகும்.

0: திங்கள் முதல் சனி வரை மாலை 5 மணி முதல் 6 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு.
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. திவாகரும் கூட பேசிட்டே நிறைய தொழில்நுட்பம் விஷயம் பத்தி சொல்லிட்டு இருக்கேன். இப்போ தான் ஒரு சூப்பரான விஷயம் கேட்டிருப்பீங்க, கண்டிப்பா அந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் நம்பர் மக்களே. இந்த மாதிரியான டெக் குரு நிகழ்ச்சியில சொல்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படின்னா உங்களோட கருத்துக்களை நீங்க சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். எப்படி அனுப்புறது அப்படின்னு கேட்டீங்கன்னா 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு உங்களோட கருத்துக்கள் அனுப்புங்க. இன்னொரு டைம் நம்பர் சொல்றேன், 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு தான் உங்களோட கருத்துக்கள் அனுப்பணும். நீங்கள் கருத்துக்கள் அனுப்புறப்ப பேர் ஊர் பேர் போட்டு அனுப்ப மறந்துடாதீங்க மக்களே. அப்புறம் கருத்துக்களை கொஞ்சம் தெளிவாக அனுப்புங்க. இதனை தொடர்ந்து இப்போ நீங்கள் சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு கேட்டிருப்பீங்க, இந்த பாடலும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சோனா எஃப்எம்ல ஒளிபரப்புற இந்த பாடல்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களோட கருத்துக்களை நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் அதே நம்பர் தான், 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் அனுப்பலாம். அனுப்புறப்ப இன்கேஸ் நீங்கள் மெசேஜாக அனுப்புறீங்க இல்லை வாட்ஸ்அப்பில் அனுப்புறீங்க அப்படின்னா பேர் ஊர் பேர் பாடல் பேர் போட்டு அனுப்புங்க. இல்லை எனக்கு மெசேஜ்லாம் அனுப்ப தெரியாது வகர், நான் கால் பண்ணி சொல்லலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கால் பண்ணி சொல்லலாம். உங்களுக்கு என்ன பாட்டு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சதான் வார இறுதியில் வர டாப் 10 மியூசிக்கில் எந்த பாட்டு எங்கே இடம்பெறும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்ல முடியும். இதனைத் தொடர்ந்து டெக்குரு நிகழ்ச்சியில் அடுத்து திவாகர் என் கூட என்ன கேட்க போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சூப்பரான செமையான ஸ்மார்ட் வாட்ச் தான் உங்கள்கிட்ட நான் சொல்ல போகிறேன். உங்களோட பட்ஜெட் 1200 இருக்குது அப்படின்னா இப்போ நான் சொல்கிற இந்த ஸ்மார்ட் வாட்சை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஒரு சூப்பரான செமையான ஸ்டைலிஷான ஒரு ஸ்மார்ட் வாட்ச் இது. இந்த ஸ்மார்ட் வாட்சோட பெயர் என்னன்னு கேட்டிங்கன்னா நாய்ஸ் அப்படிங்கிற நிறுவனத்திட்டிருந்து வந்திருக்கக்கூடிய ஐகான் 2 Gen 2 அப்படிங்கிறது தான் இதோட பெயர். ஐகான் 2 அப்படிங்கிற மாடலோட ஜென்ரேஷன் 2nd வெர்ஷன் தான் இப்போ விட்டுருக்காங்க. இந்த வாட்சில் இருக்க ஃபீச்சர்ஸை பற்றி சொல்லணும் அப்படின்னா இந்த டிசைன் வேறு லெவலில் இருக்குது. சூப்பரான ஒரு டிசைனில் கொடுத்துருக்காங்க, ஸ்கொயர் டிசைனில். அது கூட உங்களுக்கு ரொட்டேட்டிங் டயலும் கொடுத்துருக்காங்க. சைடில் ஒரு மைக்ரோஃபோன் கொடுத்துருக்காங்க, குட்டியான மைக்ரோஃபோன். இதில் வந்து நம்ம காலும் பேசிக்க முடியும். மைக்ரோஃபோன் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொன்னோடனே நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க, காலும் பேசிக்க முடியும். ஆமாம், அதில் ப்ளூடூத் காலிங் வசதியும் இருக்குது. ட்ரூ சிங்க் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணி நாய்ஸ் நிறுவனம் கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் உங்கள் மொபைலோட பேர் பண்ணி வச்சுட்டு நீங்கள் வந்து மொபைலுக்கு வர காலை இதில் அட்டன் பண்ணி பேசிக்க முடியும். அதாவது ப்ளூடூத் ஹெட்ஃபோன் மாதிரி இது ஒர்க் ஆகும். இதை தாண்டி இதில் பேட்டரி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் நல்ல ஒரு லாங் லாஸ்டிங் பேட்டரி கொடுத்துருக்காங்க. 7 நாள் வரைக்கும் தாங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்க டிஸ்பிளேவும் பார்க்க சூப்பராக இருக்குது. உங்களுக்கு டச் ஸ்க்ரீனோட தான் இந்த டிஸ்பிளே வந்திருக்கு, டச் ஒர்க் ஆகும். இதில் உங்களுக்கு இதை தாண்டி இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா இது ஒரு ஹெல்த் ட்ராக்கராகவும் வேலை செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் உங்களால் ஹார்ட் ரேட் மானிட்டர் பண்ணிக்க முடியும், SPO2 மெஷர் பண்ணிக்க முடியும், ஸ்லீப்பை மானிட்டர் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி ப்ரீத் ப்ராக்டிஸ்க்கும் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மூச்சு பயிற்சிக்கும் இதில் ஒரு மோடு கொடுத்துருக்காங்க. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் 150 மேற்பட்ட வாட்ச் ஃபேஸஸ் இருக்குது. உங்களுக்கு எந்த ஃபேஸ் பிடிச்சிருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்க முடியும். ஒரு நல்ல ஒரு பட்ஜெட்குள்ளே, அதாவது 1200 பட்ஜெட்குள்ளே ஒரு நல்ல ஸ்மார்ட் வாட்ச் அப்படின்னா இந்த ஸ்மார்ட் வாட்ச் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இது இப்போ ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது. இதோட பெயர் நாய்ஸ் ஐகான் ஜென் 2 அப்படிங்கிறது அதோட பெயர். நீங்கள் யாராவது 1500 ஸ்கொயர் டைலில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல டீசெண்டான ஸ்மார்ட் வாட்ச் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த நாய்ஸ் ஐகான் 2 Gen 2 வாட்சை ட்ரை பண்ணி பாருங்கள். ரிவ்யூஸ்லாம் படித்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா செட் ஆகுனுச்சுன்னா நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க திவாகர் என்னுடன். உங்களுக்காக அருமையான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு வந்துகிட்டே இருக்குது, பாட்டை கேட்டு வாங்க மக்களே. மீண்டும் நிகழ்ச்சியில் இணைஞ்சு சூப்பரான விஷயங்கள்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.

0: ஹே பிரியா, இந்த கடையில பீட்சாவும் பர்கரும் ஒரு புடி புடிக்கிறோம், அப்படியே அந்த கலர் சோடாவை குடிச்சா ஆஹா சொர்க்கம்.
1: ஏய் பிரகாஷ், இதெல்லாம் நம்ம உடம்புக்கு தாண்டா கேடு.
0: என்ன பிரியா, எப்ப பார்த்தாலும் இப்படி அட்வைஸ் பண்ற? அதை சாப்பிடாத, இதை சாப்பிடாதன்னு ஆசைப்பட்டதை சாப்பிட கூடாதா?
1: ஏய் பிரகாஷ், ஏதோ ஒரு நாள் சாப்பிட்டா தப்பு இல்ல, ஆனா அடிக்கடி சாப்பிடும் போது கேஸ்ட்ரிக் பிரச்சனை, லிவர் பிரச்சனைனு வரும். முக்கியமா அந்த கலர் சோடாவில இருக்கிற சக்கரை உடம்புக்கு ரொம்பவே கெடுதல்.
0: ருசியா ஏதாவது சாப்பிடலாம்னு தோணுதே, வேற என்னதான் பண்றது?
1: பக்கத்திலேயே ஃப்ரெஷ் ஜூஸ் கடை இருக்கு, அப்படி இல்லன்னா ஸ்வீட் கார்ன் கூட இருக்கு, அதை சாப்பிடலாம், உடம்புக்கு தெம்பா இருக்கும்.
0: அப்படியே சொல்ற, சரிவா ட்ரை பண்ணலாம்.
2: சுவைக்காக ஆசைப்பட்டு சத்தில்லாத துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியம் கெடுவதை தவிர்ப்பீர். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: பரதநாட்டியம்
1: தெரிஞ்சவங்க எல்லாருமே கலந்துக்கலாம். கண்டிப்பா நானும் கலந்துக்கிறேன். ஆடியன்ஸ்க்கும் ஃப்ரீ என்ட்ரி தான்.
2: வரமே 29 மதியம் 3 மணிக்கு கைலாஷ் மான்சரோவர் சைனிங் ஸ்கூல்ல நடக்கிற இந்த ஈவென்ட்க்கு மறக்காம நீங்களும் வந்துருங்க. இன்னும் டீடைல்ஸ்க்கு 9962727804 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலி.
4: சமுதாய வானொலி
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு.
5: சோனாயம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக்குரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. இது வாக்கரும் கூட ஜாலியாக பேசிக்கிட்டே வந்து நிறையா தொழில்நுட்பம் விஷயங்கள் பற்றி சொல்லிட்டு இருக்கேன். அதில் இப்போ நீங்கள் சூப்பரான ஒரு விஷயம் கேட்டிருப்பீங்க, கண்டிப்பாக அது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் டெக்குரு நிகழ்ச்சியில் கேட்குற விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, அட் த சேம் டைம் புரிஞ்சிருக்கு அப்படின்னா உங்களோட கருத்துக்களை நீங்கள் சோனாயம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு தான் அனுப்பணும். இன்னொரு டைம் நம்பர் சொல்கிறேன், 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு உங்களோட கருத்துக்களை அனுப்புங்க. உங்களுக்கு புரிஞ்சிருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியலை அப்படின்னாலும் சரி, உங்களோட கருத்துக்களை நீங்கள் அனுப்பலாம். அப்போ தான் அடுத்த டைம் சொல்கிறப்ப உங்களுக்கு எந்த மாதிரி சொன்னால் புரியும் அப்படிங்கிறத நான் தெளிவாக இன்னொரு டைம் சொல்ல முடியும். இதனைத் தொடர்ந்து இப்போ நீங்கள் ஒரு சூப்பரான பாட்டு கேட்டிருப்பீங்க, கண்டிப்பாக அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சோனா எஃப்எம்ல ஒளிபரப்புற பாடல்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அதே மாதிரி உங்களோட கருத்துக்களை நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அதே நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் அதே நம்பர் தான், 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு அனுப்புறப்ப பேரு ஊர் பேரு பாடல் பெயர் போட்டு அனுப்ப மறந்துடாதீங்க. இதனை தொடர்ந்து இப்ப டெக்குரு நிகழ்ச்சியில் அடுத்து திவாகர் என் கூட என்ன கேட்க போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சூப்பரான ஒரு விஷயம் தான் சொல்ல போறேன். உங்க மொபைல்ல நீங்க யூஸே பண்ணாம அடிக்கடிக்கு இன்டர்நெட் தீந்து போயிருது நீங்க நினைக்கிறீங்களா? அப்படி இன்டர்நெட் தீந்து போறதுனால ஏதாவது பிரச்சனையா திவாகர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்ல ஒவ்வொரு டைமும் நீங்க வந்து ரீசார்ஜ் பண்ணிட்டே இருக்கணும், ஆட் அண்ட் பேக் போட்டுட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா, இப்ப நான் சொல்ல போறேன் இந்த விஷயத்த கவனமா நோட் பண்ணிக்கோங்க. முக்கியமா ஜியோ யூசர்ஸ் யாரா இருந்தீங்கன்னா உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க இன்டர்நெட் யூஸ் பண்றீங்க, இன்டர்நெட் நீங்க யூஸ் பண்ணாமலே உங்களுக்கு வந்து இன்டர்நெட் காலி ஆகுது அப்படின்னா, அந்த இன்டர்நெட்லாம் டேட்டாலாம் எங்க போகுது அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம். அது எங்க போகுது அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்காக நான் ஒரு சூப்பரான டிப் சொல்ல போறேன். இதை பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும்னா தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக்குரு நிகழ்ச்சியில் திவாகரன் கூட. இந்த இன்டர்நெட் யூசேஜை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க எந்த ஒரு தேர்ட் பார்ட்டி ஆப்பையுமே டவுன்லோட் பண்ண வேண்டியது இருக்காது. நீங்க என்ன நெட்ஒர்க் யூஸ் பண்றீங்களோ அந்த நெட்ஒர்க் சம்மந்தப்பட்ட ஒரு ஆப்பே இருந்தால் கூட போதும். இன்னைக்கு நான் ஜியோ நெட்ஒர்க்கில் இருக்க ஆப்பை பற்றி தான் சொல்ல போகிறேன். நான் சொல்ல போகிற இந்த ஆப் வந்து உங்களில் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ஆப் பேர் தான் வந்து மைஜியோ. மைஜியோ அப்படிங்கிற ஆப்லேயே உங்களால் வந்து உங்களோட இன்டர்நெட் யூசேஜை ட்ராக் பண்ணிக்க முடியும். எந்த அளவுக்கு நீங்கள் இன்டர்நெட் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத பார்த்துக்க முடியும். அதை பற்றின ஒரு சூப்பரான டிப்ஸ் தான் அது. இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, மைஜியோ அப்படிங்கிற ஆப் வந்து நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேருந்து ஆப் ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கணும். டவுன்லோட் பண்ணதுக்கப்புறமா அந்த ஆப் ஓப்பன் பண்ணி நீங்கள் உங்களோட நம்பர் போடணும். நம்பர் போட்டு லாகின் பண்ண சொல்லுவோம். நம்பர் போட்டு லாகின் பண்ணதுக்கப்புறமா ஓடிபி வரும். அந்த ஓடிபியை கரெக்டாக போட்டுக்கோங்க. ஓடிபியை கரெக்டாக போட்டதுக்கப்புறமா மைஜியோ அப்படிங்கிற அந்த ஆப்போட ஃபேஸ்க்கு வந்துடும், ஹோம் ஸ்க்ரீனுக்கு வரும். ஹோம் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர் போட்டு உங்களோட பிளான், எந்த டேட்டில் உங்களுக்கு பிளான் எக்ஸ்பயர் ஆகுது அப்படிங்கிறத காட்டும். உங்களோட கரண்ட் யூசேஜ், இங்கே கரண்ட்டை என்ன பிளானில் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, அந்த பிளானில் எவ்வளோ டேட்டா பேக் இருக்குது அப்படிங்கிறத காட்டும். அதில் எவ்வளோ உங்களுக்கு இன்னும் மீதி இருக்குது, எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கீங்க, இப்போ எவ்வளோ நேரத்தில் அது வந்து ரெனியூ ஆகும் அப்படிங்கிறத காட்டும். அதுக்கு பக்கத்துலேயே அந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஏரோ மார்க் மாதிரி இருக்கும், அதை தொட்டுக்கோங்க. அதை தொட்டதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு விண்டோவில் போகும். அங்கே அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா செக் யூசேஜ் அப்படின்னு இருக்கும். அந்த செக் யூசேஜை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அங்கே காட்டும், நீங்கள் வந்து இன்றைக்கி எவ்வளோ எம்பி யூஸ் பண்ணியிருக்கீங்க, காலையிலேருந்து எவ்வளோ கேபி யூஸ் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ எம்பி யூஸ் பண்ணியிருக்கீங்க, முன்னாடி நாள் நேற்று எவ்வளோ எம்பி யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது காட்டும். இத்தனை மணிக்கு இவ்வளோ நேரத்தில் நீங்கள் இவ்வளோ எம்பி யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத மட்டும்தான் காட்டுமே தவிர, நீங்கள் எந்த ஆப்பில் இவ்வளோ எம்பி யூஸ் பண்ணுங்கள், எந்த ஆப்பில் இதை செலவு பண்ணிங்க அப்படிங்கிறத காட்டாது. அந்த அளவுக்கு இது டேட்டாஸ் காட்டாது. நீங்கள் அந்த டைமில் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படிங்கிறத பார்த்து நீங்களே வந்து முடிவு பண்ணிக்கலாம். இதை வச்சு உங்களால் கெஸ் பண்ணிக்க முடியும், ஓ அப்போ இதனால தான் நம்மளோட டேட்டா போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இது கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள் மக்களே. மைஜியோ அப்படிங்கிற ஆப்பில் செக் யூசேஜில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் தெக்குரு நிகழ்ச்சியில் இது பார்க்கறேன் கூட. உங்களுக்காக ஒரு சூப்பரான பாட்டு ஒன்று வந்துட்டு இருக்குது, பாட்டை கேட்டு வாங்க மக்களே.

0: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்தை சுத்தி பாக்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது.
4: இது வாலிப வயசு. சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. திவாகரும் கூட பேசிட்டு நிறைய தொழில்நுட்ப விஷயங்கள் பத்தி சொல்லிட்டு இருக்கேன். இப்ப வந்து சூப்பரான ஒரு விஷயம் கேட்டிருப்பீங்க. தொழில்நுட்ப வல்லுநர் சொன்ன இந்த விஷயம் கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் நம்பர் மக்களே. நம்ம சோனா எஃப்எம்ல இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்றோம், உங்களுக்கும் அது பயனுள்ளதா இருக்கும் நம்புறோம். ஆனா அது எங்களுக்கு எப்படி தெரியும்? அதனால நீங்க என்ன பண்ணணும், நான் இப்ப டெக் குரு நிகழ்ச்சியில சொல்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படின்னா உங்களோட கருத்துக்களை நீங்க சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு. இதனை தொடர்ந்து இப்போ நீங்கள் டெக் குரு நிகழ்ச்சியில் சூப்பரான பாட்டு கேட்டிருப்பீங்க, கண்டிப்பாக அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சோனா எஃப்எம்ல ஒளிபரப்புற இந்த இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்களோட கருத்துக்களை நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் அதே நம்பர் தான், 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு. கருத்துக்கள் நீங்கள் அனுப்புறப்ப மறக்காம பேர், ஊர் பேர், பாடல் பேர் இது மூணும் போட்டு அனுப்புங்க மக்களே. இதனை தொடர்ந்து டெக் குரு நிகழ்ச்சியில் அடுத்தது வாக்கறையை கூட என்ன கேட்க போறீங்க அப்படின்னு ஒரு சூப்பரான சமையான உங்க பிரைவசியை நீங்க மெயின்டைன் பண்றதுக்கான ஒரு சமையான ஆப் தான் இது. இது என்ன ஆப் அப்படிங்கறத சொல்றதுக்கு முன்னாடி, நீங்க ரீசெண்டா வந்து இந்த சாம்சங்ல இருக்கக்கூடிய S26 அப்படிங்கிற மொபைல்ல பிரைவசிக்குன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அவங்க மார்க்கெட்டிங் பண்றது அதை வச்சுதான் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது நீங்க நேரா பாக்குறப்ப அந்த போன்ல இருக்க விஷயங்கள் பாத்துக்க முடியும், அதே சைட்ல இருந்து பாக்குறப்ப அதெல்லாம் தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இது வந்து ஒரு சூப்பரான விஷயம். அவங்க வந்து பிரைவசி டிஸ்பிளே அப்படிங்கிற மாதிரி டிஸ்பிளேக்குள்ள ஹார்ட்வேர்க்குள்ள ஒர்க் பண்ணி இந்த மாதிரியான ஒரு ஃபீச்சரை கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து நம்ம எல்லா ஃபோன்லயும் இருக்காது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஆல்டர்னேட்டிவான ஒரு விஷயத்துக்கு தான் இந்த ஆப் கொண்டு வந்திருக்கேன். இதுவும் கிட்டத்தட்ட பிரைவசி மாதிரி தான். நீங்க வந்து ஃபோன் பார்த்துட்டு இருக்கீங்க, அப்போ அந்த ஃபோனை வந்து டில்ட் பண்ணீங்கன்னா, அப்படி திருப்பினீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபோன்ல இருக்க கண்டென்ட்லாம் மறைஞ்சிரும், ஆட்டோமேட்டிக்காக மறைஞ்சிரும். இதுதான் வந்து இந்த ஆப்போட ஸ்பெஷாலிட்டி. இந்த ஆப்போட பெயர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டில்ட் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. TILTGARD டில்ட் கார்டு அப்படிங்கிறது தான் இந்த ஆப்போட பெயர். இது பிளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது. இந்த ஆப் ஒரு டைம் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் அது ஒரு சில பர்மிஷன்ஸ் கேட்கும். அந்த பர்மிஷன்லாம் படித்து பார்த்துட்டு நீங்கள் அலோவ் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆப்பில் ரெண்டு சிம்பிள் மாதிரி ஒன்று காட்டும். அதாவது ரொட்டேட் பண்ணுற மாதிரியும் கண்ணு போட்டு அதை கிராஸாக அடிச்சு விட்ட மாதிரி ஒரு சிம்பிள் காட்டும். அதை நீங்கள் ஆன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஃபோனை லைட்டாக அப்படி டில்ட் பண்ணிங்க, அப்படியே சாய்ச்சிங்க அப்படின்னா உங்கள் ஃபோன் ஃபுல்லாக ஸ்க்ரீன் வந்து பிளாக் ஆகிடும். பிளாக் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த கண்டென்ட்டை யாராலையுமே பார்க்க முடியாது அப்படிங்கிறதுக்காக இதை கொடுத்துருக்காங்க. இந்த ஆப் வந்து பிளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. இதோட MBன்னு பார்த்தீங்கன்னா 4x4 MB தான் கொடுத்துருக்காங்க. இதை வந்து அந்த சாம்சங்கில் இருக்க ப்ரைவசி ஸ்க்ரீன் மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க. சரி, நாமளும் ட்ரை பண்ணி பார்க்கலான்ட்டு இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி பார்த்தேன். நல்லா தான் ஒர்க் ஆகுது. ஆனால் இது என்னன்னா இந்த சாம்சங்கில் கொடுத்துருக்கக்கூடிய ஹார்ட்வேர் அளவுக்கு இதில் பண்ணியிருக்க மாட்டாங்க. இது வந்து சாஃப்ட்வேர் தான். அதில் இருக்க மாதிரியான ஃபீச்சர் வந்து நீங்கள் டில்ட் பண்ணால் ஃபுல்லாக பிளாக்காக மாறுற மாதிரி இவங்க மேஜிக் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்மார்ட் டெக்னிக் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதை வந்து எல்லாருமே ப்ரைவசி டிஸ்பிளே மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் சாம்சங் அளவுக்கு கிடையாது. நீங்கள் வந்து ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருக்கப்படி லைட்டாக சாய்ச்சிங்கன்னா அந்த கண்டென்ட் மறையிற மாதிரி இவங்களே டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த ஆப் பிளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. இதோட பேர் டில்ட் கார்டு. இதோட MB பார்த்தீங்கன்னா 4 MB இருக்குது. 100,000 மேலே மக்கள் வந்து டவுன்லோட் பண்ணியிருக்காங்க. 3.7 ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருக்கு. உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில் இது பார்க்குறேன் கூட இணைஞ்சிருக்கீங்க. இன்றைக்கி நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நானும் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. நிகழ்ச்சி பற்றின கருத்துக்கள் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு தான் அனுப்பணும். இதோட நான் கிளம்புறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது திவாகர் ஃப்ரம் டெக் குரு. வாழ்க தமிழ், வளர்க்க டெக்னாலஜி. நன்றி மக்களே.

0: சோனா எஃப்எம் 107.8
1: இது வாலிப வயசு.
2: என்ன இது வாலிப வயசு?
3: இந்த வீக்கெண்ட் வைபோட நம்ம இது வாலிப வயசு நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நம்ம லைஃப்ல நம்ம எவ்வளோ தூரம் போனாலும் நம்மளால மறக்கவே முடியாம இருக்கிற ஒரு பருவம்னா நம்ம ஸ்கூல் டேஸை கண்டிப்பாக வந்து சொல்லலாம். சொர்க்கம்னு தெரியாமலே சொர்க்கத்தில் வாழ்ந்த நாட்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்கூல் டேஸை சொல்லலாங்க. ஸோ எதுக்காக நான் ஸ்கூல் டேஸை பற்றி இப்போ பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னா, இதை வச்சு தான் உங்ககிட்ட இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் ஒரு கேள்வி கேட்க போகிறேன். என்ன கேள்வி அப்படின்னா, உங்கள் ஸ்கூல்

எப்பயும் போல நான் இங்க சூப்பரா இருக்கேன். சோ வழக்கம் போல வீக்கெண்ட்ல இன்னைக்குமே வந்து ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் செம்ம பேச போறலாம், செம்ம ட்ரெண்டிங்ல சோசியல் மீடியால இருக்கு. சோ அப்படி இன்னைக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் செம்ம பேச போறலாம் இருக்கு அப்படின்னு நம்ம கேட்டலாமா? சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். அதாவது நேற்றும் இன்றைக்கும் நம்ம சேலம்ல கிளைமேட் அப்படின்றது ஒரு மாதிரி சில்லுன்னு சூப்பராக மழை வர மாதிரி வந்திருக்கு. ஸோ நேற்று சேலத்தில் ஒரு சில இடங்களில் நல்ல மழையும் பேஞ்சிருக்குங்க. ஸோ இன்றைக்கும் நம்ம சேலத்தில் மழை வர மாதிரி இருக்குது, மழை வராத மாதிரியும் இருக்குது. நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம சேலம்ல மழை வருதா இல்லையா அப்படின்றத. இந்த நிலையில் வானிலை மையம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் நிறைய மாவட்டங்களில் கனமழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குங்க அப்படின்ற மாதிரி வானிலை மையமும் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம சேலத்துக்கும் வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி இப்போது இந்த சம்மர் லீவ்லாம் முடிஞ்சு ஸ்கூல்ஸை கூடிய சீக்கிரம் ரீஓப்பன் பண்ண போகிறாங்க. இந்நிலையில் சேலம் ஆர்டிஓ டிபார்ட்மெண்ட் சார்பாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த ஸ்கூல் வேன்ஸு ஸ்கூல் பஸ்ஸஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் கரெக்டாக இருக்கா, கரெக்டான முறையெல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அது இன்ஸ்பெக்ஷன்லாம் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த ஒரு விஷயமும் இன்றைக்கி சமூக வலைதளங்களை சம பேச பொருளாக இருந்தது. ஸோ நாம் இன்னும் தொடர்ந்து இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய பேசலாம். உங்ககிட்ட சொல்கிறதுக்காக நிறைய நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்கள்லாம் எடுத்து வச்சுருக்கேன், என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டலாம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட ஒரு கேள்வி கூட கேட்டிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னா, உங்களோட அந்த பள்ளி பருவத்தில் உங்களால் மறக்கவே முடியாமல் இருந்த நாட்கள்னால் எதை சொல்வீங்க அப்படின்றதான் இன்றைக்கான கேள்வியாக வந்திருக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்கிட்ட சொல்லணும் அப்படின்னா டக்குன்னு ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்கள். சோனா எஃப்எம்மோட 9787700178 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள். இப்போது அடுத்தடுத்து ரெண்டு சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்ஸ் வந்துட்டு இருக்கு, கேட்டு வந்துருங்க.

பாலிடெக்னிக் கல்லூரி சேலத்தில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி சேவையில் என்றும் முதலிடம். முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு சிவில், மெக்கானிக்கல், இசிஇ, IEEE, ப்ரொடக்ஷன், டெக்ஸ்டைல், ஆர்கிடெக்சர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், IoT மற்றும் அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. விவரங்களுக்கு 9003596968 ஜங்ஷன் மெயின் ரோட், சேலம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: எல்லாருக்கும் வணக்கம். நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்கள்ல. இன்னைக்கு எந்த புத்தகத்தை பத்தி நான் சொல்ல போறேன் அப்படின்னா, பசித்த மானிடம் அப்படின்ற ஒரு புத்தகம் தாங்க. இந்த புத்தகத்தை எழுதினவர் கரிச்சான் குஞ்சு. இந்த பசித்த மானிடம், இந்த டைட்டிலே பார்த்தீங்க அப்படின்னா பசி பற்றி நமக்கு வந்து சொல்ல வருது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். பசி அப்படின்னா நமக்கு எல்லாருக்குமே ஞாபகம் வருது, உணவு பசி. ஆனால் இந்த புத்தகம் பேசியிருக்கிற விஷயங்கள் பலவிதமான பசிகள் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அதாவது இப்போ நமக்கு வந்து உடல் பசிக்குது அப்படின்னா நம்ம சாப்பாடு சாப்பிடுவோம். ஆனால் இந்த பசி மட்டும்தான் இருக்கா அப்படின்னா இல்லைங்க. எல்லாருக்கும் ஒவ்வொரு விதமான பசி இந்த பசி கூடவே இருக்கும். ஒன்று அதிகார பசி, அதாவது நம்ம ஒரு நல்ல நிலைமைக்கு வந்து போகணும், அது சார்ந்த பசி, ஒரு நல்ல வேலைக்கு போகணும், அதிகாரத்தை அடையணும் அப்படின்னு. அதே மாதிரி இன்னும் சிலருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் எதுக்கு, இதெல்லாம் தாண்டி ஒரு அமைதி வந்து இருக்குது, அந்த அமைதியை தேடி நம்ம வந்து போகலாம் அப்படின்னா அது கூட ஒரு பசி அப்படின்னு வந்து சொல்லலாங்க. இந்த மாதிரி எல்லாருக்குமே பலவிதமான பசிகள் இருக்கு இல்லைங்களா. அந்த பசியை பற்றி பேசக்கூடிய ஒரு புத்தகம்னா பசித்த மானிடம். இந்த ஒரு நாவலில் இரண்டு முக்கியமான கதாபாத்திரங்கள் வராங்க. ஒரு கதாபாத்திரம் அதிகாரம் அப்படின்ற பசியை நோக்கி போகக்கூடிய ஒரு கதாபாத்திரம், இன்னொரு கதாபாத்திரம் இதெல்லாம் எதுக்கு, இதை தாண்டி ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைதி பசி தேவைப்படுற ஒரு மனிதர். இப்படி ரெண்டு பேரை பற்றியும் பேசக்கூடிய ஒரு கதை தான். இந்த ரெண்டு பசி பற்றி மட்டும்தான் இந்த ஒரு புத்தகம் பேசுதா அப்படின்னா இல்லைங்க. இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதருக்கும் எந்த மாதிரியான பசி வந்து இருக்குது அப்படின்றத இந்த புத்தகம் வந்து பேசுதுங்க. அதுவும் குறிப்பாக ஒரு அமைதியை தேடி போகிறவங்க, வாழ்க்கையே வந்து ஒரு சும்மா, நாம தான் வந்து ரொம்ப சீரியஸாக எடுத்துகிட்ருக்கோம் அப்படின்ற ஒரு மனநிலையில் இருக்கிறவங்க, அந்த மனநிலைக்கு கிட்ட இருக்கிறவங்க இந்த புத்தகத்தை படித்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த புத்தகம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிரும். அந்த ஒரு நபர்களுக்கான ஒரு புத்தகம் தான் இந்த புத்தகம் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. கரிச்சான் குஞ்சு அவர்களுடைய பசித்த மானிடம், கட்டாயமாக வாங்கி படிங்க இந்த ஒரு புத்தகத்தை. நன்றி.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: குட்டீஸ் எல்லாரும் ரெடியா? சக்கலக்கு குட்டீஸ் வந்தாச்சு. நம்ம ஷோல என்னென்னலாம் இருக்குன்னு தெரியுமா?
1: அப்படின்னா சோய் கலந்த சத்தான சாப்பாடு பத்தி எல்லாம் சொல்லுவீங்களா?
0: அதுவும் சொல்லுவனே. டேஸ்டியா, யம்மியா, ஸ்பைசியா இருக்கக்கூடிய ரெசிபி எல்லாமே சொல்லுவேன்.
1: ஆஹா, அப்ப விளையாட்டு கேம்ஸையும் சொல்லுங்க.
0: சொல்றேன், உங்களுக்கே தெரியாத பழைய விளையாட்டுகள், சின்ன சின்ன கதைகளோட ஃபன்னா இருக்கும்.
1: சரி, என் ஹெல்த் பாத்துக்கிறதுக்கு டாக்டர் எல்லாம் வருவாங்களா?
0: அப்கோர்ஸ், டாக்டரும் பேசுவாங்க. நீங்க நல்லா வளர்றதுக்கு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் பத்தி.
1: அப்படியா? இதெல்லாம் எப்பக்கா வரும்?
0: திங்கக்கிழமையில இருந்து சனிக்கிழமை வரைக்கும் ஈவினிங் 7 மணில இருந்து 8 மணி வரைக்கும் நம்ம சோனா எஃப்எம்ல கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
2: சோனா எஃப்எம் 107.8.
3: இது பாலிப வயசு.
4: என்ன இது பாலிப வயசு?
5: இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னா, இந்த மாதிரி உங்கள் ஸ்கூல் டேஸில் உங்களால் மறக்கவே முடியாமல் இருக்கிற ஒரு மெமரிஸ்னால் என்ன அப்படின்றது தான் இன்றைக்கான இது வாலிப வயசு நிகழ்ச்சி கேள்வியாக வந்து இருக்கே. ஸோ இதை கேட்டுட்டு தாதகா பாட்டியிலேருந்து ருக்மணி பாட்டி அவங்களோட ஸ்கூல் டேஸில் அவங்களுக்கு மறக்கவே முடியாமல் இருக்கிற அந்த மெமரிஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் நம்மக்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அவங்க என்ன ஷேர் பண்ணாங்க அப்படின்றத நம்ம அப்படியே வந்து கேட்டலாம். அவங்க என்ன ஷேர் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா, அவங்க ஸ்கூல் டேஸில் குறிப்பிட்டு மென்ஷன் பண்ணது என்ன அப்படின்னா, அந்த எலிமெண்ட்ரி ஸ்கூல்லாம் வந்து போவோம்ல, அந்த ஒரு ஸ்கூல் டேஸ் தான் என்னால் வந்து மறக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஏன் நீங்கள் அந்த குறிப்பிட்ட டேஸை மட்டும் சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு நானும் கேட்டிருந்தேன். அதுக்கு அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, அந்த டைமில் தான் யாரும் நம்மளே கேள்வி கேட்க மாட்டாங்க, எக்ஸாமில் ஃபெயில் ஆனாலும் எதுவும் கேட்க மாட்டாங்க, அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு போனாலும் பெருசாக எந்த ஒரு ப்ரெஷரும் இருக்குதாது அப்படின்ற மாதிரி நம்ம ருக்மணி பாட்டி சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்கூல் டைமில் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து இருப்பாங்களா, ஒரு 5 பேர் இருப்பாங்களா, அவங்கெல்லாம் சேர்ந்து அந்த கிணத்து பூண்டு தலைலாம் இருக்குல்ல, அந்த தலையெல்லாம் பறிச்சுக்கிட்டு ஒரு பெரிய பாறை இருக்குமா, அந்த பாறைக்கிட்ட போயிட்டு வீடு மாதிரி 5 பேரும் உறைஞ்சி இந்த வீடு என்னது, இந்த வீடு ஒன்றுது அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து பிரித்து விளையாடுவாங்களாம். ஸோ அந்த ஒரு நினைவுகள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. என்னோட வாழ்க்கையில், என்னோட ஸ்கூல் டேஸில் மறக்க முடியாத அந்த காலங்கள்லாம் அதுதான் அப்படின்ற மாதிரி நம்ம ருக்மணி பாட்டி அவ்வளோ ஃபீல் பண்ணி சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம ருக்மணி பாட்டி மாதிரியே நீங்களும் சொல்லணும் அப்படின்னா டக்குன்னு ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்கள். சோனா எஃப்எம்மோட 9787770107 அப்படின்னு இந்த நம்பருக்கே நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள். உங்களோட அந்த ஸ்கூல் டேஸில் மறக்க முடியாமல் இருக்கிற நாட்கள்னால் இது அப்படின்றது தான் இன்றைக்கான இது வாலி பேசு நிகழ்ச்சிய கேள்வியாக இருக்குது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்கிட்ட சொல்லணும் அப்படின்னா டக்குன்னு ஃபோன் பண்ணி சொல்லுங்கள். அடடே, அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பயங்கர ஆச்சரியப்படுற மாதிரி ஒரு விஷயம் சமூக வலைத்தளங்களில் செம்ம பேசு பொருளாக போயிட்டுருக்கு. ஸோ நடந்தது என்ன அப்படின்றத நம்ம அப்படியே வந்து கேட்டுடலாமா? என்ன அப்படின்னா, உத்தரப்பிரதேசம் இருக்குல்ல, உத்தரப்பிரதேசத்தில் ஒரு பெண்ணு, அந்த பெண்ணு பேர் வந்து ஆமீனா அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஒரு பெண்ணுக்கு 4 குழந்தைங்க பிறந்திருக்கு. இது நார்மல் தானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம், அது வந்து கிடையாது. இங்கே தான் நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஸோ என்ன அப்படின்றத நான் வந்து சொல்லிடுறேன். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். அதாவது நான் சொல்லியிருந்தேன்ல, உத்தரப்பிரதேசத்தில் ஆமீனா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பொண்ணுக்கு 4 குழந்தைங்க வந்து பிறந்திருக்கு. இது நார்மலாக இருந்தாலும் ஆனால் இங்கே தான் ஒரு பெரிய ட்விஸ்டே இருக்கு. அந்த 4 குழந்தைங்களும் 5 நாள் கேப்பில் பிறந்திருக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் குழந்தை மே 9ஆம் தேதி பிறந்திருக்கு, அதுக்கப்புறமா மீதி 3 குழந்தைங்க அடுத்தடுத்த நாட்களில் பிறந்திருக்கு. ஸோ இது வந்துட்டு ரொம்ப ரொம்ப சவாலான பிரசவமாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ்லாம் சொல்லியிருந்தாங்க. என்னதான் இவ்வளோ ஒரு காம்ப்ளிகேட்டடான சவாலான பிரசவமாக இருந்தாலும் அந்த குழந்தைங்கள்லாம் பிறந்ததில்லை, எல்லாமே நார்மல் டெலிவரியில் தான் வந்து பிறந்திருக்கு. ஸோ இப்போது தாயும் செய்யும் நலம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. கேட்கவே அவ்வளோ ஆச்சரியமாக இருக்குதுல்ல. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களையும் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. நாம் இன்னும் தொடர்ந்து இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய பேசலாம், ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான 2 இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்ஸ்லாம் வந்துக்கிட்டே இருக்கு, கேட்டு வந்துருங்க. தொடர்ந்து கேளுங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன்.

0: 70 years of legacy. Eco-friendly campus, experiential learning, leadership development, learning beyond books, caring faculty na ellame irukra ore school. Sonavaliyappa Public School. Admissions open for 2026-27 academic year. Unga kuzhaningaloda future beautiful ah design panna Sonavaliyappa Public School. TPT Main Road, Junction, Salem. Contact 944259160.
1: Hey Priya, inda kadaila pizza um burger um oru pudi pudikirum appadiye and color soda va kudicha aha surugam.
2: Hey Prakash, idala namma odambukku danda kedu.
1: Enna Priya எப்ப பார்த்தாலும் இப்படி அட்வைஸ் பண்ற, அத சாப்பிடாத இத சாப்பிடாதன்னு ஆசைப்பட்டத சாப்பிட கூடாதா?
2: ஏய் பிரகாஷ், ஏதோ ஒரு நாள் சாப்பிட்டா தப்பு இல்ல, ஆனா அடிக்கடி சாப்பிடும் போது கேஸ்ட்ரிக் பிரச்சனை, லிவர் பிரச்சனைன்னு வரும். முக்கியமா அந்த கலர் சோடால இருக்கிற சக்கரை உடம்புக்கு ரொம்பவே கெடுதல்.
1: ருசியா ஏதாவது சாப்பிடலாம்னு தோணுதே, வேற என்னதான் பண்றது?
2: பக்கத்திலேயே ஃப்ரெஷ் ஜூஸ் கடை இருக்கு, அப்படி இல்லன்னா ஸ்வீட் கார்ன் கூட இருக்கு, அத சாப்பிடலாம், உடம்புக்கு தெம்பா இருக்கும்.
1: அப்படியா சொல்ற? சரிவா ட்ரை பண்ணலாம்.
3: சுவைக்காக ஆசைப்பட்டு சத்தில்லாத துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியம் கெடுவதை தவிர்ப்பீர். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: பசுமையை காப்போம், வாழ்வை வளப்படுத்துவோம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8.
2: தெரிஞ்சவங்க எல்லாருமே
3: கலந்துக்கலாம். கண்டிப்பா நானும் கலந்துக்கிறேன். ஆடியன்ஸ்க்கும் ஃப்ரீ என்ட்ரி தான்.
4: வரமே 29 மதியம் 3 மணிக்கு கைலாஷ் மன்சரோவர் சைனிங் ஸ்கூல்ல நடக்கிற இந்த ஈவென்ட்க்கு மறக்காம நீங்களும் வந்துருங்க. இன்னும் டீடைல்ஸ்க்கு 9962727804 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க.
1: சோனா எஃப்எம் 107.8
5: இது பாலிப வயசு.
6: என்ன இது பாலிப வயசு?
1: இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட என்ன கேள்வி கேட்டிருக்கேன் அப்படின்னா, இந்த மாதிரி உங்களோட ஸ்கூல் டேஸ் இருக்கும்ல, ஸ்கூல் டேஸில் உங்களால் மறக்கவே முடியாமல் இருக்கிற ஒரு மெமரிஸு, மறக்கவே முடியாமல் இருக்கிற நாட்கள்னால் என்ன அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியாக இருக்குது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்கிட்ட சொல்லணும், அதாவது உங்கள் ஸ்கூல் டேஸில் உங்களால் மறக்கவே முடியாமல் இருக்கிற நாட்கள் என்ன அப்படின்றத என்கிட்ட சொல்லணும் அப்படின்னா, டக்குன்னு ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்கள். சோனா எஃப்எம்மோட 9787707 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள். நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போகிறீங்க அப்படின்றத கேட்க நான் இங்கே பயங்கரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அதாவது பிடிச்சதை பண்ணுறதுக்கெலாம் வயசுலாம் ஒரு விஷயமே கிடையாதுங்க அப்படின்றத நம்மக்கிட்ட மறுபடியும் ஒரு பெண்மணி நிரூபிச்சிருக்காங்க. அவங்களுக்கு இப்போது 80 வயசு ஆகுது. ஸோ இந்த வயசுலேயும் ஒரு சூப்பரான விஷயத்தை பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ யார் அந்த 80 வயசு பெண்மணி அப்படின்றத நம்ம அப்படியே வந்து கேட்டலாமா? சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டுருக்கேன். அதாவது அகமதாபாத்தில் 80 வயசான ஒரு பெண்மணி தான் நிருபின் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பெண்மணி. இவங்க கடந்த 40 வருஷமாக ஐஸ்கிரீம்ஸை மேக் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதுவும் அவங்களோட வீட்லேயே சொந்தமாக அந்த ஃப்ரூட்ஸு, பழங்கள், சாக்லேட்டு அதெல்லாம் ஆட் பண்ணி எந்தவித கெமிக்கலும் ஆட் பண்ணாமல் ஐஸ்கிரீம்ஸாக அவங்களே ரெகுலராக மேக் பண்ணி வித்துட்டு இருக்காங்க. அதுவும் கடந்த 40 வருஷமாக. இவங்க ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்க பிஸ்னஸ்க்கு அவ்வளோ பெரிய வரவேற்பெல்லாம் வந்து கிடைக்கலையா? அதுக்கப்புறமா அங்கே இருக்கிற மக்கள்லாம் சாப்பிட்டு பார்த்துட்டு இந்த ஐஸ்கிரீம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கே, சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் ரெகுலர் கஸ்டமர்ஸ் இவங்களுக்கு அதிகமாக வர ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இப்போது அந்த பெண்மணிக்கு 80 வயசு ஆகுது. இப்போயுமே அவங்க ஐஸ்கிரீம்ஸை சாப்பிட்றதுக்குன்னே ஒரு தனி ஃபேன் பேஸே இருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த 80 வயசு பெண்மணி நிருபின் இருக்காங்களே, அவங்க இதை பற்றி சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, எனக்கு 80 வயசு ஆனதே எனக்கு மறந்துருச்சுங்க, எனக்கு பிடிச்ச விஷயத்தை நான் பண்ணிகிட்ருக்கேன், அதுக்கான ரெஸ்பான்ஸ் அப்படின்றது இப்போ கிடச்சிட்ருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க வந்து அவ்வளோ அழகாக வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம், பிடிச்ச விஷயத்தை பண்ணுறதுக்கு வயசு ஒரு தடையே இல்லை. நம்ம வந்துட்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசில் நினச்சிட்டு நம்ம பாட்டுக்கு செயலில் இறங்கணும் அப்படின்னா அடுத்தடுத்து நமக்கு வெற்றி தான் அப்படின்றத இதுலேருந்தே வந்து தெரிஞ்சுக்குது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களையும் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. சோ இப்போ அடுத்தடுத்து 2 சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்ஸ்லாம் வந்துகிட்டே இருக்கு, கேட்டு வந்துருங்க, தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் இருந்து உங்களோட குருனா பேசிட்டு இருக்கேன்.

0: பார்வை குறைபாடா? கவலை வேண்டாம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல்,
0: உலகத்தரம் வாய்ந்த ஸ்மார்ட் சர்ஃப் பிளாஸ்டிக் சிகிச்சை, 100% தொடுதல் இல்லாத பாதுகாப்பான சிகிச்சை,
1: வலி இல்லாமல், தையல் இல்லாமல், ஊசி இல்லாமல் கண்புரை அறுவை சிகிச்சை,
0: அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களின் ஆலோசனையில் முதல் பரிசோதனை முற்றிலும் இலவசம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல், ஸ்ரீ வித்யா மந்திர் பள்ளி எதிரில், மையனூர் மெயின் ரோட், சேலம்.
0: மேலும் தொடர்புக்கு 7030 3666 3333.

0: இந்த வீக்கெண்ட்ல ஒரு ஃபீல் குட்டான மூவி பார்க்கலாம்னு இருக்கேன். ஏதாவது ஒன்று சொல்லேன்.
1: சொல்றேன், நோட் பண்ணிக்கோ.
2: நண்பா, என் ஃபேவரட் ஆக்டரோட படம் எப்பதான் ரிலீஸ் ஆகும்? எந்த அப்டேட்டுமே வர மாட்டேங்குது. உனக்கு தெரிஞ்சு ஏதாவது அப்டேட் வந்திருக்குதா?
1: இருக்கு, எல்லாமே இருக்கு, சொல்றேன்.
2: ஹே ராஜ், எப்படிடா எப்படி?
1: மச்சான், படத்துல இருந்து படம் போடுற தியேட்டர் வரைக்கும் ஆல் டீடைல்ஸ் ஐ நோ.
0: ஹே, எப்படி சினிமா பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க?
1: யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் உன்கிட்ட மட்டும் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை கரெக்டா 12 மணிக்கு சோனா எஃப்எம் 107.8 டியூன் பண்ணினா உனக்கே தெரியும்.
0: புது படங்களோட ரிலீஸ், மூவியோட அப்டேட், தியேட்டருக்கான ஹிஸ்டரி வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்க கேளுங்க சினி சினி சினிமா. வாரம் தோறும் ஞாயிற்றுக்கிழமை மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா எஃப்எம் 107.8
3: இது வாலிப வயசு.
4: என்ன இது வாலிப வயசு?
5: இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். நம்ம இது வாலிப வயசு நிகழ்ச்சியில இவ்வளோ நேரம் சோசியல் மீடியாவில் நடந்த ட்ரெண்டிங்கான விஷயங்களை பற்றி பேசணும். இப்போ நம்ம கூட சோசியல் மீடியா கிரியேட்டர் இணைஞ்சிருக்கிறாரு. யார் அவர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ராம்கி ஏஆர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ், இந்த ஒரு யூடியூப் சேனலை ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். நம்ம ராம்கி பிரதர் தான், அவரோட சோசியல் மீடியா எக்ஸ்பீரியன்ஸை நம்ம கூட ஷேர் பண்ணிக்க போறாரு. ஸோ என்ன ஏது அப்படின்றத நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ராம்கி ப்ரோ, நாம தொடர்ந்து உங்களோட சோஷியல் மீடியா எக்ஸ்பீரியன்ஸை பேசிட்டு வந்துட்டு இருக்கோம். நீங்கள் லாஸ்ட்டாக பேசும்போது கூட நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருந்தீங்க. உங்களோட விஷயங்கள்லாம் கேட்கும்போது பயங்கர இன்ஸ்பைரிங்காக இருந்தது. என்ன அப்படின்னா, இப்போ நிறைய சோஷியல் மீடியா கிரியேட்டர்ஸ்லாம் டீம் வச்சு அவங்களுக்குன்னு தனியாக ஆள்லாம் போட்டு சோஷியல் மீடியா பேஜை டெவலப் பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் ஒரே ஒரு ஆள், ஃபேமிலியும் பார்த்துக்கிறீங்க, உங்களோட ஜாபையும் பார்த்துக்கிறீங்க, அதே டைமில் சோஷியல் மீடியாஸ்லையும் ரெகுலராக வீடியோஸ்லாம் மேக் பண்ணி போட்டுட்ருக்கீங்க. டீம் இல்லாமல் எல்லாத்தையுமே நீங்கள் தனியாக தான் ஹேண்டில் பண்ணிட்டு வந்துட்டுருக்கீங்க. ரொம்ப ரொம்ப சூப்பர் ப்ரோ, நீங்கள் ரெகுலராக இதை வந்து தொடர்ந்து பண்ணுங்கள், இன்னும் மேலும் வளருங்க ப்ரோ.
6: கண்டுபிடிச்சு நீங்க வந்து இன்டர்வியூ கேக்குறதுக்கு ரொம்ப வந்து நன்றி ப்ரோ. உங்களுக்கு
5: ப்ரோ என்ன ப்ரோ இப்படி சொல்றீங்க? உங்களோட வேல்யூபிளான டைமை ஸ்பென்ட் பண்ணி எங்களுக்காக உங்களோட இன்டர்வியூலாம் வந்து கொடுத்துட்டு இருக்கீங்களா? ரொம்ப ரொம்ப நன்றி ப்ரோ.
6: எல்லாத்துக்கும் நன்றி ப்ரோ. அந்த வீடியோ நன்றி சொல்லிரோம்.
5: ஓகே ஓகே ப்ரோ. ப்ரோ உங்களோட பேஜ்ல நீங்க நிறைய வீடியோஸ்லாம் மேக் பண்ணி போட்டுருக்கீங்களா? அப்படி as a கிரியேட்டரா உங்களோட பேஜ்ல உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச வீடியோ எது ப்ரோ?
6: எனக்கு இந்த கிராமங்களை பத்தின தேடல் தான். நான் கண்டென்ட் நான் போகும்போது எனக்கு அதை பத்தின தேடல் ரொம்ப வந்து இருக்கு. ஏன் வந்து இந்த மாதிரியான இதெல்லாம் வந்து ஏன் எப்படி வந்து இருக்காங்க? இந்த மாதிரியான பழக்க வழக்கம், எக்கச்சக்க பழக்க வழக்கங்கள் வந்து இருக்கு. ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு இதுக்கும் வந்து வித்தியாசமான பழக்க வழக்கங்கள் இருக்கு. இதெல்லாம் எப்படி வந்துச்சு அவங்கள்ட்ட கேட்டு வந்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும் போது அவங்க சொல்றது வந்து அவ்வளவு ஆர்வமா வந்து இருக்கு. ஆனா எங்கேயோ இருந்து நம்ம வந்து பார்க்கும்போது அவங்க இவங்க ஒரு இதுவா வந்து இருக்காங்க, அதுவா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிடுறான். ஆனா அதுக்குள்ள வந்து எவ்வளவு, இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த மெய்வெளிச்சாலையெல்லாம் ஒரு ஊர் வந்து இருக்குது இந்த புதுக்கோட்டையில, அங்கெல்லாம் ஐஏஎஸ் எல்லாம் வந்து இருக்காங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா அந்த ஊரை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல, பட்டிருக்கீங்களா? அந்த ஊர்ல வந்து இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா குடிசையில தான் வந்து வாழ்வாங்க. குடிசையில மட்டும்தான் இப்பயுமே வந்து வாழ்ந்துட்டு வந்துருக்காங்க. இந்த ஊருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சுயமா ஒரு இது ஒண்ணு இருக்குது. அங்க டிவி யாரும் வந்து யூஸ் பண்ண வந்து மாட்டாங்க. கரண்ட் வந்து கிடையாது, அந்த ஊர்ல வந்து கரண்ட் வந்து கிடையாது. மண்தறையில தான் வந்து இருக்கணும். அந்த மாதிரியான பழக்க வழக்கங்கள் அங்க போய் கேட்டா அதுக்கு ஒரு காரணங்கள் சொல்லிட்டு வந்து சொல்லுவாங்க. இந்த மாதிரி முன்னோர்களுக்கு இருந்தாங்க அப்படின்னு நாங்க சொல்லிட்டு அந்த மாதிரியான விஷயங்கள் வந்துருக்கு. இந்த மாதிரி எக்கச்சக்கமா வந்து இருக்குங்க ப்ரோ.
5: கண்டிப்பா கண்டிப்பா, அந்த வீடியோஸ் எல்லாம் கேட்கும் போதும் பார்க்கும் போதும் அவ்வளவு ஆச்சரியமா வந்து இருந்தது. என்னடா இப்பெல்லாம் கூட மக்கள் இன்னும் இருக்கிறாங்களா, இந்த மாதிரியான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு உங்க வீடியோஸ் பார்த்துதான் ப்ரோ நானுமே வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு மட்டும் ஃபேவரட்டான வீடியோ கிடையாது, எனக்குமே ஃபேவரட்டான ஒரு வீடியோ தான். ஸோ நாம இன்னும் தொடர்ந்து நம்ம ராம்கி பிரதர் கிட்ட இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் பேசி தெரிஞ்சுக்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்ஸ் வந்துகிட்டு இருக்கு, கேட்டு வந்துருங்க, தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குருனா பேசிட்டு இருக்கேன்.

0: இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். என்ன கேள்வி அப்படின்னா, உங்களோட ஸ்கூல் டேஸில் மறக்கவே முடியாமல் இருந்த அந்த நாட்கள், அந்த மெமரிஸ்னால் என்ன அப்படின்றதா இன்றைக்கான கேள்வியாக வந்து இருந்தது. ஸோ இதை கேட்டுட்டு நம்ம சதீசனா கர்நாடகாவிலேருந்து கால் பண்ணி நான் சொல்லியே ஆகுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஸ்கூல் டேஸில் அவரால் மறக்கவே முடியாமல் இருந்த நாட்களை பற்றி ஷேர் பண்ணியிருந்தார். என்ன அப்படின்னா, அவர் ஸ்கூல் படிக்கும் போது யசோதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு டீச்சரை மறக்கவே முடியாதான். எதுனால அப்படின்னா, நம்ம சதீசனா இருக்கார்ல, அவர் வந்து டிராயிங் அவ்வளோ அழகாக வந்து உரைவாராம். ஸோ அந்த ஒரு டிராயிங் எல்லாம் அந்த யசோதா டீச்சர் அவங்க வாங்கி கலெக்ட் பண்ணி, நீங்கள் ரொம்ப சூப்பராக ட்ராயிங்லாம் வரையிறீங்க சதீஷ் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அப்ரிஷியேட்லாம் வந்து பண்ணியிருந்தாங்களாம். ஸோ அந்த ட்ராயிங்கை அவங்களும் எடுத்துகிட்டு போயிட்டாங்களாம். வா, சூப்பராக இருக்குல்ல. இந்த ஒரு விஷயத்த நம்ம சதீஷனா ஸ்கூல் டேஸில் மறக்கவே வந்து முடியாதான். ஸோ இதை நம்ம சதீஷனா இப்போது லாஸ்ட்டாக கால் பண்ணி ஷேர் பண்ணியிருந்தாரு. இதுவுமே கேட்க அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஸோ நம்ம இது வாலிப வயசு நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ இன்னும் ஒரு சில விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிறதுக்காக நம்ம கூட சோஷியல் மீடியா கிரியேட்டர் ராம்கி பிரதர் வந்து இருக்கிறாரு. என்னென்ன அப்படின்றத நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ராம்கி போ, நம்ம தொடர்ந்து உங்களோட சோஷியல் மீடியா எக்ஸ்பீரியன்ஸ்லாம் பேசிட்டு வந்துட்டு இருக்கோம். நீங்கள் லாஸ்ட்டாக பேசும்போது கூட சொல்லியிருந்தீங்களா, ஸோ இந்த கிராமங்களில் மக்கள் இப்போலாம் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் நீங்கள் தேடி பிடிச்சி அப்லோட்லாம் வந்து பண்ணியிருந்தீங்க. அந்த வீடியோஸ்க்கு ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் வந்து கிடச்சிருந்தது. இப்போது நீங்கள் சொல்லி தான் பிரதர், எனக்கு இந்த மாதிரி வில்லேஜ்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு தெரியும். ரொம்ப சூப்பராக இருந்தது பிரதர்.
1: நிறையவே இருக்குது.
0: ஓகே ஓகே பிரதர், கண்டிப்பாக அதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி நீங்கள் வீடியோஸ்லாம் மேக் பண்ணி போடுங்க, நாங்கள் வெயிட் பண்ணி பார்க்குறோம். அதே மாதிரி இப்போது எப்படி உங்களோட ஃபேமிலி சப்போர்ட்லாம் இருக்குது? ஏன்னா நீங்கள் சோஷியல் மீடியாவும் பார்த்துட்ருக்கீங்க, உங்களோட ஜாபும் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அதனால் கேட்குறேன், எப்படி ஃபேமிலி சப்போர்ட் இருக்குது உங்களுக்கு?
1: ஸ்டார்டிங்ல வந்து நம்மள ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிட்டு இருக்கான், என்ன அங்கிட்டு போயிட்டு இருக்கான், வந்துட்டு இருக்கான், சுத்திட்டு இருக்கான் அப்படின்னு தான் சொல்லிட்டு வந்து இது பண்ணாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் வந்து நம்மள சப்போர்ட் எல்லாம் வந்து கிடையாது. நம்ம வந்து வில்லேஜ் தான் ப்ரோ. இப்பயுமே நம்ம வீட்டுல வந்து ஆடு மாடுகள் எல்லாம் வந்து இருக்குது. நான் இப்ப வயல்ல தான் வந்திருக்கேன், வயல்ல தான் வந்து எடிட் பண்ணிட்டு இருக்கேன்.
0: சூப்பர் ப்ரோ, இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. நீங்க பயங்கர டெடிகேட்டட் பர்சன் தெரியும், ஆனா இவ்வளவு டெடிகேட்டட்னு நான் கண்டிப்பா நினைச்சு கூட பாக்கல.
1: வயல்ல தான் உட்காந்து எடிட் பண்ணிட்டு இருக்கேன். பக்கத்துல நம்ம ஆடு, ரெண்டு ஆடை கொண்டு வந்து இருக்கேன், அடுக்கல கட்டி போட்டு. நம்ம டவுன் பேஸ்ட் நம்ம வந்து கிடையாது. நம்ம வந்து சிவகங்கை மாவட்டம் திருப்போணம்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்கு, மடப்புறம் கோவில் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுல இருந்து ஒரு 6 கிலோமீட்டர்ல பிரம்மனூர்ன்ற ஊர் தான் நம்ம ஊர்.
0: ஓகே ஓகே ப்ரோ.
1: நம்ம அந்த வீடியோ இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாலும் அடுத்து வந்து வீட்டுல வந்து எடிட் பண்ற டைம்லாம் நான் எப்பயுமே எடிட் வந்து வயல்ல உட்காந்தான் ப்ரோ அது வர வந்து பேசிருக்கேன். வாய்ஸ் ஓவர் இதெல்லாம் சொல்லிட்டு வந்து பண்ணுவோம்ல, நான் வந்து வயல்ல உட்காந்துதான் சொல்லிட்டு வந்து பேசுவேன், மோட்டர்ல உட்காந்துதான் சொல்லிட்டு வந்து பேசுவேன். அதனால வந்து பாத்தீங்கன்னா பருத்தி வந்து போட்டிருக்கோம், அந்த வீட்டுல வந்து களையெல்லாம் வெட்டிட்டு இருக்காங்க, நான் உட்காந்து எடிட் பண்ணிட்டு இருக்கேன்.
0: சூப்பர் சூப்பர் ப்ரோ. கண்டிப்பா உங்ககிட்ட வந்து கத்துக்கிற விஷயம் நிறைய வந்துருக்கு. இப்போ நிறைய பேர் எல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னா, வீடியோ எடுப்பாங்க, அந்த வீடியோ நம்ம லேட்டரா போஸ்ட் பண்ணிக்கலாம், ஒரு மாதிரி டயர்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி டைமை கடத்திட்டே இருப்பாங்க. ஆனா நம்ம ராம்கி ப்ரோ வந்துட்டு அவரோட பர்சனல் ஒர்க்கும் பாக்குறாரு, ஃபேமிலி ஜாப்பும் பாக்குறாரு. அதே சமயத்துல சோசியல் மீடியாஸ்ல என்னென்ன ஆர்டர்ஸ் எல்லாம் வந்திருக்கு, அவரோட பெய்டு ப்ரொமோஷன்ஸா இருக்கலாம், இல்லைன்னா அவரோட கண்டென்ட் வீடியோவோ வந்திருக்கலாம், அதெல்லாம் ரெகுலரா எடிட் பண்ணி அவர் பாட்டுக்கு ஷெட்யூல் வச்சுட்டு பேக்கப்ல இருந்து அப்லோட் பண்ணிக்கிட்டே வந்திருக்காரு. ஸோ கண்டிப்பா இந்த மாதிரி நீங்க பண்ணீங்க, அதாவது ஒரு நாள் கூட கேப் இடாம உங்களோட வீடியோஸை ரெகுலரா போஸ்ட் பண்ணிட்டே வந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கான ரீச் வந்து கிடைக்கும். ஒன்னே ஒன்று தாங்க, கண்டினியூட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க, உங்களுக்கான அந்த டைம் மட்டும் எப்பயுமே வேஸ்ட் பண்ணிடாதீங்க. ஸோ இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நம்ம நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்கள்லாம் பேசணும். அதை தாண்டி சோஷியல் மீடியா கிரியேட்டரான நம்ம ராம்கி பிரதருமே அவரோட எக்ஸ்பீரியன்ஸை ரொம்பவே சூப்பராக அழகாக ஷேர் பண்ணிக்கிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், அந்த கேள்விக்கு தாதகா பாட்டியில் இருந்து ருக்மணி பாட்டி, அதுக்கப்புறமா நம்ம சதீசனெல்லாம் கால் பண்ணி அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ரொம்பவே சூப்பராக அழகாக ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இங்கிருந்து இப்போ நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு, அதனால நான் உங்ககிட்ட டாடாபாவை சொல்லிட்டு கிளம்புறேன். அடுத்த இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்களோட வேற ஒரு சுவாரஸ்யமான தலைப்போட உங்களே வந்து மீட் பண்ணுறேன். ஸோ அடுத்த இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நம்ம மீட் பண்ணலாமா? எல்லாரும் வீக்கெண்டை ஜாலியாக ஹாப்பியாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட என்ஜாய் பண்ணுங்க. பாய் பாய்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் கதை நேரம். கதை நேரம் கதை நேரம் நிகழ்ச்சியின் கதை சொல்லி சேலம் மாவட்டம் ஓமலூரைச் சேர்ந்த தமிழாசிரியர் பட்டிமன்ற பேச்சாளர் திரு கண்ணன் அவர்கள்.
1: சோனா எஃப்எம் வானொலியின் கதை நேரம் என்ற இந்த நிகழ்ச்சிக்காக ஆதவனின் மூன்றாம் அவன் என்ற சிறுகதையோடு நான் வந்திருக்கிறேன். பரசுராம வீட்டில் மூணாவது ஆளு. பரசு அப்படின்னு தான் எல்லாருக்கும் தெரியும். பரசுராமனுக்கு ஒரு அக்கா ஒரு அண்ணன், கமலா அக்கா. அண்ணன் வந்து மாதவன். கமலாவுக்கும் பரசுவுக்கும் 10 வருஷம் வித்தியாசம், மாதவனுக்கும் இவனுக்கும் 5 வருஷம் வித்தியாசம். பரசுராமன் பிறந்த பிறகு அவனுக்கு கொஞ்சம் செல்லம் அதிகமாக போச்சு. மற்ற ரெண்டு பேரும் அதில் கொஞ்சம் குறைபாடு கண்டாங்க. எப்படின்னா, இது வரைக்கும் கமலாவுக்கு பொண்ணுங்கிற அந்த செல்லம் இருந்தது, மாதவனுக்கு பையன், ஒரே பையன், அது இவன் பிறக்கிற வரைக்கும் அது இருந்தது. இப்போ பரசு பிறந்த உடனே எல்லா சலுகைகளும் அவனுக்கு போயிடுச்சு. அவன் எது செஞ்சாலும் தப்பு இல்லை, அவன் எது செஞ்சாலும் அறிவார்ந்த செயலாக பார்க்க ஆரம்பிச்சிட்டார் அவங்க அப்பா. பரசு கொஞ்சம் கெட்டிக்கார மாதிரி நடந்துக்குவான், கெட்டிக்காரன்னு சொல்ல முடியாது. ஆனால் தன்னுடைய அண்ணனையும் அக்காவையும் வீட்டில் ஒரு மதிப்பில்லாதவங்களாக மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பான் அவனுடைய செயல்பாடுகளால். உதாரணமாக வீட்டில் அவங்க அம்மாவுக்கு போய் ஒத்தாசை பண்ணுவான், சமையல் வேலையெல்லாம் பண்ணுவான். சின்ன வயசாக இருக்கும்போதே அவன் அந்த இதெல்லாம் பண்ணுவான். அவங்க அம்மாவுக்கு அதனால் ரொம்ப பிடிக்கும். அவங்க

0: என் பேர் ராஜமாணிக்கம், ஊர் வல்லூர் சோரமங்கலம், சேலம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி. வாழ்க வளமுடன்.
1: சோனா எஃப்எம் 107.8 சட்டங்களும் திட்டங்களும்.
2: வணக்கம், என்னுடைய பெயர் டாக்டர் கே கர்லின் எபி. நான் ஜெர்னஸ் எஜுகேஷனல் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்ன்ற ஆர்கனைசேஷனை வந்து நான் பாஸ்ட் 25 இயர்ஸாக சேலத்தை மையமாக கொண்டு நான் நடத்தி கொண்டு வருகின்றேன். இப்போ ஜெர்னஸ் ஸ்கில் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் அப்படின்னு சொன்னேன் தானே, ஸ்கில் ட்ரைனிங்ல வந்து நாங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட் ட்ரைனிங்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ட்ரைனிங்கும் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் ட்ரைனிங்ல வந்து தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் TNSDC மூலமா அவங்க நமக்கு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் கொடுக்குறாங்க. சேலம் டிஸ்ட்ரிக்ட்ல நான் ஒரு ட்ரைனிங் பார்ட்னர் TPI எடுத்து நான் பண்ணிட்டு இருக்கேன். இதன் மூலமாக படித்த படிக்காத பெண்களுக்கு ஸ்கில் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கோம். TNSDC ல வந்து என்னென்ன கோர்சஸ் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு DSR, அதாவது டிஸ்ட்ரிபியூஷன் சேல்ஸ் அண்ட் ரெப்ரசன்டேட்டிவ். டிஸ்ட்ரிபியூஷன் சேல்ஸ் அண்ட் ரெப்ரசன்டேட்டிவ் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு வந்து குவாலிபிகேஷன் மினிமம் 10th ஸ்டாண்டர்ட், 10th வரைக்கும் படிச்சிருந்தா போதும். அவங்களுக்கு ஒரு பொருளை வந்து எப்படி நம்ம வந்து இன்னொரு இடத்துல நம்ம சேல்ஸ் பண்றோம், அது எப்படி டெக்னிக்கலா நம்ம பேசுறோம், கொஞ்சம் இங்கிலீஷ் தெரியாதவங்களுக்கும் இங்கிலீஷ்ல எப்படி நம்ம நல்லா பேசுறோம், ரீடிங், ரைட்டிங், லிசனிங், ஸ்பீக்கிங், அதுலயும் பேசிக்கா அவங்களுக்கு ஒரு நாலேஜ் கொடுத்து தெரியப்படுத்துறோம். சில இடத்துல பாருங்களேன், பணம் கொடுத்து படிக்க முடியாது. அவங்களுக்குலாம் இந்த கவர்மெண்ட் வந்து அவங்க காசை வந்து ஃப்ரீயாவே கொடுத்து படிக்க வச்சு, அது மட்டும் இல்லாமல் டிராவலிங் எக்ஸ்பென்ஸ் சொல்லி ஸ்டைஃபன் தராங்க. பர் டேக்கு 100 ரூபீஸ் வந்து என்ன பண்றாங்க, ஸ்டைஃபன் தராங்க. இப்ப DSR வந்து டிஸ்ட்ரிபியூஷன் சேல்ஸ் அண்ட் ரெப்ரசன்டேட்டிவ்னா, அதுல வந்து உங்களுக்கு கம்யூனிகேஷன்ஸ் வருது, பேசிக்கா ரீடிங், ரைட்டிங், லிசனிங், ஸ்பீக்கிங் வருது, சேல்ஸ் மாடல் வருது, அதுல ஃபயர் அண்ட் சேஃப்டி, ஹெல்த் டிப்ஸ், இந்த மாதிரி நிறைய எல்லாமே வந்துட்டு, லாஸ்ட் இன்டர்வியூ ஸ்கில்ஸ், பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், க்ரூமிங், கம்யூனிகேஷன்ஸ் எல்லாம் முடிச்ச உடனே ஒரு அசஸ்மெண்ட் இருக்கும். அந்த அசஸ்மெண்ட் முடிச்ச உடனே அவங்களுக்கு ஒரு சர்டிபிகேட் கிடைக்கும். அந்த சர்டிபிகேட்டை வந்து நம்ம என்ன செய்யலாம்னு கேட்டீங்கன்னா, எம்ப்ளாய்மெண்ட்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். இன் கேஸ் அவங்க நிறைய படிச்சிருந்தாங்கன்னா அடிஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன பண்ணிக்கலாம், எம்ப்ளாய்மெண்ட்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். அந்த சர்டிபிகேட்ல வந்து கவர்மெண்ட் முத்திரை போட்ட சர்டிபிகேட். அது மட்டும் இல்லாமல் அந்த சர்டிபிகேட்டை வச்சு நம்ம டிக்ல போய் நம்ம லோனும் வாங்கிக்கலாம். லோன் வந்து நமக்கு என்ன தொழில் நம்ம ஸ்டார்ட் பண்றோமோ அந்த தொழில் கேத்த மாதிரி லோன்ஸ் வந்து 1,50,000 அவங்களுக்கு கொடுக்கறாங்க. அதுல சப்சிடியும் இருக்கு. சப்சிடி வந்து 30% நம்ம கட்டவே வேணாம். அந்த மாதிரி வந்து இவ்ளோ சலுகைகள் வந்து கவர்மெண்ட் வந்து ஸ்கில் ட்ரைனிங்கும் கொடுத்து இந்த சலுகையும் கொடுக்கறாங்க. இதனுடைய டியூரேஷன் வந்து உங்களுக்கு 470 hours, 45 days வரும். அந்த 470 hours முடிக்கிறதுக்குள்ளார அவங்களுடைய ஸ்கில்லே வேற மாதிரி போயிடும். அவங்களுக்கு ஒவ்வொரு டாபிக் கொடுத்து மைக்க கொடுத்து பேச சொல்லி, அது இல்லாம பிரசன்டேஷன் PPT எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னு பண்ணி கொடுத்து, அவங்க வந்து ப்ரொஜெக்டர்ல வந்து PPT ல வந்து பிரசன்டேஷன் ப்ரிப்பேர் பண்ணி போடுவாங்க. அந்த அளவுக்கு டெவலப் ஆயிடுவாங்க. அதே மாதிரி முடிச்ச உடனே நாங்களே வந்து உங்களுக்கு ஒரு ஜாப் ஃபேர் வைக்கிறோம். அந்த ஜாப் ஃபேர்ல நிறைய கம்பெனிஸ் வராங்க. அவங்களுடைய திறமைகளை பார்த்து எந்தெந்த போஸ்டிங்கோ அதுக்கேத்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எம்ப்ளாய்மெண்ட்லயும் டை அப் பண்ணிருக்கோம். எம்ப்ளாய்மெண்ட்ல ஜாப் ஃபேர் வரக்கப்ப எங்களுக்கு இந்த மாதிரி முடிச்ச கேண்டிடேட்ஸ் இருக்கான்றப்ப அவங்க அதுக்கேத்த மாதிரி கம்பெனிஸையோ ஆபீசஸையோ என வர வச்சு அந்த இடத்துல வந்து அவங்க இன்டர்வியூ பண்ணி எடுத்துக்கிறாங்க. சோ இந்த வாய்ப்பை வந்து யாருமே நழுவ விடாதீர்கள், பயன்படுத்தி கொள்ளுங்க. இதை எத்தனை பேர் தான் யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்க ஏன் இதை சோனா எஃப்எம்ல இருந்து சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதை கேட்கறவங்க இதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்களும் இதை வந்து என்ன செஞ்சுக்கோங்க, பயன்படுத்திக்கோங்கன்றதுக்காக தான் நாங்க இந்த அளவுக்கு சோனா எஃப்எம்ல வந்து உங்களுக்கு வந்து நாங்க தெரியப்படுத்துறோம்.
1: சோனா எஃப்எம் 107.8 சட்டங்களும் திட்டங்களும்.

0: குட்டீஸ், எல்லாரும் ரெடியா? சக்கலக்கு குட்டீஸ் வந்தாச்சு. நம்ம ஷோல என்னென்னலாம் இருக்குன்னு தெரியுமா?
1: அப்படின்னா சோய் கலந்த சத்தான சாப்பாடு பத்தி எல்லாம் சொல்லுவீங்களா?
0: அதுவும் சொல்லுவனே. டேஸ்டியா, யம்மியா, ஸ்பைசியா இருக்கக்கூடிய ரெசிபி எல்லாமே சொல்லுவேன்.
1: ஆஹா, அப்ப விளையாட்டு கேம்ஸையும் சொல்லுங்க.
0: சொல்றேன், உங்களுக்கே தெரியாத பழைய விளையாட்டுகள், சின்ன சின்ன கதைகளோட ஃபன்னா இருக்கும்.
1: சரி, என் ஹெல்த் பாத்துக்கிறதுக்கு டாக்டர் எல்லாம் வருவாங்களா?
0: அப்கோர்ஸ், டாக்டரும் பேசுவாங்க. நீங்க நல்லா வளர்றதுக்கு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் பத்தி.
1: அப்படியா? இதெல்லாம் எப்பக்கா வரும்?
0: திங்கக்கிழமையில இருந்து சனிக்கிழமை வரைக்கும் ஈவினிங் 7 மணில இருந்து 8 மணி வரைக்கும் நம்ம சோனா எஃப்எம்ல கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் கதை நேரம்.
3: கதை நேரம்.
4: இன்றைய கதை நேரம் நிகழ்ச்சியின் கதை சொல்லி சேலம் மாவட்டம் ஓமலூரைச் சேர்ந்த தமிழாசிரியர், பட்டிமன்ற பேச்சாளர் திரு கண்ணன் அவர்கள்.
5: அவன் ஓடுறது, ஓடியாடுறது, வெளியில பசங்கிட்ட பேசிக்கிறது, அதெல்லாம் பெருசா கண்டுக்க மாட்டாரு. ஏன்னா அவன் பொறுப்பான ஆளு அப்படிங்கிறது ஒன்று. ரெண்டாவது, மற்ற ரெண்டு பேர்த்துக்கும் இல்லாத பொறுப்பு இவங்கிட்ட இருக்கு, குடும்ப பொறுப்பு. கமலாவுக்கு ஒன்றும் சமைக்க தெரியாது, அவங்க அம்மா கற்றுக் கொடுக்கல. மாதவனை பொறுத்த வரைக்கும் அவன் எப்பயும் சமையல் கட்டு பக்கம் வர ஆள் இல்லை. ஸோ அப்பாவோட கரிசனம் இவன் மேலே இருக்கிறதுனால அவங்களுமே இவன் ஏதாவது குறும்பு பண்ணால் கூட கண்டிக்க முடியறது இல்லை. அப்பாட்ட போய் சொன்னாலும், ஏன், அவன் ஒருத்தன் தான் வீட்டில் வேலை செஞ்சிட்டு இருக்கான், அவனையும் பிடிச்சி திட்டுறீங்களா அப்படின்னு அவர் சொல்லுவார். அதனால இவங்க கம்முன்னு இருந்துருவாங்க. அவன் என்ன தான் சேட்டை பண்ணாலும், அவங்களுக்கு தொந்தரவு பண்ணாலும், அப்பா கிட்ட சொன்னால் அது பெருசாக எடுத்துக்க மாட்டாரு அப்படின்ட்டு சொல்ல மாட்டாங்க. அப்படியே அவங்களே அவங்களே அடக்கிக்குவாங்க மனசுக்குள்ளேயே. பரிசுவை பொறுத்த வரைக்கும் அண்ணங்கிட்டையும் அக்காக்கிட்டையும் இல்லாத ஒரு சிநேகிதம் அல்லது ஒரு ஈடுபாடு வெளியில் இருக்கிற பசங்கக்கிட்ட இருக்கும். அங்கே தான் அதிக நேரம் இருப்பான், விளையாடுவான், பெரிய ஒரு ஹீரோ மாதிரி அவனை காட்டிக்குவான், சின்ன சின்ன கெட்ட வார்த்தையெல்லாம் பேசுவான். அதை பார்த்துட்டு அந்த பசங்க, வீட்டில் அடி வாங்குற பசங்க இருப்பாங்கல்ல, அவங்களாம் பேச மாட்டாங்க. ஆனால் இவன் பேசுறதை பார்த்து பிரமிச்சு போயிடுவாங்க. அதனால இவங்ககிட்ட ஒட்டிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களால பேச முடியாது, ஆனால் இவன் பேசுறத கேட்கலாம் அப்படின்ட்டு ஒட்டிக்கிட்டே இருப்பாங்க. இது வந்து அவனுக்குள்ள ஒரு, நாம ஏதோ ஒரு வித்தியாசமா இருக்கோம், எல்லாத்துக்கும் பிடிக்கிற மாதிரி இருக்கோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையை வளர்த்துருச்சு அவனுக்கு. அது என்ன ஆயிடுச்சுன்னா, இன்னும் கொஞ்சம் தீவிரமா யாராவது சண்டைக்கு வந்தா மல்லுக்கு நிக்கிறது, எழுத்து பேசுறது, அடிக்க போறது, அந்த மாதிரி வளர்த்து விட்டுருச்சு. இது கூட இருக்கிற நண்பர்கள் இதை இன்னும் ஊக்கப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா பரசுன்னா ஒரு தைரியசாலி, அவன் போல ஒரு தைரியம் யாருக்கு வரும்? எதுனாலும் பரசுகிட்ட சொல்லிடலாம், யார் நம்மளை மிரட்டினாலும் பரசுகிட்ட சொல்லிடலாம் அப்படிங்கிற அளவுக்குலாம் அவங்க இவனை நம்ப தயாராகிட்டாங்க. இவனும் அது மாதிரி நடக்க ஆரம்பிச்சிட்டான். இவன் ஒருத்தனை அடிக்கிறானோ இல்லையோ, இவனுடைய தோரணை வந்து அடிச்சிருவானோ அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு இருக்கும் அவன் பேச்சு, வேகம், அதெல்லாம். இது அவங்க அப்பா வந்து உற்று பார்க்குறாரு. இப்போ மகன் வீணாக போயிடுவானேங்கிற கவலை அவருக்கு இல்லை. குடும்பத்திலேயே பரிசு தான் கொஞ்சம் தைரியசாலி அப்படின்னு நம்ப ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ ஸ்கூலில் எப்படி நடக்கும்னா, அடங்க மாட்டான், கிளாஸில் ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பான், அவன் ஒரு 4 பேர்த்து சேர்த்திக்குவான், இந்த வாத்தியாரை பாடம் நடத்த விட மாட்டான், ஏதாவது கிறுக்குத்தனம் பண்ணிக்கிட்டே இருப்பான்.

0: ஹே பிரியா, இந்த கடையில பீட்சாவும் பர்கரும் ஒரு புடி புடிக்கிறோம், அப்படியே அந்த கலர் சோடாவை குடிச்சா ஆஹா சொர்க்கம்.
1: ஏய் பிரகாஷ், இதெல்லாம் நம்ம உடம்புக்கு தாண்டா கேடு.
0: என்ன பிரியா, எப்ப பார்த்தாலும் இப்படி அட்வைஸ் பண்ற, அதை சாப்பிடாத இதை சாப்பிடாதன்னு ஆசைப்பட்டதை சாப்பிட கூடாதா?
1: ஏய் பிரகாஷ், ஏதோ ஒரு நாள் சாப்பிட்டா தப்பு இல்ல, ஆனா அடிக்கடி சாப்பிடும் போது கேஸ்ட்ரிக் பிரச்சனை, லிவர் பிரச்சனைன்னு வரும். முக்கியமா அந்த கலர் சோடாவில இருக்கிற சக்கரை உடம்புக்கு ரொம்பவே கெடுதல்.
0: ருசியா ஏதாவது சாப்பிடலாம்னு தோணுதே, வேற என்னதான் பண்றது?
1: பக்கத்திலே ஃப்ரெஷ் ஜூஸ் கடை இருக்கு, அப்படி இல்லனா ஸ்வீட் கார்ன் கூட இருக்கு, அத சாப்பிடலாம், உடம்புக்கு தெம்பா இருக்கும்.
0: அப்படியே சொல்ற, சரி வா ட்ரை பண்ணலாம்.
2: சுவைக்காக ஆசைப்பட்டு சத்தில்லாத துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியம் கெடுவதை தவிர்ப்பீர். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: பசுமை பாதுகாப்பே உலகின் அடித்தளம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: இடைவிடாம பரதநாட்டிய கலைஞர்கள் பரதநாட்டியம் ஆட போறாங்க. அது மட்டும் இல்லாம கோரியோகிராபர் ஸ்ரீதர் மாஸ்டர் சீஃப் கெஸ்டா கலந்துக்க போறாரு. சோ நானும் அங்க போய் கலந்துக்கிட்டு சாதனை பண்ணலாம்னு இருக்கேன்.
3: ஆமா அபி, உனக்கும் பரதநாட்டியம் தெரியும்ல?
2: ஆமா சிவா, இதுல ஓபன் காம்படிஷன் இருக்குதான். பரதநாட்டியம் தெரிஞ்சவங்க எல்லாருமே கலந்துக்கலாம். கண்டிப்பா நானும் கலந்துக்கிறேன். ஆடியன்ஸ்க்கும் ஃப்ரீ என்ட்ரி தான்.
4: வரமே 29 மதியம் 3 மணிக்கு கைலாஷ் மன்சரோவர் சைனிங் ஸ்கூல்ல நடக்கிற இந்த ஈவென்ட்க்கு மறக்காம நீங்களும் வந்துருங்க. இன்னும் டீடைல்ஸ்க்கு 9962727804 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் கதை நேரம். கதை நேரம் கதை நேரம் நிகழ்ச்சியின் கதை சொல்லி சேலம் மாவட்டம் ஓமலூரைச் சேர்ந்த தமிழாசிரியர் பட்டிமன்ற பேச்சாளர் திரு கண்ணன் அவர்கள்.
5: அவங்க என்ன பண்ணுவாங்க, இவனை நிறுத்தி ஏதாவது கேள்வி கேட்பாங்க. இவன் கவனிச்சிருக்க மாட்டான். உடனே முட்டாள், ஆரம்பத்துலதான் நீ கவனிக்கல, பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். என்ன பண்ண போற வாழ்க்கையில, எல்லாரும் எப்படி படிக்கிறாங்க, நீ எப்படி படிக்கிற அப்படின்னு கொஞ்சம் இன்சல்ட் பண்ணுவார். இது மற்ற பசங்க முன்னாடி ஆசிரியருக்கு கொஞ்சம் என்கிட்டயே ஆகும் பத்தியா, எல்லாரும் முன்னாடியும் இப்படி நிறுத்திட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ஒரு இது. அவன் என்ன பண்ணுவான், பதிலுக்கு எப்பயாவது ஒரு சந்தர்ப்பம் பார்த்து அந்த ஆசிரியரை பத்தி இல்லாததும் பொல்லாததும் பேசுவான். அவர் என்ன பண்றாரு தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு, அவரை பற்றிய குற்றம் குறைகள் இருக்கலாம்ல. ஆசிரியரான மட்டும் அவரும் ஏதாவது ஒரு விதத்துல ஏதோ ஒரு சின்ன சின்ன தப்புகள் செய்து அது இவனுக்கு தெரிய வரும். அதை மாணவர்கள்ட்ட போயிருந்துக்குவான். நம்ம வாத்தியார் இருக்காரு, அவரை பற்றி ஒன்று சொல்லட்டுமா அப்படின்னு ஆரம்பிப்பான். அது அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், எல்லாரும் கேட்பாங்க. இது ஒரு விதமாக அந்த மாணவர்கள்ட்ட பரவிடுச்சுன்னா அந்த மரியாதை போயிடும்ல. ஆசிரியர் வரும்போது அவர் மேலே உள்ள மதிப்பை குறைச்சிருவான். இது மாதிரியெல்லாம் செஞ்சு அப்படி பழி வாங்குவான். ஆக மொத்தம் அடங்காதவன்கிற பேரை வாங்கிட்டான். எல்லா ஆசிரியர்களுமே இவனை கைவிட ஆரம்பிச்சிட்டாங்க. போடா, உருப்பிட மாட்டா அப்படின்னு. இப்போ மாதவனை பொறுத்த வரைக்கும் ஒரு அமைதியான ஆள். அதாவது இவனை பார்த்து அவன் அமைதியாயிட்டான். அவன் எப்படி இருக்கானோ அதுக்கு நேர்மாறா இருக்கணும் அப்படின்னு அவன் முடிவு எடுத்துட்டான். ஏன்னா அவன் போல இருக்கக்கூடாது. ஏன்னா அவங்க அப்பா வந்து இவனை ரொம்ப பாராட்டுறாரு, கொண்டாடுறாரு. அப்படிங்கும்போது அது அவங்க அப்பாவை எதிர்க்கணும்னா இவனை போல இருக்கக்கூடாது, இவனுக்கு நேர்மாறா நாம் இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் மாதவனுக்கும் கமலாவுக்கும் வந்துருச்சு. அதனால அவங்க நடவடிக்கையே வேற மாதிரி ஆயிடுச்சு. ஆனா இவனுக்கு கெட்ட பேர் மாதவனுக்கு. எப்படின்னா, இந்த பரசு இருக்கானே அவங்க அண்ணன் தான் இவன் அப்படிங்கிற மாதிரி. பரசுனால மாதவன் புகழ் அடைஞ்சிட்டான், அடையாளப்பட்டுட்டான். பரசு இருக்கான்ல அவங்க அண்ணன் அப்படின்னு. ஏன்னா நண்பர்கள் அதிகம் பரசுக்கு. அப்படிங்கும் போது இப்போ மாதவன் அவன் பரசோட அண்ணன் அப்படின்னு சொல்லி சொல்லி அவனுக்கும் பெரிய அறிமுகம் இவனால. ஒரு தடவை ஒரு டிராயிங் மாஸ்டர் என்ன பண்ணாரு, இவன் எப்படியும் விடக்கூடாது, ஒரு பையன் குறும்பு பண்றான்னா அவனுக்குள்ள ஏதாவது ஒரு திறமை ஒளிஞ்சிட்டு இருக்கும், அதை வெளிக்காட்ட முடியாம தான் அப்படி அது குறும்பு மாதிரி வெளிப்படுது, அதை மடைபாற்றம் பண்ணணும் அப்படின்னு அவனை கூப்பிட்டு, டேய் நீ நல்லா டிராயிங் வரைகிற போல இருக்க, போடுறா படம்லாம் போட்டு ஏகண்ட காட்டுறா அப்படின்னு சொன்னார். இவனுக்கு என்னன்னா, நம்ம வந்து என்ன பண்ணணுங்கிறது நமக்கு இன்னொருத்தர் சொல்றதா அப்படின்னு இவன் நினைப்பான். என்ன நீங்க வந்து இப்ப திருத்திருவீங்களா, அப்ப நான் என்ன மோசமானவனா அப்படின்னு சிந்திக்க ஆரம்பிக்கிற ஆள். அவன் உடனே ரெண்டு மூணு படம் போட்டு போய் காட்டினான். அவரு அருமையா இருக்குதுடா, பெரிய ஆளா வருவிடா அப்படின்னு அவனை மோட்டிவேட் பண்ணி பார்த்தாரு. ஒரு மாதிரி நல்வழிப்படுத்திடலாம் அப்படின்னு.

0: என்ன கிரி, காலையில ஒரு டிப் டாப்பா கிளம்பிட்ட, இன்லாம் பண்ணிட்டு போற?
1: அது ஒண்ணும் இல்ல கார்த்தி, இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன்.
0: இன்டர்வியூக்கா? அங்க இன்டர்வியூ நடக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்?
1: அட, நம்ம சோனா எஃப்எம் கேட்டுதான் தெரிஞ்சுகிட்டேன்.
2: நீங்க காத்துக்கிட்டு இருக்க உங்க கெரியரை மாத்த போற அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்பு தகவல்கள், தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள், நம்ம ஊர் தகவல்கள், களத்துல இறங்கி கலக்கிற விளையாட்டு தகவல்கள்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க கேளுங்க. நேற்று இன்று நாளை ஞாயிறு தோறும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் கதை நேரம். கதை நேரம்.
4: இன்றைய கதை நேரம் நிகழ்ச்சியின் கதை சொல்லி சேலம் மாவட்டம் ஓமலூரைச் சேர்ந்த தமிழாசிரியர் பட்டிமன்ற பேச்சாளர் திரு கண்ணன் அவர்கள்.
5: இன்னும் முழு அசிங்கமாக வரைஞ்சி வச்சிருக்கிறாங்க, யாரா இது அப்படின்ட்டு விசாரணை பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அது ஈஸியாகவே தெரிஞ்சு போச்சு இவன் தான் அப்படின்னு. அவனை கூப்பிட்டு, யாரா இதெல்லாம் பண்ண சொல்கிறாங்க, உன்னை எப்படா கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்ல, என்ன டிராயிங் மாஸ்டர் தான் வரைய சொன்னார் அப்படின்ட்டான். அது டிராயிங் மாஸ்டருக்கு பெரிய ஒரு கெட்ட பேராச்சு. அதிலிருந்து இவன் வலிக்கே அவர் வரதில்லை. இப்போ மாணவ பருவம் முடிஞ்சு போச்சு, வளர்ந்துட்டாங்க, அவங்க அக்காவுக்கு கல்யாணம் ஆகி போயிடுச்சு, அவங்க வர்றதே இல்லை, வீட்டில் மரியாதை இல்லை அப்படிங்கிற மாதிரி. பரிசு பொறுத்த வரைக்கும் நண்பர்கள் சேர்க்கை சரியில்லாமல் நிறைய கெட்ட பழக்கங்கள் அவனுக்குள்ள வந்துருச்சு. ஆனால் பக்திமான் மாதிரி வீட்டில் இருப்பான், திருநீர் இட்டுக்கிறதும் கோயிலுக்கு போகிறதும் வர்றதும் இருப்பான். இதை பார்த்த மாதவன் என்ன பண்ணா, சாமியே கும்பிட்றதில்ல. அவன் கிட்டத்தட்ட ஒரு ஆத்திகனாவே மாறிட்டான், கடவுள் மறுப்பாளனாவே மாறிட்டான். அவன் ஏதோ ஒரு கிடைச்ச வேலைக்கு போனான், அங்க ஒரு பெண்மணிய சந்திச்சான். அந்த பெண்ணும் ஒரு நாத்திகவாதி, அவளுக்கு கொஞ்சம் குடிப்பழக்கம், அதாவது மாடர்ன் கேர்ள். அவளை ரொம்ப பிடிச்சி போச்சு இவனுக்கு, இவனை அவளுக்கு இவனை பிடிச்சி போச்சு. அப்புறம் வீட்டில் வந்து சொன்னான் அவங்க அப்பா கிட்ட, இதான் நான் கல்யாணம் பண்ணிட்டு போகிற பொண்ணு அப்படின்னு கூட்டு வந்து காட்டினான். அவருக்கு ஒரே ஷேம், என்னடா இப்படி வந்து நிற்கிற அப்படின்ட்டு. அவர் உடனே, இல்லை நாங்கள் முடிவு பண்ணிட்டோம், அதாவது அவங்க அப்பாவுக்கு பிடிக்காத பண்ணுங்கிறது தான், வேற ஒன்றும் இல்லை, அவங்க அப்பாவுக்கு பிடிக்கக்கூடாது பண்ணுறது. அந்த மாதிரி அவன் பண்ண ஆரம்பிச்சிட்டான். சரி, அவங்க வாழ்க்கை அப்படி நல்லா தான் போயிட்டு இருந்தது. ஆனால் என்னன்னா, அவங்க நாகரிகமான ஆட்கள்ங்கிற போர்வையில் குடிக்க ஆரம்பிச்சாங்க ரெண்டு பேரும். பரசு நிறைய கெட்ட பழக்கங்கள் அது இது இருந்தாலும், கொஞ்சம் பக்திமானா அப்படி அவங்க அப்பாவுக்காக வேஷம் போடுவான், அவனுக்கு உள்ள பக்தியெல்லாம் ஒன்றும் கிடையாது. வெளியில் மற்றவங்களுக்கும் அப்படி தான் தெரியும் பக்திமான் அப்படின்ட்டு. இவன் ஒரு இடத்துல வேலைக்கு போயிட்டு இருக்கும்போது ஒரு இங்கிலீஷ்கார பொண்ணு அதை சந்திக்கிறான். இவனுடைய பக்தி, அவங்க வீட்டோட கல்ச்சர், வாழ்க்கை முறை, இதையெல்லாம் பார்த்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டு அந்த பொண்ணு இவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிடுச்சு. சரி, இவனும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தான், அப்பா கிட்ட காட்டினான், நம்ம பக்தியெல்லாம் இதுக்கு பிடிக்குது, நம்ம குடும்பத்தில் செய்கிற பூஜை புனஸ்காரம்லாம் இதுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அப்படி இப்படின்னா. உடனே அவர், நம்மளுக்கு ஏற்ற மருமக இது தான் அப்படின்னு ரொம்ப அரவணைச்சிக்கிட்டாரு, கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரு. ஸோ வாழ்க்கை இப்படி போயிட்டு இருக்கு, அக்காவோட தொடர்பு இல்லாமல் போச்சு, அது வரதில்லை. மாதவனும் பரசுவோம் எப்பயாவது பேசிக்குவாங்க,

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது. அடுத்து வருவது
1: ஷக்கலக்க குட்டீஸ், ஷக்கலக்க குட்டீஸ்.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் கதை நேரம். கதை நேரம் கதை நேரம் நிகழ்ச்சியின் கதை சொல்லி சேலம் மாவட்டம் ஓமலூரைச் சேர்ந்த தமிழாசிரியர் பட்டிமன்ற பேச்சாளர் திரு கண்ணன் அவர்கள்.
3: ஒரு நாள் பரசு அவனை விருந்துக்கு கூப்பிட்டான். வீட்டுக்கு வாடா, என் மனைவி வந்து உங்க ரெண்டு பேர்த்தையும் விருந்துக்கு வர சொல்லி கூப்பிடுறா, இந்த பூஜை நடக்குது அதுல கலந்துக்க சொல்றா அப்படின்ட்டு. இவங்க தான் சாமி கும்பிடாத ஆளுங்களாச்சே, இதனால தம்பி கூப்பிடுறானே அப்படின்ட்டு. சரி அப்படின்ட்டு தன்னுடைய மனைவி கிட்ட சொல்றான், இந்த மாதிரி அவங்க உன்னை இன்வைட் பண்ணியிருக்காங்க, போயிட்டு வரலாமா அப்படின்னு. ஓ கிரேட், நம்மளை இன்வைட் பண்ணியிருக்காங்களா, சரி அந்த பூஜையில் நம்ம கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். உங்கள் தம்பியோட லைஃப் ஸ்டைல் ரொம்ப நல்லா இருக்கு, நீங்கள் தான் ரொம்பவே பொறுப்பில்லாமல் ஆயிட்டீங்க அப்படின்னு சொல்கிறா. மாதவனோட வாழ்க்கை ஒரு போலியான வாழ்க்கைங்கிறத பிறகுதான் தெரிஞ்சுக்கிட்டான். ஏன்னா அந்த பெண்மணி வந்து இவன் மேலே காட்டிய அன்பு எல்லாமே எப்படின்னா, அந்த நேரத்துக்கு கொஞ்சம் ஜாலியாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலை தான். அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு விட்டு ஒருவர் மனசளவில் விலகி நிற்க ஆரம்பித்தாங்க. இப்போ தன் தம்பி ஃபேமிலியோட நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னதும் இவனுக்கு மாதவனோட மனைவியை அங்கே போகிறதுக்காக ரெடியாகிறா. இவனுக்கு போக விருப்பம் இல்லை, அதாவது இவன் வாழ்க்கை சீதளம் அடைஞ்சிருச்சுன்னு அவனுக்கு தெரியுது. அதை நினச்சி சிரிக்கிறான் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறான். வந்து எட்டி பார்க்குறா அவனுடைய மனைவி என்ன அப்படின்னு, தொடர்ந்து சிரிச்சுக்கிட்டே இருக்கிறான். அவள் கேர் பண்ணுற மாதிரி தெரியல, அவள் கிளம்பி போய்கிட்டே இருந்தா. இந்த மாதிரி இந்த சிறுகதை நிறைவு பெறுகிறது. மூன்றாம் அவன் என்ற இந்த சிறுகதையின் மூலம் ஆதவன் நமக்கு சொல்ல வரும் செய்தி என்னவாக இருக்கிறது என்று பார்த்தால், இதில் ரெண்டு விதமான கேரக்டர் கொடுக்குறாரு. ஒன்று நல்லவனாக இருந்து வாழ்க்கையை தொலைச்சவன், அப்புறம் மோசமானவனாக இருந்து வாழ்க்கையில் ஜெயித்தவன் அப்படின்ட்டு. இதில் என்ன காரணம், ஒரு நல்லவனாக இருந்தவன் கெட்டு போகிறதுக்கு காரணமாக இருந்தது என்ன? மோசமானவன் நல்லவனாக மாறுறது அது இயற்கை தான். ஏன்னா எல்லாரும் ஒரு நேரத்தில் நம்ம நல்லவனாக மாறிடணும்னு தான் நினைப்பாங்க, அது அந்த முயற்சிக்கு வெற்றி கிடைக்கும். நல்லவனாக இருந்தவன் மோசமாக மாறுறதுதான் ரொம்ப சிக்கலான விஷயம். இதில் அவன் அப்படி மாறினதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தா, அவன் மற்றவங்களை வெறுப்பேற்றுறதுக்காகவே தன்னை மாற்றிக்கிட்டான். தன்னுடைய அப்பாவை வந்து வெறுப்பேற்றணும், அந்த தம்பிக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாரு. அவர் நினைக்கிற மாதிரி நாம் இருக்கக்கூடாது, அவருக்கு பிடிக்காத மாதிரி தான் நடந்துக்கணும், அவர் நம்மளை கண்டா வெறுக்கணும், அதாவது நம்மளால் அவருக்கு சந்தோஷம் வந்துடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவன் போலியாக நடந்துக்கிட்ட விஷயம் அவனுடைய உண்மையாக மாறி அவன் வாழ்க்கையவே சீரழிச்சிருக்கு. அதுதான் நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயம். நாம இருப்போம், வாழ்க்கையில் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன், நன்றி, வணக்கம்.

0: வயிற்றுல சக்கலக்க குட்டி.
1: சந்தைக்கு போயிட்டு இருந்தான். சோ சனிக்கிழமையானா அவங்க வீட்டுல ஒரு வழக்கம், அந்த வாரத்துக்கு தேவையான மளிகை சாமான் காய்கறிகள் இது எல்லாத்தையுமே சனிக்கிழமை சாயங்காலமா வாரம் வாரம் போய் வாங்கிட்டு வருவாங்க. அதே மாதிரி அம்மாவும் பையனும் போயிட்டு இருந்தாங்க. அப்போ அம்மா வந்து தேவையான பொருள்லாம் வாங்கிட்டு இருந்தாங்க. அந்த சின்ன பையன் வந்து ஒரு பழக்கடையில நின்றுட்டு இருந்தான். அப்படி நின்றுட்டு இருக்கும் போது தவறுதலா அந்த பழக்கடைக்கார அண்ணா வந்து ஒரு ஆப்பிள கீழே போட்டுட்டாங்க. சோ அந்த ஆப்பிள இந்த சின்ன பையன் எடுத்துக்கிட்டான். எடுத்துட்டு அவங்க அம்மா கிட்ட கொண்டுட்டு வந்து கொடுத்தான், அம்மா இங்க பாருங்களேன் இந்த ஆப்பிள் வந்து எனக்கு அந்த பழக்கடையில கிடைச்சிச்சு அப்படின்னு. அதுக்கு அவங்க அம்மா என்ன சொன்னாங்கன்னா, இந்த ஆப்பிள நம்ம பணம் கொடுத்துதான் வாங்கணும், சும்மா கிடைக்குதுன்னு எந்த ஒரு பொருளையும் நம்ம எடுத்துட்டு வரக்கூடாது, ஓகேவா புரிஞ்சுதா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ உடனே இந்த சின்ன பையன் என்ன பண்ணான்னா, அவங்க அம்மா கிட்ட இருந்து பர்ஸை வாங்கி அந்த ஆப்பிள் கடைக்கார அண்ணா கிட்ட போய், அண்ணா இந்த ஒரு ஆப்பிள் கீழே இருந்துச்சு, நான் இதை எடுத்துக்கிட்டேன், ஆனா இதுக்கான விலைய நான் கொடுத்துட்றேன், எவ்வளவு அப்படின்னு சொல்லுங்கன்னு கேட்டு அதுக்கான விலைய அவன் கொடுத்துட்டான். சோ இந்த கதையோட அர்த்தம் என்னன்னா, எந்த ஒரு பொருள் நமக்கு வேணும் அப்படின்னாலும் அதை நம்ம காசு கொடுத்துதான் வாங்கணும். யார்கிட்ட இருந்தோ எடுத்துக்க நினைக்க கூடாது, யார்கிட்ட இருந்தோ அதை பறிச்சுக்கவும் நினைக்க கூடாது. ஓகேவா குட்டீஸ்? சரி ஓகே, இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்கு ஒரு கியூட் ரோஸ் வந்திருக்காங்க இல்லையா, அவங்க கூட பேசலாம். ஹலோ வணக்கம்.
2: ஹாய்,
1: உங்க நேம்?
2: ஹிரண்யா.
1: ஹிரண்யா, நேம் டிஃபரெண்டா இருக்கே, யார் வச்சாங்க?
2: எங்க அப்பா தான்.
1: டாடி, எனக்கா டாடி கிட்ட கேட்டிருக்கீங்களா, என்னப்பா எனக்கு மட்டும் டிஃபரெண்டான நேமா இருக்கு ஹிரண்யா அப்படின்னு
2: கேட்டிருக்கேன்.
1: என்ன சொன்னாரு?
2: அது ஹிரண்யவர்ணம், என் பிறந்த ஹெச்சில் வைக்கணும்னு சொன்னாங்களாம், அதனால ஹிரண்யவர்ணம் வைக்கிறதுக்கு ஹிரண்யா அப்படின்னு வச்சுக்கலான்னு
1: வச்சு. ஓஹோ, இன்னும் டிஃப்ரெண்டா இருக்கே. சரி ஓகே, தொடர்ந்து இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம். ஸ்டேடியூண்டா இருங்க, நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 சகலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீ அருணி என் கூட.

0: பார்வை குறைபாடா? கவலை வேண்டாம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல்,
0: உலகத்தரம் வாய்ந்த ஸ்மார்ட் சர்ஃப் பிளாஸ்டிக் சிகிச்சை, 100% தொடுதல் இல்லாத பாதுகாப்பான சிகிச்சை,
1: வலி இல்லாமல், தையல் இல்லாமல், ஊசி இல்லாமல் கண்புரை அறுவை சிகிச்சை,
0: அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களின் ஆலோசனையில் முதல் பரிசோதனை முற்றிலும் இலவசம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல், ஸ்ரீ வித்யா மந்திர் பள்ளி எதிரில், மெயனூர் மெயின் ரோட், சேலம்.
0: மேலும் தொடர்புக்கு 7033663333.

0: மலைகளால் சூழப்பட்ட ஒரு சின்ன சொர்க்கம், பசுமை மலையில மணக்கிற ஒரு அழகான ஊர். இந்த ஊர் தெரியுமா? ஏற்காடு தான். ஏற்காடு மட்டுமல்லங்க, மற்ற மலைகளும் தான். பனிக்காற்று முத்தமிட்ட மரங்கள், நன்னீர்ல மிளறக்கூடிய ஏரிகள், குயில்கள் பாடுற காட்சிகள், இந்த மாதிரி இயற்கையோட அழகு அளவற்றது. அங்கிருக்கிற மக்கள், இயற்கையோட ஒட்டிய அவங்க வாழ்க்கை, மருந்தாகிற மூலிகைகள், பழமையான கலைகள், கலாச்சாரங்கள், இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். மலைகளுடைய இயற்கை அழகுல ஒரு பயணம் போலாமா? மலையோரம் வீசும் காற்று, மலையோரம் வீசும் காற்று. சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில்.
1: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
2: குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் நந்தினி மேம் இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட குழந்தைகளோட நலன் பத்தியும், அதை மேம்படுத்துறதுக்கு மற்றும் ஆரோக்கியமான உணவுகள்லாம் என்னென்ன அப்படிங்கறத பத்தி நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். மேம், இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த ஃபாஸ்ட் ஃபுட் அப்படிங்கிறது வந்து பயங்கர ஃபேமஸாக போயிட்டுருக்கு. ஸோ குழந்தைங்களும் அதிகபட்சமாக இந்த ஃபாஸ்ட் ஃபுட் பார்க்குறதுக்கு நல்லா வைப்ரண்ட்டாகவும் கலர்ஃபுல்லாகவும் இருக்கிறதுனால அதை தான் விரும்புகிறாங்க. ஸோ இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு ப்ராப்பரான டயட் அப்படின்னா என்ன மேம்?
3: இப்போது வந்து ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி மாறிட்டே இருக்கும். இப்போ வந்து ஃபாஸ்ட் ஃபுட் தான் ரொம்ப இருக்குது. இப்போது எல்லாருமே விரும்பி சாப்பிட்றதுன்னு பார்த்தா ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் தான். ஸோ வந்து டயட்டுன்றது இப்போது ஒரு ஒழுங்காக இருக்க மாதிரி தெரியல. ஆனால் இப்போ வந்து அவேர்னஸும் பார்த்திங்கன்னா அட் த சேம் டைம் வளர்ந்துட்டே இருக்குது. இப்போ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா லைஃப் ஸ்டைல் டிசீஸ்னு சொல்லிட்டு இந்த டயபெட்டிஸ் ரொம்ப சின்ன வயசுலேயே வரனால இப்போ வந்து அவேர்னஸும் அதிகமாயிருக்கு. ஸோ டயட் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு தெரிஞ்சு மாறுற மாதிரி இருக்குது. அவங்களுக்கே வந்து உறுத்தி அவங்களே மாறுறாங்க. ஸோ முன்னைக்கு இப்போ பரவாயில்ல, அதாவது கோவிட் பாஸ்ட் கோவிட் கொஞ்சம் பரவாயில்ல.
2: கண்டிப்பாக கண்டிப்பாக மேம், நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ ரொம்ப ரொம்ப பரவாயில்ல. இதுக்கு முன்னாடி பயங்கர ஹைப்பில் இருந்துச்சு, முன்னைக்கு இப்போ வந்து பரவாயில்ல, கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளே மாறிட்டு இருக்கோம் அப்படின்றத சொன்னீங்க. ஸோ இது கூடவே நான் சொல்கிற சில விஷயங்கள்லாம் ஆட் பண்ணிட்டா நம்மளோட டயட் பிளான் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக மாறிடும். ஸோ சிறுதானியங்களை நம்மளோட உணவுகளில் சேர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அண்ட் இந்த செரில்ஸ் பல்சஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ இதையுமே நம்மளோட உணவுகளில் சேர்த்துக்கிறதும் நல்லது. அதுவும் காலை உணவாக இந்த சிறுதானியங்களை நம்மளோட காலை உணவு சேர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ ஏன் நான் அடிக்கடி இந்த சிறுதானியத்தை பற்றி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வெயில் காலத்துலேயுமே கூட நம்மளோட உடம்புக்கு எளிமையாக ஜீரணாகக்கூடிய உணவுகளை தான் எடுத்துக்கணும். அதனால் நம்ம இந்த சிறுதானியங்களை எடுத்துக்கிறது மூலயமா ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும், எளிமையாக ஜீரணான மாதிரியும் இருக்கும். ஸோ இந்த ஒரு விஷயங்களெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சூப்பரான பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது. பாடலை கேட்டுட்டு வந்துடுங்க. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் ஸ்ரீஹரணி கூட. அடுத்ததான் நம்ம ஹிரண்யா கூட பேசலாம். அண்ட் ஹிரண்யா மாதிரியே உங்கள் குழந்தைங்களும் ஷக்கலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சியில் பேசணுமா? கண்டிப்பாக பேசலாம். எப்படின்னா சோனா எஃப்எம்மோட நிலைய எண்ணான 9787770178 இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை மெசேஜ் பண்ணியோ சொல்லுங்கள், அவங்களுமே நம்ம நிகழ்ச்சியில் பேசலாம். இப்போது பேக் டு பேக்கில் ரெண்டு இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் தான் வந்துக்கிட்டே இருக்குது. பாடலை கேட்டுட்டு வந்துடுங்க, இன்னும் நிறைய விஷயங்கள் நிகழ்ச்சியில் தொடர்ந்து பேசலாம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
2: எழு எழுந்து நீ உள்ளத்தில் நெருப்பை ஊது, பயம் என்பதை தீயில் சுடு, வாழ்வே இது போராட்டம்.

0: ஹே பிரியா, இந்த கடையில பீட்சாவும் பர்கரும் ஒரு புடி புடிக்கிறோம், அப்படியே அந்த கலர் சோடாவை குடிச்சா ஆஹா சொர்க்கம்.
1: ஏய் பிரகாஷ், இதெல்லாம் நம்ம உடம்புக்கு தாண்டா கேடு.
0: என்ன பிரியா, எப்ப பார்த்தாலும் இப்படி அட்வைஸ் பண்ற, அத சாப்பிடாத இத சாப்பிடாதன்னு. ஆசைப்பட்டத சாப்பிட கூடாதா?
1: ஏய் பிரகாஷ், ஏதோ ஒரு நாள் சாப்பிட்டா தப்பு இல்ல, ஆனா அடிக்கடி சாப்பிடும்போது கேஸ்ட்ரிக் பிரச்சனை, லிவர் பிரச்சனைன்னு வரும். முக்கியமா அந்த கலர் சோடாவில இருக்கிற சக்கரை உடம்புக்கு ரொம்பவே கெடுதல்.
0: ருசியா ஏதாவது சாப்பிடலாம்னு தோணுதே, வேற என்னதான் பண்றது?
1: பக்கத்திலேயே ஃப்ரெஷ் ஜூஸ் கடை இருக்கு, அப்படி இல்லனா ஸ்வீட் கார்ன் கூட இருக்கு, அத சாப்பிடலாம், உடம்புக்கு தெம்பா இருக்கும்.
0: அப்படியே சொல்ற, சரி வா ட்ரை பண்ணலாம்.
2: சுவைக்காக ஆசைப்பட்டு சத்தில்லாத துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியம் கெடுவதை தவிர்ப்பீர். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: இயற்கை வளங்களின் பாதுகாப்பு மனித முன்னேற்றத்தின் அவசியமான அடித்தளம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: இடைவிடாம பரதநாட்டிய கலைஞர்கள் பரதநாட்டியம் ஆட போறாங்க. அது மட்டும் இல்லாம கோரியோகிராபர் ஸ்ரீதர் மாஸ்டர் சீஃப் கெஸ்டா கலந்துக்க போறாரு. சோ நானும் அங்க போய் கலந்துக்கிட்டு சாதனை பண்ணலாம்னு இருக்கேன்.
3: ஆமா அபி, உனக்கும் பரதநாட்டியம் தெரியும்ல?
2: ஆமா சிவா, இதுல ஓபன் காம்படிஷன் இருக்குதான். பரதநாட்டியம் தெரிஞ்சவங்க எல்லாருமே கலந்துக்கலாம். கண்டிப்பா நானும் கலந்துக்கிறேன். ஆடியன்ஸ்க்கும் ஃப்ரீ என்ட்ரி தான்.
4: வரமே 29 மதியம் 3 மணிக்கு கைலாஷ் மன்சரோவர் சைனிங் ஸ்கூல்ல நடக்கிற இந்த ஈவென்ட்க்கு மறக்காம நீங்களும் வந்துருங்க. இன்னும் டீடைல்ஸ்க்கு 9962727804 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க.
5: சோனா எஃப்எம் நம்ம மக்களின் குரல்.
6: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டீஸ்.
7: சூப்பரான பாட்டு கேட்டுட்டு வந்திருப்பீங்க. இப்போ அதே வைப்ஸோட நம்ம ஹிரண்யா கூட தான் பேச போறோம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 சகலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரணி என் கூட. இப்போ நம்ம ஹிரண்யா கூட பேசிடலாமா? ஹிரண்யா, நீங்க பாத்தீங்களா, ஹிரண்ய வர்ணம் தான் உங்களுக்கு பேர் வச்சிருக்காங்கன்னு சொன்னீங்க, ஆனா என்கிட்ட சொல்லவே இல்ல.
8: அப்படி வைக்கல, ஹிரண்யான் தான் வச்சாங்க.
7: ஓஹோ, இப்ப ஹிரண்யான் தான் வச்சிருக்காங்க. ஓகே ஓகே, சரி. ஹிரண்யா வந்து பயங்கரமா சேட்டை பண்ற பொண்ணா இல்ல ரொம்ப ரொம்ப சமத்தா?
8: சமத்துதான்.
7: சமத்தான பொண்ணு அப்படின்றீங்க?
8: அது அமைதியாக கிளாஸ் டைம்ல அமைதியாக பிரேக்லாம் பேசுவேங்க.
7: பிரேக்லாம் பேசுவீங்க? சரி ஓகே ஓகே, சமத்து பொண்ணு தான் ஹிரண்யா. ஓகே சரி, இன்னைக்கு வந்து மதியம் என்ன லஞ்சு எடுத்துட்டு வந்தீங்க?
8: இன்னைக்கு வந்து சாம்பார்க்கா.
7: சாம்பார், சாம்பார் பிடிக்குமா?
8: சில டைம் பிடிக்கும். ஃப்ரைடேனா எப்பயுமே அம்மா கொடுப்பாங்க, இன்னைக்கு என்னமோ தெரியல கொடுத்துட்டாங்க.
7: சில டைம் பிடிக்கும், சரி. அது வந்து மூடுக்கு தகுந்த மாதிரின்னு சொல்ல வரீங்க. சரி, மம்மிகிட்ட கேட்டிருக்கீங்களா, அம்மா சாம்பாரே ஏமா வைக்கிறீங்க, வேற ஏதாவது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா செய்யுங்க அப்படின்லாம்
8: கேட்டிருக்கேன்க்கா. ஆனா அம்மா வந்து இன்னைக்கு ஒரு நாள் தானே சாப்பிடு, நாளைக்கு வேற வச்சு தரேன் அப்படின்ட்டாங்க.
7: அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம், இப்ப சாம்பாரை சாப்பிடுங்கன்றவாங்களா மம்மி? சரி ஓகே ஓகே. சரி, இந்த காலையில ஏஞ்சி ஸ்கூலுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி எல்லாம் மம்மிக்கு ஹெல்ப் எல்லாம் பண்ணுவீங்களா?
8: எனக்கு ஹோம்ஒர்க் இருந்ததுன்னா ஹோம்ஒர்க் எழுதி முடிச்சுட்டு போய் ஹெல்ப் பண்ணுவேன், இல்லைன்னா அம்மாவே பண்ணிக்குவாங்க தான்.
7: என்னென்ன ஹெல்ப் எல்லாம் பண்ணுவீங்க?
8: ஏதாவது பாத்திரம் எடுத்தா சொன்னாங்கன்னா பண்ணுவேன், வீடு கூட்டி தருவேன், அந்த மாதிரி பண்ணுவேன்.
7: வா, பரவாயில்லையே, பெரிய பெரிய ஹெல்ப் எல்லாம் பண்றீங்க. சரி, அம்மா வந்து எனக்கா பாராட்டி இருக்காங்களா, என் பொண்ணு வந்து எவ்வளோ ஹெல்ப் எல்லாம் பண்றாங்க காலையில அப்படின்லாம்?
8: அம்மாக்கு பாராட்டுவாங்க.
7: எப்போ
8: கெஸ்ட் வந்தா கெஸ்ட்கிட்ட எல்லாம் சொல்லி பாராட்டுவாங்க.
7: அப்ப ஹிரண்யாக்கு ஒரே ஒரு ப்ரௌட் மொமெண்டா இருக்கும்ல?
8: ரொம்ப ஹாப்பியா ப்ரௌடா இருக்கும்.
7: ப்ரௌடா இருக்கும். அப்ப ப்ரௌடா இருக்கணும் அப்படின்றதுக்காகவே நீங்க வந்து ஹெல்ப் எல்லாம் பண்ணுவீங்களா மம்மிக்கு அடிக்கடி?
8: அப்படி இல்லை, இப்ப அம்மா கேட்டாங்கனாலும் பண்ணுவேன், லீவ் டைம்லனாலும் பண்ணுவேன்.
7: ஓஹோ, அப்படி எல்லாம் கிடையாது, எப்பனாலும் நான் வந்து ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு ஒரு ஷியூரிட்டி கொடுத்துட்டீங்க. சரி ஓகே, உங்க வீட்டுல யார் யாரெல்லாம் இருக்காங்க?
8: நானு, அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி.
7: ஓகே சரி, இந்த எக்ஸாம் அப்பெல்லாம் சம்டைம்ஸ் மார்க் வந்து எப்பயாச்சும் கம்மியாகி வந்துருச்சு அப்படின்னா ஹெல்ப் எல்லாம் பண்ணி அப்படியே ஐஸ் வச்சதெல்லாம் உண்டா?
8: பண்ணியிருக்கேன்க்கா.
7: பண்ணியிருக்கீங்க, உண்மைலாம் வெளியில் வருது பாருங்களேன். சரி ஓகே, தொடர்ந்து இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம ஹிரண்யா கூட பேசலாம். ஸ்டேட்யூண்டாக இருங்க. நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 சகலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரணி என் கூட. அடுத்தடுத்து இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம ஹிரண்யா கூட பேசலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி பேக் டு பேக்கில் ரெண்டு இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்கு, பாடலை கேட்டுட்டு வந்துருங்க. அண்ட் நம்ம நிகழ்ச்சியில் ஒளிபரப்பாகக்கூடிய பாடல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாலும் கண்டிப்பாக நீங்கள் ஓட் பண்ணி சொல்லலாம். நீங்கள் ஓட் பண்ணக்கூடிய பாடல் வீக்கெண்டில் டாப் 10 ஷோவில் இடம்பெறும். ஸோ ஜாலியாக கேட்டு என்ஜாய் பண்ணுமா? உடனே ஃபோனை எடுங்க, நம்பரை டயல் பண்ணுங்க. நம்ம சோனா எஃப்எம்மோட நம்பர் 9787707.

0: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்தை சுத்தி பார்க்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
4: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி சகலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்ரீஹரணி என் கூட இன்னைக்கு நம்ம கூட ஹிரண்யா தான் ரொம்ப சூப்பராக பேசிட்டு இருந்தாங்க. ஸோ அடுத்ததான் நம்ம ஹிரண்யா கூட பேசிடலாம். இப்போ இந்த நேரத்தில் ஒரு தாறுமாறான ஹெல்த் பெனிஃபிட் அவ்வளோ ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய ஒரு ரெசிபி சொல்லுவேன் இல்லையா, அந்த வகையில் இன்னைக்கு என்ன டிஷ்ஷு நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கம்பு தோசை தான். ஸோ பொதுவாகவே ராகி தோசை, ரவா தோசை கேள்விப்பட்டிருப்போம், காய் தோசை கூட கேள்விப்பட்டிருப்போம். இது என்ன கம்பு தோசை அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. இது வந்து ஒரு ரேரான டிஷ்ஷு, அதிகமாக இது வந்து பெருசாக செய்ய மாட்டாங்க. ஆனால் நம்ம இன்னைக்கு இந்த கம்பு தோசையை செஞ்சு குழந்தைங்களோட பிரேக்ஃபாஸ்ட் பிளேட்டை அவ்வளோ ஹெல்த்தியாக மாற்ற போகிறோம். ஸோ நாளைக்கு காலையில் மறக்காமல் இந்த தோசையை செஞ்சுருங்க. இந்த டிஷ்ஷை செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் கம்பு மாவு 1 கப்பு, உப்பு தேவையான அளவு, கொஞ்சோண்டு ஜீரகம் அண்டு தண்ணி, எண்ணெய் தோசை ஊற்றுறதுக்கு தேவையான அளவு, இவ்வளவு தான் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்களே. அண்டு மேலும் நம்ம இதில் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்லாம் ஆட் பண்ணணும் அப்படின்னா காய்கறிகள், கேரட்டு, பீன்ஸு, இதெல்லாத்தையும் குட்டி குட்டியாக நறுக்கி இது கூட சேர்க்கலாம். வெங்காயத்தை குட்டி குட்டியாக நறுக்கி இது கூட சேர்க்கலாம். கொஞ்சோண்டு மிளகு, இதெல்லாத்தையுமே போட்டு ஒரு ரவா தோசை கன்சிஸ்டன்சிக்கு மாவை நல்லா கலந்து தோசைக்கல் சூடானதும் அப்படியே முறுமுறுன்னு ஊற்றி எடுத்தோன்னு வைங்களேன், சூப்பரான இந்த கம்பு தோசை ரெடி ஆகிடும். அண்டு மொதல் விஷயம், இந்த கம்பு தோசை செய்கிறதுக்கு இதை முறுமுறுன்னு வேக விடணும். அதுக்கு மாவை நல்லா தண்ணி மாதிரி கலந்துக்கணும். இது கூடவே கொஞ்சோண்டு கோதுமை மாவு கூட நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ சிம்பிளாக 15 நிமிஷம் இந்த ஒரு கம்பு தோசை ரெடி ஆயிடும். அண்ட் முக்கியமான விஷயம், இந்த கம்பு தோசைக்கு பேர் பண்றதுக்கு சட்னிலாம் பயங்கரமான காம்பினேஷனா இருக்கும். இந்த கிரீன் கலர் சட்னி, ரெட் கலர் சட்னி, இதெல்லாம் வந்து குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். வேற என்ன, தக்காளி சட்னி, புதினா சட்னி தான் பயங்கர டேஸ்டா இருக்கும். அண்ட் முக்கியமா கடலை சட்னி இல்லாம இருக்கவே இருக்காது இல்லையா. ஸோ அதையுமே இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எது பிடிச்சிருக்கோ அதை வந்து செஞ்சு கொடுங்க இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு. அண்ட் சின்ன சின்ன குறிப்பு இந்த தோசையை செய்யறதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா, கம்பு தோசை ஊற்றும் போது நல்லா முறுமுறுன்னு இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அண்டு லோ ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க, அப்போ தான் நல்லா முறுகலாக வரும். நெய் கூட நம்ம இதில் எண்ணெய்க்கு பதிலாக சேர்த்துக்கலாம். அண்டு காய்கறிகள் நல்லா குட்டி குட்டியாக பொடி பொடியாக நறுக்கி அதில் சேருங்க, அப்போ தான் அது நல்லா வெந்து அதுவுமே ஒரு முறுமுறுன்னு ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வரும். அண்ட் இதில் என்னென்ன ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கம்பு உடலுக்கு குளிர்ச்சி தரும். இந்த ஒரு வெயில் காலத்தில் குளிர்ச்சி தரக்கூடிய உணவுகளில் இதுவுமே ஒன்று. நார் சத்து அவ்வளோ ஜாஸ்தியாக இருக்குது, குழந்தைங்களுக்கு தேவையான ஃபைபர் எல்லாமே இதில் கிடைக்கும். அண்ட் ஈஸியாக ஜீரணாகக்கூடிய உணவில் ஒன்று இந்த கம்பு. குழந்தைங்க மட்டும் இல்லை, பெரியவங்களுக்குமே ஒரு பர்ஃபெக்டான ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டாக இந்த கம்பு தோசை இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி கொடுங்க. இப்போ சூப்பரான பாட்டு வந்துக்கிட்டே இருக்குது, பாட்டை கேட்டுட்டு வந்துடுங்க. தொடர்ந்து நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து பேசலாம். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 சகலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரணி என் கூட. இப்போ பேக் டு பேக்கில் சாங்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது, கேட்டுட்டு வந்துடுங்க.

0: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
1: தன்னுடைய கற்பனையில் ஏற்றிக்கிட்டு ஒரு மைண்டை வந்து ஒரு ஃப்ரீனஸ் இல்லாமல் இருக்குங்க. அதை வந்து நம்ம என்ன செய்யணும்னா பிள்ளைங்கக்கிட்ட நிறைய பேசி அவங்கக்கிட்ட இந்த ஒரு சாதாரண மேட்டராக இருக்கும், அது ஒரு பயத்தினால கூட இருக்கும், அதனால் இது ஒன்றுமே இல்லை அப்படின்ற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தும், ஒரு கான்ஃபிடென்ஸ் அதுங்களுக்குள்ளே ஏற்படுத்தணும். எல்லா ப்ராப்ளத்துக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஒரு ஃப்ரெண்ட்லியாக அவங்ககிட்ட பேசணும். அப்போ தான் அவங்க என்ன செய்வாங்கன்னா நம்மக்கிட்ட உண்மையாக மனசில் இருக்கிறத சொல்லுவாங்க.
0: கண்டிப்பாக கண்டிப்பாக மேம், ரெண்டு விஷயம் நீங்கள் சொன்ன மாதிரி, ஃபஸ்ட்டு எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் சமாளிக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டை உருவாக்கணும், அண்டு என்ன ஏது அப்படிங்கிறத நம்ம அவங்க கூட கலந்து பேசினா மட்டும்தான் நமக்குமே தெரிய வரும். ஸோ இந்த ஒரு ரெண்டு விஷயங்களையும் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நம்ம ஹிரண்யா கூட பேசிடலாமா? ஹிரண்யா, வீட்டில் அம்மா ரெண்டு மூணு ஹெல்ப் எல்லாம் பண்ணி அப்படியே ஐஸ் வச்சிருக்கீங்களா? சப்போஸ் என்னைக்காச்சும் எக்ஸாம்ஸ் அப்போ மார்க் வந்து கம்மி ஆயிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி எல்லாம் எனக்கா பண்ணிருக்கீங்களா?
2: ஃபிஃப்த்தில் வந்து குவார்ட்டர்லி எக்ஸாம் அப்போ மார்க் கம்மியாச்சு, அப்போ பண்ணேன்.
0: ஓஹோ, அப்போ இந்த மாதிரி செயலெல்லாம் உண்டு. சரி ஓகே, இதை சொல்லியிருக்கீங்களா எனக்காச்சும்? சொல்லலையா? இப்போ தெரிஞ்சிருமே, மம்மி கேட்டா நிகழ்ச்சி கேட்டா தெரிஞ்சிடும் தானே? என்ன சிரிக்கிறீங்க, என்ன சொல்லி சமாளிப்பீங்க?
2: சமாளிக்க மாட்டேன், சொல்லிடுவேன்.
0: உண்மையை சொல்லிடுவீங்க, குட், அப்படிதான் இருக்கணும், உண்மையை சொல்லிடுங்க, அதுதான் நல்லது. நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம். ஓகே, அண்ட் இன்னைக்கு நிகழ்ச்சியில் நீங்கள் ரொம்ப சூப்பராக பேசுனீங்க, ஆனால் அதை விட எனக்கு உங்கள் நேம் ரொம்ப ரொம்ப ரொம்ப பிடிச்சி போச்சு. ஓகேடா, சரி ஓகே, அதோட நானுமே இப்போ இங்கேருந்து டாடா பாபா சொல்லிட்டு கிளம்புறேன். மறுபடியும் அடுத்த நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம், குழந்தைங்க கூடயும் பேசலாம். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 ஷகலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் ஸ்ரீஹரிணி என் கூட. அண்ட் நம்ம நிகழ்ச்சி பற்றின கருத்துக்கள் உங்களுக்கு ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னாலும் நம்ம சோனா எஃப்எம்மோட நிலைய எண்ணுக்கு கால் பண்ணியோ இல்லை மெசேஜ் மூலமாகவோ நீங்கள் சொல்லலாம். நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 9787707 இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை மெசேஜ் மூலமாவோ நீங்க உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கலாம். இப்போ பாட்டு வந்துகிட்டே இருக்கு, பாட்டை கேட்டுருங்க. அடுத்த நிகழ்ச்சியில நான் உங்களை வந்து மீட் பண்றேன். பை பை மக்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
1: வணக்கம் நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நானுமே சூப்பராக இருக்கேங்க. மணி 8 உங்ககிட்ட பேசணும்னு ஓடோடி வந்துட்டேன். கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் தருண் தாங்க. 2026 வருஷங்களுக்கான உலகளாவிய பருவகால காலநிலை மாற்றங்கள் பற்றி சின்ன விஷயங்களை தெரிஞ்சுக்கலாமா? இந்த விஷயங்களை வெளியிட்டது யார் தெரியுமா? WMO தாங்க. நம்ம மே ஜூன் ஜூலை காலத்தில் என்ன நடக்கும்? WMO சொன்னபடி உலகம் முழுசும் நிலப்பரப்பு வெப்பநிலை இயல்பை விட அதிகமாக இருக்குங்க. சொல்லப்போனால் ஆல்ரெடி டெல்லியில் வந்துட்டு 45°C, அதாவது அதிகபட்ச வெப்பநிலை பதிவாயிடுச்சு. நம்ம வெள்ளூர் பகுதியில் கூட பார்த்தீங்கன்னா 42°C அதிகபட்ச வெப்பநிலையாக பதிவாயிருக்கு. இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த காலநிலை மாற்றம் தான். இதில் குறிப்பாக தென் வட அமெரிக்கா, மத்திய அமெரிக்கா, கரிபியன், ஐரோப்பா, வட அமெரிக்கா இந்த பகுதிகளில் வெப்பம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கணிக்கப்பட்டிருக்கு. அதெல்லாம் ஓகே. எல்நினோ அப்படின்னா ஒரு சில பகுதிகளில் மழை பெய்யும், ஒரு சில பகுதிகளில் வெயில் அடிக்கும். அப்போ மழை எப்படி இருக்கும் அப்படின்னா இதில் தாங்க முக்கியமான ட்விஸ்ட் இருக்குது. சில பகுதிகளில் அதிகமான கனமழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்குது, சில பகுதிகளில் குறைந்த மழை. அதாவது உலகம் முழுசும் யூனிஃபார்ம் கிளைமேட் இல்லாமல் ரீஜனல் வேரியேஷன்ஸ் அதிகமாக இருக்குங்க. இந்த மாற்றங்களுக்கு காரணம் தான் என்ன அப்படின்னா இது பல காலநிலை இயக்கங்களோட கூட்டுத்தொகையாக இருக்குது. சவுதர்ன் ஆஷிலேஷன், வட அட்லாண்டிக் அலைவு, தெற்கு வளையமுறை, இந்திய பெருங்கடல் இருமுனை, இது எல்லாமே சேர்ந்து உலக வானிலையை ஷேப்பாக மாற்றுதுங்க. இதோட தாக்கம் எந்த துறைக்கு அதிகமாக இருக்கும் யோசிங்க. முக்கியமாக சொல்லப்போனால் நமக்கு முக்கியம் உணவு. நமக்கு உணவு வேணும்னா விவசாயம் வேணும். விவசாயத்தில் தான் முதல் தாக்கம் ஏற்படும். நீர்வள மேலாண்மையில் தாக்கம் ஏற்படும். எரிசக்தியில் தாக்கம் ஏற்படும். சுகாதாரத்துலேயும் தாக்கம் ஏற்படும். இந்த துறைகளுக்கு முன்னறிவிப்பு ரொம்ப முக்கியம். ஏன் தெரியுமா? முன்னாடியே தயாராக இருக்க முடியும். இப்பயே சொல்லிடுறேங்க, இந்த துறைகள் எல்லாம் இப்போவே தயாராக இருந்துக்கோங்க. ஏன்னா வரக்கூடிய எல்நினோ சூப்பர் எல்நினோவாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த சூப்பர் எல்நினோ அப்படின்றது 50 ஒரு முறை வரக்கூடிய எல்நினோ தாங்க. WMO இன்னும் என்னென்னலாம் செய்கிறாங்க தெரியுமா? அவங்க உலகம் முழுசும் இருக்கக்கூடிய பல காலநிலை மையங்களோட தகவல்களை சேர்த்து ஒருங்கிணைந்த அறிக்கையை வெளியிடுறாங்க. NOAA, ஜப்பான் மெட்ரோலஜிக்கல் ஏஜென்சி,

விவசாயத்தை திட்டமிட்டுக்கணும், பேரிடர் மேலாண்மையை மேம்படுத்தணும். ஏன்னா காலநிலை மாற்றம் யாராலையுமே யூகிக்க முடியாததாக மாறி வருதுங்க. ஒரு முக்கியமான உண்மை, இயற்கையை நம்ம கட்டுப்படுத்த முடியாது, ஆனால் அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம செயல்களை திட்டமிட முடியும். இந்த உலகளாவிய காலநிலை மாற்றத்தோட முன்னெச்சரிக்கை என்ன தெரியுமா? நேர்களே, எல்லாரும் தயாரா இருக்கிறது தான் பாதுகாப்பு. தொடர்ந்து இதே மாதிரி பல விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்க நேர்களே, நம்ம நிகழ்ச்சியில கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன் நான் உங்க தருண். உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க, தொடர்ந்து பேசலாம்.

பாலிடெக்னிக் கல்லூரி சேலத்தில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி சேவையில் என்றும் முதலிடம். முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு சிவில், மெக்கானிக்கல், இசிஇ, ட்ரிபிள் இ, ப்ரொடக்ஷன், டெக்ஸ்டைல், ஆர்கிடெக்சர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், ஐஓடி மற்றும் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. விவரங்களுக்கு 9003596968 ஜங்ஷன் மெயின் ரோட், சேலம்.

0: வணக்கம், என்னுடைய நேம் நரேஷ் பாபு. நான் சேலத்திலிருந்து ஜங்ஷன் போர்டினா கமிட்டியிலிருந்து பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி. பி பாசிட்டிவ்.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: எல்லாருக்கும் வணக்கம், நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, பசித்த மானிடம் அப்படின்ற ஒரு புத்தகம் தாங்க. இந்த புத்தகத்தை எழுதினவர் கரிச்சான் குஞ்சு. இந்த பசித்த மானிடம், இந்த டைட்டிலே பார்த்தீங்க அப்படின்னா பசி பற்றி நமக்கு வந்து சொல்ல வருது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். பசி அப்படின்னா நமக்கு எல்லாருக்குமே ஞாபகம் வருது, உணவு பசி. ஆனால் இந்த புத்தகம் பேசியிருக்கிற விஷயங்கள் பலவிதமான பசிகள் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அதாவது இப்போ நமக்கு வந்து உடல் பசிக்குது அப்படின்னா நம்ம சாப்பாடு சாப்பிடுவோம். ஆனால் இந்த பசி மட்டும்தான் இருக்கா அப்படின்னா இல்லைங்க. எல்லாருக்கும் ஒவ்வொரு விதமான பசி இந்த பசி கூடவே இருக்கும். ஒன்று அதிகார பசி, அதாவது நம்ம ஒரு நல்ல நிலைமைக்கு வந்து போகணும், அது சார்ந்த பசி, ஒரு நல்ல வேலைக்கு போகணும், அதிகாரத்தை அடையணும் அப்படின்னு. அதே மாதிரி இன்னும் சிலருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் எதுக்கு, இதெல்லாம் தாண்டி ஒரு அமைதி வந்து இருக்குது, அந்த அமைதியை தேடி நம்ம வந்து போகலாம் அப்படின்னா அது கூட ஒரு பசி அப்படின்னு வந்து சொல்லலாங்க. இந்த மாதிரி எல்லாருக்குமே பலவிதமான பசிகள் இருக்கு இல்லைங்களா. அந்த பசியை பற்றி பேசக்கூடிய ஒரு புத்தகம் தான் பசித்த மானிடம். இந்த ஒரு நாவலில் இரண்டு முக்கியமான கதாபாத்திரங்கள் வராங்க. ஒரு கதாபாத்திரம் அதிகாரம் அப்படின்ற பசியை நோக்கி போகக்கூடிய ஒரு கதாபாத்திரம், இன்னொரு கதாபாத்திரம் இதெல்லாம் எதுக்கு, இதை தாண்டி ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைதி பசி தேவைப்படுற ஒரு மனிதர், இப்படி ரெண்டு பேரை பற்றியும் பேசக்கூடிய ஒரு கதை தான். இந்த ரெண்டு பசி பற்றி மட்டும்தான் இந்த ஒரு புத்தகம் பேசுதா அப்படின்னா இல்லைங்க. இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதருக்கும் எந்த மாதிரியான பசி வந்து இருக்குது அப்படின்றத இந்த புத்தகம் வந்து பேசுதுங்க. அதுவும் குறிப்பாக ஒரு அமைதியை தேடி போகிறவங்க, வாழ்க்கையே வந்து ஒரு சும்மா, நாம் தான் வந்து ரொம்ப சீரியஸாக எடுத்துகிட்ருக்கோம் அப்படின்ற ஒரு மனநிலையில் இருக்கிறவங்க, அந்த மனநிலைக்கு கிட்ட இருக்கிறவங்க இந்த புத்தகத்தை படித்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த புத்தகம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிரும். அந்த ஒரு நபர்களுக்கான ஒரு புத்தகம் தான் இந்த புத்தகம் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. கரிச்சான் குஞ்சு அவர்களுடைய பசித்த மானிடம், கட்டாயமாக வாங்கி படிங்க இந்த ஒரு புத்தகத்தை. நன்றி.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கதை இருக்குது. வெற்றி, தோல்வி, இன்பம், துன்பம், நல்லது, கெட்டது, உறவுகள், எதிரிகள், இந்த எல்லா அனுபவங்களுக்கும் நடுவில் உருவாகிற ஒரு மனிதரோட உணர்வு பூர்வமான வாழ்க்கை கதைகள் நிறைய இருக்குங்க. அதை நம்மளோட பக்கத்திலிருந்து கேட்கறது ஒரு அழகான பயணம் தானே. அந்த பயணம் தான்
1: நினைவோ ஒரு பறவை. ஒரு பறவை
0: திங்கள் முதல் சனி வரை இரவு 9 மணி முதல் 10 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
3: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்டென்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில இருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண். நான் ரீசெண்டா ஏற்காடுக்கு போயிருந்தப்போ நடூர் கிராமத்துல இருக்கக்கூடிய ஊர் தலைவரோட பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அவரோட பேர் வந்து வெங்கடாச்சலம்ங்க. அவர்கிட்ட நான் சில விஷயங்கள் கேட்டேங்க. அங்க மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய வசதிகள்ல முதன்மையா தேவைப்படுறது என்ன அப்படின்றத கேட்டேன். அதே சமயத்துல என்ன மாதிரியான விவசாயங்கள்லாம் வந்துட்டு பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றதையும் கேட்டேங்க. அவர் நிறைய விஷயங்களை பகிர்ந்து
4: கிடையாது.
5: நாங்களே ஒரு இங்கே வந்து ஒரு ஆளாணி பண்ணோம். ஏதாவது டூ வீலர் அதில் போயிட்டு அது எடுத்துகிட்டு போனால் தான் அப்புறம் அங்கே போய் டவர் இடத்துல போய் ஃபோன் பண்ணி அந்த நூற்றிட்டு வர வச்சு அப்புறம் நாங்கள் ஏற்றிட்டு போகணும். ஏற்றிட்டு போகும்போது பகுதியிலே முடிஞ்சு போயிடும். அது
6: இங்கே இருக்கிற மக்கள் விவசாயம் என்னென்ன பண்ணுறாங்க?
5: விவசாயம் காஃபி, மிளகு தான்.
6: காஃபி, மிளகு,
5: மிளகு தான், சில்வர் ஓக்கு. அது வந்து மரம் வெட்டுவாங்க. அது கொஞ்சம் சைஸ் ஆச்சுன்னா வசதி வாய்ப்பு இல்லையா, என்ன பண்ணுறதுன்னு.
6: அப்புறம் அது என்ன பண்ணிட்டு
5: விவசாயம், அது வந்து சாம போடுவோம், கேவர் அதாவது ஆரியன்னு சொல்லுவோம், அப்போ ஆரியம் போடுவோம், அப்போ அது போடுவோம், அதுதான் அது சாப்பிடுவோம். அப்போல்லாம் சாப்பாட்டுக்கு அதெல்லாம் குறை கிடையாது, அப்போல்லாம் குறை கிடையாது. அப்புறம் இருக்க இருக்க படிப்பேறு இல்லை அன்றைக்கி. அன்றைக்கெல்லாம் படிப்பு வந்து எதுவும் கிடையாது. அந்த சட்டமும் எங்களுக்கு தெரியாது. இந்த அந்த சட்டம் என்னன்றது அது எங்களுக்கு தெரியாது. விவசாயம் விவசாயம், ஆடு வச்சுக்குவோம், மாடு வச்சுக்குவோம், இதை வச்சு ஒரு 10 ரூபாய் விற்போம். அந்த ஆடை விற்போம் இல்லை மாடை விற்போம். அந்த விவசாயம் சாப்பிட்டுட்டு அப்படியே காலத்தை தள்ளிட்டு அன்றைக்கி போயிட்டு கிடந்தோம். இப்போ இருக்கிற பசங்க எல்லாம் வந்து இப்போ உங்களாட்டம் கொஞ்சம் வர்றாங்க. வரும்போது இந்த மாதிரி தான் இருக்கணும், இந்த மாதிரி தான் இருக்கணும் சொல்கிறாங்களா. அப்போ நாங்கள் படிப்பறிவுக்கு நாங்கள் வந்து கொண்டு போய் எங்கள் பசங்களை கொண்டு போய் அங்கே சேர்த்துறோம். சேர்த்தும் போதுன்னா ஸ்கூலு வந்து நாங்கள் இப்போ தான் இப்படி வரும்போது அப்புறம் இதெல்லாம் ஒரு போராடி எங்கள் பட்டா நிலத்தில் அந்த ஸ்கூல் வந்து நாங்கள் கட்ட வச்சோம். எங்கள் சொந்த பட்டா நிலம் அது, இந்த கோயில் பட்டா நிலம். அது ஸ்கூல் கட்ட வச்சோம். ஸ்கூல் கட்ட வச்சு அதை படிக்க வச்சுட்டு அப்படியே இருந்தோம். அப்படியே இருக்கிறதான் அப்புறம் இந்த பசங்க இதை படித்து கடிச்சு மாதிரி இப்படி தான் போகணும், இப்படி தான் நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களாட்டம் படித்து பசங்க அப்படியே ஒரு தான் படி இருக்கணும், அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. சொல்லும் போது தான் சரி கொஞ்சம் கொஞ்சமே அப்படியே நாங்கள் வந்து அப்படியே தெரிஞ்சுட்டு வந்தோம்.
3: ரொம்ப தெளிவா பொறுமையா நிறைய விஷயங்களை நமக்காக பகிர்ந்துகிட்டதுக்காக வெங்கடாச்சலம் அண்ணாவுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கலாம். நேர்களே, தொடர்ந்து இதே மாதிரி ஏற்காடு மக்களோட குரலை தினமுமே நம்ம மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில கேட்கலாம். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண். உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுடுவாங்க. பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.

0: ஹே பிரியா, இந்த கடையில பீட்சாவும் பர்கரும் ஒரு புடி புடிக்கிறோம், அப்படியே அந்த கலர் சோடாவை குடிச்சா ஆஹா சொர்க்கம்.
1: ஹே பிரகாஷ், இதெல்லாம் நம்ம உடம்புக்கு தாண்டா கேடு.
0: என்ன பிரியா, எப்ப பார்த்தாலும் இப்படி அட்வைஸ் பண்ற, அத சாப்பிடாத இத சாப்பிடாதன்னு. ஆசைப்பட்டதை சாப்பிட கூடாதா?
1: ஹே பிரகாஷ், ஏதோ ஒரு நாள் சாப்பிட்டா தப்பு இல்ல, ஆனா அடிக்கடி சாப்பிடும் போது கேஸ்ட்ரிக் பிரச்சனை, லிவர் பிரச்சனைன்னு வரும். முக்கியமா அந்த கலர் சோடாவில இருக்கிற சக்கரை உடம்புக்கு ரொம்பவே கெடுதல்.
0: ருசியா ஏதாவது சாப்பிடலாம்னு தோணுதே, வேற என்னதான் பண்றது?
1: பக்கத்திலேயே ஃப்ரெஷ் ஜூஸ் கடை இருக்கு, அப்படி இல்லனா ஸ்வீட் கார்ன் கூட இருக்கு, அத சாப்பிடலாம், உடம்புக்கு தெம்பா இருக்கும்.
0: அப்படியே சொல்ற, சரி வா ட்ரை பண்ணலாம்.
2: சுவைக்காக ஆசைப்பட்டு சத்தில்லாத துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியம் கெடுவதை தவிர்ப்பீர். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: பூமியின் பாதுகாப்பு, மனித குலத்தின் பாதுகாப்பு.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8.
2: இடைவிடாம பரதநாட்டிய கலைஞர்கள் பரதநாட்டியம் ஆட போறாங்க. அது மட்டும் இல்லாம கோரியோகிராபர் ஸ்ரீதர் மாஸ்டர் சீஃப் கெஸ்டா கலந்துக்க போறாரு. சோ நானும் அங்க போய் கலந்துக்கிட்டு சாதனை பண்ணலாம் இருக்கேன்.
3: ஆமா அபி, உனக்கும் பரதநாட்டியம் தெரியும்ல?
2: ஆமா சிவா, இதுல ஓபன் காம்படிஷன் இருக்குதான். பரதநாட்டியம் தெரிஞ்சவங்க எல்லாருமே கலந்துக்கலாம். கண்டிப்பா நானும் கலந்துக்கிறேன். ஆடியன்ஸ்க்கும் ஃப்ரீ என்ட்ரி தான்.
4: வரமே 29 மதியம் 3 மணிக்கு கைலாஷ் மான்சரோவர் சைனிங் ஸ்கூல்ல நடக்கிற இந்த ஈவென்ட்க்கு மறக்காம நீங்களும் வந்துருங்க. இன்னும் டீடைல்ஸ்க்கு 9962727804 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
6: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்டென்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருந்தாங்க. நேர்களே, நம்ம ஏற்காட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிராமத்துக்கும் போனப்போ அங்கே ஒவ்வொரு கிராமத்துலையுமே யாராவது ஒருத்தர் நாட்டுப்புறப்பாட்டு, கும்மிப்பாட்டு அந்த மாதிரி பாடல்களை வந்துட்டு ரொம்ப அருமையாக பாடுறவங்களா இருந்தாங்க. அதில் செம்மணத்தம் கிராமத்துக்கு நான் போயிருந்தப்போ சின்னத்தாய் அப்படின்ற ஒரு அக்கா வந்து சந்திச்சாங்க. அந்த அக்கா ரொம்ப அருமையாக ஒரு நாட்டுப்புறப்பாட்டு நமக்காக பாடி காட்டினாங்க. வாங்க, அந்த பாட்டு எப்படி இருக்கு அப்படின்றத அவங்களோட குரல்லையே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
7: ராசா கணக்கிறே ராச மக்க தோழிறே அழகான தாம்பு எடுத்து முடிக்கலாமா பத்திர

பத்திரை, எட்டு கிண்ணி சந்தேனா, எட்டு கிண்ணி குங்குமம், அள்ளி அள்ளி வீசுதம்மங்களதான தந்தர் மேல. ராசா கணக்கேரே, ராசா மக்க தோழிரே, அழகான தாம்பூ எடுத்து முடிக்கலாமா பத்திர. ஒன்பது

உண்மையாலுமே சூப்பராக இருந்ததுங்க. இந்த பாடல் யார் யாருக்கெல்லாம் பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சோனா எஃப்எம் 9787770107 என்ற எண்களை தொட்டு தாராளமாக நீங்கள் வந்துட்டு உங்களோட கருத்துக்களை எங்களோட வாட்ஸ்அப்க்கு அனுப்பலாம். இந்த பாடலை பாடி கொடுத்த சின்னத்தாய் அக்காக்கு நன்றியும் தெரிவிச்சுக்கலாம். தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண் உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க தொடர்ந்து பேசலாம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
1: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண் தாங்க. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியோட 4வது பகுதியில ஏற்காட்டில் பதிவு செய்யப்பட்ட தீபகற்ப பாறை அகாமா, அதாவது ராக் அகாமா பத்தி தாங்க சில சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம். நம்ம தென்னிந்திய பாறை மலைகள்ல வாழக்கூடிய ஒரு வித்தியாசமான பள்ளி தாங்க இந்த பாறை அகாமா. இந்த பள்ளி பாறைகளில் வாழக்கூடிய ஒரு சூப்பரான சர்வைவர்னு சொல்லலாம். இது எங்கெல்லாம் இருக்கும் தெரியுமா? மேற்கு தொடர்ச்சி மலைகள், நீலகிரி மலைகள், தென்னிந்திய பாறை பகுதிகள், பாறைகள் நிறைந்த சூழலில் இது ரொம்ப பொதுவாகவே இருக்குங்க. இதோட தோற்றமுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீளமான தட்டையான தலை, வலுவான கால்கள், நீண்ட வாள். ஆண் பள்ளிகளுக்கு இனப்பெருக்க காலத்தில் பிரைட்டான நிறம் இருக்குங்க, சிவப்பு அல்லது மஞ்சள் நிறமாக மாறும். பெண் மற்றும் இளம் பள்ளிகள் பழுப்பு நிறத்தில் சுற்றுச்சூழலோட கலந்துட்டு இருக்குங்க. இது என்ன தெரியுமா சாப்பிடும்? பூச்சிகள் தான் இதோட முக்கியமான உணவே. அதாவது இயற்கையான பூச்சியை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு உயிரினம். இந்த பள்ளி என்ன பண்ணும் தெரியுமா? பாறைகளுக்கு மேலே வெயில் காயுமா, தலையை உயர்த்தி சிக்னல் மாதிரி காட்டுமா, இதுதான் அதோட கம்யூனிகேஷன் ஸ்டைல். அதோட சர்வைவல் ட்ரிக் என்ன தெரியுமா? பாறைகளுக்கு மேலே வந்தால் உடலை தட்டையாக்கி பாறை மாதிரி அப்படியே மறைஞ்சு போயிடுங்க. இதுதாங்க அதோட சூப்பரான பவர். இதோட அளவு, அதாவது உடலோட நீளம் பார்த்தீங்கன்னா 13.5 சென்டிமீட்டர். வாளோட சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா 20 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்குமாங்க. அதாவது சின்ன பள்ளி ஆனாலும் நல்ல ஒரு உடல் தூற்றம் கொண்டதாக இருக்கும். ஒரு ஹெக்டருக்கு 90 பள்ளிகள் வரைக்கும் இருக்கும்னு சொல்லப்படுதுங்க. அதாவது இது ஒரு காமனான ஸ்பீசியஸ் தான், ஆனால் ரொம்ப முக்கியமான இக்கோசிஸ்டமோட பார்ட்டாக இருக்கு. இந்த பள்ளிகள் நமக்கு கற்றுக் கொடுக்குற விஷயம் என்ன தெரியுமா? சூழலோட பொருந்தி வாழணும், சர்வைவலுக்கு அடாப்ட் ஆகணும். இதுதாங்க இதோட சீக்ரெட். இந்த தீபகற்ப பாறை அகாமா, அதாவது ராக் அகாமா, நமக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? சூழலோட ஒத்து போகக்கூடிய திறன் இருந்தது அப்படின்னா எந்த இடத்துலையுமே நம்மளால வாழ முடியும் அப்படின்றது தாங்க. ரொம்ப சுவாரஸ்யமா இருக்குல்ல? இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்க நேயர்களே, நம்ம நிகழ்ச்சியில கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண். உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது. அடுத்து வருவது
1: நினைவோ ஒரு பறவை, நினைவோ ஒரு பறவை. சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
2: தினம் தினம் பழங்குடியின மற்றும் மலைவாழ் மக்களை பற்றியும் அவங்களோட வாழ்க்கை முறை எப்படி இருக்கும், வாழ்வாதாரத்துக்காக என்னென்னலாம் வேலை செய்கிறாங்க, அவங்களோட மரபுகள் எப்படி இருக்கும், மொழி எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றியெல்லாம் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோங்க. நம்ம சேலத்தில் இருக்கக்கூடிய மலைகளில் வாழக்கூடிய மலைவாழ் மக்களை பற்றி தெரிஞ்சிட்டு இருந்திருப்போம். நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களை பற்றியும் தெரிஞ்சிட்டு இருந்திருப்போம். தமிழ்நாட்டை தாண்டி இந்தியாவில் இருக்கக்கூடிய பல பழங்குடியின மக்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். அதையும் தாண்டி இப்போது ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய ஒரு பழங்குடியினரை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பழங்குடியினர்கள் ஆஸ்திரேலியாவோட தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு தனித்துவமான பழங்குடியினர்கள். இவங்கள அட்னியமதன்ஹா மக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குழுவுக்கு ஒரு அழகான அர்த்தம் இருக்குங்க. அட்னியா அப்படின்னா பாறை, மதா அப்படின்னா மக்கள், அதாவது பாறை மக்கள். கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிகிட்ருக்கேன் நான் உங்கள் தருண். தெற்கு ஆஸ்திரேலியாவோட வடக்கு பிளிண்டர்ஸ் மலைத்தொடர்கள், மலைகள், பாறைகள், இயற்கை வளங்கள், இது எல்லாமே இவங்களோட வாழ்க்கையோட ஒரு பகுதியாக இருக்குங்க. இந்த சமூகத்தில் பல குழுக்கள் சேர்ந்திருந்தாங்க. குயானி, ஜட்லியாவுரா, பில்லடபா அப்படின்னு. இவங்களோட மொழியை பற்றி பேசணும் அப்படின்னா, அட்னியா மதன்ஹா மக்கள் தங்களோட மொழியை யுரா இங்கர்வாலா, அதாவது எங்கள் பேச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. 2021 கணக்கெடுப்பு படி இந்த மொழியை பேசுகிறவங்க சுமார் 262 பேர் மட்டும்தான். இது நமக்கு ஒரு முக்கியமான உண்மையை நினைவூட்டுதுங்க. மொழியை காப்பாற்றுறது கலாச்சாரத்தை காப்பாற்றுறதுக்கே சமம் அப்படின்றது தான். இவங்க தங்களை யுரா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுக்கிறாங்க, அதாவது மக்கள் அப்படின்ற பொருளோட. இவங்களோட கலாச்சாரம் யுரா மூடா அப்படின்ற பாரம்பரிய அறிவு முறையை அடிப்படையாக கொண்டதாக இருக்குது. அதே சமயத்தில் இவங்களோட புராணங்களும் ரொம்ப சுவாரஸ்யமானதுங்க. அக்குஷா அப்படின்ற வானவில் பாம்பு, பிளேயட்ஸ் அப்படின்ற 7 சகோதரிகள், வானத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களையும் அவங்களோட கதைகளோட இணைச்சிருக்காங்க. இது அவங்களோட வானியல் அறிவை காட்டுதுங்க. இவங்க ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இந்த பகுதிகளில் வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. சில ஆய்வுகள் கூட 49,000 ஆண்டுகள் வரைக்கும் மனிதர்கள் இங்கே வாழ்ந்ததாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, 2009 அட்னியமதன்ஹா மக்களுக்கு அவங்களோட பாரம்பரிய நிலங்களோட உரிமை மறுபடியும் கொடுக்கப்பட்டது. இது அவங்களோட வரலாற்றுக்கு ஒரு பெரிய அங்கீகாரமாக இருந்திருக்கு. இந்த அட்னியமதன்ஹா மக்களை பற்றி தெரிஞ்சுக்கும் போது ஒரு பெரிய உண்மை நம்மளுக்கு தெரியுங்க. இயற்கையோடு இணைந்து வாழ்ந்த இந்த மக்கள் நமக்கு ஒரு வாழ்க்கை பாடத்தை கற்றுக் கொடுத்துருக்காங்க. நம் வேர்களை தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்மளை நம்மளே புரிஞ்சிக்க முடியும். தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்க நேர்களே நம்ம நிகழ்ச்சியில். ஆனால் இன்றைய நிகழ்ச்சியில் இல்லை, நாளைய நிகழ்ச்சியில். இப்போ நான் விடைபெற வேண்டிய நேரம் வந்தாச்சு. அதுக்கு முன்னாடி நம்ம நிகழ்ச்சி பற்றி ஏதாவது கருத்து உங்களுக்கு இருக்குது அப்படின்னா, நம்ம சோனா எஃப்எம்இன் 107.8 என்ற எண்களை தொட்டு தாராளமாக உங்களோட கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கலாம். நாளை நிகழ்ச்சி வரும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தருண். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து டடா பை பை நேயர்களே. நாளை நிகழ்ச்சியில இன்னும் சில சுவாரஸ்யமான விஷயங்களோட சந்திக்கலாம்.
3: ஹாய், வணக்கம். என் பேர் ஆர்கே தரன். இப்போ நீங்கள் கேட்க போகிற சாங் உறவு ஆல்பம்ல இருந்து ஏன். இந்த சாங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் ஹேவ் எ நைஸ் டே.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: எல்லாருக்கும் வணக்கம். தினமும் ஒருவருடைய வாழ்க்கை கதையை, வாழ்க்கை நினைவுகளை சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான் நம்மளோட நினைவு ஒரு பறவை. இன்னைக்கு யாரை பற்றி நாகராஜ் சொல்ல போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நந்தகுமார் ஐஆர்எஸ் ஆஃபீஸர் அவரை பற்றின ஒரு கதையை தான் சொல்ல போகிறேன். நந்தகுமார் அவருடைய சொந்த ஊர் நாமக்கல். நாமக்கல்ல அவங்க அப்பா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லாரி டிரைவர். இவர், அதாவது நந்தகுமார், ஆரம்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சரியாக அவருக்கு வந்து படிக்க வராது, தமிழ் மீடியம் தான் படிக்கிறாரு. அவருக்கு ஒரு கற்றல் குறைபாடு இருந்தது, அதனால் அவரால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை மெமரியில் வச்சுக்க முடியாது. படிக்கிறதுக்கு, அதாவது ஒரு வார்த்தையை படிக்கிறதுக்கு, ஒரு வார்த்தையை எழுதுறதுக்கு அவருக்கு வந்து சிரமம் வந்து இருந்துச்சு. அதனால் நார்மலாக எல்லோரும் படிக்கிற மாதிரி, எல்லோரும் எழுதுற மாதிரி வந்து எழுத முடியாது. அதனால் ரொம்ப சிரமப்படுறார். 5வது வரைக்கும் வந்து பாஸ் பண்ணிட்டார். 6வது பார்த்தீங்க அப்படின்னா ஆசிரியர்கள், அவங்க பள்ளியில் இருந்த அந்த டீச்சர்ஸ்லாம் சொல்கிறாங்க, அதாவது ஒரு வார்த்தை கூட பிழை இல்லாமல் வந்து எழுத முடியல, நான் சொல்லிக் கொடுக்கறதும் வந்து புரிஞ்சிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய திட்டுறாங்க. அதுக்கப்புறம் இவருக்கு வந்து அந்த சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உடல்நிலை குறைபாடும் வந்து இருக்குது, அதாவது எப்பயுமே வந்து சோர்வாக தான் இருப்பார், கொஞ்சம் அசதி அந்த மாதிரிலாம் இருக்கும், சரியாக படிக்க மாட்டாரு அப்படின்னு இவரை வந்து எப்பயுமே திட்டிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பனிஷ்மெண்ட்டும் கொடுக்குறாங்க. பொதுவாக ஸ்கூல்லலாம் சின்ன சின்ன பனிஷ்மெண்ட்லாம் கொடுப்பாங்க இல்லையா, தோப்புக்கரணம் போடுறது, முட்டி போடுறது, அந்த மாதிரி பனிஷ்மெண்ட்லாம் வந்து நிறைய கொடுக்குறாங்க இவருக்கு ஒரு தண்டனையாக. அப்புறம் அவருக்கு வந்து அந்த ஸ்கூல் போகிறதுக்கே வந்து பிடிக்காமல் இருக்குது. அவருக்கு வந்து அவரால் படிக்க முடியல, இயல்பாக எல்லோரும் மாதிரியும் படிக்க முடியல. அப்படி இருக்கப்ப அவருக்கு வந்து அந்த ஸ்கூல் போகிறதே வந்து ரொம்ப பிடிக்காம ஆகுது. அதுக்கப்புறம் 6வது படிக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா அவர் ஸ்கூல் போகாமல் நிற்கிறாரு. 12வது வயசில், அதாவது அவருக்கு 12 வயசு இருக்கும்போது, நம்மால் வந்து முடிஞ்ச ஏதோ ஒரு வேலையை செய்யலாம், நம்ம வீட்டில் வந்து சும்மா இருக்க வேணாம் அப்படின்ட்டு சின்ன சின்ன கடைகளில் போயிட்டு அவர் வந்து வேலை கேட்குறாரு. அப்போ பார்த்திங்க அப்படின்னா அவருக்கு வந்து ஒரு வேலை கிடைக்குது, ஒரு ஜெராக்ஸ் ஷாப்பில் ஒரு வேலை வந்து கிடைக்குது. அப்போ பார்த்திங்க அப்படின்னா அதுலேயுமே அந்த பிரிண்டெல்லாம் எடுத்து கொடுக்குறப்ப நிறைய மிஸ்டேக்லாம் வந்து நடக்கிறதுனால அங்கே வந்து சரியாக அவரால் வேலை பண்ண முடியல. உடனே அந்த வேலையை விட்டும் வந்து நிற்கிறாரு. அதுக்கப்புறம் தொடர்ந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த சின்ன சின்ன வேலைகளை வந்து தொலைவிட்டே இருக்காரு. அவருக்கு எந்த வேலையும் வந்து கிடைக்கல, பில்டிங்கு வீடு அந்த மாதிரி கட்டுவாங்க இல்லையா. அப்போ ஒரு கட்டட தொழிலாளியாக ஒரு வேலைக்கு வந்து போகிறாரு. அவர் வந்து ரொம்ப ஸ்லிம்மு, அந்த ஸ்கூல் படிக்கிற டைமு, அதிகமான வெயிட்டை வந்து தூக்க முடியல. பொதுவாக அதிகமான வெயிட்லாம் வந்து தூக்கிட்டு ஒர்க் பண்ணணும், வேலை செய்யணும். அப்போ அவரால் அந்த வேலையும் வந்து செய்ய முடியல. அப்போ அங்கே வேலை பார்க்குறவங்களும் இவரை வந்து திட்டியிருக்காங்க. இப்போ அந்த ஒரு சமயத்தில் வேற என்ன வேலைக்கு, அதாவது இனிமேல் எந்த வேலைக்கு போக வேணாம் அப்படின்ற ஒரு முடிவு அவர் எடுக்கல, வேற என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன வேலையை வந்து பண்ணுறாரு. அதுக்கப்புறம் வேற ஏதாச்சும் கிடைக்குமா, சின்ன சின்ன வேலைகள் அப்படின்னு வந்து தொலைவுறாரு. அவருக்கு வந்து ஒரு

0: தம்பி எழுந்துருடா, காலேஜுக்கு டைம் ஆகுது. இன்னைக்கு மழை வேற வரப்போகுதான், டிராபிக் வேற கொஞ்சம் அதிகமா இருக்க போகுதுன்னு சொல்றாங்க.
1: எப்படிமா, நம்ம வீட்டுக்கு நியூஸ் பேப்பரும் வரல, டிவியும் ரிப்பேர்ல இருக்கு, நீ தான் சோசியல் மீடியாலயும் இல்ல, அப்புறம் எப்படி எல்லா அப்டேட்டும் தெரிஞ்சு வச்சிருக்க?
0: அதுக்குதான் டெய்லியும் காலையில சோனா எஃப்எம்ல நம்மை சுற்றி நிகழ்ச்சி கேக்குறனே, அதுல நம்மள சுத்தி என்ன நடக்குது அப்படின்ற அப்டேட்ட சொல்றாங்களே.
2: நம்ம ஊரை சுத்தி நடக்கிற நமக்கு தேவையான அன்றாட தகவல் எல்லாம் தெரிஞ்சுக்க கேளுங்க நம்மை சுற்றி.
3: திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். நினைவோ ஒரு பறவை.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. நாகராஜ் பேசிகிட்டு இருக்கேங்க உங்கள் கூட. நினைவு ஒரு பறவை நிகழ்ச்சியில் தினமும் ஒருவருடைய வாழ்க்கை கதையை, வாழ்க்கை நினைவுகளை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கேன். இன்றைக்கி யாரை பற்றி சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படின்னா, நந்தகுமார் ஐஆர்எஸ் ஆஃபீஸர் அவரை பற்றின ஒரு கதையை தான் வந்து சொல்லிகிட்டு இருக்கேன். அவர் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கற்றல் குறைபாடுனால வந்து பாதிக்கப்படுறாரு. மற்ற எல்லார் மாதிரியும் அவரால் வந்து நார்மலாக வந்து ஒரு வார்த்தையை படிக்கிறது, ஒரு பக்கத்தை படித்து அதை மனப்பாடம் பண்ணி வைக்கிறதுல அவருக்கு சிரமம் இருந்துச்சு. அதே மாதிரி ஒரு வார்த்தையை எழுதுறதுல அவருக்கு வந்து நிறைய பிழைகள்லாம் வந்து இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு பிரச்சனையோடு அவர் இருக்கிறதுனால சரி நம்ம வந்து படிப்பு நிறுத்திடலாம், ஸ்கூல் போகிறதுக்கு அவருக்கு பிடிக்கல ஒரு கட்டத்தில். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சின்ன சின்ன வேலைக்கெல்லாம் வந்து ட்ரை பண்ணுறாரு. அதுலேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த வேலையெல்லாம் அவருக்கு பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை வந்து ஏற்படுது. அதுக்கப்புறமா சரி கிடைக்கிற வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாதாரண ஒரு வேலையை வந்து செய்கிறாரு. அப்போ பார்த்திங்க அப்படின்னா அவருடைய பழைய ஸ்கூல் ஃப்ரெண்டை வந்து மீட் பண்ணுறாரு. அப்போ அந்த யூனிஃபார்ம் போட்டுட்டு படிக்க போகும்போது இவருக்குமே ரொம்ப ஒரு ஏக்கமாக வந்து இருந்திருக்கு. நம்மளால் ஸ்கூல் போக முடியலையே, நம்மளால் வந்து படிக்க முடியலையே அப்படின்னு வந்து, நமக்கு படிப்பு வரலையே அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறாரு. அப்போ அதே மாதிரி இன்னொரு நண்பரை சந்திக்கிறாரு. உனக்கு படிக்கணும்னு ஒரு ஆர்வம் இருந்தால் போதும், நீ வந்து படிக்கலாம், வீட்டில் இருந்தபடியே ப்ரைவேட்டாக எழுதலாம், அதாவது நீ வீட்டில் ஃபுல்லாக படிச்சுட்டு புக்கெல்லாம் படிச்சுட்டு எக்ஸாம் மட்டும் போய் எழுதலாம், ஸ்கூல் வந்து வர தேவையில்ல, அந்த மாதிரி வந்து அவங்க இருக்கிட்ட சொல்கிறாங்க. அவருக்கு வந்து இது ஆச்சரியமாக இருக்குது, இப்படி பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவர் வந்து தயாராகிறாரு, அதுக்கு தயாராகிறாரு. ஆறாவது அந்த சமயத்தில் பார்த்திங்க அப்படின்னா அவர் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டார். அப்போ எட்டாவது வந்து எழுதணும், எட்டாவது வந்து புக்கெல்லாம் வாங்கிட்டு அவர் வந்து படிக்கிறாரு. யாருக்கிட்டையும் சொல்லலை, அப்பா அம்மா ஃப்ரெண்டு யாருக்கிட்டையும் சொல்லாமல் இவர் மட்டும் டைம் கிடைக்கிறப்பெல்லாம் படிக்கிறாரு. ஏன்னா அந்த மாதிரி நம்ம திரும்பி படிக்கிறோன்னு சொன்னால் யாராச்சும் வந்து நம்மளை திட்டுவாங்களோ, படிக்க வேணாம்னு சொல்லிடுவாங்களோ, எதுக்கு படிக்கிறேன் அப்படின்னு கேட்டுருவாங்களோன்னு சொல்லிட்டு யார்கிட்டையும் சொல்லாமல் அவர் மட்டும் படிக்கிறாரு. பொதுவாக பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு பக்கம் படிக்கிறோம், ஒரு விஷயத்தை படிக்கிறோம் அப்படின்னா ஒரு 5-6 டைம் படித்தாலே நமக்கு வந்து ஒரு மனப்பாடம் ஆயிரும். ஆனால் அவர் ஒரு விஷயத்த மனப்பாடம் பண்ணுறதுக்கு 20, 30, 40 டைம் கூட படிக்க வேண்டிய ஒரு தேவை இருந்திருக்கு. அப்போ தான் அவருக்கு வந்து புரியும். நார்மலாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு விஷயத்த நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு முறை படித்தா கூட நமக்கு வந்து புரியும் இல்லையா. ஆனால் அதை வந்து அவர் 40 முறை படித்தா தான் அந்த விஷயத்த அவரால் புரிஞ்சிக்கவே முடியும். அப்போ வந்து ரொம்ப அவருக்கு கஷ்டமாக இருந்திருக்கு. அதுக்கப்புறம் அந்த ஒரு 40 டைம் படித்ததுக்கப்புறம் அவருக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னா அது புரியுது, ஓரளவுக்கு அவருக்கு வந்து நல்லா புரியுது. எப்போ அப்படின்னா ஒரு 40 முறை அதை படித்ததுக்கப்புறம். சில முறை பார்த்திங்க அப்படின்னா 70 முறை 80 முறை வரைக்கும் அவர் வந்து படிச்சிருக்காரு ஒரு விஷயத்த. அப்போ பார்த்திங்க அப்படின்னா 8th வந்து பாஸ் பண்ணுறாரு. அந்த அளவுக்கு அவருக்கு வந்து ஒரு சந்தோஷம், நம்ம வந்து பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு ஒரு பார்டர் மார்க் தான் எடுத்து பாஸ் பண்ணுறாரு. அப்புறம் 10th படிக்கிறாரு. 10th பார்த்திங்க அப்படின்னா அதே மாதிரி. அப்போ அந்த சமயத்தில் அவருடைய உடல்நிலையும் வந்து பாதிக்கப்படுது. அப்போ ஒரு நாள் அவர் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போயிருக்காரு, உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால ஹாஸ்பிட்டல் வந்து போயிருக்காரு. அந்த புத்தகம் அங்கே வந்து இருந்திருக்கு, ஐஏஎஸ் தேர்வுக்கான அந்த தேர்வுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான புத்தகங்கள், அது சம்மந்தமான புத்தகங்கள், அதை வந்து எடுத்து சும்மா அவர் படிக்க ஆரம்பிச்சிருக்காரு. அப்போ வந்து அங்கே பக்கத்தில் இருந்தவங்க யாரைக்கிட்ட எடுத்தீங்க, எதுக்கு அதை எடுத்தீங்க அப்படின்னு சொல்லி திட்டிடுறாங்க. அப்புறம் அந்த உடனே அந்த புக்கெல்லாம் வச்சுட்டு அவர் வந்து அந்த இடத்த விட்டு வந்துடுறாரு. தொடர்ந்து அவரோட வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை கூட பகிர்ந்துக்கிறேன். இப்போ பாட்டு வந்துகிட்டே இருக்கு, கேட்டு வந்திருக்கேன்.

0: ஹே பிரியா, இந்த கடையில பீட்சாவும் பர்கரும் ஒரு புடி புடிக்கிறோம், அப்படியே அந்த கலர் சோடாவை குடிச்சா ஆஹா சொர்க்கம்.
1: ஹே பிரகாஷ், இதெல்லாம் நம்ம உடம்புக்கு தாண்டா கேடு.
0: என்ன பிரியா, எப்ப பார்த்தாலும் இப்படி அட்வைஸ் பண்ற, அதை சாப்பிடாத இதை சாப்பிடாதன்னு. ஆசைப்பட்டதை சாப்பிட கூடாதா?
1: ஏய் பிரகாஷ், ஏதோ ஒரு நாள் சாப்பிட்டா தப்பு இல்ல, ஆனா அடிக்கடி சாப்பிடும் போது கேஸ்ட்ரிக் பிரச்சனை, லிவர் பிரச்சனைன்னு வரும். முக்கியமா அந்த கலர் சோடாவில இருக்கிற சக்கரை உடம்புக்கு ரொம்பவே கெடுதல்.
0: ருசியா ஏதாவது சாப்பிடலாம்னு தோணுதே, வேற என்னதான் பண்றது?
1: பக்கத்திலேயே ஃப்ரெஷ் ஜூஸ் கடை இருக்கு, அப்படி இல்லனா ஸ்வீட் கார்ன் கூட இருக்கு, அத சாப்பிடலாம், உடம்புக்கு தெம்பா இருக்கும்.
0: அப்படியே சொல்ற, சரி வா ட்ரை பண்ணலாம்.
2: சுவைக்காக ஆசைப்பட்டு சத்தில்லாத துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியம் கெடுவதை தவிர்ப்பீர். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: மாற்று எதிர்காலத்தை மாற்று.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8.
2: இடைவிடாம பரதநாட்டிய கலைஞர்கள் பரதநாட்டியம் ஆட போறாங்க. அது மட்டும் இல்லாம கோரியோகிராபர் ஸ்ரீதர் மாஸ்டர் சீஃப் கெஸ்டா கலந்துக்க போறாரு. சோ நானும் அங்க போய் கலந்துகிட்டு சாதனை பண்ணலாம் இருக்கேன்.
3: ஆமா அபி, உனக்கும் பரதநாட்டியம் தெரியும்ல?
2: ஆமா சிவா, இதுல ஓபன் காம்படிஷன் இருக்குதான். பரதநாட்டியம் தெரிஞ்சவங்க எல்லாருமே கலந்துக்கலாம். கண்டிப்பா நானும் கலந்துக்கிறேன். ஆடியன்ஸ்க்கும் ஃப்ரீ என்ட்ரி தான்.
4: வரமே 29 மதியம் 3 மணிக்கு கைலாஷ் மன்சரோவர் சைனிங் ஸ்கூல்ல நடக்கிற இந்த ஈவென்ட்க்கு மறக்காம நீங்களும் வந்துருங்க. இன்னும் டீடைல்ஸ்க்கு 9962727804 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க.
5: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
6: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. நாகராஜ் பேசிட்டு இருக்கேங்க உங்க கூட. நினைவு ஒரு பறவை நிகழ்ச்சியில தினமும் ஒருவருடைய வாழ்க்கை கதைய வாழ்க்கை நினைவுகளை சொல்லிட்டே இருக்கேன். இன்னைக்கு நான் யாரை பத்தி சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, அவங்களோட பேரு நந்தகுமார், IRS ஆஃபீஸர். அவரை பற்றின ஒரு கதையை தான் சொல்லிகிட்ருக்கேன். அவர் வந்து ஒரு நாள் பார்த்தீங்க அப்படின்னா, அவருடைய உடல்நிலை பாதிக்கப்பட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போகிறாரு. அங்கே IAS சம்மந்தமான, IAS தேர்வுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான புத்தகங்கள் வந்து இருக்குது. அதை எடுத்து அவர் படிக்கும்போது திட்டி இவர் வந்து அவமானப்படுத்தியிருக்காங்க. அப்போ அது அவர் மனசை ரொம்ப வந்து கஷ்டப்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அழுதுருக்காரு. ஏன்னா இவரை வந்து என்ன வேலை பண்ணுற அப்படின்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அது அவருக்கு வந்து ரொம்ப ஒரு கஷ்டமாக இருந்திருக்கு. அப்புறமா 10th வந்து படிக்க ஆரம்பிக்கிறாரு. எல்லாத்துலேயுமே வந்து ஒரு நார்மலான ஒரு மார்க், அதாவது ரொம்ப அதிகமான ஒரு மார்க் இல்லாமல் நார்மலான ஒரு மார்க் எடுத்து ஜஸ்ட் பாஸ் பண்ணுறாரு. அவருக்கு பெரிய சந்தோஷம். ஏன்னா ஒரு கட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அவர் ஸ்கூலே வந்து போக வேணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்து ஸ்கூல் போகாமல் இருக்காரு. அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து அவர் பாஸ் பண்ணது ஒரு பெரிய சந்தோஷத்தை அவருக்கு வந்து கொடுத்துருக்கு. அதுக்கப்புறமா 12th வந்து படிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இவர் பார்த்துட்டு இருந்த வேலையை தொடர்ச்சியாக, அந்த ஒரு சின்ன வேலை பார்த்துட்டு இருந்தார் இல்லையா, அந்த வேலையை தொடர்ச்சியாக பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை. அப்புறம் வேற வேலையை தொலைவிக்கிட்டு இவரும் வந்து படிக்க ஆரம்பிக்கிறாரு. அடுத்ததாக இவருக்கு வந்து கிடைச்ச வேலை என்ன அப்படின்னா, ஒரு மெக்கானிக்காக ஒரு வேலை வந்து கிடைக்குது. அப்போ அந்த சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மிச்சம் இருக்க நேரத்தில், பொதுவாக யாராவது இருக்க நேரத்தில் அவர் படிக்க மாட்டார், யாருமே இல்லாதப்ப அவருடைய அந்த மெட்டீரியல் இருக்கும் இல்லையா, அதில் வந்து அந்த ஒரு பேஜை வந்து கிழிச்சிட்டு அவர் பாக்கெட்டில் வச்சுட்டு அந்த ஒரு டைமில் வந்து அவர் படிக்க ஆரம்பிப்பார். யாருமே இல்லாதப்ப பாக்கெட்லேருந்து அந்த பேப்பர் எடுத்து படிக்க ஆரம்பிப்பார். இப்படி வந்து படித்தார் நந்தகுமார். அதுக்கப்புறமா 12th வந்து பாஸ் பண்ணுறாரு. அதுலேயுமே வந்து ஒரு ஜஸ்ட் பாஸ். அதுக்கப்புறம் அவருக்கு வந்து கல்லூரி படிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை வந்து இருக்குது. கல்லூரி, நிறைய கல்லூரிக்கு வந்து அவர் போகும்போது எல்லாருமே வந்து திட்டுறாங்க, இந்த மாதிரி ஜஸ்ட் பாஸ் தான், எந்த காலேஜ்லேயுமே அவரை வந்து சேர்த்திக்கல, ஏதாவது பண்ணி எப்படியாச்சும் நம்ம வந்து காலேஜ் படிக்கணும் அப்படின்னு நினச்சி நிறைய காலேஜுக்கு வந்து போகிறாரு. தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஆனால் எல்லா இடத்துலையுமே நந்தகுமார் வந்து நிராகரிக்கப்படுறாரு. அது அவருக்கு பெரிய ஒரு கஷ்டத்தை கொடுத்துருக்கு. பிஏ இங்கிலீஷ் வந்து ஒரு காலேஜில் தரேன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லெட்டர் எழுதி கொடுக்க சொல்கிறாங்க. இந்த மாதிரி நான் வந்து எல்லாமே வந்து ப்ரைவேட்டில் எழுதுனேன், எனக்கு வந்து சீட் கொடுங்க அப்படின்னு ஒரு லெட்டர் எழுதி கொடுக்க சொல்கிறாங்க. இவர் வந்து ஒரு லெட்டர் எழுதுறாரு. அதில் நிறைய ஸ்பெல்லிங் மிஸ்டேக், ஒரு வார்த்தைக்கும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வந்து இருந்ததுனால இவரை வந்து சேர்த்துக்க முடியாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அவருக்கு ரொம்ப வருத்தம். அதுக்கப்புறம் அவருக்கு வந்து ஒரு சீட்டு வந்து கிடைக்குது ஒரு காலேஜில், பிஏ இங்கிலீஷ் படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு வந்து கிடைக்குது. படிக்க ஆரம்பிக்கிறாங்க. தொடர்ந்து இவரோட வாழ்க்கையில் எப்படி பல தடைகளை கடந்து ஒரு IRS அதிகாரியாக நந்தகுமார் ஆனார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை அவங்க கூட பகிர்ந்துக்கிறேன். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நினைவு ஒரு பறவை நிகழ்ச்சி. நம்ம நினைவு ஒரு பறவை நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக மெசேஜ் பண்ணுங்கள்.

0: என்ன கிரி, காலையில ஒரு டிப் டாப்பா கிளம்பிட்ட, இன்லா பண்ணிட்டு போற?
1: அது ஒண்ணுல கார்த்தி, இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன்.
0: இன்டர்வியூக்கா? அங்க இன்டர்வியூ நடக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்?
1: அட, நம்ம சோனா எஃப்எம் கேட்டுதான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
2: நீங்க காத்துக்கிட்டு இருக்க உங்க கெரியரை மாத்த போற அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்பு தகவல்கள், தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள், நம்ம ஊர் தகவல்கள், களத்துல இறங்கி கலக்கிற விளையாட்டு தகவல்கள்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க கேளுங்க. நேற்று இன்று நாளை ஞாயிறு தோறும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. நாகராஜ் பேசிட்டு இருக்கேங்க அவங்க கூட. நந்தகுமார் அவருக்கு வந்து காலேஜில் வந்து ஒரு சீட் கிடைக்குது. அதுக்கப்புறம் நிறைய வந்து கற்றுக்கணும்னு நினைக்கிறார். அதாவது இந்த காலேஜ் படிப்பை தாண்டி வேற என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என்எஸ்எஸ்ல ஜாயின் பண்ணுறாரு. அதுக்கப்புறமா இங்கிலீஷ் பேசவும் வந்து ஆரம்பிக்கிறாரு. காலேஜில் வந்து பாஸ் பண்ணுறாரு. அவருக்கு வந்து ஜஸ்ட் பாஸ் தான், அதுலேயும் அவருக்கு வந்து ஒரு டிகிரியும் வந்து கிடைக்குது. இறுதி ஆண்டில் போட்டித் தேர்வை பற்றி அவர் வந்து தெரிஞ்சுக்கிறாரு. ஆரம்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அரசு வேலைக்கு தான் அவர் வந்து ட்ரை பண்ணியிருக்காரு. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் வந்து எழுதுறாரு. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் அப்படின்றது 6வதுலேருந்து 12வது வரைக்கும். அந்த புத்தகத்தை ஏற்கனவே அவர் வந்து 30-40 முறை வந்து படிச்சிருக்காரு. அதனால் அவரால் ஈஸியாக அதெல்லாம் அதில் பாஸ் பண்ண முடிஞ்சது. அவருக்கு வந்து ஒரு நம்பிக்கையை கொடுத்துச்சு. அந்த ஒரு நம்பிக்கையை அவருக்கு வந்து ஒரு பாஸ் பண்ணுற விஷயமா வந்து மாறுனுச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பல முறை வந்து திரும்ப திரும்ப அதை படிக்கிறாரு. குரூப் 2 எக்ஸாமில் வந்து கிளியர் பண்ணுறாரு. அரசு பணி வந்து அவருக்கு கிடைக்குது. அதுக்கப்புறமா நமக்கு வந்து பணி கிடைச்சிருச்சு அப்படின்னா அவர் தொடர்ந்து முயற்சி பண்ணாமல் வந்து இல்லை. அடுத்துதான் குரூப் 1 எக்ஸாம் வந்து எழுதுறாரு. அதுலேயும் வந்து தேர்வாகி அவர் வந்து சப் ரிஜிஸ்டர் வேலை வந்து அவருக்கு கிடைக்குது. ஆரம்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து படிக்கிறதுக்கே ரொம்ப சிரமம். ஒரு வார்த்தையை, அதாவது ஒரு பேராகிராஃப் இருக்குது அப்படின்னா நாம் வந்து ஒரு முறை படித்தோம் அப்படின்னா அதை வந்து நம்ம ஈஸியாக வந்து புரிஞ்சுக்க முடியும். ஆனால் நந்தகுமார் வந்து அதை புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப வந்து சிரமப்பட்டிருக்காரு. அது நம்ம வந்து ஒரு வார்த்தையை வந்து எழுத சொன்னால் நம்ம வந்து எழுதுவோம் இல்லையா, அப்படி வந்து பிழை இல்லாமல் அவரால் எழுத முடியாது. அப்படி தான் வந்து ஒரு முறையை வந்து அவருக்கு கல்லூரி படிக்கணும்னு ஆசை வந்தப்போ நிறைய கல்லூரியில் பார்த்தீங்க அப்படின்னா இவர் வந்து ரெகுலராக வந்து 12th முடிக்கலை அப்படின்னு சொல்லிவிட்டு, அதாவது இவர் வந்து ப்ரைவேட்டாக தான் அந்த எக்ஸாம் மட்டும் போய் எழுதினார். அதனால் அவருக்கு எந்த ஒரு காலேஜ்லேயும் சீட் கிடைக்காமல் இருந்துச்சு. அப்பயும் வந்து ஒரு காலேஜில் வந்து இவருக்கு சீட் கிடைக்குது. அந்த காலேஜில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி நான் வந்து ப்ரைவேட்டில் எக்ஸாம் எழுதினேன், 6வது வரைக்கும் தான் ஸ்கூல் போயிருக்கேன், அதுக்கப்புறம் ப்ரைவேட்டில் தான் எக்ஸாம் எழுதினேன், எனக்கு வந்து சீட் கொடுங்க அப்படின்னு ஒரு லெட்டர் எழுதி கொடுங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க. இவருமே வந்து ரொம்ப ட்ரை பண்ணி, அவருக்கு வந்து எழுத வரல, ரொம்ப ட்ரை பண்ணி ஒரு லெட்டர் வந்து எழுதுறாரு. அந்த ஒரு லெட்டரில் நிறைய ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வந்து இருக்குது. ஒவ்வொரு வார்த்தையிலையும் வந்து நிறைய ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது. அதனால் ரொம்ப ரொம்ப சிரமப்படுறாரு நந்தகுமார். அதனால் பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு வந்து காலேஜ் சீட்டும் கிடைக்கல. அதுக்கப்புறமா இன்னும் நிறைய ட்ரை பண்ணி அவருக்கு வந்து ஒரு காலேஜில் சீட்டு கிடைக்குது. அதுக்கப்புறமா இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து தொடர்ந்து அவருடைய முயற்சிகளை போட்டு இன்றைக்கி வந்து ஒரு ஐஆர்எஸ் அதிகாரியாக இருக்கார் அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். தொடர்ந்து அவரோட வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை அவங்க கூட பகிர்ந்துக்கிறேன். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி. நம்ம நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம நிலை எனக்கு நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். இப்போ பாட்டு வந்துகிட்டே இருக்கு, கேட்டு வந்துருங்க.

0: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: நீங்க கேட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. நாகராஜ் பேசிட்டு இருக்கேங்க உங்க கூட. இன்னைக்கு யார பத்தின ஒரு கதையை சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, நினைவு ஒரு பறவை நிகழ்ச்சியில நந்தகுமார் ஐஆர்எஸ் ஆபீசர் அவருடைய ஒரு கதையை தான் சொல்லிட்டு இருக்கேன். அவர் பாத்தீங்க அப்படின்னா, ஒரு கட்டத்துல காலேஜ் முடிச்ச உடனே அவருக்கு வந்து போட்டித் தேர்வுலாம் இருக்கிறது தெரியுது. அதுக்கப்புறம் அரசு வேலைக்கு அவர் முயற்சி பண்ணுறாரு. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு வந்து முயற்சி பண்ணுறாரு. அவர் வந்து 6வதுலேருந்து 12வது வரைக்கும் இருக்க புத்தகங்கள் எல்லாத்தையுமே வந்து பல முறை படித்தா தான் அவர் வந்து புரிஞ்சிக்க வேண்டியதாக இருந்துச்சு. ஆல்ரெடி அவர் வந்து 8வது சப்ஜெக்ட் 10th சப்ஜெக்ட் 12th வந்து பல முறை படிச்சிருக்காரு. அது அவருக்கு ஒரு ப்ளஸ்ஸாக இருந்துச்சு. அப்புறம் மற்றபடி படிக்க வேண்டியதை ஒரு 30-40 டைம் வந்து அவர் படிக்கிறாரு. அவருக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, அவருக்கு குரூப் 2 வந்து எக்ஸாம் கிளியர் பண்ணி ஒரு அரசு பணியும் வந்து கிடைக்குது. அதுக்கப்புறமா குரூப் 1 அதுலேயும் வந்து பாஸ் பண்ணி சப் ரிஜிஸ்டர் ஆகிறாரு. அதுக்கப்புறமா சரி நம்ம வந்து பணி கிடைச்சிருச்சு. சின்ன வயசுலேருந்தே அவர் பல சிரமங்களை அனுபவிச்சிருக்காரு கற்றல் குறைபாடுனால. ஆரம்பத்தில் 6வது வரைக்கும் ஸ்கூல் படிச்சுட்டு அதுக்கப்புறம் நின்னதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா, அவர் வந்து சரி நம்ம இதோட படிப்பை நிறுத்திடலாம் அப்படின்னு வந்து நினைக்கல. அப்படி நினச்சாலும் ஒரு கட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா தொடர்ந்து பல முறை முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காரு. 8th, 10th, 12th அப்படின்னு எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா காலேஜுக்கு அப்புறம் டிஎன்பிஎஸ்சிக்கு அப்புறம் ஐஏஎஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அறிமுகமாகுது அவருடைய வாழ்க்கையில். ஐஏஎஸ் படிக்கணும் அப்படின்னு ஆரம்பித்தார். ஒரு கட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா அவர் 10th முன்னாடி அவருடைய ஹெல்த் இஷ்யூ காரணமாக ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போகிறார். அப்போ அந்த டேபிளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐஏஎஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுற புத்தகங்கள்லாம் இருக்குது. அதை இவர் எடுத்து படிக்கும்போது அங்கே இருக்கவங்க வந்து இவர் திட்டிடுறாங்க. என்ன வேலை செய்கிற, இது எதுக்கு எடுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு திட்டி இவர் வந்து அனுப்பிடுறாங்க. அது அவருக்கு ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி ஐஏஎஸ் படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, அந்த புத்தகத்தை எடுத்து படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அவருக்கு வந்து கிடைச்சிது. அதுக்கப்புறம் படிக்கிறாரு. ப்ரிலிமினரி எக்ஸாம் ரொம்ப கஷ்டப்பட்டு கிளியர் பண்ணுறாரு. பல முறை பார்த்திங்க அப்படின்னா மெயின்ஸ் அவரால் கிளியர் பண்ண முடியல. ஏன்னா 3 தடவை பார்த்திங்க அப்படின்னா மெயின்ஸ் வந்து அவர் கிளியர் பண்ண முடியாமல் கஷ்டப்படுறாரு. ஏன் அப்படின்னு யோசிக்கும்போது அவருக்கு பார்த்திங்க அப்படின்னா 3 மணி நேரம் தொடர்ந்து அவரால் வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணி எழுத முடியல. அதுக்கப்புறம் நம்ம ஏன் வந்து இதை வந்து ஒரு ஓவியமாக ஆர்ட்டாக படமாக நம்ம வந்து வரையக்கூடாது ஆன்சரை அப்படின்னு முடிவு பண்ணி ஆன்சரை படமாக வரைகிறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அவர் வந்து கிளியர் பண்ணுறாரு. இன்டர்வியூ வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணி கிளியர் பண்ணி 10 லட்சம் பேரில் அவர் வந்து தேர்வாகி ஐஆர்எஸ் பணி அவருக்கு வந்து கிடைக்குது. ஆரம்பத்தில் பார்த்திங்க அப்படின்னா பள்ளி போக முடியாமல் ரொம்ப சிரமப்பட்டவர், அதே மாதிரி படிக்க முடியாமல் ஒரு வார்த்தையை எழுத முடியாமல் சிரமப்பட்டவர் ஒரு ஐஆர்எஸ் ஆஃபீஸராக இருக்கார் அப்படின்னா அது ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக இவரோட கதை எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம நிலை எண்ணுக்கு நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணலாம். நம்ம நிலை எண் 9 7 8 7 7 0 107 8.

நீங்கள் இதுவரை கேட்டது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியின் ஒலிபரப்பு. மீண்டும் நாளை காலை 6 மணிக்கு சோனா சமுதாய வானொலி குழுவினர் நேரலையில் உங்களுடன் பேசுவார்கள். நன்றி, வணக்கம்.